இனிய காலை வணக்கம் அன்பணியர்களே, இது ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 14 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 20 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5 தேதி புதன்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: எட்டுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை ஊழ் 38 அதிகாரம் 6 குறட்பா.

வருந்தி காப்பாற்ற முயன்றாலும் நல்லூள் இல்லாத போது எதுவுமே ஆகாது. கொண்டு போய் வெளியே சொரிந்தாலும் நல்லூள் இருந்தால் நம் பொருள் போகாது.

0: ஓசை கேட்டீர்கள்.
1: இனி கேட்கலாம் நம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 விளம்பர காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றிய நிரல். நேர்களை இன்று காலை 9:30 மணிக்கு தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதின் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆரைந்திர காங்கிரத்தில் செய்திகள் ஆர்ப்பதற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் அரவிந்த் குமார் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உள்ளவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. காலை 7:00 காலை வணக்கம் காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜெய்கே குழந்தைகள் மருத்துவமனையின் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை, 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS தொழில் வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய செல்லமது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார், 9:05 வானொலியில் வசந்தம் என்று கறவை மாடுகளில் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் கால்நடை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தங்கதுரை அவர்கள், 9:30 தமிழ்நாடு அரசின் 2026-2027 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பிப்பதன் நேரடி ஒளிபரப்பினை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றைய கேட்போம்.

0: ஐந்திற்கு நீங்கள் கேட்டவை, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவகைகளும் கேட்டால் சுவைக்கும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போமாக. இன்று சிலம்பம் போட்டியில் உலக சாதனை புரிந்த தருமபுரி மாவட்ட பகுதியைச் சேர்ந்த சிலம்பாட்ட வீரர் எஸ் ஜே ஹரீந்திரா அவர்களுடன் நெருக்கம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகிய இடம்பெறுகிறோம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் மீன் வளத்தில் உள்ள வாய்ப்புகளும் சந்தைப்படுத்துதலுக்கான யுத்திகளும், பொன்னேரி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் சுரளிவேல் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விளம்பரம் காத்திருக்கும் நிகழ்ச்சி பற்றி என்ற இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெலிஜராக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க இடம்பெறும்.
1: This is Akashvani, the news read by Subhadra Ramachandran. The Parliament has passed the Registration of Births and Deaths Amendment Bill 2026, with the Rajya Sabha approving it yesterday. Lok Sabha had already passed the bill. Minister of State for Home Nityanand Rai moved the bill in the upper house, which aims to amend the Registration of Births and Deaths Act 1969. Following the passage of the bill, the Rajya Sabha was adjourned for the day. The Lok Sabha has passed the Appropriation Number 3 Bill 2026 yesterday. Following the passage of the bill, the lower house was also adjourned for the day. Earlier, Finance Minister Nirmala Sitharaman introduced the Taxation and Other Laws Amendment Bill 2026. The lower house witnessed repeated disruptions by opposition members over several issues, including alleged police action during students' protest over the neat paper leak issue. India has condemned the attack on the Indian-flagged commercial vessel MSV Faiz Noor Olia that sank in the Red Sea off the coast of Yemen yesterday. In a statement, Ministry of External Affairs said all 13 Indian nationals have been rescued. It said the Indian embassy in Riyadh is closely monitoring the situation and proactively coordinating with the Yemeni authorities for the safety and security of the crew. The ministry thanked the Yemeni authorities for their support. It said the continuing incidents of attacks on commercial shipping in the region are deeply worrisome. The Ministry of External Affairs said the targeting of commercial shipping in the region must end, and free and unimpeded navigation and commerce through the international waterways in the region must be restored at the earliest. India has termed the so-called local elections in Pakistan-occupied Jammu and Kashmir as complete farce, saying such hollow exercises cannot hide reality. Briefing media in New Delhi yesterday, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal pointed out that the real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. He added that Pakistan must be held accountable and the world should see Pakistan's hypocritical lecturing on human rights.
2: This so-called local election in Pakistan-occupied Kashmir is a complete farce. The real happening is that of public protests and wanton killings by Pakistani forces. Such hollow exercises cannot hide reality. Since June this year, at least 90 civilians have lost their lives in the continuing crackdown. Many more have been injured. As you have seen, the Pakistani establishment has answered public discontent with bullets, blackouts, intimidation and repression, and now seeks to manufacture legitimacy.
1: India, as chair of BRICS 2026, will host the third BRICS Culture Working Group meeting in Bhopal from today till August 6th. The Minister of Culture said that the meeting will bring together representatives from BRICS member states to advance cultural cooperation and build consensus on key areas ahead of the BRICS Culture Ministers meeting. Meanwhile, the 13th BRICS Education Ministers meeting and the third BRICS Senior Officials meeting will also be held from today till the 7th of this month in Bhubaneswar, Odisha. Education Ministry said that these meetings will bring together education ministers, senior officials and delegates from BRICS member countries. Reserve Bank of India will announce its bi-monthly monetary policy review today. RBI Governor Sanjay Malhotra will announce

0: The latest repo rate decision in Mumbai at 10 a.m. Monetary Policy Committee MPC of the Central Bank began its three-day meeting on Monday. The policy decision comes at a crucial juncture amid persistent geopolitical tensions and a hawkish U.S. Federal Reserve. The RBI is expected to hold the core repo rate unchanged at 5.25%. Uttar Pradesh government will provide free travel in state roadways buses for women aged 60 years and above. In the first supplementary budget for the financial year 2026-27, a provision of rupees 100 crore has been made to reimburse the Uttar Pradesh State Road Transport Corporation for implementing this initiative. The Bharatiya Janata Party had promised this measure in its Lok Kalyan Sankalp Patra. This decision will provide financial relief to millions of senior women across the state, enabling them to travel for religious, social, family and health care related needs. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்போது 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
3: நம்மை சுற்றியுள்ள இந்த இயற்கை நமக்கு அளித்த அனுபவ பாடங்கள் மிக அதிகம். அவ் இயற்கையிலிருந்து நாம் கற்ற அனுபவமே இன்றைய மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. இயற்கை தன்னுள் கொண்ட அதிசயம் அனைத்தையும் கொடுத்து விட்டதா எனில் இல்லை. அதன் அதிசயத்தை அளந்தறிய முடியாமல் நீர் தேடிச் செல்லும் வேர் போல இன்றும் தேடுகிறோம். நமக்கு அனுபவத்தை தந்த இயற்கை தன்னுள் பிறர் காண முடியாத அதிசயத்தை ஒளித்து வைத்திருப்பது போல் இயற்கையை நாடிச் சென்று தன் வாழ்க்கையை நடத்தும் மனிதன் எத்தனை கூர்மையான அறிவுத்திறத்தை பெற்றிருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். அறிவுத்திறம் என்பது பல நூல்களை கற்பதால் வருவதில்லை. கற்றதை மனதினுள் சிந்தித்து சிந்தித்ததிலிருந்து தெளிவு பெற்று அத்தெளிவினால் மனிதநேய பண்புடன் சிறக்கும் போதே உண்மையான அறிவுத்திறமானது மேம்படுகிறது. உலகில் சிறந்த அறிவுடையோரின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களின் அறிவும் அவ்வறிவினால் செய்யப்படும் செயல்பாடும் மற்றவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்கும். பிறர் காணாத கோணத்தில் புதுமையாக ஒன்றை சிந்தித்து அப்படி சிந்திக்கும் போதே அதில் பிற உயிர்களுக்குண்டான நன்மையை அமைத்து கற்றவர் வியக்கும் வகையில் சீரிய கருத்துக்களை அமைப்பது அறிவுடையோரின் இயல்பாக இருக்கிறது. அவ்வியல்பு அறிவுடையோரிடம் பணிவையும் பண்பையும் உருவாக்குகிறது. தன்னினும் வயது குறைந்தவராக இருப்பினும் அவர்களை நன்மதிப்போடு நடத்தி அவர்கள் கூறுவதை பணிவோடு கேட்டு மகிழ்வார்கள். கடல் மிகுந்த வளங்களை தன்னுள் கொண்டிருந்தாலும் தன்னிலை மாறாதிருப்பது போல் அறிவுடையோரும் தன்னிலை மாறாதிருப்பார்கள். இதை உணர்த்த ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் மிகுந்த அறிவினை கொண்ட செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தனக்கே எல்லாம் தெரியும் என்ற ஆணவ குணம் அதிகமாக இருந்தது. அக்குணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகுந்த பொறுமையும் நற்குணங்களும் ஒருங்கே பெற்றிருந்தார். அவரின் குணத்தையும் அறிவையும் ஊரார் புகழக் கேட்ட செல்வந்தர் ஞானியை காண அவரது இருப்பிடத்திற்கு சென்றார். அப்போது தன் இடம் நாடி வந்த செல்வந்தரை உவகையுடன் வரவேற்ற ஞானி அவரை அமரச் செய்தார். செல்வந்தர் ஞானியை கண்டவுடன் தன் அறிவுத்திறத்தை இவருக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி பல தர்ம சாஸ்திரங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் விளக்கிச் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படியே பல மணி நேரங்கள் கடந்தன. அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஞானி செல்வந்தரை நோக்கி, ஐயா, பல மணி நேரமாக தாங்கள் எனக்கு அறச்சிந்தனைகள் பலவற்றை கூறி வருகிறீர்கள். சற்றே களைத்திருப்பீர்கள். சற்று பொறுங்கள். நான் தங்களுக்கு மூலிகை தேநீர் கொண்டு வருகிறேன் என வீட்டின் உள்ளே சென்றார். தன் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்த ஞானி செல்வந்தரின் கையில் ஒரு மண்கோப்பையை கொடுத்து அதில் மூலிகை தேநீரை ஊற்றத் தொடங்கினார். அக்கோப்பை முழுவதும் நிறைந்த பின்னும் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் ஞானி. அத்தேநீர் செல்வந்தரின் மீது சிந்தத் தொடங்கியது. அதை கண்ட செல்வந்தர், போதும் போதும், நிறுத்துங்கள், கோப்பை நிறைந்துவிட்டது எனக் கூறினார். அதை கேட்ட ஞானி பொறுமையுடன் சொன்னார், அந்த கோப்பையைப் போலத்தான் தங்களின் மனமும் உள்ளது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை தங்களின் மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க நான் எப்படி தங்களுக்கு புதிய ஞானத்தை போதிக்க முடியும்? முதலில் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உம்முடைய மனமாகிய கோப்பையை நீங்கள் முதலில் வெற்றிடமாக்க வேண்டும். அப்போதுதான் பணிவு தோன்றி அறிவாகிய வெளிச்சத்தை உம்முள் தோன்றச் செய்யும் என்றார். அதை கேட்ட செல்வந்தர் தன் தவறை முழுவதுமாக உணர்ந்து ஞானியிடம் தன் தவறினை பொறுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தெளிவான அறிவை பெற விரும்புவோர் முதலில் தன்னுள் எழுகின்ற தான் எனும் எண்ணமாகிய ஆணவத்தை கைவிட வேண்டும். அழிவை தரும் ஆணவம் நம் ஆக்கத்திற்கு துணை செய்யாது. அக்காரணத்தினால்தான் அறிவுடைய சான்றோர் தன்னுள் தோன்றும் ஆணவத்தை பயிரிடத்து கண்ட கலையாக அகற்றி அன்பெனும் வழியில் வாழ நினைக்கிறார்கள். அறிவுடையோர் பெறும் பண்பும் பணிவும் நூல்வழி பெற்ற கல்வியால் மட்டும் வந்ததில்லை. அவை அனுபவ முதிர்ச்சியினால் தோன்றியது. வாய்ச்சொற்களை குறைத்து செவியை திறந்து வைப்பதால் உலகின் போக்கை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். நூல்களை நாள்தோறும் தோய்வின்றி படியுங்கள். கற்றதை சிந்தியுங்கள்.

0: சிந்தித்ததை செயல்வடிவமாக்குங்கள். அச்செயல் உங்கள் வாழ்வாதாரத்திற்கான அறிவை மேம்படச் செய்யும். தாம் கற்றதை பெரிதென எண்ணாது வாழ்க்கையில் நாள்தோறும் நிகழும் நிகழ்வுகளின் மீது முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சிறு துளியாக தோன்றும் செயல்கள் யாவும் மிகப்பெரிய அனுபவ கீற்றுகளாக மாறுவதை உணர்வீர்கள். கண்களின் வழி காண்பதை விட ஒரு நிகழ்வை மனதின் வழி காண பழகுங்கள். அனுபவத்தின் சுவடு உங்களுக்கான அறிவை விரிவு செய்யும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

இனிமையான காலை வணக்கம் அன்பளிர்களே. இதையடுத்து கமிசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இடம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திர வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த நாள் இனிதான நாளாக அமையட்டும், எண்ணிய எண்ணங்கள் ஈடேறட்டும், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும். பக்தி மாலையில் முதல் பாடலாக உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல்

6:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இந்த ஆடி மாதங்களில் அம்மனுக்கு உகந்த ஒரு மாதமாக எல்லா இடங்களிலும் அம்மன் வழிபாடுகள் நடைபெற்று வரும். ஆடி மாதங்களில் நடைபெறக்கூடிய அத்துணை வகையான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் சிறப்பு பெறட்டும் அப்படின்னு வாழ்த்துக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
3: 6:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. இந்த ஆடி மாதங்களில் இங்கே நம்ம ஊர்களில், அதாவது என்னுடைய லோக்கலில் நடக்கக்கூடிய பண்டிகைகள் விசேஷங்களை தவிர்த்து, அதாவது வெளியில் இருக்கக்கூடிய, அதாவது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய சபரிமலைக்கு யாத்திரையை செல்வது வழக்கம். கேரள மாநிலத்தில் பெருமளவு வந்து மழை பெய்து கொண்டிருக்கிறதுனால அந்த பிரயாணத்தை, அந்த யாத்திரையை கொஞ்சம் தள்ளி போடணும்னு சொல்லிட்டு கேரள மாநில அரசே சொல்லியிருக்காங்க. அதனால் ஐயப்ப பக்தர்கள், தற்போது நீங்கள் அங்கே செல்லணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்பட்டால் கொஞ்சம் தள்ளி உங்களுடைய யாத்திரையை நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்கு கேரள அரசு.

ஐந்தாம் தேதியான இன்று புதன்கிழமை. ஆடி மாதத்தில் பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் பல்வேறு வகையான பூஜைகள், பல்வேறு வகையான உற்சவங்கள் நடைபெறுகிறது. மேல்மருவத்தூர், நாயனார் கோவில், திருவானைக்காவல், காளையார் கோவில், ராமேஸ்வரம் ஆகிய தலங்களில் ஆடிப்பூர உற்சவ வழிபாடு நடைபெறுகிறது. சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் பொங்கல் விழா இன்று நடைபெறுகிறது.

0: ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுபெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களில் எல்லாம் செல்வ வளமும் அன்பும்
1: பொன்னழ பார்த்தா பொன்னழ பார்த்தா
0: ஆரோக்கியமும் பொங்கி பெருகட்டும்.

0: தருமபுரி முக்கல்நாயக்கன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா ஆகஸ்ட் 6 முதல் 8 தேதி வரை நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது ஸ்ரீ தீபம் கம்ப்யூட்டர்ஸ் தருமபுரி.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
2: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
0: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி. தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தருமபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தருமபுரி.
2: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். ஆடிப்பட்டத்தில் துவரை சாகுபடியில் மகசூல் அல்லலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமையலில் துவரை முக்கிய உணவு பயிராக விளங்குகிறது. புரதச்சத்தை அளிக்கக்கூடிய பயிர் வகைகளில் துவரை முதலிடத்தை வகிக்கிறது. இதில் 22% புரதம் உள்ளது. இந்த புரதச்சத்து தானியங்களின் புரதத்தை காட்டிலும் 3 மடங்கு அதிகம். மேலும் துவரையில் குழந்தைகளுக்கு தேவையான புரதத்தில் 1/3 உள்ளது. ஆடிப்பட்டத்தில் துவரையை பயிரிட வேண்டும். LRG 52 என்ற ரகம் 165-170 நாட்கள் வயதுடையது. ஒரு ஏக்கருக்கு 600-800 கிலோ மகசூல் கிடைக்கும். வாடல் நோய் எதிர்ப்பு திறன் கொண்டது. சாதாரணமான முறையில் விதைக்க ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ விதை தேவைப்படும். 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் கால்சியம் குளோரைடு கலந்து பின் விதைகளை அந்த கலவையில் 1 மணி நேரம் ஊற வைத்து பின் 7 மணி நேரம் நிழலில் உலர்த்த வேண்டும். இவ்வாறு விதைகளை கடினப்படுத்துவதன் மூலம் விதைகளினுடைய செல் கடினப்படுத்தப்பட்டு நீரை கிரகிக்கும் தன்மை அதிகரிக்கும். இதனால் விதைகளினுடைய முளைப்பு திறன் அதிகரிக்கும். பயிர் வளர்ச்சியை பெற்று அதிக விளைச்சல் பெற வழிவகுக்கும். கடினப்படுத்தப்பட்ட விதைகளை 50 மில்லி ரைசோவியம், 50 மில்லி பாஸ்போபேக்டீரியா திரவ உயிர் உரத்துடன், 100 மில்லி சூடு இல்லாத அரிசி கஞ்சியுடன் நன்கு கலந்து 5 நிமிடம் நிழலில் உலர்த்தி விதைக்கணும். நுண்ணீர் கலந்த விதைகளை உடனே விதைக்க வேண்டும். வடிகால் வசதி கொண்ட செம்மண் நிலம் துவரை சாகுபடி செய்ய மிகவும் ஏற்றது. விதைப்பதற்கு 3 வாரங்களுக்கு முன்பு நன்கு மக்கிய எருவை ஏக்கருக்கு 5 டன் தொழு உரம் அல்லது மண்புழு உரம் 2 டன் என்ற அளவில் இடணும். தனிப்பயிர் சாகுபடிக்கு 5 முதல் 6 அடி இடைவெளியிலும் ஊடுபயிர் சாகுபடி செய்யும் இடங்களில் 6 அடி இடைவெளியிலும் விதைக்க வேண்டும். விதைத்த 30வது நாளில் 1வது களை எடுத்து பின் நீர் பாய்ச்ச வேண்டும். அல்லது விதைத்த 20வது நாளில் இமாசிதெரப்பியர் என்னும் களைக்கொல்லி மருந்த 1 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி கலந்து தெளிக்கணும். மானாவரி பயிராக இருந்தால் 30 கிலோ யூரியா, 150 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 20 கிலோ பொட்டாஸ் உரம் அடியோரமாக இடணும். இரவை பயிராக இருந்தால் அடியோரமாக 30 கிலோ யூரியா, 30 கிலோ சூப்பர் பாஸ்பேட், 20 கிலோ பொட்டாஸ் உரம் இட வேண்டும். மேலும் விதைத்த 30வது நாளில் மீதமுள்ள 30 கிலோ யூரியாவுடன் 20 கிலோ பொட்டாஸ் கலந்து மண்ணில் இட்ட பின் நீர் பாய்ச்சணும். விதைத்த 45-55வது நாளில் 2% டிஏபி கரைசல் தெளிக்கணும். 1 வார இடைவெளியில் 2.5%-5% அளவில் டிஏபி கரைசல் தெளிக்கணும். ஊடுபயிர் செய்யும் இடங்களில் உளுந்து, பாசிப்பயிர், அவரை, நிலக்கடலை, மொச்சை போன்ற பயிர்களை விதைக்கலாம். சோளத்தை ஊடுபயிராக செய்யும்போது காய்ப்புழுவினுடைய பாதிப்பு குறையாமல் இருப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. மேலும் 2 முறை ஊடுபயிர் சாகுபடி செய்யவும் வாய்ப்புள்ளது. 75 நாட்களுக்குள் உளுந்து பயிர் சாகுபடி செய்து பின்னர் பவர் டில்லர் மூலம் உழவு செய்து கொள்ளு பயிர் சாகுபடி செய்வதால் இரட்டைப்பு லாபம் பெற முடியும். இந்த தொழில்நுட்பத்தை கடைபிடிப்பதன் மூலம் மானாவாரி சாகுபடி செய்யும் துவரையில் ஏக்கருக்கு 5000 வரைக்கும் லாபம் பெற முடியும்.

0: மேலும் துவரை சாகுபடி பரப்பினை அதிகப்படுத்தல தமிழ்நாடு அரசின் சார்பில் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் துவரை விதைகள், உயிர் உரங்கள், பயிர் காப்பு மருந்துகள் மானியத்தில் விநியோகம் செய்யப்பட உள்ளது. தேவைப்படும் விவசாயிகள் வேளாண் உதவி அலுவலர் அலுவலகத்தை அணுகி பயன்பெறலாம். இவ்வாறு ஐவத்திப்பட்டினம் வட்டார வேளாண் உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் தீவன மக்காசோளம் கால்நடை வளர்ப்பில் ஒரு புதிய புரட்சி, இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். விவசாயத்துடன் இணைந்த முக்கிய தொழிலாக கால்நடை வளர்ப்பு உள்ளது. பால் உற்பத்தி மற்றும் கால்நடைகளினுடைய ஆரோக்கியம் அவற்றுக்கு வழங்கப்படும் தீவனத்தின் தரத்தை பொறுத்தே அமைகிறது. ஆனால் தற்போது நீர் பற்றாக்குறை, மேய்ச்சல் நிலங்கள் குறைதல், பருவநிலை மாற்றம் காரணமாக தரமான பசுந்தீவனம் ஆண்டு முழுவதும் கிடைக்கிறதில்ல, சிரமமாக உள்ளது. இந்த சவாலுக்கு ஒரு நவீன தீர்வாக ஹைட்ரோபோனிக்ஸ் முறையில் தீவன மக்காச்சோளம் உற்பத்தியை அறிமுகப்படுத்தி உள்ளது. இந்த முறையில் மண் இல்லாமல் குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி வெறும் 7 முதல் 10 நாட்களில் தரமான பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்ய முடிகிறது. ஹைட்ரோபோனிக் தீவன மக்காச்சோளம் அப்படின்னா என்ன? மக்காச்சோள விதைகளை தண்ணீரில் ஊற வைத்து முளைக்க செய்து மண் இல்லாமல் சிறப்பு தட்டுகளில் வளர்த்து பெறப்படும் தீவனமே ஹைட்ரோபோனிக்ஸ் மக்காச்சோள தீவனமாகும். இதில் வேர், தண்டு, இலை மற்றும் விதை அனைத்தும் சேர்ந்து கால்நடைகளுக்கு தீவனமாக வழங்குகின்றன. இதனால் ஊட்டச்சத்து வீணாகாமல் முழுமையாக கிடைக்கிறது. இது எப்படி உற்பத்தி செய்கிறது? தரமான விதைகள் தேர்வு செய்யப்பட்டு 8 முதல் 12 மணி நேரம் தண்ணீரில் ஊற வைக்கப்படுகின்றன. பின்னர் முளைக்க வைத்து தட்டுகளில் சமமாக பரப்பப்படுகின்றன. தினமும் 2 முதல் 3 முறை நீர் அல்லது ஊட்டச்சத்து கரைசல் தெளிக்கப்படுகிறது. போதுமான ஒளி, காற்றோட்டம் மற்றும் ஈரப்பதம் பராமரிக்கப்பட்டால் 7 முதல் 10 நாட்களில் 20 முதல் 30 சென்டிமீட்டர் உயரமுள்ள பசுந்தீவனம் அறுவடைக்கு தயாராகிறது. ஹைட்ரோபோனிக் தீவன மக்காச்சோளம் கால்நடைகளுக்கு தேவையான புரதம், நார்ச்சத்து, வைட்டமின், தாதுக்கள் மற்றும் எளிதில் செரிமானமாகும் சத்துக்களை வழங்குகிறது. இதனால் தீவனத்தினுடைய பயன்பாட்டு திறன் அதிகரிக்கிறது. இந்த முறையில் நமக்கு என்ன நன்மை? மண் தேவையில்லை, 90% வரைக்கும் நீரை சேமிக்க முடியும், மிக குறைந்த இடத்துல அதிக தீவனம் உற்பத்தி செய்ய முடியும், ஆண்டு முழுவதும் பசுந்தீவனம் கிடைக்கும், வெறும் 7 முதல் 10 நாட்களில் அறுவடை செஞ்சிடலாம், தீவனத்தினுடைய தரம் மற்றும் செரிமான திறன் அதிகமாக இருக்கும், பால் உற்பத்தி மற்றும் கால்நடைகளின் உடல்நலம் மேம்படும், வறட்சி காலங்களில் தீவன உற்பத்தி செய்ய முடியும், தீவன செலவை குறைத்து விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்க உதவுகிறது. சரி, விவசாயிகளுக்கு என்ன நன்மை? இந்த தொழில்நுட்பம் சிறிய மற்றும் நடுத்தர கால்நடை வளர்ப்போருக்கு மிகவும் பயனுள்ளதாகும். குறைந்த முதலீட்டில் தொடர்ந்து பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்து வெளியிலிருந்து தீவனம் வாங்கும் செலவை குறைக்கலாம். பால் உற்பத்தி அதிகரிப்பதால் வருமானமும் உயர்கிறது. நீர் பற்றாக்குறை அதிகரித்து வரும் இக்காலத்தில் ஹைட்ரோபோனிக் தீவன உற்பத்தி தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. அரசு மற்றும் வேளாண் பல்கலைக்கழகங்களும் இந்த தொழில்நுட்பத்தை விவசாயிகளிடம் கொண்டு செல்ல பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர். குறைந்த வளங்களை பயன்படுத்தி அதிக தரமான பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட தொழில்நுட்பமாக ஹைட்ரோபோனிக் தீவன மக்காச்சோளம் விளங்குகிறது. கால்நடை வளர்ப்பில் தீவன பற்றாக்குறையை சமாளிக்கவும், பால் உற்பத்தியை உயர்த்தவும், விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்கவும் இது ஒரு சிறந்த மாற்று முறையாகும். எதிர்காலத்தில் நிலையான மற்றும் லாபகரமான கால்நடை வளர்ப்புக்கு இந்த தொழில்நுட்பம் முக்கிய பங்காற்றும். வாழைக்கன்றுகள் நடுவதற்கு முன் நேர்த்தி செய்வது எப்படி? தேர்வு செய்த கன்றை கிழங்கிலிருந்து அதன் கழுத்து பகுதி வரை அரை அடி தள்ளி குறுக்காக வெட்ட வேண்டும். கிழங்கு பகுதியில் மேலே உள்ள தோலை வேருடன் சேர்த்து வெள்ளை திசுக்கள் தெரியும் அளவிற்கு செதுக்கி விட வேண்டும். அவ்வாறு செதுக்கும்போது கிழங்கு பகுதியில் திட்டு திட்டாக அழுகி அதில் விரலால் அழுத்தினால் சாறு போன்ற துருவம் வடித்தால் அத்தகைய கன்றை நிராகரித்து விட வேண்டும். இக்காரணத்தை கொண்டும் அதை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதில் தான் வாடல் நோய் காரணியான பியூசோரியம் பூஞ்சானும் இருக்கும். இவ்வாறு கிழங்கை செதுக்கும்போது மேல் சதையில் ஏதாவது துருநாற்றங்கள், முட்டைகள் இருந்தாலும் அவை நீக்கப்படும். இவ்வாறு செதி

0: நாளைக்கு வெள்ளை சாதத்துடன் உள்ள கன்றுகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் கார்பன் டைசம் 1 மில்லி குளோரி பயிர் பாஸ் கலந்து கரைசில 20 முதல் 30 நிமிடங்கள் ஊற வைத்து நிழலில் உடுத்தி நடவுக்கு பயன்படுத்தணும். கன்று நடவின் போது நடவுக்குழி ஒன்றில் 10 கிராம் கார்போஹைட்ரோக்ளோரைடு இட்டு நடவு செய்யணும்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி. சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தமிழில் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தமிழில் சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின்போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும் அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ரா விளக்கமளித்தார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து கடந்த மே மாதம் புதிய அரசு அமைந்த பின்னர் 2026-27 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்கிறார். நாளை வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபா தலைமையில் இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இதனிடையே தவைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு ஆனந்த் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து சென்னை திரும்பும் முன்னர் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் ஏதும் தவறாக பேசவில்லை என்றும் பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக மட்டுமே தாம் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் இதுவரை 95.86% குடும்ப அட்டைகளில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் இதனை 100% நிறைவு செய்யும் நோக்கிலும் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: தமிழகத்தின் சட்டப்பூர்வ

0: உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டல அளவிலான நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான மாற்று வழிகளையும் தமது கடிதத்தில் விளக்கமாக எடுத்துரைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நிரந்தரமான மற்றும் சுமூக தீர்வை கர்நாடக முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று தான் நம்புவதாகவும் திரு நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த ஜூலை 31 கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக துவங்கியது. 5 நடைபெற்ற விழா கோலாகலமாக நிறைவடைந்தது. இந்த நிலையில் 5வது தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தொம்பு கம்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை, தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
0: தூத்துக்குடி தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனத்தில் தயாரான 100 ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் சரக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் தனியார் நிறுவனம் நவீன மின்சார வாகன உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளது. அந்த ஆலையில் மாதத்திற்கு 1800 முதல் 2000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் ரயில் போக்குவரத்தையும் தனது தளவாட திட்டத்தில் இணைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரநாத் துறைமுகத்திலிருந்து ஹரியானா மாநிலம் பல்லப்கார் பகுதிக்கு 100 மின்சார கார்களை ரயில் மூலமாக அனுப்பியது. 25 பெட்டிகளை கொண்ட NMG ரயில் மூலம் இந்த சரக்கு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர்ந்து மின்சார கார்கள் ரயில் மூலமாக அனுப்புவதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு ஆட்டோமொபைல் சரக்கு போக்குவரத்து மற்றும் சரக்கு வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: இருவரி செய்திகள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 பெய்த கனமழை காரணமாக 7 உயிரிழந்துள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 107 ஆட்டமிழந்தது. 108 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 3 விக்கெட் இழப்பிற்கு 111 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம்

0: தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: சிம்பனியும் சிலிருக்கும் இசை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன் சார்பாக வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மலாலயமே நிகழ்ச்சி. இன்றைய மலாலயமே நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை எம் சர்சிதா. வணக்கம் சர்சிதா.
3: வணக்கம் சார்.
2: சர்சிதா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சார்.
2: நல்லா இருக்கீங்க. காதல் ஏதோ போட்டிருக்கீங்களே, மின்னுது, என்னது
3: அது? தோடு.
2: தோடு? இதுதான் தோடா? மின்ற அளவுக்கு போட்டிருக்கீங்க, கவரிங் தோடே மின்னுதா?
3: ஆமாம் சார்.
2: தங்கமெல்லாம் போட்டுற மாட்டீங்க
3: தானே சார்?
2: ஏன் சொல்லுங்க.
3: தொலைஞ்சிரும்.
2: தொலைஞ்சிரும். ஏன்னா நீங்களே ஒரு தங்கம் தானே?
3: நான் பொண்ணு.
2: பொண்ணு? எங்களுக்கு தங்க மாதிரி தான் தெரியுறீங்க. சரி, தங்க பொண்ணு அர்ச்சிதா, நீங்க எத்தனாவது?
3: ரெண்டாவது.
2: ரெண்டாவது? ஏன் நீங்க பூ வைக்கல?
3: பூ வச்சுலாமா?
2: இங்கே தான் நிறைய பூ கிடைக்குதாமே. மல்லிகைப்பூ கிடைக்குதுன்றாங்க, ரோஜா கிடைக்குதுன்றாங்க, கனகாமரம் கிடைக்குதுன்றாங்க, செந்தாமரம் பூ கிடைக்குதுன்றாங்க. எதுவுமே இல்லையா?
3: இல்லை சார்.
2: சரி பரவாயில்ல, பூ வைக்கலாம்னு அழகாக இருக்கீங்க. சரி என்ன தெரியும் உங்களுக்கு?
3: வெல்கம் சார்.
2: பாருங்க சத்தமா.
3: வெல்கம் வெல்கம், ஹவ் ஆர் யூ? I am so happy to see you. Happy face, here is day. Learning, laughing, everyone day.
2: முடிச்சதா?
3: முடிச்சதா.
2: சரி அடுத்தது.
3: ஜானி ஜானி, எஸ் பாப்பா. ஈட்டிங் சுகர், நோ பாப்பா. டெல்லிங் நைஸ், நோ பாப்பா. ஒப்பியவர், ஹஹா.
2: சரி ரெண்டு பாட்டு அடுத்தது பாட்டிங்க. சசிதா நீ பாருங்க, உங்கள் ஸ்கூல்னா நிறைய கம்ப்யூட்டர்னா வச்சுருக்கீங்க, சிஸ்டம்லாம் வச்சுருக்கீங்க. சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறீங்களா?
3: எஸ் சார்.
2: என்ன பண்ணுறீங்க சிஸ்டத்தை போய்?
3: ட்ராயிங் பண்ணுறேன் சார்.
2: ட்ராயிங் பண்ணுறீங்க? எந்த மாதிரி பொம்மையெல்லாம் வரீங்க நீங்கள்?
3: வீடு வரையுங்க சார்.
2: அதுக்கப்புறம்
3: கரடி வரையுங்க சார்.
2: கரடியெல்லாம் வரையிலா? எப்படி இருக்குங்க கரடி?
3: ஃப்ரெண்டு பார்த்து பயந்துருவாங்க.
2: பயந்துருவாங்களா? அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குமா?
3: எஸ் சார், கருப்பாக வரைவேன்.
2: சரி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணுறது அப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க?
3: டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறேன் சார்.
2: டாக்டரை என்ன பண்ண போகிறீங்க?
3: ஊசி போடுவேன் சார்.
2: ஊசி தான் போட போகிறீங்க. சரிங்க அர்ச்சிதா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
3: நன்றி சார்.
2: இணையினைகளே, இன்றைய மலாலய மேட்சை சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சா புதுரெட்டியூர் பள்ளி குழந்தை எம் சர்சிதா.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
4: எடுத்துக்க மீசை விளக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா

0: காற்று இருக்கு இல்லையா, காற்று, அந்த காற்றோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, சில நேரங்களில் தென்றலாக வீசும், அப்படி ரசிக்கலாம், அப்படி அழகாக இருக்கும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா காணல் வெப்பமாக கூட வீசும், அந்த நேரத்தில் நம்ம வெளியில் போகவே முடியாது. சில நேரங்களில் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் கூட சொல்லும். சில நேரங்களில் புழுதி காற்று கூட வீசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் இல்லாமல் போயிட்டு மூச்சு திணறல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா. காற்று அப்படிங்கிறது இந்த பல விஷயங்களை நமக்குள்ளே கொடுக்குது அப்படிங்கும்போது, இது எல்லா விஷயங்களிலும் நம்ம சமாளித்து வாழக்கூடிய திறனை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ தான் வாழ்க்கை வெற்றியை நோக்கி போகும். இனிய காலை வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரும் காலை 7 மணி. இன்னைக்கு ஏற்று ரசிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
1: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று August 5.
4: 19ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற சிறுகதை எழுத்தாளர்,
0: நவீன சிறுகதை இலக்கிய முன்னோடிகளில் ஒருவராக கருதப்படுகிறார்.
4: பட்டப்படிப்பிற்கு பின் பிரெஞ்சு போரில் பங்கேற்றார்.
0: பிரெஞ்சு அரசின் எழுத்தாளராக பணியாற்றிய இவர் நாளிதழ்களில் எழுத துவங்கினார்.
4: பின்னர் இயற்கை சமூகம் தொடர்பான தன் கருத்துக்களை சிறுகதைகள் மூலம் வெளிப்படுத்தினார்.
0: சிறுகதை உலகில் பல்வேறு சாதனைகளை புரிந்திருக்கிறார்.
4: நவீன சிறுகதையின் தந்தைகளில் ஒருவர் என்று கருதப்படும் பிரான்ஸ் நாட்டு எழுத்தாளர் மாஃபசான் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1850.
4: நிலாவில் முதல் முறையாக தரையிறங்கிய அமெரிக்க விண்வெளி வீரர்,
0: சிறு வயதிலேயே விமான ஓட்டுநர் உரிமம் பெற்றார்.
4: கடற்படையில் பணியாற்றிய இவர் விண்வெளி பொறியியலில் முதுகலை பட்டம் பெற்றார்.
0: வெள்ளோட்ட விமானி, பொறியாளர், கமாண்டோ பைலட் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை ஆற்றியுள்ளார்.
4: அப்பல்லோ 11 விண்கலத்தின் கமாண்டராக நியமிக்கப்பட்டார்.
0: அதன் குழு தலைவராக விண்வெளிக்கு சென்றார்.
4: 1969 July 20 நிலாவில் முதன் முதலாக காலடி எடுத்து வைத்தவர்.
0: நிலவில் தரையிறங்கிய முதல் மனிதர் என்ற பெருமையை பெற்றார்.
4: நாசா விண்வெளி ஆய்வு மையத்தின் நிர்வாகியாக 1971 வரை பணியாற்றினார். பிறகு பேராசிரியராக பணியாற்றினார்.
0: பல்வேறு உலக நாடுகளின் விருதுகள், ஏராளமான பல்கலைக்கழக கௌரவ டாக்டர் பட்டங்கள் பெற்றுள்ளார்.
4: வானியல் ஆராய்ச்சிகளில் வாழ்நாள் இறுதி வரை ஆர்வம் கொண்டிருந்த அமெரிக்க விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1930.
4: தமிழ் திரைப்பட நடிகர்,
0: நகைச்சுவை நடிப்பிலும் குணச்சித்திர நடிப்பிலும் சிறந்து விளங்கினார்.
4: பல போராட்டங்களுக்கு பிறகு 1947 தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர்.
0: சென்னை தமிழை தமிழ் திரையுலகில் பிரபலப்படுத்திய முக்கிய நடிகர்களில் ஒருவர்.
5: பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை.
4: 1950களில் வெற்றி படிகளில் ஏறியவர்.
0: நடிப்பு திறமை, நடன திறமை, பாடும் திறமை ஆகிய திறமைகளை ஒருங்கே பெற்ற நடிகர்.
4: முன்னணி நடிகர்களுக்கு உள்ள ரசிகர் கூட்டம் போல் இவருக்கும் ரசிகர் கூட்டம் இருந்தது.
0: மேற்கத்திய நடனம், டப்பாங்குத்து என அனைத்து நடனங்களிலும் கை தேர்ந்தவர்.
4: தூத்துக்குடியில் பிறந்த நடனம், நகைச்சுவை, குணச்சித்திரம் என எல்லாவற்றிலும் கை தேர்ந்த பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஜோசப் பிச்சை எனப்படும் JP சந்திரபாபு பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1927.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.

தருமபுரி முக்கல்நாயக்கன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவெட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா ஆகஸ்ட் 6 முதல் 8 தேதி வரை நடைபெறுகிறது. அன்போடு அளிப்பது விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், தருமபுரி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்தரோட சேலம்.
10: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
11: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
12: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி பட்டுக்குடாங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். வெண்பட்டுக்குடா அதிகபட்ச விலையாக 872 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலையாக 444 ரூபாயாகவும், சராசரியாக 733 ரூபாயாகவும் கொள்முதல் செய்யப்பட்டது.
14: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் GK Silks & Readymades. 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. GK Silks & Readymades, GK கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர், போச்சம்பள்ளி.
15: AP மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
16: AP மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
17: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
13: காலை வணக்கம் மகிழ்ச்சி. நடத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையில் இன்றைக்கு காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 18 ரூபாய், கத்தரி 26 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 50 ரூபாய், குத்துவரை 32 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சுரைக்காய் 16 ரூபாய், வாழைக்காய் 7 ரூபாய் 50 காசுகள், முருங்கைக்காய் 56 ரூபாய், புடலங்காய் 20 ரூபாய், பீர்க்கங்காய் 30 ரூபாய், சர்க்கரை பூசணி 20 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 முதல் 58 ரூபாய் வரை, பெரிய வெங்காயம் 38 ரூபாய், கேரட் 78 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 40 ரூபாய், பூண்டு உடைந்தது 168 ரூபாய், பெரிய பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 55 ரூபாய், பாகற்காய் 34 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃபிளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 84 ரூபாய், எலுமிச்சை பழம் 140 ரூபாய், ஏலக்கி வாழைப்பழம் 88 ரூபாய், கற்பூரவள்ளி வாழைப்பழம் 65 ரூபாய், கொய்யாப்பழம் 50 ரூபாய்.
18: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
19: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை

0: தங்குவோர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
1: காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
3: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க.
4: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு பெரிய அரண்மனை, அந்த அரண்மனையிலே நிறைய வேலையாட்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அரண்மனையின் சொந்தக்காரர் அந்த முதலாளி வெளியே போயிருந்தார். வீட்டுக்குள் இருந்த அவருடைய மகன் இளம் வயது, துரு துரு என்று எப்போதும் இருப்பான். சின்ன பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று நமக்குத்தான் தெரியுமே. அப்படி துரு துரு என்று இருக்கக்கூடிய அந்த சிறுவன், அவனுடைய கையிலே ஒரு கோடாரி கிடைத்து விடுகிறது. அந்த கோடாரியை கையில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு முன்னால் இருந்த செடிகளையும் சின்ன சின்ன மரங்களையும் வெட்டினான், நிறைய வெட்டி விட்டான். அந்த பணியாளர்கள் யாரும் அதை கவனிக்கவில்லை. பிறகு கவனித்த பிறகு ஓடோடி சென்று அந்த கோடாரியை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொண்டார்கள். மாலை நேரம் அந்த வீட்டின் முதலாளி வந்தார். வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தோட்டம் அலங்கோலமாக இருப்பதை பார்த்து ஆத்திரம் அவருக்கு தாங்க முடியவில்லை. யார் இந்த செயலை செய்தது என்று கோபமாக கடிந்து கொண்டார், கோபப்பட்டார். பணியாளர்கள் உங்கள் பிள்ளைதான் என்று சொல்லலாம் என்று நினைத்தார்கள், ஆனால் அடித்து விடுவாரோ சின்ன முதலாளியை என்கின்ற அன்பில் அச்சத்தில் அவர்கள் யாரும் வாய் திறக்கவில்லை. அந்த சிறுவன் தன் தந்தையிடத்தில் போனான். அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தான் அந்த மரங்களையும் செடிகளையும் வெட்டினேன் என்று சொன்னான். கோபத்தின் உச்சியில் இருந்த அந்த நபர் அப்படியே அமைதியாகிவிட்டார். நான் அடிப்பேன் என்று உனக்கு தெரியும், திட்டுவேன் என்று உனக்கு தெரியும், சுற்றியிருந்த வேலையாட்கள் யாரும் நீதான் செய்தாய் என்று சொல்லவில்லை, ஆனாலும் ஒரு நேர்மையாக வந்து நான் தான் தவறு செய்தேன் என்று சொல்லுகிறாயே, இந்த உயர்ந்த பண்பு உன்னிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும் என்று அவருடைய தந்தை சொன்னாராம். கோபத்தின் உச்சியிலிருந்த அவருடைய தந்தை அப்படியே அமைதியாகிவிட்டார். இளம் வயதில், அதுவும் இளம் வயதில் அவனுடைய நேர்மையை பார்த்து அமைதியாகிவிட்டார். இன்னும் சொன்னார், கடைசி வரை இந்த நேர்மையை நீ பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார் அந்த தந்தை. பல நேரங்களில் நேர்மையை கடைபிடிப்பவர்களை இந்த சமூகம் ஏளனமாக பார்க்கிறது. இதெல்லாம் இன்றைய காலகட்டத்திற்கு சரியாக வருமா? பிழைக்க தெரியாதவன், நாடு எப்படி போய்கொண்டிருக்கிறது, இவன் என்னமோ நேர்மையாக இருக்கிறான் என்று ஏளனமாக கூட பேசுகிறது. நேர்மையாக இருப்பவர்கள் பல நேரங்களில் தோல்வி கூட அடைந்து விடுகிறார்கள், ஆனால் கடைசியில் அவர்கள் வெற்றி அடைவார்கள். நம்முடைய இருபெரும் காப்பியங்களில் ஒன்றான மகாபாரதத்தில் கூட பாண்டவர்கள் முதலில் தோல்வி அடைந்து விட்டார்கள், பிறகு அவர்கள்தான் வெற்றி பெற்றார்கள். சரி, அந்த சிறுவன் யார் என்று நான் சொல்லவே இல்லையே. அந்த சிறுவன் தான் அமெரிக்காவினுடைய அதிபரான ஜார்ஜ் வாஷிங்டன். அவருக்கு 2 முறை அமெரிக்காவின் ஜனாதிபதியானார். 3வது முறை நீங்கள் தேர்தலில் நில்லுங்கள் என்று சொன்னபோது அதை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. எனக்கு பின்னால் வருபவர்கள் கூட என்னை விட சிறப்பாக ஆட்சி செய்யலாம், நான் அதற்கு தடைகளாக இருக்கக்கூடாது என்று தன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையை கடைபிடித்தவர் ஜார்ஜ் வாஷிங்டன். மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
1: நேர்களை இன்று காலை 8:05 போனியின் புதுப்பினல் ஆறுமுக நேர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாமோ? இன்று காலை 9:05 வானொலியில்

0: வசந்தம் நிகழ்ச்சியில் கறவை மாடுகளில் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள். நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் கால்நடை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தங்கதுரை அவர்கள். நிறைவு பெற்றது இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை என்பது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்பு பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி போபாலில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே இந்த அமைப்பின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கும் 13வது கூட்டம் மற்றும் 3வது மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமும் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபயாஸ் நூர் ஒலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஏமன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், அதற்காக ஏமன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வது வருந்தத்தக்கது என்றும், இதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நீர்வழி போக்குவரத்தில் எவ்வித இடையூறும் இன்றி கப்பல்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் துணை பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு சாலை போக்குவரத்துக் கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. பிஜேபி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார். ரிசர்வ் வங்கி 2 மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிடும் நிதிக் கொள்கையை இன்று வெளியிடுகிறது. மும்பையில் வங்கியின் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா காலை 10 மணிக்கு இதனை வெளியிடுகிறார். நிதிக் கொள்கை குழுவின் 3 நாள் கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம்

0: உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைதி முன்னேற்றம் ஏற்பட அவர் வழிபட்டதாக குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சம் பகுதிக்கு குடியரசுத் தலைவர் சென்றபோது உள்ளூர் மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டிஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டிஒய் பட்டேல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மழையின் தீவிரம் நேற்றைவிட சற்று குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மாவட்டங்கள் தவிர கோழிக்கோடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கேரளத்தின் தெற்கு மாவட்டங்களில் இன்று காலை நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது. இதனிடையே அசாம், மேகாலயா மாநிலங்களின் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமுதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, கொங்கன், ஒடிஷா, மேற்குவங்கத்தின் இமயமலை பகுதிகள், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ரா விளக்கமளித்தார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரிகானில் இன்று தொடங்குகிறது. வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. முதல் போட்டி வரும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரையிலும், இரண்டாவது போட்டி வரும் 23 முதல் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கு முன்னதாக நாளை மறுநாள் அந்நாட்டு அணியுடன் 4 நாட்கள் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாட உள்ளது. இந்த தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. கொரிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது.

0: கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: சப்தஸ்வரங்களின் சுரங்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 7:25.
2: தருமபுரி முக்கல் நாயகன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா August 6 to 8 வரை நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது ஸ்ரீ தீபம் கம்ப்யூட்டர்ஸ் தருமபுரி.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
4: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக் தொடர்புக்கு 99 76 138 178.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
13: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
1: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
14: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
15: மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
16: தாய்ப்பால் சுரக்கும் போது, சோ அந்த மாதிரி அதிகமா தாய்ப்பால் சுரக்கும் போது, இல்ல சில சமயம் குழந்தை வந்து பால் எடுத்துக்காம இருந்ததுன்னா அந்த பால் கட்டுறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பால் கட்டுறதுனால மார்போட சைஸ் ஜாஸ்தி ஆகலாம், வலி வரலாம். இதோட ரிஸ்க் என்னன்னா, இதை நம்ம சால்வ் பண்ணலைன்னா அதுல வந்து சி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரஸ்ட் ஆப்சஸ்ங்கிற ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மார் வீக்கம் இருக்கும்போது அதை என்கார்ஜ்மெண்ட்டை குறைக்கிறதுக்கு பம்பிங் இஸ் அ சொல்யூஷன். பட் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரெட்னஸ் இருக்குது அப்படின்னா சி வச்சிருக்காங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னாடி மாஸ்டைசிஸ்ட்னு சொல்லுவோம், சி வைக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, அந்த சுச்சுவேஷனில் ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவைப்படும். பிரெஸ்ட் ஆப்சஸ், தட் இஸ் மார்ல சி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தென் அந்த அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவை. பட் இந்த மாதிரி ஒரு பிரெஸ்ட், யூஸ்வலி ஏதாவது ஒரு பிரெஸ்ட்ல தான் இந்த என்கார்ஜ்மெண்ட் அண்ட் பிரெஸ்ட் ஆப்சஸ் ஃபார்ம் ஆகிறது உண்டு. ஒரு பிரெஸ்ட்ல இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஆப்போசிட் பிரெஸ்ட்ல டெஃபினட்டா ஃபீட் பண்ணலாம். நிறைய மதர்ஸ் வந்து அந்த பெயின் இருக்கிறதுனால ஃபீடிங் அந்த டைம் நிறுத்திடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இன்னும் என்கார்ஜ் ஆகும், இன்னும் அந்த மார்பு கட்டுறது ஆகும். அதனால ஆப்சஸ் இருந்தாலும் அந்த சிஏ நீடில் போட்டு எடுத்தோ இல்லை ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி எடுக்கும்போது அது வந்து அந்த காம்புக்கு அருகே இல்லை அப்படின்னா அந்த சைட்லேயும் ஃபீட் பண்ணலாம். அந்த சிங்கிறது வந்து, இல்லை இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து தாய்ப்பால் வழியாக பேபிக்கு போகாது. அதனால இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் தே கேன் ஃபீட். பட் வலி இருக்கிறதுனால மோஸ்ட் விமனால் கொடுக்க முடியாது. அதனால எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லுவோம், ஆப்போசிட் சைட் ஃபீட் பண்ண சொல்லுவோம். மெயினாக நான் சொன்ன மாதிரி சம்டைம்ஸ் அழுவும், அதுதான் நம்மளுக்கு மெயின் அறிகுறி. பட் அது நான் முதல்ல சொன்ன மாதிரி எதுக்காக அழுதுன்னு நம்ம புரிஞ்சிக்க கற்றுப்போம். அந்த முதல் 4-5 நாள் எல்லாருக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள், ஒரு 1 week 10 days குள்ளே ஒரு பேட்டர்ன் செட்

0: ஆயிடும். யூஸ்வலி அது குழந்தை அழறது, சில சமயம் அப்படி அந்த பிரஸ்ட் தேடுற மாதிரி மவுத் மூவ்மெண்ட் பண்ணும், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சு ஃபீட் பண்ணும். பசி இருந்தா வேண்டான்னு சொல்லாது. அதனால ரொம்ப அடிக்கடி நம்ம கொடுக்க பார்க்குறோம், ஆனா குழந்தைக்கு அந்த டைம் தேவையில்லை அப்படிங்கும் போது அது பிரஸ்ட்ல இருந்து ஃபேஸ் எப்படி திருப்பிக்கலாம். நம்ம ஒன்ஸ் அப்படி ஆச்சுன்னா விட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சோ ஒன் ஹவர் கழிச்சோ திருப்பி ட்ரை பண்ணணும். குழந்தை வந்து தாய்ப்பாலே எடுத்துக்கிறது இல்லை, ரொம்ப அழருது, நான் சக்கிள் பண்ண முடியலை அப்படின்னா குழந்தைக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறது நம்ம செக் பண்ணணும். இப்போ குழந்தைக்கு உடம்பு முடியலை, அதுக்கு வந்து மூச்சு திணறல் இருக்கு அப்படிங்கும்போது அது வாய் வச்சு சக் பண்ணாது. ஏன்னா இப்போ வந்து அது ஒரு நம்ம ஏற்கனவே ஓடும்போது பிரெத்லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கும்போது நீ இன்னும் கொஞ்சம் ஓடுன்னு சொன்னால் நம்மளால் ஓட முடியாது இல்லையா. ஸோ சிக்காக இருக்கிற குழந்தை, ஏன்னா அந்த தாய்ப்பாலை வந்து மார்பை பிடிச்சி சக் பண்ணி எடுக்கிறது வந்து குழந்தைக்கு ஒரு எஃபர்ட் தான். ஸோ அந்த எஃபர்ட்டை போட முடியாமல் குழந்தை சிக்காக இருந்தால் சம்டைம்ஸ் அது வந்து பால் குடிக்காமல் இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தி வெல் பேபி எப்போவாது ஒரு வாட்டி தாய்ப்பால் வேண்டாம்னு சொல்கிறதுக்கும், தொடர்ந்து ரெஃப்யூஸ் பண்ணி அழுது சிக்காக இருக்கிற பேபிக்கும் நம்ம டிஸ்டிங்ஷன் பண்ணோம். ஆனால் ரெண்டுமே ஃபீடிங் வேண்டான்னு சொல்கிறது தான், இது ரெண்டில் எதுங்கிறத நம்ம வந்து மற்ற ஃபீச்சர்ஸை வச்சு டிசைட் பண்ணணும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.

ரிங்காரமிடம் ரிதம்ஸ். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தில் நேரும் காலை 7:31. நீர்களினை கேட்டு ரசிக்கலாம். சேலம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான அந்த பழக்கங்கள் இருக்கும். அதாவது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கேன், ரொம்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துயரமாக இருக்குது, மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை வச்சு அவங்க அதை ஆற்றுதல் படுத்திப்பாங்க. அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புத்தகங்கள் படிக்கிறது பிடிக்கும், அப்படி இல்லாட்டி ஒரு கப் டீ சாப்பிட்டா எல்லாமே சரியாக போய்டும்னு நினைப்பாங்க. எல்லாத்தையும் மீறி அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பாட்டு கேட்டாங்க அப்படின்னாலே அந்த துயரங்கள் எல்லாமே மறந்து போயிடுவாங்க. தங்களை ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து மீட்டெடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த பாட்டு. இன்றைக்கும் அந்த மாதிரியான அழகான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு இன்றைய சந்தோஷ சாரல்ல. ஒரு பொது அறிவு கேள்வியும் காத்துட்ருக்கு. 18 வயதில் உலகின் இளம் வயது பேராசிரியராக ஒரு கின்னஸ் சாதனையை புரிஞ்சிருக்காரு, அவர் பேர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தோஷ சாருக்கான பொது அறிவு கேள்வி. 18 வயசில் ப்ரொஃபஸர் ஆயிருக்காரு, ஸோ அவருடைய பேர் என்ன அப்படிங்கிறது தான் ஒரு கின்னஸ் சாதனை படைச்சிருக்கிறோடைய பேர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைய சந்தோஷ சாருக்கான பொது அறிவு கேள்வி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் காக்க காக்க திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜோட சில தாமரையின் பாடல் வரிகளுக்கு டிப்பு பாப் சாலினி இணைந்து பாடிய பாடல்.

நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: நிகழ்ச்சி நடந்ததாக கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 8/8/2026 சனிக்கிழமை அன்னைக்கு காலை 9 மணி முதல் 3 மணி வரைக்கும் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் கல்லூரியில் நடக்க இருக்குங்க. இதில் அசோக் லைலாண்ட், ஓலா எலக்ட்ரிக், டைட்டன், TVS மோட்டார் போன்ற 100க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கலந்து கொள்கின்றன. இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 8ஆம் வகுப்பு படித்தவர்கள் முதல் டிகிரி மற்றும் டிப்ளமோ படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துகிட்டு பயன்பெறலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
10: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
14: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
15: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965552399.
7: சந்தோஷாரின் அடுத்த பாடல் லேசா லேசா திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெரசோட சீல வாலியின் பாடல் வரிகளுக்கு ஹாரிஸ் ராகவேந்திரா, ஸ்ரீலேகா, பார்த்தசாரதி இணைந்து பாடிய பாடல். ஸ்டேட் 101.5 அண்ட் ஏற்காடு 103.7.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: இது உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் டம் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 8:15 நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம்.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சும் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
7: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சந்தோஷ் நிறைவு பாடல் பாய்ஸ் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானோட சில கபிலனின் பாடல் வரிகளுக்கு கார்த்திக் சித்ரா சிவராமன் இணைந்து பாடிய பாடல். ஸ்டேட் 102.5 அண்ட் ஏற்காடு பண்பலை 103.7.

சந்தோஷ் சார்ல ஒரு ஜிகே குவிஸ்டன் கேட்டிருந்தோம் இல்லையா, 18 வயதில் இளம் உலகினுடைய இளம் வயது பேராசிரியர் அதாவது ப்ரொஃபஸராக இருக்கிறார் அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை எலக்ட்ரானிக்ஸில் எம்எஸ்சி அதாவது பார்த்தீங்கன்னா பிசி முடிச்சிருக்கக்கூடிய அமெரிக்காவை சார்ந்த நாதன் தாமஸ் அவர்கள் தான் 18 வயதில் உலகின் இளம் வயது பேராசிரியர் என்ற கின்னஸ் சாதனையை பெற்றிருக்கிறார்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி.

0: ஹெட்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் டம் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நிலையத்தில் நேரம் காலை 8:01. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
11: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
12: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
11: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
13: இன்று August 5, அன்றாடம் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் நாம் ஏராளமான நேரத்தையும் கால்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நேரத்தை விடவும் நாம் அதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது நாம் எடுத்துக்கொள்ளுகிற பத்திரிகைகளும் புத்தகங்களும் எழுதுவதற்கான தாள்களும் என்றுதான் என தோன்றுகின்றது. சுதந்திர இந்தியாவில் இவையெல்லாம் மிகவும் சாத்தியமாகிவிட்ட ஒன்று. ஆனால் இப்படி எல்லோரும் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் சிந்திப்பதற்கும் கூட ஒரு உரிமையை, அடிப்படை தேவையை நிறைவேற்றி தந்தது இந்திய விடுதலை போராட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. அது 1929 பகத்சிங், ஜதீந்திரநாத் தாஸ், அஜய்குமார் கோஷ் போன்ற புரட்சியாளர்கள் எல்லாம் லாகூர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களின் போராட்டத்தில் உள்கட்டமாக எல்லா அரசியல் கைதிகளுக்கும் படிப்பதற்கு பத்திரிகைகளும் புத்தகங்களும் வழங்கப்பட வேண்டும், எழுதுவதற்குரிய சாதனங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படை உரிமைக்காக அவர்கள் முழக்கமிட்டார்கள். ஆனால் ஆங்கில அரசு அதை கவனத்தில் கொள்ளவில்லை. அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயாராக இல்லை என்று தெரிந்தவுடன் அந்த வீரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடத் தொடங்கினார்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள் என்று தொடங்கிய அந்த போராட்டம் வாரக்கணக்கில் நீண்டது. இதனால் சிறையில் சரியான உணவும் உடல் பாதுகாப்பும் இல்லாத நிலையில் இந்த இளைஞர்கள்

13 நாள் ஜதீந்திரநாத் தாசனுடைய உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டது. சிறையிலிருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். உணவை செலுத்திய பொழுதுதான் ஏதோ தவறு நேர்ந்து விட்டது என்று அறிந்தவுடன் புரட்சியாளர்கள் இன்னும் கவனமாக போராட்டத்தில் ஈடுபடத் தொடங்கினார்கள். ஆனாலும் கூட தொண்டை வரல, உரிமை குரல் எழுப்பிய காலத்தில் குடிப்பதற்கு தண்ணீராவது கொடுங்கள் என்று வெளியில் நிற்கிற காவலாளியை கேட்ட பொழுது, இவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என்பதற்காக நீர் வைத்திருக்க வேண்டிய குடங்களில் எல்லாம் பால் ஊற்றி வைத்தார்கள். கோபத்தில் அந்த போராட்ட வீரர்கள் அந்த பால் பானைகளை எடுத்து உடைக்க சிதறி பால் வெள்ளமென பெருக்கெடுத்து ஓடியது. ஆனாலும் கூட

0: கிடைக்கிறது. அதோ அவர் ஆவி பிரிகிறது. தலையை தூக்கி பார்த்தேன். கல்நெஞ்சம் படைத்த ஜெயில் அதிகாரிகளின் கண்களில் கூட கண்ணீர் ததும்பியது. ஜெயிலுக்கு வெளியே கூடியிருந்த பிரம்மாண்டமான ஜனத்திரளிடம் ஒப்படைக்க ஜதீந்தாஸ் சடலத்தை ஜெயில் வாசற்படிக்கு வெளியே கொண்டு போன போது பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தனது முழு பலத்தையும் பிரயோகித்து எந்த மனிதனை முறியடிக்க முடியாமல் தோற்று போயிற்றோ அந்த மனிதனின் முன்பு லாகோ சூப்பரண்டன் ஹாமில்டன் தனது தலையில் உள்ள தொப்பியை கழற்றி தலைவணங்கி மரியாதை செலுத்தினான் என்று அவர் எழுதுகிறார். இந்த போராட்டம் வெற்றி பெற்றதோ இல்லையோ, இதனுடைய முயற்சியின் அடையாளமாக உயிர் துறந்த அந்த தியாகியின் நினைவு மறக்க முடியாததாக மாறியிருக்கிறது. இன்றைக்கு நாம் எடுத்து படிக்கும் செய்தித்தாளோ, நாம் இந்த வரலாறுகளை எடுத்து படிக்கக்கூடிய புத்தகமோ இந்த தியாகங்களில் விளைந்தது என்பதை மறவாமல் நினைப்பதற்குத்தான் இதனை நினைவூட்டுகிறேன். எனவே இன்று நன்று ஒன்று என்கிற நிலையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தியாகிகளின் வரலாற்றில் ஏதேனும் ஒரு செய்தியை நம் இல்லங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடத்திலோ அல்லது அடுத்த தலைமுறையினரிடத்திலோ எடுத்து சொல்வது கூட அவர்களுக்கு செலுத்துகிற உயரிய மரியாதையாக இருக்கும் என்று நான் உங்களிடத்தில் மெத்த பணிவன்போடு சொல்லிக் கொள்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு சிக்கலாம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
12: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
13: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
12: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
14: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
16: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
17: உடனடி

0: வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: பொன்னியின் புதுப்பட நிகழ்ச்சியில் அறிமுக இணையர்கள் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த வரலை கேட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க அளிக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றொரு எண் 24 40 31. நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவும் நீங்கள் அறிமுகமாகலாம். 0 43 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல், இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள். அறிமுக நேர்கள் மட்டும். நிகழ்ச்சியில் முதலாவதாக தனபால் அவர்கள் அறிமுகமாகிறாரு. அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு. துணிவு திரைப்படத்திற்காக ஜிப்ரானோட சில அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்காரு.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: The Kaveri Engineering College, Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering,

0: మెకానికల్ ఇంజనీరింగ్, బీటెక్ ఆర్టిఫిషియల్ ఇంటెలిజెన్స్ అండ్ డేటా సైన్స్, ఇన్ఫర్మేషన్ టెక్నాలజీ, కెమికల్ ఇంజనీరింగ్ అండ్ అగ్రికల్చరల్ ఇంజనీరింగ్, PhD ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
2: தருமபுரி முக்கல்நாயக்கன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவெட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா ஆகஸ்ட் 6 முதல் 8 வரை நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், தருமபுரி.
3: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 9976138178.
4: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
5: ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குட் நியூஸ் உங்களுக்காக சொல்ல போகிறேன். என்னென்னு கேட்குறீங்களா? எஸ், தருமபுரியில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 250, 200, 250, 400, 450 எம்பிளிச்சாம்பில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை 6 மணிக்கு 18,000 கனடியாக இருந்த வினாடிக்கு 18,000 கனடியாக நீர்வரத்தானது, உடனே 1 ஹவரில் 7 மணிக்கு 20,000 கனடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது காவிரி ஆற்றில். அப்படி பொங்கி வரும் காவிரி மாதிரி வந்துட்டே இருக்குதுங்க. இயற்கையை யாராலும் கட்டுப்படுத்தவே முடியாது, அது பாட்டு வந்துட்டே இருக்கும். கண்டிப்பாகவே இது ஒரு குட் நியூஸ் தான். இன்று காலை 7 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 20,000 கனடியாக நீர்வரத்து உள்ளது. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
6: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
7: தருமபுரி பண்பலைகளுக்கு காலை வணக்கம்.
8: நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இதில் வந்து கேத் லேப்னு சொல்லுவோம். கேத் லேப் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்ற முடியாது, மாரடைப்புக்கு செய்யக்கூடிய ஆன்ஜியோ கருவிகளை நம்ம நிறுவியிருக்கிறோம் நம்முடைய மருத்துவமனையில். இதில் வந்து இருதய மருத்துவர்கள், இதய பிரச்சனைக்கு கூடிய நோயாளிகளுக்கு உடனடியாக அறு சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய மருத்துவமனையில் மற்ற துறைகளான எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறை மற்றும் சீரகத்துறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முதலமைச்சர் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் வயிறு குடல் பிரிவு, நுரையீரல் பிரிவு, அப்புறம் வந்து தலைகாய சிகிச்சை பிரிவு, மூளை நரம்பியல் பிரிவு, தண்டுவட அறுவை சிகிச்சை பிரிவு என எல்லா சிறப்பு சிகிச்சைகளும் கிடைக்கின்றது. நம்முடைய மருத்துவமனை வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக முதலமைச்சரின் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் NK48 சொல்லுவாங்க, அதாவது தலைகாய ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 6 மணி நேரத்துக்குள் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களுக்கு 2 நாட்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு அரசுடைய பங்கீட்டு கீழ் இந்த சிறப்பு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இலவசமாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம்.
9: இடுப்பில் வரக்கூடிய டிபி நோய், அதாவது காசு நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் இதுக்கு டிபி மருந்துகள் கிடைக்கின்றன. இது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய காசு நோய்

0: ப்ரோக்ராம் நடக்குது, அதாவது ரிவைஸ்டு நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதாவது தேசிய காசநோய் தடுப்பு குழுனே தனியாக இருக்குது. இதுக்கு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமாக மருந்துகளை இலவசமாக கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் மருந்துகளை சரியாக உட்கொள்கிறார்களா அப்படின்னு கண்காணிப்பாங்க. கண்காணித்து அரசுக்கு அவங்க தகவல் தெரிவிப்பாங்க. ரெண்டாவது, இந்த மருந்துகளை உட்கொள்ள தவறக்கூடிய நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வீடு சென்று அவங்களை கண்டுபிடிச்சி மருந்துகளை உட்கொள்ள வைக்கிறது அவங்களுடைய வேலை. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அதாவது சுகாதார பணியாளர்கள் இதில் வந்து சம்பந்தப்பட்டு ஒரு அர்ப்பணிப்பு பணியோடு இது வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால வந்து பார்த்தீங்கன்னா காசநோய் ரொம்ப குறைவாக மாறிவிட்டது, ரொம்ப குறைவாயிடுச்சு. நான் வந்து MBBS படித்த காலத்தில் நிறைய காசநோய் நோய்கள் பார்ப்போம், இப்போ காசநோய் நோயாளிகளை குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா இதனுடைய முக்கியமான ஒரு வீரியத்தோட ஒரு முனைப்போடு இந்த செயல்பாடு நடக்கின்றது. நம்ம ஆனால் நம்மளுடைய நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தண்டுவடத்தில் வரக்கூடிய டிபி கிருமி வந்து காசநோய் மருந்துகள், அதாவது டிபி மருந்துகள் இலவசமாக அரசு மருத்துவமனையிலே கிடைக்கிறது. நான் நல்லா தானே இருக்கேன் டாக்டர், எதுக்கு இந்த 6 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க? அட்டட்டியாக மாத்திரை இருக்குது, இந்த மாத்திரை சாப்பிட்றனால எனக்கு ஹீட் ஆயிடுச்சு உடம்புல, எனக்கு முடி கொட்டுது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. இது ரெண்டு விஷயம் இருக்குங்க. முதல்ல வந்து நம்மளுடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வைத்தியமே வந்து பரிபூர்ணமாக குணமாகும். பாதிலேயே நம்ம வந்து குணமாயிட்டோம்னு நினைக்கவும் கூடாது, அவநம்பிக்கையும் கொள்ளக்கூடாது. ரெண்டுமே ஆபத்து. நம்ம சரியாயிடுச்சுன்னு நம்மளே முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவர் தான் பார்த்து உங்களுக்கு சரியாயிடுச்சா இல்லையான்னு சரி செய்ய முடியும். இப்போ ஒரு வண்டி சர்வீஸ் விடுறோம், ரிப்பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, பாதிலே போய் வண்டி எடுத்துட்டு நீங்கள் வந்து ஓட்டிடுவீங்களா? ஓட்ட மாட்டோம்ல. ஒரு வண்டிக்கே நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு பயப்படுறோம். நம்ம உடம்பும் ஒரு வண்டி தாங்க. மருத்துவர்கள் யார்? ஹியூமன் மெக்கானிக், அவ்வளோதான். அவங்க வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுறாங்க, மோட்டார் மெக்கானிக்கு, நாங்கள் வந்து ஹியூமன் மெக்கானிக். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நல்லா இருக்குது, எப்படி நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் சொன்னான்னா அவங்களுடைய அறிவுரையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கட்டாயம் இது பரிபூர்ணமாக சரியாகலாம்.
1: தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
2: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: டைம் கரெக்டா 8:25.

காலேஜுக்கும் ஆஃபீஸ்க்கும் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு போயிட்டுருப்பீங்க. போகும்போது கண்டிப்பாக எது எடுத்துகிட்டு போகிறீங்களோ இல்லையோ, மதியம் லஞ்ச் பாக்ஸை நீங்கள் வந்து மறந்துடாமல் எடுத்துகிட்டு போயிடுங்க. நமக்கு சோறு தானே முக்கியம். நிகழ்ச்சி அடுத்ததாக தேவராஜ், தருமபுரிலேருந்து தேவராஜ் அவர்கள் வாட்ஸ்அப் வழியாக அறிமுகமாகிருக்காரு. அவர் ஒரு பாடலும் கேட்டிருக்காரு. காலையில் நேரத்தில் குட் நைட் திரைப்படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டிருக்காரு. ஸோ ஓகே, குட் நைட் திரைப்படத்துலேருந்து கேட்டாலும் ஒரு குட் மார்னிங் சொல்லிடலாம் அவருக்காக. ஷான் ரோல்டனோட சில ஷான் ரோல்டனே பாடியிருக்காரு குட் நைட் திரைப்படத்திற்காக. இதோ வந்து

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை

0: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
9: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
10: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
11: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
10: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
11: என்றும் இனி என்றென்றும்
10: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
11: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
10: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
11: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
10: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
11: என்றும் இனி என்றென்றும்
10: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
11: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
10: தருமபுரி.
9: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
12: வணக்கம். காலமேக புலவர்கிட்ட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அவர் எளிமையாக பல செய்திகளை சொல்லுவார். அதோடு மட்டும் இல்ல, ஸ்லேடையாகவும் சொல்வார். சொல் விளையாட்டு அவர் மாதிரி யார்ட்டையும் இருக்காது. ஒரு முறை என்ன செய்யறாரு, ஆலங்குடிங்கிற ஊருக்கு போறாரு. தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 3 ஆலங்குடி இருக்கு. சிவகங்கை பக்கத்தில் ஒரு ஆலங்குடி இருக்கு, அதே போல புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு ஆலங்குடி இருக்கு, கும்பகோணத்துக்கு அருகில் ஒரு ஆலங்குடி இருக்கு. திரைப்பட பாடலாசிரியர் கூட ஆலங்குடி சோமன் ஒருத்தர் இருக்காரு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ஆலங்குடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானை போய் பார்க்க போறாரு யாரு, காலமேகப்புலவர். அந்த ஊர் பேரு ஆலங்குடி. ஆலமரங்கள் மிகுந்திருந்ததால் அது ஆலங்குடியாக மாறி இருக்கலாம். அது இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, ஆலம்னா ஆலகால விஷம். அந்த விஷத்தை சிவபெருமான் சிவராத்திரி அன்றைக்கு எடுத்து சாப்பிட்ட நாளை சிவராத்திரி நாளாக கொண்டாடுறோம். அதாவது உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக திருப்பார்கடலை கடைந்த போது அமிழ்தத்திற்கு பதிலாக விஷம் வர, அதை பார்த்து அத்தனை உயிர்களும் மயங்க சிவபெருமான் தான் எடுத்து உண்டு உலகை காப்பாற்றினார் என்பது நமக்கு தெரிந்த செய்தி. இதை வைத்து கொண்டே காலமேக புலவர் விளையாட்டு காட்டுறார் அழகான பாடலில். எப்படி, ஆலங்குடியானை ஆளாள முண்டானை ஆலங்குடியான் என்று ஆர் சொன்னார் ஒரு கேள்வி கேட்கிறார். ஆலங்குடியானா அந்த ஊர்லேயே வாழ்பவன், அவன் போய் ஆழத்தை குடிக்கலன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி அவன் ஆழத்தை குடிக்காமல் இருந்திருந்தானே ஆனால் இந்த உலகத்தில் உயிர்களெல்லாம் இருக்குமா? இருக்காது. உலக உயிர்களை காக்கும் பொருட்டுத்தானே அவன் அந்த ஆழகால விஷத்தை உண்டான். ஆலங்குடியானை ஆளாள முண்டானை ஆலங்குடியான் என்று ஆர் சொன்னார்? ஆலங் குடியானே ஆயில் குவளையத்தூர் எல்லாம் மடியாரோ மண்மீதிலே எமருவான் ஆலகால விஷத்தை உண்டான் அவன்தானே ஆலங்குடிகளை வைத்திருக்கிறான் என்று அவர் கேள்வி கேட்கிற போதே அந்த ஆலங்குடி என்ற சொல்லிலே அவர் காட்டுகிற விளையாட்டு நம்மை சிந்திக்க வைக்கிறது. தமிழ் பாடல்களை நாம் படிக்கிற போது புராணத்தை, கதையை, வரலாற்றை

0: எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வதோடு அதில் இருக்கக்கூடிய நயத்தையும் பார்த்து நாம் மகிழலாம். அதிலும் குறிப்பாக அவர் கேட்குற கேள்வியிலேயே ஆலங்குடியானே ஆலங்குடியான்னு சொல்லலாமா, அவன் குடித்ததுனால தானே நம்ம உயிரோடு இருக்கோம் என்று கேட்கிற போதே நமக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. இதுபோல நல்ல பாடல்கள் தமிழில் ஆயிரம் இருக்கின்றன. குறிப்பாக தனிப்பாடல்கள் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு பாடலும் ஒரு முத்து, ஒரு வைரம், ஒரு வைடூரியம்தான். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் விளக்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: The Kaveri Engineering College Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: பொன்னியின் புதுப்படம் நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் மட்டும் பங்கேற்று உங்களுக்கு பிடித்த பாடல கேட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40 மற்றும் 44-40-31. வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அறிமுகமாகலாம். 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வையுங்கள்.
8: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965233999.
2: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு.
3: போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நம்ம கம்பெனி கடல நிக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
4: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
3: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
4: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
6: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
7: நிகழ்ச்சி நடத்ததாக அறிமுகமாகும் நேயர் வணக்கம்.
8: சார், நான் சங்ககிரியிலிருந்து வெங்கடேசன் பேசுறேன்.
7: சங்ககிரியிலிருந்து வெங்கடேசன். வெங்கடேசன் எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கேன் சார்.
7: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வெங்கடேசன்?
8: சார், நான் வந்து டிரைவருங்க சார்.
7: என்ன டிரைவர் நீங்க? எந்த வண்டி ஓட்டுவீங்க?
8: எல்லாம் ஆல் இன் ஆல் ஆல் இந்தியா முழுக்க சார்.
7: எல்லா வண்டியும் ஓட்டுவீங்களா?
8: ஆமாம் சார்.
7: ஏரோப்ளேனு?
8: ஏரோப்ளேன் இல்லை சார், இந்த மாதிரி லாரி மட்டும் சார்.
7: ஓ, அப்படியா?
8: ஆமாம் சார்.
7: சரி சரி சரி. லாரி அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் அதிக தூரம் அப்படின்னா எங்கே வரைக்கும் போயிருக்கீங்க வெங்கடேசன்?
8: ஜம்மு வரைக்கும் போயிருக்கிறேன் சார். இந்தியாவில் எல்லா ஊருக்கும் போயிட்டேன் சார்.
7: ஓ, இந்தியாவில் எல்லாத்துக்குமே அப்படியே ஒரு ரவுண்ட் வந்துடுறீங்க இல்லை?
8: நேபாள் வரைக்கும் போயிருக்கேன் சார். மேற்கு வெஸ்ட் பெங்கால் போயிருக்கேன், அஸ்ஸாம் போயிருக்கேன்,
7: எல்லா
8: இடங்களும், எல்லா மாவட்டமும், எல்லா டிஸ்ட்ரிக்டும் போயிருக்கேன் சார்.
7: சரி சரி. அங்கே நீங்கள் போனீங்களா? இந்தியா ஃபுல்லாக சுற்றுறீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா, அதை உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஸ்டேட்னா எது சொல்லுவீங்க?
8: காஷ்மீர் சார்.
7: ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் பிடிக்கும்.
8: இல்லை சார், என்ன கேட்டிங்கன்னா, அந்த இடம் ரொம்ப அரிதான விஷயம், யாரும் போய் பார்க்க முடியாது. ஒரு சில டைம் மட்டும் அங்கே அலோவ் பண்ணுறாங்க, அதனால் அந்த ஏரியா வந்து நம்ம போகிறது ரொம்ப இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு இல்லைங்களா, பார்டர் பிரச்சனை இது மாதிரி, அதனால் அதெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சா போய் பார்க்கறது ரொம்ப பெஸ்ட்.
7: சூப்பர் சூப்பர் சூப்பர். அந்த லடாக்குன்றாங்களா, போயிருக்கீங்களா?
8: ஆமாம் சார், போயிருக்கேன். இப்போ அந்த பஞ்சாபில் அமிர்தாஸ் இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் அந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் போயிருக்கேன்.
7: ஓ, சரி சரி சரி. நல்லதுங்க நல்லதுங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
8: அது எனக்கு நேர்த்தியில இருந்து ரொம்ப ஃப்ரீமா எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கனால ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே பிடிக்கவே முடியல.
7: சரி, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நன்றி வெங்கடேசன்.
8: ரொம்ப நன்றிங்க சார்.
7: வாழ்த்துக்கள். நம்ம உலகம் சுற்று வாலிபன் கூட சொல்லலாம். இந்தியாவை சுற்றக்கூடிய நம்ம வெங்கடேசனுக்காக ரொம்ப அழகான ஒரு பாடல், டிராகன் திரைப்படத்திற்காக.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில்

0: ஆட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி, ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு பெரிய காடு, அந்த காட்டுக்கு மத்தியில் ஒரு ஆசிரமம். அங்கே ஒரு முனிவர் இருந்தார். பல இடங்கள்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு அவர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஏழை பணக்காரர் அப்படிங்கிற வித்தியாசம்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் அவர்கிட்ட தங்கள் பிள்ளைகளை வந்து அனுப்பி வச்சாங்க. மன்னர்களுடைய பிள்ளைகள் கூட அங்கே அவர்கிட்ட தான் படிக்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த முனிவரை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் ஒன்று தான். இது யார் வீட்டு பிள்ளைன்னெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாரும் சமம். மாணவர்கள்லாம் அங்கேயே மாத கணக்கில் வருஷ கணக்கில் தங்கியிருந்து பாடம் கற்றுக்கிட்டு போகிறது வழக்கம். அவராக பார்த்து போன்னு சொல்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும், படிக்கணும், குருகுல வாசம். ஒரு சமயம் ஒரு ராஜகுமாரனும் அவர்கிட்ட வந்து படிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். சில வருஷம் கழித்து அந்த முனிவர் தன்கிட்ட இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் பரீட்சை வச்சார். அவங்களுடைய அறிவு முதிர்ச்சியை கணிக்கிறதுக்காக பல சோதனைகள்லாம் வச்சார். ஒவ்வொருத்தராக பார்த்து இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாக மிஞ்சியிருந்தது ஒரே ஒரு மாணவன். அவனை மட்டும் வீட்டுக்கு அனுப்பலை. யார் அந்த பையன் தெரியுமா? அவன்தான் அந்த ராஜகுமாரன். ராஜகுமாரனுடைய தந்தைக்கு, அதுதான் இந்த ராஜாவுக்கு, அங்கே வயசு ஏறிக்கிட்டே போகுது. என்ன இது, படிக்க போன பையன் இன்னும் திரும்பி வரலையே அப்படின்னு நினச்சார். வந்துட்டால் சீக்கிரமாக அவனுக்கு பட்டம் கட்டிவிட்டு நாம் விலகிக்கலாமே அப்படின்னு நினச்சார். கல்யாணம் வேறு பண்ணி பார்க்கணும் பையனுக்கு. சரி, நேர்லேயே போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு காட்டுக்கு புறப்பட்டார். அங்கே போய் முனிவரை பார்த்தார். முனிவர் வந்து இவரை அன்பாக வரவேற்று உட்கார வச்சார். அதுக்கப்புறம், ராஜா மெதுவா, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டிங்களாமே, என் பிள்ளைய மட்டும் அப்படின்னு சொல்லி மெதுவாக இழுத்தார். முனிவர் வந்து இதுக்கு உடனே பதில் சொல்லலை. ராஜாவை கூப்பிட்டுட்டு போய் விருந்தினர் குடிசையில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், உங்கள் மகன் வந்து எல்லா பாடங்கள்லேயும் முதலிடம் வாங்கியிருக்கான். இப்படி முதலாவதாக வர்ற மாணவனுக்கு நாங்கள் 100 தேர்வு வைக்கிறது வழக்கம். அதுலேயும் அவன் வந்து முதலாவதாக வந்துட்டான்னா அவன் ஒரு பெரிய வித்வான் அப்படிங்கிற கௌரவத்தை அடைஞ்சிருவான் அப்படின்னார். அதாவது முனிவர் அப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு போயிட்டார் அவர். ராஜா அங்கேயே தங்கிட்டார். ராத்திரி படுத்து தூங்கினார். காலையில் எழுந்திரிச்சு அந்த குடிசைக்கு வெளியில் வந்தார் பல்லு விளக்கறதுக்காக. அந்த சமயத்தில் தூரத்தில் ஒருத்தன் ஒரு கையில் கோடாலியை வச்சுக்கிட்டு தலையில் ஒரு பெரிய விறகு கட்டை சுமந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி தெரிஞ்சது. யாராவது விறகு வெட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா. கிட்ட வந்ததும் உத்து பார்க்குறாரு. பார்த்தா அது தன்னோட புள்ள. தகைச்சு போயிட்டார். என்ன இது, ஒரு ராஜகுமாரனை கூட இது மாதிரி வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சார். ராஜகுமாரன் வந்து விறகு கட்டை கொண்டுக்கிட்டு போய் கொல்லை பக்கம் வச்சான். அந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இப்போ வந்து ஒரு துடைப்பத்தை எடுத்துக்கோ, விருந்தினர் குடிசையின் வாசல் பக்கத்தை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணுப்போ அப்படின்னார். சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ராஜா பார்த்தார் இதை. உடனே ஓடியாந்தார். மகனே, என்ன காரியம் பண்ணுற, துடப்பத்தை கீழே போடுனார். இப்போ அந்த ராஜகுமாரன் சொல்கிறான், தந்தையே, இது வந்து என்னுடைய குருதேவரோட உத்தரவு. இங்கே வந்து நான் ஒரு மாணவன். இங்கே அரசனும் ஒன்று தான், ஆண்டியும் ஒன்று தான். குருதேவர் சொல்கிறத மறுக்காமல் செய்கிறது தான் எங்கள் கடமை அப்படின்னா. இந்த சமயம் முனிவர் அங்கே வந்தார். இவனை வந்து முதுகில் தட்டி கொடுத்தார். அப்புறம் ராஜா கிட்ட சொன்னார், அரசே, உங்கள் புள்ள எங்கள் கடைசி தேர்வுலேயும் வெற்றி பெற்றுட்டான். பணிவு தான் மாணவர்களின் மிக உயர்ந்த குணம். குருநாதர் சொல்கிறது மனசுக்கு பிடிக்கலைன்னா கூட மறுக்காமல் செய்யணும். அப்படி செய்கிறதுனால எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விவேகம் அவங்களுக்கு வந்துடும். செய்யக்கூடாததை கூட பெரியவங்க சொல்லிவிட்டால் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற பணிவு அவங்களுக்கு வந்துடும். இனிமேல் அவனை நீங்கள் அழைச்சிட்டு போகலாம், அவன் நிச்சயமாக பேரும் புகழும் பெறுவான் அப்படின்னார். ஏன்ப்பா, உங்கள் வாத்தியார் உனக்கு இது மாதிரி ஒரு பரீட்சை வச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டோம்.

0: நானும் அப்படி தான் சார் நடந்துக்குவேன். விறகு வெட்டுவேன், துடைப்பத்தினால் கூட்டி சுத்தம் பண்ணுவேன், உடனே செஞ்சு முடிச்சுருவேன் சார் அப்படின்னா. பலே பரவாயில்லையே அப்படின்னோம். ஆமாம் சார், அப்படி செஞ்சால் தானே வீட்டுக்கு அனுப்புவார், இல்லைன்னா இன்னொரு வருஷம் இங்கே இருந்து படின்னு சொல்லிவிடுவார், அதனால் அப்படி செய்வேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: ஒன்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
5: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Viking Bunions and Briefs.
1: நாம் இதுவரை கேட்டிருசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் காலை 9:01. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: நெல்சன் மேண்டலோ தென்னாப்பிரிக்காவின் மகத்தான மா மனிதர், பெரும் தலைவர். ஓராண்டில் ஈராண்டில் 27 காலம் சிறை கொட்டடியில் வாடியவர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்கிற தருணம். அப்போது அவர் ஆற்றிய உரையில் தன் சகாக்களை பார்த்து மேண்டலோ சொன்னார், இந்தியா இருக்கும் திசையை நோக்கி வணங்கிவிட்டு அதிகார பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே வழிகாட்டிய அண்ணல் காந்தியடிகள் பிறந்த புண்ணிய பூமி அது என்று மேண்டலோ தொடங்கி மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் வரை எத்தனையோ பேருக்கு, மனிதகுலத்தின் உரிமை உடையல விடியலுக்காக போரிட்ட போராளிகளுக்கெல்லாம் மகாத்மா காந்தியடிகள் ஒரு மகத்தான உதாரண மனிதராக விளங்கினார். காந்தியடிகளுக்கும் தமிழகத்திற்கும் ஆத்மார்த்தமான ஒரு தொடர்பு உண்டு. தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு கூலி தொழிலாளி பாலசுந்தரம் என்ற தமிழர், அவர் ஒரு வெள்ளையரிடம் அடிமையாக வேலை பார்த்து கொண்டிருப்பவர், கூலியாளாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறவர். முகமெல்லாம் காயங்களோடு உடம்பெல்லாம் புண்ணாக காந்தியடிகளின் வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு வருகிறார். தன் தலையிலிருந்த தலைப்பாகையை கலற்றிவிட்டு பாலசுந்தரம் கைகட்டி கண்ணில் நீர் பொங்க நின்று கொண்டிருக்கிறார். அவரை ஏறிட்டு பார்த்த காந்தியடிகள், உங்களுக்கு என்ன வேண்டும்? முதலில் எதுவாக இருந்தாலும் தலைப்பாகையை நீங்கள் தலையில் கட்டிக்கொண்டு பேசுங்கள், பிறகு பேசலாம். பாலசுந்தரம் பவ்யமாக, பெரிய மனிதர்களுக்கு முன்னால் நாம் தலைப்பாகையை கட்டிக்கொள்ளக்கூடாது, அவர்கள் முன்னால் நாம் அடக்கத்தோடு இருக்க வேண்டும். காந்தியடிகளிடம் பாலசுந்தரம் சொல்கிறார், இல்லை, நீங்கள் தலைப்பாகையை கட்டிக்கொண்டால் என்னிடம் பேசுங்கள், இல்லை என்றால் வெளியே செல்லுங்கள் என்று சொன்னவுடன் முதலில் அந்த கூலி தொழிலாளி பாலசுந்தரம் ஒரு பெரிய மனிதர் முன்பு தலைப்பாகையை கட்டிக்கொண்டு தனக்கு கிடைக்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு அவரிடம் உரையாற்ற தொடங்குகிறார். பாலசுந்தரத்தின் வழக்கு எடுத்து காந்தியடிகள் போராடி வெற்றி பெற்று தருகிறார். முதலில் தென்னாப்பிரிக்காவில் ஒரு அடிமை தமிழனுக்காக போராடி பெற்ற வெற்றி காந்தியடிகளை தென்னாப்பிரிக்கா முழுவதும் விளம்பர வெளிச்சத்திற்கு உள்ளாக்கியது, காந்தியடிகள் யார் என்று அடையாளம் காட்டியது. அதனால்தான் காந்தியடிகள் தன் சத்தியாகிரக நூலில் குறிப்பிடுகிறார், தென்னாப்பிரிக்காவில் பாலசுந்தரம் தான் என் ஆசிரியர், என் கண்களை திறந்து விட்டவர், என்னை போராளியாக மாற்றியவர். பாலசுந்தரம் மட்டுமல்ல, தில்லையாடி வள்ளியம்மை, ஆங்கிலேயர்களால் 17 இறந்து போன நாகப்பன், 18 இறந்து போன நாராயணசாமி போன்ற தமிழர்களெல்லாம் என்னுடைய பொது வாழ்வில் மிக முக்கிய பங்களிப்பவர்கள். அவர்கள்தான் என்னை அகிம்சாவாதியாக மாற்றி காட்டியவர்கள், சத்தியாகிரக போருக்கு என்னை தயார்படுத்தியவர்கள், தமிழர்கள் இடைவிடாது கடைசி வரை போராடுகிற போர்க்குணம் மிக்கவர்கள். அதனால்தான் தமிழர்கள் மீது எனக்கு தனியான பாசம் உண்டு. அதன் காரணமாகவே நான் தமிழை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன், அதன் காரணமாகவே நான் திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்பட்டேன் என்று பெருமிதமாக மகிழ்ச்சி பொங்க காந்தியடிகள் அடிக்கடி குறிப்பிடுவார். உங்களுக்கு பிடித்த திருக்குறளை சொல்லுங்கள் என்றால், கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளை மழலை மொழியில்

0: அருமையாக சொல்வார் காந்தியடிகள்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குற்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:06. நேயர்கள் இனி கேட்கலாம் உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
8: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கு ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
10: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
11: வானலையில் வசந்தம். இன்னைக்கு கறவை மாடுகளில் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கான ஆலோசனைகள் குறித்து நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க சிறப்பு விருந்தினர். தர்மபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் கால்நடை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தங்கதுரை அவர்கள். வணக்கம் ஐயா.
12: வணக்கம்.
11: இன்னைக்கு கறவை மாடுகள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிராமங்களில் அதிகமாக வச்சுருக்காங்க. அதோட ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். பொதுவாக விவசாயிகள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்னங்கய்யா?
12: அதாவது இப்போ கறவை மாட்டு ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் வந்து விவசாயிகளுடைய ஆரோக்கியமே. கறவை மாட்டு ஆரோக்கியம் நல்லா இருந்தால் தான் பால் உற்பத்தி நல்லாயிருக்கும், விவசாயிகளுடைய வருமானம் அதிகரிக்கும். அதனால் ஆரோக்கியமான மாடுகளை பராமரிக்கிறது விவசாயிகளுடைய நலனுக்கும் நல்ல ஒரு வருமானத்திற்கும் குறைவான செலவிற்கும் ஒரு ஏற்றத்தகனம். அதனால் அதுக்குரிய நடைமுறைகளை கையாளும் போது நல்ல ஆரோக்கியமான மாடுகள் வளர்த்தலாம்.
11: சரிங்கய்யா. நேயர்கள் உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள், புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 0434-342 என்ற முன்னணி போடு, 24-40-30 என்ற எண்ணிலும், 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0434

0: நான்கு இரண்டு என்ற முன்னிணைப்போடு, 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் அழைத்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். சரிங்கய்யா, இப்போது ஒரு ஆரோக்கியமான மாடு அப்படின்னா அதோட அறிகுறிகள் என்னென்ன?
1: அதாவது ஆரோக்கியமான மாடு அப்படிங்கிறபோது வந்து பார்த்திங்கன்னா, மாடு வந்து பார்க்கும்போது நல்ல சுறுசுறுப்பாக இருக்கும், தீவனம் வந்து எப்பயுமே அசப்பூட்டுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சாணம் கோமியம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய அளவில் இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும். அதே மாதிரி மூக்கு வந்து வியர்த்து இருக்கும். உடம்புல வந்து வெப்பநிலை வந்து நார்மல் வெப்பநிலை 38.5 டிகிரி அந்த அளவுக்கு வெப்பநிலையில் இருக்கும். அதனால் வந்து மற்ற மாடுகளில் வந்து கம்பேர் பண்ணும்போது நான் அதனுடைய நாசி துவாரங்களில் எந்த சளி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இருக்காது, அமைதியான சூழ்நிலையில் இருக்கும்.
0: சரிங்கய்யா, நம்ம கூட இப்போ இணைப்பில் ஒரு நேயர் இணைய இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்க ஐயா. உங்களோட என்னங்கய்யா புரியல?
2: ஒரே மாடு, அந்த மாடு பால் வந்து காலையில வந்து கரெக்டா வந்து லிட்டர் 50 ரூபாய் 48 ரூபா வருதுங்கய்யா.
1: சரி,
2: அதே மாடு எடுக்கும் போது 32 36 குள்ளதா வருது.
1: மாலை பொழுதுல?
2: மாலை பொழுதுல.
1: ஓகே ஓகே.
2: இது வித்தியாசம் எங்ககிட்ட பால் வரும்போது பண்றாங்க, காலையில் அவ்வளவு ஏன் இவ்வளவு குறைஞ்சி போச்சு?
1: இது என்ன காரணம் உங்களுக்கு தெரியணும்
2: அப்படிதானே?
1: ஓகே ஓகே. இதாவது கால்நடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வித்தியாசம் வந்து நார்மலாக வருங்க. அதாவது நைட் டைமில் போடக்கூடிய தீவனத்தினுடைய அளவு, அதில் வந்து பகல் ஃபுல்லாக சாப்பிட்டு அதே மாதிரி நைட் டைமில் வந்து கூடுதலாக நீங்கள் அடர்த்தீவனம் அந்த மாதிரி ஏதாவது தீவனம் அதை கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிற மாதிரி தீவனங்கள் வந்து இரவு பொழுதல் அதிகமாக கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரி கொழுப்புச்சத்தினுடைய அளவு வந்து அதிகமாக இருக்குது. அதுவுமே நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு வித்தியாசம் வராது. ஏன்னா காத்தால் கறக்கூடிய பாலில் 50 மாலை பொழுதில் கறக்கூடிய பால் 32 அப்படின்ட்டு எவ்வளோ கொழுப்பு வருது? அஞ்சு வந்து எப்போ வருதுங்க? காத்தாலைங்களா மாலை பொழுதுலையா? மாலை பொழுதுல 6 7 வருது. அதாவது நீங்க கொடுக்கக்கூடிய தீவனம் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் கொழுப்பு சத்து இருக்கிற மாதிரி தீவனத்தை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்க இது வந்து ஒரே மாதிரி சராசரியா கொடுத்தோம்னா நாங்க என்ன சொல்றோம், 1 லிட்டர் பாலுக்கு 300 கிராம் அடர்த்தீவனம் சொல்றோம். அந்த மாதிரி வந்து பிரிச்சு 3 வேளைகளா பிரிச்சு கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாலை மற்றும் காலை பொழுதுல ஒரே மாதிரி சமச்சீரான அளவுல உங்களுக்கு கொழுப்பு கிடைக்கும். அந்த மாதிரி வருது. அதாவது நீங்க ஒரு பகுதி மட்டும், அதாவது காலை மதியம் இரவு இந்த மாதிரி 3 வேளைகள்லையும் கொடுக்கக்கூடிய தீவனத்தை சமச்சீரா பிரிச்சு கொடுங்க. அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒரே மாதிரி சீரா வரும். ஒரு டைம் வந்து அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீவனம் சாப்பிடக்கூடிய அதுக்கப்புறம் வரக்கூடிய பால் வந்து கொழுப்பு சத்து அதிகமாக தான் வரும். அப்புறம் தாதுப்பு பவுடர் போடுங்க கட்டாயமாக. விவசாயிகள் வந்து தாதுப்பு பவுடர் கட்டாயமாக போடணும். கனிம பவுடரு ஒரு நாளைக்கு ஒரு 35 to 40 கிராம் போடணும்.
0: நன்றிங்கய்யா. அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: காலை வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
3: மாடு
1: வந்து 2 வருஷம் ஆகுதுங்களா?
3: ஆமாங்க ஐயா, 2 வருஷம் ஆகி 1.5 வருஷம் பால் கறந்துச்சு.
1: ஓகே. விவசாயிகள் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடியது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து சமச்சீரான தீவனம் கொடுக்காது. விவசாயிகள் வந்து பசு தீவனம் உலர் தீவனம் அடர் தீவனம் மூன்றுமே கொடுக்கணும். அதோட வந்து குடல் புழு நீக்கம் தாதுப்பு பவுடர் இதையுமே கட்டாயமாக கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து சரி செய்யலாம். அதே மாதிரி மாடுகள் வந்து இந்த மாதிரி பருவத்துக்கு வரலன்னா என்ன காரணத்தில் பருவத்துக்கு வரல, அது வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தணும். அதாவது உள்ளாடக்கூடிய சூலகத்தில் கருமுட்டை நல்ல கருமுட்டையை உற்பத்தி செய்தா இல்லை உற்பத்தி செய்யலையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி

0: பரிசோதனை சினை ஊசி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பருவம் வந்த உடனே 8 மணி நேரம் கழித்து தான் சினை ஊசி போடணும். காத்தால் பருவம் பார்த்தீங்கன்னா மாலை பொதுலையும், மாலை பொழுதில் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையிலையும் பார்க்கலாம். அந்த பருவமானது மாசி வந்து கண்ணாடி போல் வரணும், கண்ணாடி போல் திரவமாக வந்தப்போ நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு சினை நிற்கும், இல்லைன்னா வந்து சினை நிற்கிறது கஷ்டம். இந்த மாதிரி மாடுகளில் சினை ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பம் இருக்குது, அதுக்கு வந்து உட்படுத்தினீங்கன்னா அந்த மாடுகளை வந்து சினைப்பிடிப்பு திறனை அதிகப்படுத்தலாம்.
1: சரிங்கய்யா, நாங்களும் கவர்மெண்ட்டுக்கே பால் ஊத்துறோம் சொசைட்டிக்கு, மாசம் மாசம் அவங்க நமக்கு அந்த சாது உப்புக்கலை உப்பையும் தராங்க, ஆனால் அப்பயும் அது கொடுத்தா அந்த சினை நிற்க மாட்டேங்குது. அதுதான் என்னந்த சந்தேகம் இருக்கா உங்களுக்கு கேட்கலாமா?
0: ஆ, அது கரெக்ட். இப்போ தீவனத்தில் மட்டுமே சினை நிற்கல அப்படின்னு கிடையாது, இதில் வந்து உள்ளார ஹார்மோன் சில வேதிப்பொருட்கள்லாம் உள்ளார சுரக்கணுங்க. அந்த வேதிப்பொருட்கள் வந்து போதுமான அளவுக்கு சுரக்கலனாலும் இந்த மாதிரி ஆண் பெண் உயிரணுக்கள் இணைகிறது வந்து கடினமாக இருக்கும். அதனால் வந்து கால்நடை மருத்துவர் அணுகி அதனுடைய சூலகம், ரெண்டு சூலகமும் நார்மலாக இருக்குதா, கருமுட்டை நார்மலாக உற்பத்தி ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தா தான் அதை வந்து நம்ம உறுதியாக சொல்ல முடியும்.
2: நன்றிங்க ஐயா. தொடர்ந்து பேசலாம் சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
3: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்.
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாகி இருக்கும் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சில் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும்

0: மேலும் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நேரம் காலை 9:27. இணைந்திருக்கிறோம் வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில். இன்னைக்கு கறவை மாடுகள்ல ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவது பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தர்மபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் கால்நடை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் தங்கதுரை அவர்கள். தொடர்ந்து பேசலாம். ஐயா, இப்போ வந்து கறவை மாடுகளில் நோயுற்றுக்கு அந்த மாடு அப்படின்னா அதை எப்படி நம்ம கண்டறியறது?
7: மாடுகள் நோயுற்றுக்கு அப்படின்னா மாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கு வேர்வை வந்து வியர்த்திருக்காது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடு டல்லாக ரொம்ப சோர்ந்து போல இருக்கும், தீவனம் உட்கொள்ளாது, தண்ணி குடிக்காது. அதே மாதிரி சாணம் கோமியத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் கழிச்சல் இருக்கலாம், இல்லை கோமியத்திலையும் அதே மாதிரி சிறு சிறு அளவுக்கு போகலாம், இல்லை அதிகமாக போகலாம், இந்த மாதிரி அறிகுறி தெரியலாம். அதே மாதிரி வயிறு உப்புசத்தோடு காணப்படலாம், மடி வீக்கத்தோடு காணப்படலாம், உடம்புனுடைய வெப்பநிலை அதிகமாக காணப்படலாம். இதில் ஏதோ ஒரு அறிகுறி தெரிஞ்சால் போதுமானது. அந்த மாதிரி தெரியக்கூடிய மாடுகளை உடனடியாக பரிசோதனைக்கு உட்படுத்தி சிகிச்சைக்கு மேற்கொண்டால் சரி செய்யலாம்.
6: சரிங்கய்யா, இப்போ வந்து நோய்வாய்ப்பட்ட உடனே நமக்கு அறிகுறிகள் தெரிய ஆரம்பிச்சிருமா, இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு தான் தெரிய வரும்?
7: எப்பயுமே சில நோய்கள் வந்து உடனே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ மடி நோயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் 1.5 நேரத்தில் உடனே அறிகுறி பார்க்கலாம். சில நோய்கள் வந்து பார்க்க காய்ச்சல்லாம் உடனே பார்த்துடலாம். அதே மாதிரி கழிச்சல் உடனே பார்க்கலாம். அந்த மாதிரி இப்போ கோமாரி நோயெல்லாம் வருதுன்னா அது உடனே தெரியாது, 3-4 நாட்கள் ஆகியிருக்கும். அந்த வைரஸ் கிருமி உள்ளார போயிட்டு அதனுடைய அறிகுறி வெளியேறதுக்கு 4 நாட்கள் ஆகும். அதனால அந்த மாதிரி நோய்களை வந்து நம்ம கவனிச்சு தான் பார்க்கணும்.
6: சரிங்கய்யா, இப்போ நேர் ஒருத்தங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
6: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: வணக்கம். சார், இது கண்ணு போட்டது இப்போ 4 மாசம் ஆகுது. முத மாசமே 11 வந்துச்சு ஊசி போடல, 2வது மாசமும் இன்ஜெக்ஷன் போடல, 3வது மாசம் போடல, இப்போ 4வது மாசம் நடக்குது. 2வது வந்து SNF வந்து 9-10 வருது, ஆனால் பேட் வந்து 2-8-3 மேலே வரமாட்டேங்குது சார். என்ன சார் காரணம்?
7: உங்கள் முதல் கேள்வி வந்து சினை ஊசி போடுறது வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டு 60 நாட்கள்லேருந்து நீங்கள் போடலாம்.
8: ஒன்று
7: 60 நாளுக்கு அப்புறம் போடலாம், 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்கள் போடலாம், ஒன்றும் பாதிப்பு இல்லை. அதுக்கடுத்து வந்து SNF அதிகமாக வருது, ஃபேட் கம்மியாக வருது அப்படின்னா SNFங்கிறது வந்து பொதுவாக வந்து சமச்சீர் தீவனம் வந்து கால்நடையில் கொடுக்கறது, புரதச்சத்து இருக்கணும், எரிச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின், தாதுப்பு, நீர், இது ஆறும் கலந்த கலவை தாங்க சமச்சீர் உணவு. இது ஆறுமே சரியான அளவில் இருந்தால் உங்களுக்கு வந்து கொழுப்பு மற்றும் புரதம் அதிகமாக வரும். ரெண்டு இப்போ இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா HF அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி வந்து கூடுதலாக கொடுக்கும், ஆனால் வந்து கொழுப்பு சத்து குறைவாக இருக்கும். அதே ஜெர்சியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி குறைவாக இருக்கும், ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து உங்கள் மாடுகள் வந்து எந்த ரகத்தை சேர்ந்ததுன்னு பார்க்கணும். ஒருவேளை வந்து பால் உற்பத்தி எவ்வளோ வருது உங்கள் மாடுகளுக்கு?
8: சார் பால் போதும் முதல்ல வந்து 5 லிட்டர் காலையில 5 சாயந்தரம் 5 கறந்தது, இப்ப 3 லிட்டர் வந்துருச்சு சார்.
7: 3 லிட்டர் இப்ப 3 தான் கறக்குது. ஓகே, இப்ப நீங்க கொழுப்பு

0: சத்து அதிகமாக வருதுன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம்னா, தானிய பொருட்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக வரும்.
1: அதை செங்கல் மாடு தான் குட்ட மாடு தலசம்.
0: ஆமாம், அது கொடுத்துட்டு தாதுப்பு கலவை கொடுக்கணும். தாதுப்பு கலவை ஒரு நாளைக்கு 40 கிராம் கொடுக்கணும். நாங்கள் தொடர்ச்சியாக சொல்கிறது தான், விவசாயிகள் அனைவரும் தாதுப்பு கலவையை தொடர்ச்சியாக வந்து கால்நடைகளுக்கு போடுங்க அப்படின்ட்டு.
1: சரிங்க சார்,
2: சரி, நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நாங்கள் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் வந்து மரப்பூர்லேருந்து பேசுகிறோம்.
2: சரிங்கம்மா, பேர் சொல்லுங்க.
3: எங்களோட பேர் சவிதா.
2: சரிங்கம்மா, உங்களோட கேள்விகள் ஐயா கிட்ட கேளுங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம்மா.
3: மாடு வந்து காது புண்ணாயிட்டு இருந்தது, ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு.
0: ஒரு கால்ல மட்டுங்களா?
3: ஒரு காது புண்ணாயி, அது க்ளீன் ஆயிடுச்சு, மருந்து ஸ்ப்ரே எல்லாம் கொடுத்தனால க்ளீன் ஆயிடுச்சு. திரும்ப மறு காதுலயும் வந்துருச்சு.
0: ஒரே காலில் மட்டும் வருது அப்படின்னா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேத்து புண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சாணம் கோமியம் அதிலேயே அந்த மாதிரி தொடர்ச்சியாக நிற்கிறது, இல்லைன்னா ஈரமான மண்ணில் வந்து நீண்ட நேரம் அது நிற்கும்போது என்னாகுன்னா, அதில் குழம்புனுடைய இடுக்குகளை வந்து இந்த மாதிரி ஈரம் அதிகமாகும்போது பூஞ்சா நோய், அதே மாதிரி பாக்டீரியா நோயெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இந்த மாதிரி புண்ணாகும். அதை வந்து எப்பயுமே நாங்கள் வந்து அதை தொடர்ச்சியாக சொல்கிறது, மாடுகளை கட்டக்கூடிய இடம் வந்து நல்ல உலர்ந்த தரையாக இருக்கணும், நல்ல ஈரம் இல்லாத தரையில் வந்து கட்டும்போது இந்த மாதிரி இது வந்து குழம்பு புண்ணு வராது இருக்கும். இல்லைன்னா குழம்பு புண் தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலையும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல ஈரம் இல்லாத இடத்துல கட்டுங்க. காதுலையா? காது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சான் நோயின்னு ஒரு நோய் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்குங்க. பூஞ்சான் நோய், அந்த பூஞ்சா நோயில் வர்றதாங்க இது. இது வந்து நீங்கள் உடனடியாக கால்நடை மருத்துவருடைய பரிசோதனைக்கு உட்படுத்தி அதற்கு ஏற்ற ஆன்டி ஃபங்கல் ட்ரக்கு மற்றும் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்கு வந்து கால்நடை மருத்துவர் கொடுப்பாங்க. அது தகுந்த மாதிரி தான் இதை கட்டுப்படுத்த முடியும். நீங்கள் தினந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா காதுகளை வந்து நன்றாக வந்து நார்மல் சலைன் அப்படிங்கிறது வந்து நார்மலாக மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்குங்க. அதோட வந்து போவிடான் அயோடின்கிற மருந்துமே மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். அதில் வந்து இந்த 1.5 லிட்டர் நார்மல் சலைனில் 10 ml பல்லு 10 ml மருந்தை ஊற்றி நல்லா கலக்கி காதுகளை வந்து நல்லா கழுவி விடணும். அந்த மாதிரி கழுவி விட்டிங்கனா தாங்க இது குறையும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சா நோயினால் மாடுகள் வந்து ஒரு எந்த பகுதி, அதாவது வலது பக்கம் இடது பக்கம் எந்த பகுதி பாதிப்படைஞ்சிருக்குதோ அந்த பகுதி முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரலைசிஸ் ஆகிற மாதிரி வந்துடும். இது வந்து ஓட்டோ மைக்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு பூஞ்சா நோய். கட்டுத்தறையில வந்து ப்ளீச்சிங் போடுறது, சுண்ணாம்பு போடுறது, அந்த மாதிரி கலந்த கலவைகளை வந்து கலந்து நீங்க கட்டுத்தறி சுத்தமா வச்சிருக்கணும். அதே மாதிரி மாடுகள் இருக்கக்கூடிய கொட்டகை வந்து நல்ல காற்றோட்டமாகவும், அதே மாதிரி சுற்றி மரங்கள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில வச்சிருந்தீங்கன்னா இது வந்து வராதுங்க. இல்லைன்னா இது வர்றதுக்கு வாய்ப்பு
3: இருக்கு. அது எதன் காரணம், ஈரப்பகுதி எதுவுமே இல்லை, ஆனா வந்து அந்த மாட்டுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. வேற மாட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குங்களா?
0: கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பரவக்கூடிய நோய் தான், அதை உடனே பரவாதுங்க. இப்போ ஒரு மாட்டுக்கு வந்துன்னா அடுத்த ஒரு வாரம் 10 நாள் உடனே அந்த மாட்டுக்கு பரவாது. எப்பெல்லாம் வந்து அந்த மாடுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்குதோ அந்த டைம்ல வரும். அதனால தாதுக்களை வந்து நீங்க அதிகமா ஒரு 35-40 கிராம் தாதுக்கள் கொடுக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் போது இது வந்து தானாவே கட்டுப்படுங்க.
4: வெளியில வந்துகிட்டே இருக்கியா, ஒரு மாதிரி அசௌகரியமா அது ஃபீல் பண்ணறத உணர்றோம். அது புண்ணு மாதிரி இருக்கிறதுனால அதிக அளவுல
0: வாயில மட்டும் புண்ணு வருதுங்களா?
4: வாய் மாத்திரம், அந்த சாடையிலேருந்து அந்த எச்சில் இருக்குல்ல, அது ஒழுகிட்டே இருக்கு, எதனால அது?
0: அதாவது கால்நடைகள் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்புண் மற்றும் கால் புண் காணைன்னு ஒரு நோய் இருக்குது, கோமாரி நோய். கோமாரி நோய் வந்தா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாயில பல்லுனுடைய இடுக்குல, அதே மாதிரி கம்முன்னு சொல்லக்கூடிய அந்த தாடை பகுதியில, அதனுடைய வாயினுடைய உள்பகுதியில வந்து அல்சர் மாதிரி வருங்க. சின்ன புண்ணுல இருந்து பெரிய ஒரு வட்டமான அளவுக்கு வந்து புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து கால்நடை துறையில வந்து கோமாரி நோய்க்குரிய தடுப்பூசி வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு முறை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த தடுப்பூசி வந்து நீங்க கால்நடை

0: போட்டீங்கன்னா இந்த நோய் வராத கட்டுப்படுத்திடலாம்.
1: தடுப்பூசியை ஈக்குவல் இன்டர்வல்ஸ்ல போடணும், அவ்வளவுதான்.
0: ஆமாம், தடுப்பூசி போட்டால்
1: சரியா?
0: கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி, நன்றிங்கய்யா, நன்றி,
0: நன்றி,
2: நன்றிங்கய்யா. நேரம் காலை 9:36. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: மேலும் விவரங்களுக்கு
1: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965233999.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
7: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
8: இணைந்திருக்கிறோம் வானலையில் வசந்தம் நிகழ்ச்சியில. அடுத்ததாக ஐயா என்ன கேள்வி அப்படின்னா, கறவை மாடுகள் அப்படின்னு பார்க்குறப்ப கன்று பராமரிப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
9: கன்று பராமரிப்பு, இன்றைய கன்று தான் நாளைய பசு அப்படின்னு சொல்கிறோம். கன்றுகள் வந்து கெடேரி கண்கள் வரும்போது வந்து நல்ல முறையில் அது பராமரிக்கணும். கன்று பிறந்தோன்னா அரை மணி நேரத்தில் வந்து அதுக்கு சீம்பால் கொடுக்கறது, அதே மாதிரி தொப்புள் கொடியை வந்து ஆன்டிசெப்டிக் மருந்தை வச்சு தொப்புள் கொடியை கட்டிட்டு மீதி இருக்கக்கூடியதெல்லாம் கட் பண்ணி விடுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10-15 நாட்களுக்குள்ளே கொம்பு கருத்தை கட்டுறது. அதுக்கப்புறம் ஒரு மாதங்கள் கழித்து குடல் புழு நீக்க மருந்து. நார்மலாக வந்து 15 நாளாக வந்து ஒரு மாதத்துலேயே குடல் புழு நீக்க மருந்து கொடுக்கணும், 2 மாதங்களுக்கு 1 முறை. அதே மாதிரி தொடர்ச்சியாக 3 முறை கொடுத்துட்டு அடுத்து 3 மாதங்களுக்கு 1 முறை குடல் புழு நீக்க மருந்து கொடுக்கணும். முதல்ல வந்து தாய் பசுகிட்டேருந்து கொடுக்கும்போது 1 நாளைக்கு 6 முறை பால் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 4 அடவையில் குறைச்சிக்கலாம். 3 மாதங்கள் வந்து தொடர்ச்சியாக பால் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பாலை நிறுத்திடலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது அடர்த்தி வனத்தை சிறு சிறிது கன்றுகளுக்கு கலந்து கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 1/4 கிலோவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து 1/2 கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ அந்த மாதிரி வந்து கூடுதலாக சேர்க்கும்போது கன்றுகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும்.
8: சரிங்கய்யா, இப்போது இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
10: தர்மபுரி மாவட்டத்துல நடந்து வருகிறேன். ரஜி போட்டேன்.
8: சரிங்கம்மா.
10: மா கெடாரி ஒண்ணு ஊசி போட்டு 3 மாசம் தனியா இருக்கு.
8: சரிங்கம்மா.
10: அது வந்து மூக்குத்தருந்துல இருந்து மூக்குல சளி மாதிரி ஜொல்லு மாதிரி ஒழிஞ்சுட்டே இருக்கேங்க.
8: சரிங்கம்மா. ஹலோ. சரிங்கம்மா, சொல்லுங்க. கேக்குது.
10: அதான், அது ஏன் ஜொல்லு மாதிரி ஒழிஞ்சிருந்து ஐயா கிட்ட கேக்குது.
9: மூக்குல மட்டும் வருதுங்களா இல்ல வாயிலே இருந்து வருதுங்களா?
10: மூக்குல மட்டும் தான், அது மூக்குல வரது வாயில வரதுன்னு சொல்லி நாம தெரிவே பண்ணோம்.
9: ஓகே, மூக்குல மட்டும் ஜெல் வருது. மாடல வந்து குளிர்ச்சியான பகுதியில் வந்து காலை பொழுதுல வந்து நேரமா வெளியே கட்டாதீங்க. கொட்டையினுடைய உள்பகுதியில் கட்டுங்க. இந்த வெயில் வந்ததுக்கு அப்புறமே வெளியே கட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக வருதுன்னா இது வந்து நுரையீரல் ஏதாவது பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிட்டு பார்க்கணும். ஏதாவது வந்து மூக்கினுடைய முன்பகுதியில் இருந்து கோழை வருதா இல்லை உள்பகுதியிலேருந்து கோழை வருதா அப்படிங்கிறத பார்க்கணுமா. நார்மலாக இந்த மாதிரி வர்றது நீங்கள் வந்து பனிப்பொழுதுலேருந்து உள்ளார கட்டும் போது இது நார்மலாக சரியாயிடும். அதே மாதிரி வந்து காத்தால் வந்து சுடுதண்ணி காலை பொழுதியில் சுடுதண்ணி ஒரு வாரம் 10 நாள் கொடுக்கும்போது தொடர்ச்சியாக கொடுக்கும்போது இது நார்மலாக கட்டுப்படும். அதில் கட்டுப்படலை அப்படின்னா நீங்கள் கால்நடை மருத்துவரை அணுகி அதுக்குரிய சிகிச்சை செய்யுங்கம்மா.
10: தண்ணியவே சுடுதண்ணி வச்சு

0: சுடு தண்ணி வச்சிங்களா? சுடு தண்ணியில் ஒரு சினிக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு வைங்க, தாதுப்பு பவுடர், தாதுப்பு பவுடர் போட்டிங்கன்னா கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அதே மாதிரி அடர்த்தி வனக்கலவையை கலந்து வைங்க. கன்றுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 கிலோ சொல்கிறோம், காத்தால 1 கிலோ, சாயந்தரம் 1 கிலோ, 2 கிலோ வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உங்கள் கன்றுகளுக்கு இந்த மாதிரி நோய் வராது இருக்கும். தாதுப்பு வந்து பார்த்தீங்கன்னா கால்நடை மருத்துவமனையிலே உங்களுக்கு கிடைக்குது, இலவசமாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் வந்து தருமபுரியில் குண்டல்பட்டியில் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே வந்து கால்நடை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது. அந்த பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிலையில் இந்த தாதுப்பு கலவை வந்து விற்பனைக்கு வச்சுருக்கிறாங்க. 1 கிலோ வந்து ஒரு ரேட்டில் வச்சுருக்கிறாங்க, 100 ரூபாங்கிற விதத்தில் வச்சுருக்கிறாங்க. அங்கே நீங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
1: சொல்லுங்க.
0: நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய தீவனத்தை வந்து சிறிதளவு குறைச்சி போடணும். நார்மலா என்ன பண்ணலாம் அப்படின்னா சமச்சீர் உணவு தான், நார்மலாவே சமச்சீர் உணவு தான். பசுந்தீவனம், உலர்த்தீவனம், அடர்த்தீவனம் மூணுமே கலந்து போடணும். இதில் வந்து பசுந்தீவனம் மட்டும் போடக்கூடாது, அதே மாதிரி உலர்த்தீவனம் மட்டுமே, அதே மாதிரி அடர்த்தீவனம் மட்டுமே போடக்கூடாது. மூணும் கலந்த கலவை தான் சமச்சீர் உணவுன்னு நாங்கள் சொல்கிறோம். அந்த சமச்சீர் உணவு கொடுத்தீங்கன்னா கட்டுப்படும். அதே மாதிரி இந்த மாதிரி வராதத்துக்கு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரைகள் இருக்குதுங்க, அந்த மாத்திரைகள் வாங்கி நீங்கள் காலை மற்றும் மாலை ஒவ்வொரு வேளை 2 மாத்திரைகள் கொடுக்கும்போது இது வந்து கட்டுப்படுத்தும். புரலாப்ஸ் இன் அப்படிங்கிற பேரில் இது கிடைக்குதுங்க. தீவன கட்டுப்பாடு சரியா கொடுத்தீங்கன்னா சரி.
2: 100 மாத்திரை போட்டுங்கய்யா.
0: எத்தனை மாத்திரைங்க?
2: 100 மாத்திரைங்கய்யா. சனியா இருக்கும்போது
0: கால்நடை மருத்துவர் அணுகி அதுக்கு வந்து ஹார்மோன் பாதிப்புனாலதான் இது மாதிரி வரும் நார்மலா, ஓகேங்களா? இது எந்த ஹார்மோன் வந்து அதிகமா சுரக்குதோ அந்த ஹார்மோனை குறைக்கிற மாதிரி மாற்று ஹார்மோன், மாற்று வேதிப்பொருள் இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. அந்த மாதிரி போடும்போது இதை கட்டுப்படுத்திடலாம் நிரந்தரமா. முதல்ல வந்து விவசாயிகள் வந்து இந்த சினைக்கு வரல, பருவத்துக்கு வரல, சனி நிக்கல அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது வந்து குடல் புழு நீக்க மருந்து, அதுக்கு அடுத்தபடி தாதுப்பு கலவை, இந்த ரெண்டையுமே கரெக்டாக பண்ணிட்டு அடுத்தது வந்து வரலன்னா நீங்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி ஏன் பருவத்துக்கு வரல அப்படின்னு. இப்போல்லாம் வந்து பருவத்தை தூண்டக்கூடிய நிறைய மாத்திரைகளும் மருந்துகளும் நிறைய வந்து இருக்குது. நாங்கள் வேளாண்மை நிலையம் மூலிமா நிறைய இது வந்து வயல்வெளி ஆய்வு மற்றும் முதன்மை செயல் விளக்கம் மூலிமா நாங்கள் விவசாயிகளுக்கு வந்து பரப்பிட்டு இருக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி மாத்திரைகளை பயன்படுத்தும் போதும் பருவத்துக்கு வருங்க. அதுக்குன்னு தனியாக மாத்திரைகள் இருக்குமா?
2: படுத்துட்டு இருக்கும்போது ஐயா கோமி வந்துனே இருக்குதுங்க ஐயா.
0: கோமி வந்துகிட்டு இருக்கா? கட்டுப்படுத்திடலாம்.
1: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் கோயம்புத்தூர்லேருந்து கோவை மாவட்டம் ரவி பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களோட கேள்வி என்ன?
3: சார் கிட்ட கேட்கலாங்க.
1: கேளுங்க ஐயா.
3: சார் வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா.
3: அது இந்த மாட்டுக்கு வந்து இப்போ நம்ம இந்த மசால் புல்லு வாழை சருகெல்லாம் போடுறனால சார், இந்த பால் வந்து ஸ்மெல் அடிக்குங்களா?
0: பால் என்ன பண்ணுதுன்றீங்க?
3: மாடு வந்து இந்த பால் வந்து சில பேர் வாங்கும் போது பால் வந்து ரொம்ப ஸ்மெல் அடிக்குது.
0: ஓகே.
3: இந்த பால் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றாங்க. ஆனா மாட்டுக்கு வந்து ஒரு 4-5 மாசம் சினையா இருக்கும் போது அந்த மாதிரி ஸ்மெல் வருங்களா?
0: இல்ல, அந்த மாதிரி மாடுகள் சினை பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் 5-6 மாசம் சினை மாட்டுல பால் கறக்கும் போது ஒரு விதமான ஸ்மெல் வரும். பட் அது வந்து இவங்க சொல்ற அளவுக்கு வந்து பால் எடுக்காத அளவுக்கு ரொம்ப

0: மோசமான அளவுக்குலாம் ஸ்மெல் வராதுங்க. அது வந்து ஸ்மெல் வருதுன்னா அது எதனால் வரும், அவங்க போடக்கூடிய தீவனத்தில் வந்து கரெக்டாக போடணும். இதனுடைய இந்த வேஸ்ட் மெட்டீரியல்லாம் சில பேர் வந்து தீவன செலவை குறைக்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி போடுவாங்க, அந்த மாதிரி
1: ஆமா
0: இதை போடக்கூடாது. அதே மாதிரி பால் கறக்கக்கூடிய பாத்திரங்கள் சுத்தமான பாத்திரமாக இருக்கணும், கை வந்து சுத்தமாக, அதாவது தூய பால் உற்பத்தி அப்படிங்கிற முறையில் நாங்கள் நிறைய பயிற்சி கொடுத்துருக்குறோம். பால் கறக்கூடிய பாத்திரம் சுத்தமான பாத்திரமாக இருக்கணும். இது மிஷினில் கறக்கிற மாதிரி இருந்தால் அந்த மிஷினை வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் கழுவணும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுங்கிற

0: பால் உற்பத்தி அப்படிங்கிற முறையில் நாங்கள் நிறைய பயிற்சி கொடுத்துருக்குறோம். பால் கறக்கூடிய பாத்திரம் சுத்தமான பாத்திரமாக இருக்கணும். இது மிஷினில் கறக்கிற மாதிரி தான் அந்த மிஷினை வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் கழுவணும். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுங்கிற கரைசலை கொண்டு மடி மற்றும் இந்த பாத்திரங்களை கழுவும் போது இந்த மாதிரி ஸ்மெல்லாம் வந்து கட்டுப்படுத்திடலாம்.
1: அது சார் அப்புறம் அந்த கட்டுத்தறிங்க சொன்ன மாதிரி அது நம்ம தண்ணி இருக்கிற ஏரியா தான்.
0: ஆ
1: அது சுத்தமாக நம்ம எப்போ பண்ணா காலனிக்கு ஊரியனெல்லாம் போகும்போது அது ஒரு இடத்துல போய் அந்த நின்றுக்கு.
0: ஆமாம்
1: அந்த மாடு படுக்கும் போது அந்த மடி கூட வந்து அந்த சாணி அப்புறம் இந்த ஊரியனெல்லாம் படும்போது அந்த இடத்துல நம்ம சுத்தமாக கறக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகமாக கேட்குறேன் சார்.
0: ஆமாம் ஆமாம் கட்டுத்தறி சுத்தமாக வச்சுக்கணும். எப்பயுமே நம்ம வீடு எப்படியோ அதே மாதிரி தாங்க. அதாவது கால்நடை வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்ல ஒண்ணுன்னா அதனால வந்து குடும்ப உறுப்பினரே, அதனால தனியா பார்க்க முடியாது. நம்ம எப்படி சுத்தமா வச்சிருக்கிறோமோ நம்ம வீடுகளை அதே மாதிரி கால்நடை கட்டக்கூடிய கட்டுத்தறி சுத்தமா வச்சிருக்கணுங்க. கேளுங்க.
1: இந்த நம்ம கண்ணுக்குட்டி வந்து ஆண் கண்ணுக்குட்டி என்ன வித்து போடுற சார் உடனே அதே சின்ன கண்ணுக்குட்டி இல்லையா பால் அது கறந்து முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்றோம் பொட்டைக்குட்டி என்ன வச்சுக்கிறோம்.
0: ஆமா
1: ஆனா அந்த சின்ன கண்ணுக்குட்டி வந்து அதிகமா சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அப்ப நமக்கு காலை மட்டும் தட்பாடு வருமில்ல சார்?
0: இல்லை இப்போ என்னன்னா விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமான நோக்கத்தில் இது செயல்படும் போது கிடேரி கன்று வந்து வளர்த்தும் போது அடுத்த எதிர்கால பசுவாகும். கெடா கன்று வச்சிருக்கும் போது அது வந்து அதில் வளர்த்துறது எல்லாமே நிறைய கெடா கன்று வளர்த்தும் போது நிறைய தொந்தரவுகள் நிறைய இருக்குதுங்க விவசாயிகளுக்கு. அது கட்டுப்படுத்துறதுலாம் கொஞ்சம் சிரமமான காரியம். இப்போ அதுவுமே நல்ல விற்பனைக்கு விற்கிறாங்க, கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமான காரியங்க. அதனால் விவசாயிகள் வந்து அதை முதல் நாள்லேருந்து ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே விற்றுறாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு மாடுகளும் எருமை மாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா கன்றுகள் இல்லாத, நீங்கள் ஆண் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கன்றுகள் இல்லாத பால் கறக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் கலப்பின மாடுகளுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். பால் கலப்பின மாடுகள் வந்து பால் விடுதுங்க, அது கன்றுகள் இல்லைன்னா கூட பால் விட்டுறதுனால இவங்க வந்து வித்துருவாங்க. இதே வந்து எருமை மாடுகள் யாராவது விற்க சொல்லுங்க பாக்க விற்க மாட்டாங்க. பால் பால் விடாது எங்களுக்கு வந்து ஒரு நேரம் கூட பால் விடாது, அதனால விட மாட்டாங்க. அதுதான் ஒரு காரணம். மற்றபடிக்கு வேற ஒன்றும் விவசாயிகள் வந்து லாப நோக்கில் பண்றதுனால கிடையர்கள் மட்டும் வச்சிருக்கிறாங்க, கெடா கன்றுகளை விட்டுறாங்க.
1: சரி அந்த தீனி மாத்திரலாமே சார்? அந்த வாழைக்கண்ணு இந்த இதெல்லாம் போடுறோம்ல பில்லு மசால் பில்லு.
0: ஆமா
1: இதெல்லாம் கொஞ்சம் மாத்தி ஏதாவது தீனிய புல்லு கட்ட மாதிரி வாங்கி போடலாங்களா சார்? இந்த மக்கா சோள சோளமெல்லாம் விற்கிறாங்க
0: தாராளமா போடலாங்க ஐயா. இப்போ அதுக்கு வந்து தீவன பராமரிப்புன்னு தனியா ஒரு தலைப்புகள் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குங்க ஐயா. இப்ப புதுசா புல்லுன்னு வந்திருக்கு, கோ நாலு கோ அஞ்சு புல்லு வந்திருக்குது. அதே மாதிரி தானிய வகை புல்லு, புரதச்சத்து கொடுக்க கொடுத்துக்குனே தனிய புல்லு, மரவகை பயிர்கள்ல இருந்து கொடுக்கக்கூடிய தீவன பயிர்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க ஐயா.
1: சரி ஓகே சார், நன்றி சார். அடுத்த வாய்ப்பு கொடுக்க சார்.
2: நன்றிங்க ஐயா, நன்றி.

0: சொன்ன இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்,
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
5: இணைந்திருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.

0: அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
0: கான்டாக்ட் 8985712345 or ORG.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்க.

0: நேரம் காலை 9:56. நிகழ்ச்சியோட நிறைவான பகுதி வந்துட்டோம். இப்போது நிறைவாக என்ன கேட்கணும்னா, இப்போ பொதுவாக கறவை மாடுகள் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க முக்கியமாக நினைவில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கய்யா?
1: கறைவை மாடு வச்சுருக்குறவங்க என்னென்னா, முதல்ல குடல் புள்ள நீக்க மருந்து, அடுத்து வந்து தாது பவுடர் போடணும். தடுப்பூசி அட்டவணை, அரசில் பரிந்துரைக்கப்பட்ட தடுப்பூசி அட்டவணை, இது வந்து கால்நடை மருத்துவமனையிலே போட்டுட்ருக்குறாங்க. கோமாரி தடுப்பூசி, தோல் குழம்பி நோய் தடுப்பூசி, அடைப்பா நோய் தடுப்பூசி மற்றும் இந்த மாதிரி மூன்று நோய்களுக்குரிய தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நோய் வந்து தடுப்பூசி வந்து கரெக்டாக வந்து விவசாயிகள் வந்து போட்டுக்கணும். அதே மாதிரி தீவன பராமரிப்பு அதை கொடுத்தீங்கன்னாவே சரியாக இருக்கும். இது மேலும் இல்லாமல் கால்நடை இருக்குன்னு வேளாண் உயிரிழந்த பாப்பார் பட்டியலில் நாங்கள் தொடர்ச்சியாக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது நியூஸ் பேப்பர்லேயும் வாட்ஸ்அப் மூலியமாக நாங்கள் தெரிவிச்சிட்ருக்கிறோம். ஆர்வமுள்ள விவசாயிகள் வேளாண் உயிரிழந்த பாப்பாரப்பட்டி அணுகி இதுக்கு மேலே புதிய தகவல்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கேட்டுக்கிறேன்.
0: சரிங்கய்யா, நாங்கள் தொடர்பு கொள்ளணும்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி
1: எண் 04286245860 அப்படிங்கிற தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். இல்லைன்னா என்னுடைய தொலைபேசி நம்பர் கூட 96775 65220, அதில் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கலாம்.
0: சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, இது வரைக்கும் எங்கள் கூட நிறைய பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. சரிங்கய்யா, நன்றி. நேயர்களே, இன்றைக்கி கறவை மாடுகளில் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தி திறனை பற்றி நிறையவே பயனுள்ள தகவல்களை சொன்னார் தருமபுரி பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தின் கால்நடை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர். தங்கதுரை அவர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

மாண்புமிகு தமிழ்நாடு நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்து உரையாற்ற உள்ளார். இந்நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை தற்போது நேயர்களுக்கு வழங்குகிறோம். நேயர்களை தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்திற்கு அழைத்துச் செல்கிறோம்.

பாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்கவினை. பொருள் வரும் வழிகளை பெருக செய்து அவற்றால் வளத்தை ஏற்படுத்தி மேற்கொண்டு இடையூறுகளை நீக்க வல்லவனே செயலை செய்வானாக. ரெண்டாயிரத்தி 2026 ஆண்டுக்கான நாமரலாம் 2026 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர்.

மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அன்னை அம்பேத்கர், ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலி அம்மாள் ஆகிய எங்கள் கொள்கை தலைவர்களுக்கு வணக்கம் செலுத்தி, ஆட்சி அதிகார நிர்வாக நிலைகளில் எங்களை வழிநடத்தும் மக்கள் நலன் சார்ந்த மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவரான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளை கொண்ட பெருமை வாய்ந்த இந்த பேரவை முன் 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வைப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். தனக்கு 27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை வைப்பதில் நான் மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். தனக்கு எல்லாம் கொடுத்த தன் மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தன் உயிராக நேசிக்கும் மக்களுக்காக, தன்னை உயிராக நேசிக்கும் மக்களுக்காக பல்வேறு சூழ்ச்சிகளை எதிர்த்து மாபெரும் சரித்திர வெற்றி பெற்று ஜனநாயகனாக இந்த பேரவையில் அமர்ந்திருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களை வழிநடத்தி ஆலோசனைகளை வழங்கி தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு நல்ல அரசை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சிந்தித்து அயராது பாடுபடும் மக்கள் விரும்பும் தலைவர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்மறை தந்த தலைவன் தலைமகன் திருவள்ளுவரின் காலத்தை வென்று வாக்கினை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்து எனது உரையை தொடங்குகிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம், ஆனால் செய்யும் செயல்களின் அடிப்படையில்தான் அவரவர் சிறப்பு இயல்புகள் வேறுபடுகின்றனர். பிறப்பால் அனைவரும் சமம் என்று மேலான சமத்துவ கோட்பாட்டுடன் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களிலே ஏராளமான சாதனைகளை செய்து ஒவ்வொரு வீட்டிலும் பிள்ளையாக, அண்ணனாக, தம்பியாக, உயிராக, உறவாக, உணர்வாக வாழும் மக்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ள நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, தன் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழ் மக்களுக்கும் நன்மை தரும் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுவரை காணாத ஒரு சரித்திர நிகழ்வினை, மாபெரும் மக்கள் புரட்சியினை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிகழ்த்தி காட்டியுள்ளார்கள். அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு, ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மை உடைய அரசு ஆகிய மேலான கோட்பாடுகளுடன் தொடங்கியுள்ள இந்த ஆட்சியானது கடந்த 3 மாதங்களில் இவற்றை சொன்னதை மட்டுமின்றி செய்தும் காட்டியுள்ளது. இது மட்டுமல்ல, உண்மையான சமூக நீதி மற்றும் நேர்மையான நிர்வாகத்தை ஒரு கொள்கையாகவே கொண்ட ஆட்சி இது என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் உணர தொடங்கியுள்ளனர். 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் மக்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும் மின்சாரத்தை 200 யூனிட்டுகளாக உயர்த்தி வழங்கி மின் நுகர்வோரின் மாத செலவினை குறைத்தது, விவசாய பெருமக்கள் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பெற்ற கடனை தள்ளுபடி செய்தது, குறுவை சிறப்பு தொகுப்பை வழங்கியது, பெண்கள் பாதுகாப்பினை உறுதி செய்யும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை உருவாக்கியது, தமிழ்நாட்டு வேர் ஊன்றி இருந்த போதை கலாச்சாரத்தினை ஒழிக்க மாவட்டந்தோறும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவை உருவாக்கியது, கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் பொதுமக்களின் அன்றாட வாழ்விற்கு இடையூறாக அமைந்திருந்து 717 சில்லறை விற்பனை மதுபான கடைகளை மூடியது, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தை பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தலான செப்டம்பர் திங்கள் 15 முதல் செயல்படுத்த உள்ளது என நமது அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் இந்த குறுகிய காலத்திலேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் பல துறைகளில் கணிசமான முன்னேற்றங்களும் மக்களின் நம்பிக்கையும் பிரதிபலிக்கும் பல முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி என்பது ஒரு கட்சியின் தனிப்பட்ட வெற்றி அல்ல, ஒட்டுமொத்த மக்களின்

தமிழக மக்களின் வெற்றி அது. மக்களுக்கான பல நல திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கத்தில் நமது அரசு அறம், பொருள் மற்றும் இன்பத்தை நோக்கமாக வைத்து 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் ஆவணத்தின் வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் திட்டங்களை அடுத்து வருகின்ற 1ஆம், 3ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தி அவற்றுக்கான செயல் வடிவம் கொடுத்து வருகிறது. தேசிய அளவில் பல சமூக பொருளாதார குறிவீடுகளை முன்னணியில் விளங்கும் மாநிலமாக தமிழ்நாடு பல ஆண்டுகளாக இருந்து வரும் நிலையில், தமிழ்நாட்டை வறுமை இல்லாத அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி அதன் மூலம் சமூக நீதியினை நிலைநாட்டும் மாநிலமாகவும், 2036ஆம் ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொலைநோக்க பார்வையை முன்னெடுத்து செல்லும் வகையில் அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் கொள்கையை ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். இதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்தல், அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், சமூக நீதியை காத்தல், பசுமை பரப்பினை உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த முன் உரிமைகளை பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை உண்மையான தொலைநோக்கு திட்டங்களை அடைவதற்கான பாதையை வழிவகுத்து காட்டும். தமிழ்நாட்டின் கடன் 5 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதை நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் வெளியிட்ட நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தி உள்ளோம். மேலும் மாநிலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாயின் விகிதம், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு நிதிநிலை குறியீடுகளில் தமிழ்நாடு மற்ற இணை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையே உள்ளது. மொத்த வரி வருவாயில் வட்டி செலுத்துவதற்கான தொகையும் பொறுப்பேற்றுக்கொண்ட செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் என்பது குறைவாகவே உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் தேர்வு செய்யப்பட்ட நமது அரசானது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் அதே வேளையில் மாநிலத்தை இந்த நிதி நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. முதலாவதாக, பொது டெண்டர்களில் கான்ட்ராக்டரிடம் கேட்கப்படும் தேவையற்ற சான்றிதழ்கள் மேண்டேட்டரி சப்மிஷன் அந்த டெண்டர்கள் போட்டியில்லாதவாறு மாற்றியுள்ளன. இதை கலைத்து நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துள்ளது. இரண்டாவதாக, பல அரசு துறைகளில் அந்த துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் மட்டுமே டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்று இருந்த நிலையை மாற்றி எந்த ஒரு துறையிலும் பதிவு செய்துள்ள கான்ட்ராக்டர்ஸ் தகுதி இருந்தால் பிறர் துறைகளிலும் டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்ற நிலையை அரசு கொண்டு வந்துள்ளது. மூன்றாவதாக, இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கைகள் புதிய மற்றும் வளர்ந்து வரும் கான்ட்ராக்டர்ஸுக்கு அரசின் டெண்டர்ஸ் எளிதில் கிடைக்க வழிவகுக்கும். அதே நேரத்தில் டெண்டர்ஸுகளில் ஏற்படும் ஆரோக்கியமான போட்டியின் காரணமாக அரசின் வீண் செலவுகள் குறையும். இந்த முன்முயற்சிகளின் பலன்கள் அனைத்தும் அரசிற்கு கிடைக்க பெற தொடங்கிவிட்டன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அரசு பொறுப்பு ஏற்பதற்கு முன் டெண்டர்களின் மதிப்பீடுகளில் ஒரு பெரும் பகுதி சில தனி நபர்களுக்கும் சில கட்சிகளுக்கும் சென்றதை முழுமையாக தடுத்து நிறுத்தி ஒப்பற்ற சாதனையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். மேலும் பல அடுக்கு மற்றும் உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான திட்ட அனுமதியை பெற அரசிடம் வர வேண்டும் என்ற நிலையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் மாற்றியுள்ளார். இந்த அனுமதியை அதிகரிப்பு பகிர்ந்து அளிப்பின் மூலம் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் நிலையிலேயே பெற்றுக்கொள்ள ஆணையிட்டுள்ளார். இதன் மூலம் திட்ட அனுமதியை பெறுவதற்கு நிலவி வந்த ஊழலை முற்றிலும் அகற்றியுள்ளார்.

மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் கண்டாலே, அவரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதை நாம் நிரந்தரம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு பொது டெண்டர்ஸ் மற்றும் திட்ட அனுமதிகளில் நேர்மையான மற்றும் வெளிப்படைத்தன்மை உடைய நிர்வாகத்தின் மூலம் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ள நமது அரசு நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கான முன்முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. இவற்றின் ஒரு பகுதியாக மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரிகளில் நேரடியாக தொடர்புற்ற ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு, பதிவுத்துறையில் நேரடி தொடர்பு ஃபேஸ்லெஸ் பத்திரப்பதிவு, சுரங்க நடவடிக்கைகள், கண்காணிப்பு, முழுமையான எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன், தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல முன்னெடுப்புகள் அரசு எடுத்து வருகிறது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக கிடைக்கும் வருவாய் ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பல வெற்றி திட்டங்களை செயல்படுத்த முடியும். பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்து செல்லக்கூடிய வருவாய் வளர்ச்சி அடையவும் வருவாய் ஆதாரங்களை பெருக்கி சஸ்டெயினபிலிட்டியை பராமரிக்கவும் மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாய் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் பரிந்துரை செய்வதற்காக ஒன்றிய திட்ட ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் திரு மோன்டெக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் 5 உறுப்பினர்களை கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழு ரெவன்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அரசு அண்மையில் அமைத்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் நிதி சுயேட்சை பலப்படுத்தி அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை கடமைகளை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரங்களை உருவாக்குவதை அரசின் நோக்கமாகும். பள்ளி கல்வி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. கல்வியே ஒருவருக்கு அழியா இல்லாத சிறந்த செல்வமாகும், அழிவு இல்லாத சிறந்த செல்வமாகும். கல்வி கற்றலில் சிறந்த விளங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு நற்சான்றுகளையும் உதவித்தொகையும் வழங்கி கௌரவிப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவரது தலைமையிலான அரசு 43 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளை நிர்வகித்து வருகிறது. இந்த பள்ளிகளில் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வது என்பது மாணவர்களின் தரமான கல்வி பெறுவதற்கு அவர்களின் நலனுக்கு அவசியமாகும். தற்போது அரசு பள்ளிகளில் தொழில்முறை தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகள் வழங்குவதற்கான ஒருங்கிணைத்து நடைமுறை இல்லாத நிலையில் கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தினை அரசு செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் ஸ்கூல் கேம்பஸ்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும். இதன் மூலம் நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும். முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் குழந்தைகளின் தாய் மாமன் ஆகிய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தும் அரசு இது. தமிழ்நாட்டு குழந்தைகள் தரமான கல்வியில் போலவே தரமான கல்வி கூடங்களும் அவசியம் என்பது இந்த தாய் மாமன் அவரது அரசும் உணர்ந்து இருக்கிறது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம்

3,734 பள்ளிகள், 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டின் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 300 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் மாடர்ன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸை பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளிகளின் கல்வி, உணவு, தங்குமிடம், பாடப்புத்தகங்கள் மற்றும் யூனிஃபார்ம்ஸ் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். இந்த பள்ளிகளின் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேகமாக மாறி வரும் உலகளாவிய மற்றும் தொழில்நுட்ப யுகத்திற்கு ஏற்ப பள்ளி கல்வியின் பாடத்திட்டத்திற்கு அனுபவ ஆய்வு அடிப்படையில் எதிர்கால தலைமுறைக்கான திறன் சார்ந்த முழுமையான கல்வியாக மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயமாகும். இத்துடன் பகுத்தறிவு சிந்தனை, படைப்பாற்றல், நிதிசார் அறிவு, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கணினி திறன், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் குளோபல் சிட்டிசன்ஷிப் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு துடிப்பான மற்றும் முற்போக்கான பாடத்திட்டம் எதிர்காலத்திற்கு ஏற்ற தலைமுறையை உருவாக்கும் அவசியமாகிறது. தமிழ்நாட்டை கற்றல் வெளிப்பாடுகளில் முதன்மையாக மாநிலமாக உருவாக்கும் நோக்கத்தில் பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்கும் இந்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. சே நோ டு ட்ரக்ஸ் என்று சொன்னவர் என்றென்றும் அதை சொல்பவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு என்று சொன்னவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கவும் நமது இலக்கானது பள்ளிகளில் இருந்தே தொடங்குவது மிகவும் அவசியமானதாகும். இளமையில் கல் என்ற ஔவையாரின் சொல்லுக்கு ஏற்ப போதைப் பொருள் மற்றும் அவற்றின் தவறான பயன்பாடு குறித்து விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கையும் கல்வியும் இளம் தலைமுறையின் மனங்களில் ஆழாக பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்கான முன்னெடுப்பின் கீழ் பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பப்ளிக் லைப்ரரிஸ் மாநில அளவிலான டிஜிட்டல் லைப்ரரிஸ் என மாற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24/7 வெப் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம், இலவச வைஃபை வசதி மற்றும் 38 மாவட்ட சென்ட்ரல் லைப்ரரிஸில் கோ ஒர்க்கிங் ஸ்பேசஸ் வசதிகள் கொண்டு கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் செயல்படுத்தப்படும். இந்த நோக்கத்திற்காக பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வி ஆண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீடில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. தன்னை உயிராக நேசிக்கும் ஜென்சி தலைமுறை தலைசிறந்த தலைமுறையாக வளர்த்தெடுக்கும் வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் வெளிப்பாடே இந்த மேம்படுத்தப்பட்ட செயல் திட்டம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உயர்கல்வி தமிழ்நாட்டு நீட் தேர்வினை கடுமையாக எதிர்க்கிறது. நீட் தேர்வில்

நீட் தேர்வில் தேசிய அளவில் நடைபெற்று பல்வேறு குளறுபடிகள் மற்றும் வினைத்தாள் கசிவு ஆகியவை எதிர்கால தலைமுறையினை உயர்கல்வி வாய்ப்பினை பெரிதும் பாதிக்கின்றன. எனவே நீட் தேர்வு முறையான நடவடிக்கை ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொது தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது ஒரு அவசியமான தகவல் தொழில்நுட்பம் சாதனமாக உள்ளது. நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக்கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனை உணர்ந்த நமது அரசு கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் ஒரு கருவியாக அமையும். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற நாளோடியரின் காலத்தில் அழியாத ஞானத்தை வழிகாட்டியாக கொண்டு போதிய வசதி இல்லாத வாழ்க்கை சூழலையே எந்த ஒரு மாணவரின் கற்றலும் தடைப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது நமது தலையாய கடமையாகும். மாநிலம் முழுவதும் மாணவர் தங்கும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்துடன் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன் என்ற நிறுவகம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்றை நமது அரசு அமைக்கும். TN சுடர் மாணவர் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்ற முதன்மை திட்டத்தின் கீழ் முக்கிய கல்வி மையங்களில் 1 லட்ச நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும். சுமார் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரியின் அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக மாநில அரசின் 20% கட்டுமான மானியம் அடுத்த 2 நிதி ஆண்டுகளில் 640 கோடி ரூபாய் வழங்கப்படும். இந்த திட்டம் பரவலாக உள்ள தங்குமிடங்கள் ஒருங்கிணைத்து உயர்தர வசதிகள் கொண்ட கேம்பஸ்களாக மாற்றி அமைக்கும். இதில் முழுமையாக குளிர்வூட்டப்பட்ட டிஜிட்டல் கற்றல் மையங்கள், 24 மணி நேரம் பாதுகாப்பு சுகாதாரமான சமையல் அறைகள் மற்றும் முழுமையான சமூக சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையிலான தானியங்கி ஒதுக்கீடு முறை ஆகியவை இடம்பெறும். வரும் ஆண்டுகளில் பல்வேறு சமூகங்கள் மற்றும் மதங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் TN சுந்தர் திட்டம் ஒன்று சேர்க்கும். 2027-28 கல்வி ஆண்டில் மதுரையில் சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் மேம்பட்ட சட்டக்கல்வி வழங்க சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். இந்த திருத்த வருவ செல்ல திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு. பெட்ரோலியம் பொருட்களின் மீதான தேவைகளை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கவும் ஒரு நடவடிக்கையாகவும் வாகன மெக்கானிக்ஸ் மற்றும் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பணிகளில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மின்சார வாகனங்களையும் பழுதுபார்ப்பதற்கு வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் குறித்து பயிற்சி வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12500 வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் உட்பட மொத்தம் 22500 நபர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயனடைவர். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு இளைஞர்கள் உலகளாவில் உருவாகி வரும் புதிய வேலைவாய்ப்புகளை பெறுவதை சாத்தியமாக்கும் வகையில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திரவழி கற்றுதல் AI & ML என்ற புதிய தொழில் பிரிவு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்படும். இத்தொழில் பிரிவு ஆண்டுக்கு 10 தொழில் பயிற்சி நிலையங்கள் வீதம் 5 ஆண்டுகளில் மொத்தம் 50 தொழில் பயிற்சி நிலையங்களில் அறிமுகம் செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலம் 5 ஆண்டுகளில் 24000 மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்று வேலைவாய்ப்புகளை பெற வழிவகை செய்யப்படும். மேலும் 5 புதிய தொழில் பயிற்சி நிலையங்கள் 90 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.

மாநில அரசின் ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலம் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சி வகுப்புகள் தற்போது ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வு ஆணையம், ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம், வங்கி பணியாளர் தேர்வாணையம் ஆகியவற்றால் நடத்தப்பட்டு போட்டித் தேர்வுகள் விரிவாக்கப்படுத்தப்படும். அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டும் மையங்களின் மூலம் எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் போட்டித் தேர்வுகளுக்கான கூடுதல் பயிற்சி வகுப்புகள் நடத்த 3.38 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலைவாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இத்திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு, 1 லட்சம் வேலையில்லாத இளைஞர்களுக்கு தொழில்துறை தேவைக்கு ஏற்ப திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். மேலும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்கப்படும். இந்த பணியிட பயிற்சி காலத்தில் பட்டதாரிகளுக்கு தொழில் கல்வி தகுதி பெற்றவர்களும் மாத உதவித்தொகை வழங்கப்படும். நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் முன்னுரிமை வழங்கப்படும். இத்திட்டத்தின் செயல்படுத்துவதற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் டெக்னாலஜி இன்னோவேஷனுக்கு முக்கிய சக்தியாக இந்த டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன் அணியில் நிலைநிறுத்திட நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை பயனாளிகளாக நமது இளைஞர்கள் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் ஏஐ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தொடங்கப்படும் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும். ஐஐடி மெட்ராஸ் உள்ளிட்ட நாட்டின் முன் அணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனின் நோக்கம் சார்ந்த உலக தரத்திலான நவீன பயிற்சி உள்கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி 2031 ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனிதவளத்தை உருவாக்க நமது அரசு இலக்கு வைத்திருக்கிறது. ஏஐ, ரோபோட்டிக்ஸ் மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உலக மாற்றி அமைத்து வரும் சூழலில் இந்த தொலைநோக்க பார்வையை செயல்படுத்தும் விதமாக செயற்கை ஏஐ ரோபோட்டிக்ஸ் வெப் டூல்ஸ் குறித்து அறிவுக்கான தமிழ்நாட்டு பள்ளி திட்டம் தமிழ்நாடு ஸ்பார்க் எக்ஸ்டெண்டட் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் தற்போது உள்ள 5,000 அரசு பள்ளிகளிலிருந்து கூடுதலாக 2,600 பள்ளிகளுக்கு 2026-27 ஆண்டில் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட 3 நிலைகளை கொண்ட கட்டமைப்பின் கீழ் 6 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த துறை சார்ந்த அடிப்படை பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும். 9வது மற்றும் 10வது வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை அளவிலான பயிற்சியும், 11வது மற்றும் 12வது வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு விரும்பும் பாடங்களுக்கும் வழங்கப்படும். இக்குறிக்கோள் சார்ந்த முயற்சியானது மாணவர்கள் புதியனவற்றை படைக்கவும் தலைமைத்துவ பண்பையும் வளர்த்து கொள்ளவும் குளோபல் நாலேஜ் எக்கனாமியில் தமிழ்நாட்டை நிலை பலப்படுத்தவும் நேரடியாக உதவும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடு சமூக தீமைகளுக்கு எதிராக நமது வலுவான ஷீல்டாக ஒரு துடிப்பான விளையாட்டு பண்பாடு திகழ்கிறது. உடற்தகுதி ஊக்கப்படுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரில் பங்கேற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் தோளோடு தோல் நின்று 3 கிலோமீட்டர் ஓடி இந்த நோக்கத்தை மிக ஆற்றலுடன் வெளிப்படுத்தினார்கள்.

ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு என்ற செய்தியை முன்வைத்து தவறான போதை பழக்கத்துக்கு பதிலாக விளையாட்டு ஒழுக்கத்தையும் சமூக பொறுப்பையும் இளைஞர்களிடையே விதிக்கும் விதமாக ஒரு ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தை இந்த அரசு தொடங்கும். NCC, NSS போன்ற முக்கிய இளைஞர் அமைப்புகளை மருத்துவம், காவல் மற்றும் சமூக நலன் துறைகளுடன் ஒருங்கிணைத்து இளைஞரின் ஆற்றல் விளையாட்டு, சமூக சேவை மற்றும் நல்வாழ்வு போன்ற ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளில் திசையில் நமது அரசு அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லும். அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலயத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த வெற்றியாளர்களை உருவாக்குதல் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி காக்கும் பண்பாட்டை வளர்த்துதல் ஆகிய இருமுனை அணுகுமுறையின் மூலம்தான் உண்மையான விளையாட்டு வளர்ச்சியை அடைய முடியும். விளையாட்டு என்பது நமது பள்ளிகளில் இருந்து தொடக்கப்பட வேண்டும். தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்திற்கு 2 PT வகுப்புகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையை மாற்றப்பட்டு பள்ளி நேரத்துக்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் வசதிகள் அனைத்தும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். இது மாணவர்களின் உடற்தகுதி, சிந்தனை திறன் வளர்ச்சி, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதுடன் மாநில தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனைப்படக்கூடிய திறமை கொண்டவர்களை கண்டறிவதற்கு வழிவகுக்கும். மேலும் விளையாட்டு பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நெய்பர்ஹுட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், சிறிய உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்படும். இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வீட்டிலிருந்து நடக்கும் தூரத்தில் விளையாடுவதற்கான உட்கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதன் மூலம் ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான மற்றும் ஒழுக்கமிக்க தலைமுறையை நாம் உருவாக்குவோம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக நீதி. சொல் அல்ல முக்கியம், செயல், செயல், செயலே முக்கியம் என்று முழங்கியவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதனை சமூக நீதித்துறையின் செயல்பாட்டில் காட்டி வருகிறார். புகழ்பெற்ற சர்வதேச பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும் அண்ணல் அம்பேத்கர் அயல் நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவில் 131 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதையும் நிலையான வளர்ச்சியும் உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகள் மொத்த திட்ட செலவில் மூலதன மானியம், வட்டி மானியம் பெற ஏதுவாக நடப்பு நிதியாண்டில் இத்திட்டத்திற்காக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்கோடிகள் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடையே ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில் மூலதன மானியம்

மற்றும் கடன் வழங்கப்பட்டு அத்தொழிலில் முனைவோருக்கு ஆதரவு அளித்து அவர்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் செல்ஃப் சஃபிஷியன்டை உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை லேண்ட் ஓனர்ஸ்களாக மாற்றும் நோக்குடன் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாயம் செய்ய திட்ட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அவர்களின் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என நோக்கத்தில் அயோத்தி தாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்புகளை விரிவாக மேம்படுத்துவதிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் இத்திட்டம் முழுமையாக கவனம் செலுத்தும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்படுத்தும் நோக்கத்தில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உட்கட்டமை வசதிகள் மேம்படுத்தப்படும். ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் 25,225 கோடி ரூபாய் பழங்குடியினருக்கு துணை திட்டத்தின் கீழ் 2,079 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினர் நலன். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சமூக நீதி என்று சொல்லி ஏமாற்றுவர் அல்ல நம் தலைவர். சமூக நீதியை உணர்வுபூர்வமான ஏற்றவர். அதனால்தான் அவரின் தலைமையிலான நமது அரசு தமிழ்நாட்டில் சமூக நீதி காப்பதில் உறுதியுடன் உள்ளது. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பின மாணவர்கள் பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வி எந்தவித தடையும் இல்லாமல் தொடர்ந்திட 372 கோடி ரூபாய் பள்ளி படிப்பு மற்றும் பள்ளி மேற்படிப்பு கல்வித் தொகையாகவும் 77 கோடி ரூபாய் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் பயிலும் மாணவர்களின் கல்வி கட்டணத்திற்கு 13.41 கோடி ரூபாய் கல்வி டிராப் அவுட்ஸ் தவிர்க்கும் பொருட்டு மாணவிகளுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையாகவும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சிறுபான்மையினர் நலன். மதசார்பற்ற சமூக நீதி அரசாகவும் சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழும். சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையின் இந்த அரசு தொடர்ந்து வழங்கும். தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி மூலம் முதல் முறையாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் மானியம் நமது அரசால் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவி சங்கங்கள் 1.05 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கூடுதலாக துவக்கப்படும். மேலும் கபர்ஸ்தன்ஸ், கல்லறை தோட்டங்கள் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறுபான்மையினரை பாதுகாப்பதிலும் அவர்களின் நலன்களிலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவே செய்யாது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுத்துறைக்கு 1,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலன். வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன். மாற்றுத்திறனாளிகள் மகத்தான திறனாளிகளாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனதார எண்ணுகிறார். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற நமது அரசின் சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள்

சமத்துவ மற்றும் சமூக பாதுகாப்பு உறுதி செய்வதில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. தற்போது சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கும் திட்டத்தில் இடம்பெறாத செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ்களை ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ்தட்டிக் லெக் மயோ எலக்ட்ரிக் சிக்னல் மூலம் செயல்படும் அப்பர் லிம் ப்ராஸ்தீஸ் அதர் ஹைஎண்ட் அசிஸ்டிவ் டிவைசஸ் இன்க்ளூடிங் கோகுலர் இன்பிளான்ட் பேட்டரிஸ் வாங்குவதற்காக அதன் விலையில் 50% அல்லது அதிகபட்சம் 30,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படும். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும். இந்த நிறுவனங்களின் 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்ப கல்ல பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு மற்றும் தொழில் பயிற்சி வழங்கப்படும். தொடக்க நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் 50 மாணவர்கள் பயிலும் பகல் நேர பள்ளியாக செயல்பட்டு பின்னர் தங்கும் இடம் வசதியுடன் கூடிய நிறுவனமாக மேம்படுத்தப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலன்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகும். இந்த தருணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். இத்திட்டத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செல்ல திட்ட மதிப்பீடுகளில் 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நம்முடைய கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் புதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களின் வயிற்று பசியை மட்டுமின்றி கல்வி பசியும் போக்கினார். நண்பா மற்றும் நம்பிகள் மேல் பேரன்பு கொண்ட நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் வைத்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்துள்ளார். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இத்திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தியுள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் முதல் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தின் மூலம் கூடுதலாக 15,414 பள்ளிகளில் பயிலும் 15.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு மதிப்பீடுகளில் 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்கள் கண்ணியமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான முதுமை மற்றும் விரைவான சமூக பாதுகாப்பை உறுதி செய்து முதியோருக்கு உகந்த சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. மூத்த குடிமக்களுக்கான அனைத்து அவசியமான வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் இல்லங்கள், தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் மாவட்டந்தோறும் எக்ஸ்டென்ட் செய்யப்படும். 1ஆம் ஆண்டில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு இல்லத்திலும் 40 பயனாளிகள் இடம்பெறுவர். இத்திட்டத்திற்காக 6.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் லைப்ரரிஸ், யோகா, தியான வகுப்புகள் மற்றும் இன்டோர் விளையாட்டு வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் உருவாக்கப்படும். மூத்த குடிமக்களின் மக்கள் தொகையை அடிப்படையில் இந்த மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். எதிர்கால தலைமுறையினை நம் வீட்டு குழந்தைகளின் வாழ்வு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று மனதார விரும்பும் உள்ளம் கொண்டவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். விஜய் மாமா, விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தைகளை

விஜய் மாமா என பாசம் அழைக்கும் குழந்தைகள் செல்வங்களை பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அக்குழந்தைகளை தினமும் வரும் அங்கன்வாடி மையங்களில் அவர்களுக்கான ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் சேவையை நல்ல முறையில் வழங்கிடவும் வகையிலும் மையத்திற்கு வரும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்திடவும் வகையிலும் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், மின்சார இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உள்ளடக்கிய 500 அங்கன்வாடி மையம் கட்டடங்கள் நடப்பாண்டில் கட்டப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு திருநர்கள் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பு உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் TNSDC மூலம் பல்வேறு தொழில்களின் திறன் பயிற்சி வழங்கப்படும். மேலும் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மானியத்துடன்

டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு திருநர்கள் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பு உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் TNSDC மூலம் பல்வேறு தொழில்களின் திறன் பயிற்சி வழங்கப்படும். மேலும் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மானியத்துடன் இணைந்து வங்கிக் கடன் வசதியும் வழங்கப்படும். நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை சுயதொழில் மானியத்துடன் வங்கிக் கடன் பெற ஊக்குவிக்கப்படுவார்கள். சமூக மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்ளும் டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு ஆதரவு வழங்குவதற்காக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடம் வசதிகள் நிறுவப்படும். மேலும் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ சிகிச்சை, தேர்வுகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிக்காக பிற நகர்களுக்கு பயணம் செய்யும் திருநகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குமிடம் வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த திருத்த வருவாய் செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, தாய் மற்றும் குழந்தை நல பராமரிப்பு தமிழ்நாட்டின் பொது சுகாதார அமைப்பின் முக்கிய தூணாக விளங்குகிறது. அண்மையில் எடுத்த நேஷனல் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சர்வேயின் படி தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் 1,000 பிறப்புகளுக்கு 11 உள்ளது. இது தேசிய அளவில் மிக குறைந்த விதங்களில் ஒன்றாகும். அரசு தொடர்ந்து பொது சுகாதாரத்துறையில் செயல்படுகிற திட்டங்களால் மட்டுமே இது சாத்தியமானது. இதற்கு சான்றாக மாநிலத்தின் 99.9% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. இவற்றில் 53% மேற்பட்ட பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இதன் மூலம் மருத்துவ தேவைகளுக்கான பொதுமக்கள் சொந்தமாக செலவிடும் தொகையை குறைக்கும் நோக்கில் அரசு தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் தாயாக ஆளும் பிறகு அடையும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் தாய் மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1,000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும். ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் 1 மருத்துவர், 1 செவிலியர், 1 பிசியோதெரபிஸ்ட் பணியில் இருப்பர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் இவர்கள் நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை செய்வர். நாள்பட்ட நோய்களுக்கான மருந்துகளும் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும். இந்த மையங்களில் பிரெக்னென்ட் உமன் அவருடைய மகப்பேர் நாள் நெருங்கும் வேளையில் தங்கிருந்து பலன் பெறலாம். இந்த மையங்களில் பிரெக்னென்ட் உமன்ஸ் கட்டணமில்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனைகள் வகையிலான டெலிமெடிசன் சிஸ்டம் உருவாக்கப்படும். ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை கொண்ட 5 மையங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றுடன் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனை அளவிலான 200 கிளைகள் வெப்சைட் மூலம் தொடர்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் இம்மையங்கள் மற்றும் கிளைகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 1,000 மையங்கள் ஏற்படுத்தப்படும். டெலிமெடிசன் நெட்வொர்க்ஸை உருவாக்க திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பாக இந்த அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை வகையிலான அமைப்புகள் உருவாக்கும். புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனை மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகும், உயர் சிகிச்சை மருத்துவமனையாகவும் மாற்றப்படும். நோயாளி

நோயாளிகளின் முதல் தொடர்பு மையமாக 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் நிறுவப்படும். இந்நிறுவனங்களில் புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொள்ளவும். இதற்கான டிபிஆர் தயாரிப்பதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொற்று நோய்கள் மற்றும் புற்றுநோய்களின் தொடர் சிகிச்சைக்காக அவசியமான மருந்துகள் தடை இல்லாமல் கிடைப்பதை உறுதி செய்வது மிகவும் அவசியமாகும். பரிசோதனைகள் மற்றும் ஆரம்பகால நோய் கண்டறிதல் அதிகரித்துள்ளதால் உயர் இரத்தம் அழுத்தம், டயபெட்டிக்ஸ் மற்றும் புற்றுநோய்க்கு தொடர் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் கூடுதல் மருந்து தேவை பூர்த்தி செய்யும் தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் மெடிசன்ஸ் நிதி ஒதுக்கீடு இந்த அரசு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 100 கோடி ரூபாய் உயர்த்துகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கூட்டுறவு. உழுந்து உண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் அவர்களின் மீதான கடன் சுமையை குறைத்திடும் வகையில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வங்கி கடனை தள்ளுபடி செய்யும் திட்டத்தினை நமது அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் பயிர்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்கடன் தள்ளுபடி செய்த பிறகு இவ்விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்கடன் தள்ளுபடி செய்தும் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாயிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த பயிர்கடன் தள்ளுபடி தகுதியுள்ள அனைத்து விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் எந்த நேரமும் விவசாயிகளின் உடன் நிற்கும் அரசாகவே நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு இருக்கும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேளாண்மை உழவர் நலன். பருவநிலை மாற்றங்களால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவிற்கு பெய்யாததால் மேட்டூர் அணையின் போதிய அளவு நீர் இல்லாமல் இதனால் பாசனத்திற்காக வழக்கமாக திறங்கப்படும் ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை. இந்த நிலையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நெல் உற்பத்தி குறையாமல் இருப்பதை உறுதி செய்திட டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் மொத்தம் 134 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். இதில் நெல் இயந்திர நடவ, நேரடி நெல் விதைப்பு, விதை உற்பத்தி மானியம், நெல் விதை, லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன் ஃபெர்டிலைசர் மிக்சர்ஸ் ஆகிய இனங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. விவசாயிகளுக்கு வழங்கும் மின் மானியத்திற்கு இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு, கிராமப்புற மேம்பாட்டு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேளாண் பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக கால்நடை பராமரிப்பு துறை விளங்குகிறது. நடப்பு நிதியாண்டில் ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். இதன் மூலம் சுமார் 30,000 தகுதியுள்ள நபர்கள் பயனடைவர். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை மருத்துவமனைகளுக்கு தேவையான 41 கட்டடங்கள் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். கால்நடைகளின் மருத்துவ சிகிச்சை தேவையான பூர்த்தி செய்ய 25 கால்நடை மருத்துவமனைகள் கால்நடை பல்நோக்கு மருத்துவமனைகளாகவும் 210 வெட்டினரி டிஸ்பென்சரிஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகவும் 40 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தரம் உயர்த்தப்படும்.
மேலும்

நூத்தி நாற்பத்தி மூணு புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். எதிர்பாராத இறப்பு, நோய்கள் அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர்களால் கால்நடைகள் இழப்பதை விவசாயிகளுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்க நோக்கில் இந்த அரசு கால்நடைகள் காப்போம் என்ற புதிய கால்நடை காப்பீட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. கால்நடைகள் காப்போம் திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடைகளை பராமரிப்பதற்கான செலவில் தரமான ஃபாடஸ் தீவனத்தின் விலை மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் நமது அரசு ஃபாடஸ் சீட் பேங்க் மற்றும் குடவுன்ஸை 6.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மாநிலத்தில் அமைக்கும். மேலும் கிரீன் ஃபாடஸ் சாகுபடியினை ஊக்குவிக்கவும் நறுக்கிய தீவன பயன்பாட்டினை மேம்படுத்தவும் சமூக பங்களிப்பின் வாயிலாக மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுப்பதற்கு 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நடையாய் நடக்கும் வாய் உள்ள மனிதர்களை மறந்துவிடும் ஆட்சியை போல் இல்லாமல் வாயிலா ஜீவன்களை கால்நடைகள் மீதும் அன்பும் கவனம் செலுத்தும் அரசுதான் இந்த மனசாட்சி உள்ள மக்களாட்சி அரசு. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மீனவர்கள் மீது பாசம் காட்டுவதிலும் புரட்சி தலைவருக்கு பிறகு உண்மையான மீனவ நண்பனாக இருக்கும் ஒரே தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த உணர்வின் அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் பல்வேறு சமூக நலத்திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மீனவர்களுக்காக மீன்பிடிப்பு குறைவு மற்றும் தடைகால நிவாரணம், மானிய விலையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் மீனவர்களுக்கு தேவையான நிலையான உட்கட்டப்பினை உருவாக்கும் விதமாக மீன்பிடி துறைமுகங்கள், லேண்டிங் சென்டர்ஸ், மீன் பண்ணைகள், மீன்பிடி கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்கும் பொருட்டு கிரயான்ஸ், அலை தடுப்பு சுவர்கள் என அனைத்து வகையிலும் இந்த தொழில் மேம்பட்ட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 1.93 லட்சம் பாரம்பரிய மீனவர் குடும்பங்கள் பயனடையும். இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நமது பாரம்பரிய மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் நவீன பதப்படுத்தும் வசதிகள் கொண்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்கும் மீனவர்களுக்கு வட்டி மானியம் வடிவில் நிதி உதவி வழங்கப்படும். இதற்கான நடப்பாண்டில் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பால் வளம். தமிழ்நாடு பால் உற்பத்தியிலும் பால் கொள்முதல் செய்வதிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ளது. பால் உற்பத்தியினை மேலும் அதிகரிக்கவும் ஊரக பகுதியில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தினை உறுதி செய்திடவும் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். மாடுகள் இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி. 2036 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினை 1.5 டிரில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்துவதை நமது அரசின் குறிக்கோளாக இண்டஸ்ட்ரீஸ் அமைய உகந்த சூழலை உருவாக்கி நம் மாநில இளைஞர்களுக்கு கணிசமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கத்தக்க நிலையை ஏற்படுத்துவதற்கான மூலம் இந்த லட்சிய இலக்கினை அடைய அரசு முன்னெடுப்பு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு பொறுப்பேற்றவுடன் 14,790 நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்து உணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகள்

தை ஊக்குவித்து தொழில் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் நோக்கில் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் MMLP டிரைபோர்ட்ஸ் மிக முக்கியமான இடங்களிலும் பெட்ரோ ரசாயன தொழிற்சாலைகள் அவற்றுடன் தொடர்புடைய துணை தொழிற்சாலைகள் அமைக்கவும் இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளும். மேலும் தமிழ்நாட்டில் புதிய துறைமுகங்களை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த அரசு ஆராயும். தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முன் அணி மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழ்நாடு தன் நிலையை மேலும் மேம்படுத்தி கொள்ளும் நோக்கில் ஒரு புதிய தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும். இக்கொள்கையை புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான வளர்ச்சி ஊக்குவிப்பதோடு எழுச்சி பெற்று வரும் புதிய தொழில் துறைகளையும் ஆதரித்து நிலையான வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டை முன்னெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்படும். மேலும் மாநிலத்தின் உற்பத்தி மற்றும் விநியோக தகுதிகளை பட்டியலிட்டு முதலீட்டாளர்கள் லோக்கல் எக்கோசிஸ்டமை ஆழமாய் புரிந்து கொள்ள உதவும். ஒரு காம்ப்ரென்சிவ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக தமிழ்நாடு தொழில் திறன் விவரப்பட்டியல் அரசு உருவாக்கும். தமிழ்நாட்டின் போட்டித் திறனை மேலும் பலப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் வழிகாட்டி 3.0 எனும் புதிய முதலீட்டு சேவையை அமைப்பை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் முதலீட்டு செய்ய விரும்பும் நிறுவனங்களுக்கு தேவையான தகவல்கள், அனுமதிகள், சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் விரைவாக கிடைக்கும். வழிகாட்டி 3.0 அமைப்பின் முக்கிய அங்கமாக தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 மேம்படுத்தப்பட்டு வடிவில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கு முதலீட்டு திட்டங்களுக்கும் தேவையான அரசு அனுமதிகள், அப்ரூவல்ஸ், தடையில்லாத சான்றிதழ்கள் ஒருங்கிணைத்து அவற்றை ஒரே இடத்தில் பெறலாம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதும் முதலீட்டு செய்வதும் மேலும் எளிதாக்கி புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தொழில் வளர்ச்சியை வேகப்படுத்தும் வழி ஏற்படும். நம் மாநிலத்தோடு தங்களது நீண்டகால தொடர்புகளை கொண்ட குளோபல் தமிழ் சொசைட்டி திறமை முதலீடு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் அபார வளம் கொண்டுள்ளது. இந்த நல்லுணர்வு பயனுள்ள முதலீடுகளை மாற்றும் நோக்கில் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் வழிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும். இது குளோபல் தமிழ் சொசைட்டி தமிழ்நாட்டில் முதலீடுகளை எளிதாக்கி ஊக்குவிக்கும் வகையில் செயல்படும். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான மற்றும் சீரான வளர்ச்சியை உறுதி செய்யும் நோக்கில் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் மாவட்ட வாரியான தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அந்த மாவட்டங்களின் துறை சார்ந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டு தொழில் முன்னேற்றம் நிறுவனத்தால் சிப்காட் புதிய தொழில் பூங்காக்கள் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புடன் முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற வகையில் சுமார் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும். தென் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும். இதன் மூலம் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தூத்துக்குடி மாவட்டம் குலசேர்பட்டினத்தில் அமைந்துள்ள விண்வெளி ஏவுதளத்தின் ஆக சிறந்த புவியியல் மற்றும் உத்தி சார்ந்த முக்கியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முதலீட்டு மண்டலம் அமையும். இந்த மண்டலத்தில் தனியார் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகள் இணையற்ற உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக இன்ஸ்பேஸ் உடன் இணைந்து மாநில அரசு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டியை நிறுவி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப் டெக் மேம்பாட்டிற்காக இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவாகம் உருவாக்கப்படும். இந்நகரில் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், செமிகண்டக்டர்ஸ் ஹார்ட்வேர் டெஸ்டிங் லேப், மல்டி டொமைன் இனோவேஷன் இன்குபேட்டர் மற்றும் நவீன குடியிருப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் இடம்பெறும். செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள், அதிநவீன அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், குவாண்டம் தொழில்நுட்ப நிறுவனங்கள், என்டர்பிரைஸ் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அரசின் செயற்கை நுண்ணறிவு முன்முயற்சிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இயங்குவதற்கான ஒரு தனித்த சூழல் அமைப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு நகரம் அமையும். இங்கு மேம்பட்ட கணினி தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு, சிறப்பு வசதிகள், திறன்மிக பணியாளர் உட்கட்டமைப்பு மற்றும் கொலாபரேட்டிவ் இனோவேஷன் என்விரான்மென்ட் ஆக இருக்கும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு
5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ள

ஏற்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4,414 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட 43,47,00,000 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் தேசிய அளவில் தமிழ்நாடு 3 இடத்தில் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு மூலதன மானியம் மற்றும் வட்டி மானியம் பல திட்டங்களில் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த நிதியாண்டில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 225 கோடி ரூபாய் மூலதன மானியங்கள் திட்டத்தின் கீழ் 352 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஸ்டீல் புரொடக்ஷன் ஊக்குவிக்கும் ஸ்டீல் ரோலிங் மில்ஸ்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை தணிக்கவும் கிரீன் ஸ்டீல் புரொடக்ஷன் இனிஷியேட்டிவ் அடுத்த 5 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர். இந்தியாவின் முன்னணி ஜவுளி ஆடை, கைத்தறி, கைவினை மற்றும் உற்பத்தி தலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் ஜவுளி ஆடை மற்றும் கைவினை துறைகளுக்கான வடிவமைப்பு, கல்வி, இன்னோவேஷன், ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனி நிறுவனம் இதுவரை இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள கைவினை கலைஞர் சமூகங்கள் மற்றும் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி சிக்கல்கள் மற்றும் சிறப்பு கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றால் போதிய வாய்ப்பு கிடைக்காமலும் தேசிய அளவிலான முதன்மை வடிவமைப்பு நிறுவனங்களை அணுகுவதிலும் பல இடர்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர். இந்த இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தொழில் மற்றும் கல்வித்துறையினரின் தீவிர பங்களிப்புடன் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உள்ள இந்நிறுவனத்துக்கு அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையானது தற்போது வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். சுகாதாரம், வாகன தொழில், கட்டுமானம், வேளாண்மை மற்றும் பாதுகாப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புத்தாக்க மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி மற்றும் உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இத்துறையில் நிறைந்துள்ளன. இந்தியாவின் முன்னணி ஜவுளி உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கினாலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு மற்றும் இது குறித்து சர்வதேச அனுபவம், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அணுகுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜவுளி உற்பத்தியில் இத்துறையின் பங்களிப்பு குறைவாக உள்ளது. இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர், MSMEs மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப ஜவுளித்துறைக்கு மாறுவதற்கு தேவையான பன்னாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், சந்தை நுண்ணறிவு, புத்தாக்க ஆதரவு மற்றும் தொழில் மொழி காட்டுதல் ஆகியவை வழங்கப்படும். பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். பதநீர் பதப்படுத்துதல், உற்பத்தி மற்றும் வேல்யூ ஆடட் பாம் ப்ராடக்ட்ஸின் ஏற்றுமதி போன்று ஆக்கப்பூர்ணமான முயற்சிகள் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மாநில மரமான பனையை பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாப்படுவதை இம்முயற்சி உறுதி செய்யும். திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை வழி ஆடை உற்பத்தி ஊக்குவிக்கும் பல கட்டங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இதற்கான 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு 1,678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். தூய சக்தியாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தொழில்நுட்ப சக்தியாகவும் மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம்.

சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வளர்த்தல் தான் வெற்றி உறுதியாகும். அதை பின்பற்றி தான் தமிழ்நாட்டின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சி பதிவு செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை உருவாக்கியுள்ள இந்த அமைப்புகள் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பின்மை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வளர்ச்சியினை மேலும் அதிகரிக்க இந்த பல முன்முயற்சிகள் மேற்கொள்ளும். செயற்கை நுண்ணறிவு என்பது இனி ஒரு எதிர்கால தொழில்நுட்பமாக இல்லாமல் நமது குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றமடைந்துள்ளது. நிர்வாகத்தை வேகமாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், காமிக்ஸ், கேமிங் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு ஏஐ மிஷன் வளப்படுத்தும். இந்த அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும் தேவையான இதர துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகள் தனி கவனம் செலுத்தும். செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முக்கிய பொறுப்பை உறுதி செய்யவும் பல்வேறு அரசு துறைகளின் சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு வழங்கும் வகையிலும் அனைத்தும் இ சேவை மையங்கள், அதிவேக இணைய இணைப்பு மற்றும் கூடுதல் மக்கள் நல சேவைகளுடன் இ சேவை 2.0 மையங்களாக அரசு மேம்படுத்தும். தற்போது 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்கும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியானது 275 மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தில் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எரிசக்தி 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் எனும் அரசின் தொலைநோக்க பார்வையின் இலக்கை அடைவதில் எரிசக்தி துறை பங்களிப்பு அவசியமாகும். தமிழ்நாட்டிற்கு 2640 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய உடன்குடி நிலை 1 மற்றும் 800 சிறப்பு பொருளாதார மண்டல செஸ் அனல் மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இடிபிஎஸ் விரைவாக்க திட்டம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளிமலை பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் செயல்பாடு ஸ்பீடாக்கப்படும். அதிகபட்ச மின் தேவையை மேனேஜ் செய்வதில் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளின் பெஸ் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் முதலீடுகளை எளிதாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் பெஸ் மையமாக மாற்றும் வகையில் புதிய பெஸ் ஊக்குவிப்பு கொள்கையை வெளியிடும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்படுத்தி தனது எரிசக்தி உத்தியை செயல்படுத்துவதில் அரசு முனைப்பாக உள்ளது. பிரைம் மினிஸ்டர் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் இணைந்து புதிய வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இது அவர்களின் மின்சார கட்டணங்களை பெருமளவு குறைப்பதுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் பசுமை மற்றும் நிகழ்வை சாத்தியப்படுத்தும். இத்திட்டத்தினை செயல்படுத்த 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கு மாநிலத்தின் பிற பகுதியில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 2035-36 ஆண்டுக்குள் அதிகபட்ச மின் தேவையின் அளவு 37000 மெகாவாட்டாக கடக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மின் உற்பத்தி அலோகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முதலீடுகளை வேகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உள்ளது. மாநிலத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கிய திட்டமாக கோயம்புத்தூர் அரியலூர் 765 கிலோவாட் மின் பகிர்மான பாதை திட்டம் 4000 கோடி ரூபாய் செலவில் பிபிபி முறையில் செயல்படுத்தப்படும். மேலும்

சென்னை மாநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் மிக உயர் அழுத்த மின் பகிர்மனை திறன் 1,390 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் தென் மாண்டலத்திலிருந்து பசுமை எரிசக்தியை கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமாக விளங்கும் 1,187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ம் கட்டம் மற்றும் 1,640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோவாட் மின் பகிர்மன திட்டங்கள் செயல்பாட்டு அரசு வேகப்படுத்தும். 11,760 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கையாளக்கூடிய 6,884 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 3ம் கட்டத்தை திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேவையான நிதி உதவியை பெறவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். மின் விநியோகத்தை மேம்படுத்தும் வகையில் 1,543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்கும் பணி அரசு மேற்கொள்ளும். மேலும் 2,000 கோடி ரூபாய் செலவில் 40,000 பழைய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை படிப்படியாக மாற்றப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டினை ஊக்கப்படுத்தும் வகையில் பிபிபி முறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மின்சார வாகனங்களுக்கான 20,000 பொது சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுக்குமாடி குடியிருப்போர் நல சங்கங்களில் மூலம் குடியிருப்புகளில் அமைக்கப்படும் மின் வாகன நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்கும். இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க 2 மாதங்களில் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் விலையில்லா மின்சாரத்தை 100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக நுகர்வோர், வேளாண் விவசாயிகள் என மின் நுகர்வோரின் பயன்பாட்டிற்கு வழங்கும் மானியத்தின் கீழ் இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார விநியோகக் கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. சென்னை பெருநகர் பகுதியின் எதிர்கால வளர்ச்சியை வழிநடத்தும் விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 1,189 சதுர கிலோமீட்டர் பரப்பினை உள்ளடக்கிய 3ம் முழு திட்டத்தை 3rd Master Plan 2027-2046 தயாரித்து வருகிறது. சென்னை பெருநகர் பகுதியின் வேகமான விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து திட்டமிடலின் தேவையை உணர்த்தும் 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர் பகுதியினை ஒரு காம்ப்ரஹென்சிவ் மாஸ்டர் பிளான் அரசு தயாரிக்கும். இத்திட்டமானது நீண்டகால வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வரைபடமாக செயல்படும். மேலும் இந்த முழு திட்டம் குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் மற்றும் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்ட பெருநகர் திட்டமிடல் கட்டமைப்புகளுடன் கம்பேர் செய்யப்பட்டு தரம் மதிப்பிடப்படும். இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பிளாட்ஸ் மற்றும் கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி தமிழ்நாட்டில் சிஎம்டிஏ, டிடிசிபி, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் என பல நிலைகளில் வழங்கப்படுகின்றன. எனவே சிஎம்டிஏ, டிடிசிபி அண்ட் லோக்கல் பாடிஸ் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட் ஸ்பீட் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் திட்ட அனுமதியானது குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு கிடைக்கும். இதனை செயல்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. துரித நகர்மயமாக்கல் காரணமாக மிகவும் பாதிக்கப்படும் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாடு அரசு அடிப்படை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுதல், பயனாளிகள் சுயமாக வீடுகள் கட்டும் முறையின் கீழ் தனி வீடுகள் கட்டுதல், வாழ்வாதாரம் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டப்பணிகள் கீழ்
பல்வேறு நிலைகளில்

முன்னேற்றத்தில் உள்ள 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் முடியும். மேலும் 14,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் தொடங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு, ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கு கண்ணியமான, பாதுகாப்பான மற்றும் தரமான குடியிருப்பு வசதியை பெறுவதை இந்த அரசு மேலான குறிக்கோளில் ஒன்றாகும். இதன் முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் முதற்கட்டமாக சென்னை பெருநகர் பகுதியில் மாநகர் இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் என்ற முன்னோடி திட்டம் அறிமுகமாகும். இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 100,000 வீடுகள் கட்டப்படும். இந்த லட்சிய திட்டத்தின் மூலம் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வாயிலாக சுமார் 15,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும். இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமிழ்நாடு ஷெல்டர் ஃபண்டின் மூலம் 3,500 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வழங்கப்படும். இந்த கூட்டமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறையுடன் டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இளைஞர்களும் தங்களது வருமானத்திற்கு ஏற்ற பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான குடியிருப்புகளை எளிதில் பெற நிலை உருவாக்கப்படும். இந்த முன்னோடி முயற்சி சென்னை பெருநகரத்தை அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும் தரமான வாழ்க்கை தரத்தையும் பாதுகாப்பான குடியிருப்பு வசதியும் வழங்கும் பெருநகராக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு 8,852 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை மாநிலத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி பயணத்தின் அத்தியாயம் தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து தொடங்கும். நகர்ப்புற உட்கட்டமைப்பில் உள்ள கேப்ஸை பூர்த்தி செய்து நமது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஒவ்வொரு குடிமக்களும் பயன்பெறும் வகையில் சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கும் நோக்கில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு குடிநீர் வழங்கல், நிலத்தடி கழிவுநீர் வடிகால் அமைப்பு, இன்டகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நகர் சாலைகள், நகர்ப்புற போக்குவரத்து, பசுமை பரப்பு விரிவாக்கம், நகர்ப்புற நீர்நிலைகளின் பாதுகாப்பு, சமூக உட்கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மின் ஆளுமை மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் நகர்ப்புற பொது சுகாதார மேம்பாட்டு இயக்கம் ஆகியவற்றை ஒரே கூரையின் கீழ் இணைக்கும் ஒருங்கிணைந்த இயக்கமான முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தினை அறிவிப்பதில் நான் பெரு மகிழ்ச்சி கொள்கிறேன். இரண்டாயிரத்தி 2031 ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எவ்வாறு காட்சியளிக்க வேண்டும், எவ்வாறு உணரப்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இத்திட்டம் புதிதாக வடிவமைக்கிறது. இதன் மூலம் நகர்ப்புற ஆளுமையில் இந்தியாவின் முன்னணி முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு நிலைநிறுத்தப்படும். இந்த இயக்கத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டுக்கு 2,117 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெருநகர் சென்னை மாநகராட்சி 91 லட்சம் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அளிப்பதையும் நகரின் வாழ்வாதாரத்தை தரத்தை மேம்படுத்தும் உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதையும் உறுதி செய்து சேவையாற்றி வருகிறது. நகர்ப்புற போக்குவரத்து மேம்படுத்தும் நோக்கில் சென்னை காவல்துறை மற்றும் பெருநகர் போக்குவரத்து கழகமுடன் இணைந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி நுண்ணறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை இறுதிக்கட்ட செயல்வாக்கத்தில் உள்ளது. மேலும் நடந்து செல்வதற்கான பெடஸ்ட்ரியன்ஸ் கட்டமைப்பு வசதி, அனைவருக்கும் சமமாக அணுகக்கூடிய வசதி மற்றும் நகர்ப்புற வடிவமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து விரைவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள் மற்றும் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் ஒரு பகுதியாக 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் அமைக்கப்படும். மேலும் அம்பத்தூர் மற்றும் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளின் சாலைகள் சரி செய்யப்படும். சென்னையின் பசுமை பரப்பு மேம்படுத்தி மக்களை மையமாக கொண்ட பொது இடங்கள் உருவாக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய வழித்தடங்கள் நடைபாதைகள் அழகுபடுத்தப்பட்டு பசுமையாக்கப்படும். சென்னை ஒரு நிலையான மற்றும் பேரிடர் காலங்களில் விரைந்து மீளும் தன்மை உள்ள நகரமாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் நீர்நிலையங்கள் சுற்றியுள்ள பகுதியில் பசுமை உள்கட்டமைப்புக்கான மேம்படுத்த திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற வெள்ள பாதுகாப்பு

பாதிப்பை தடுப்பதற்கு முக்கிய நீர்வழி தடங்கள் கொள்ளை அழிவு அதிகரிக்கும் பொருட்டு ஃபிளட் சுவர்களின் உயரம் உயர்த்தப்பட்டு சங்கிலி இணைப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் என்விரான்மெண்ட் ரிசோர்சஸ் பாதுகாப்படுவதுடன் நிலையான சமூக பயன்பாட்டு இடங்கள் உருவாக்கப்படும். சென்னையில் உள்ள அனைத்து முக்கிய குடிநீர் ஆதாரங்களையும் ட்ரிங்கிங் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் நிலையங்களுடன் இணைந்து ரிங் மெயின் பைப்லைன் சிஸ்டம் ஒர்க் திட்டம் 3108 கோடி ரூபாய் மதிப்பீடில் நடைபெற்று வருகிறது. 2030-31 ஆண்டுக்குள் நிறைவடையும் வகையில் நடைபெறும் வரும் இத்திட்டப் பணிகள் முடிவடைந்த பின்னர் சென்னை மாநகரம் முழுவதும் சமமான மற்றும் தடையற்ற குடிநீர் விநியோகம் உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு சிறந்த நகரும் தன் மக்களுக்கு அளிக்கும் மிக அடிப்படையான உறுதிமொழி இதுவே. தூய்மையான குடிநீர் விதிவிலக்கில்லாமல் ஒவ்வொரு நாளும் மக்கள் பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் அனைத்து மாநகராட்சிகளிலும் வீதிகளும் மேம்படுத்தப்படும். சரியான சாலை இணைப்பு, நடைபாதைகள், மிதிவண்டிகளுக்கான தனி பாதைகள், கிராஸ் ஸ்ட்ரீட்ஸ் இணைப்புகள், மேம்பட்ட சாலைகள் சந்திப்புகள், பள்ளிகள் பாதுகாப்பு செல்வதற்கான பாதைகள் மற்றும் நவீன எல்இடி தெருவிளக்குகள் ஆகவே அமைக்கப்பட்டு இந்த ஸ்ட்ரீட்ஸ் நவீன நகர்ப்புற ஸ்ட்ரீட்ஸாக உருவாக்கப்படும். நம்மில் பலர் பிறந்து வளர்ந்தது, நம்மை அரவணைத்தது, நம்மோட ஒரு பகுதியாக இருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க நமது சென்னை மாநகரம். ஒரு காலத்தில் சென்னை மாநகரத்தின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்த நதிகளான அடையார் மற்றும் கூவம் இன்று ஒரு கழிவுநீர் நதியாகவே மாறியிருப்பது நம்மில் பலருக்கும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாகும். தமிழ்நாட்டினை இதற்கு முன் மாறி மாறி ஆண்ட அரசுகள் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளை சுத்தப்படுத்துவதும் அழகுபடுத்துவதும் பல 100 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வாரி இறைத்தும் ஆறுகளின் தன்மையில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படவில்லை. உலகின் மிகப்பெரிய மற்றும் பழமையான நகரிகளான ஹரப்பா, மொகஞ்சதாரோ, இன்சா, மெசபோட்டோமியா ஆகியவை பெரு நதிகளின் அருகிலே வளர்ந்தன. கூவம் மற்றும் அடையார் ஆறுகள் இதன் இயல்பு நிலைக்கு கொண்டு வர நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான அரசு கடுமையாக பாடுபடும். சியோல் நகரத்தின் செங்ஜியான் நதி, சிங்கப்பூர் நகரத்தின் கலாங் நதி போன்றவை நதிகள் மறுசீரமைப்பின் மூலம் அந்நகரங்களின் உலகளாவில் பேசப்படும் அடையாளமாக மாறிவிட்டன. கூவம் மற்றும் அடையாற்றின் சென்னையின் அடையாளமாக மாற்றுவதற்கு குளோபல் டெண்டர்ஸ் கேட்கப்படும். விரைவான சாத்தியக்கூறு அறிக்கை மற்றும் விரைவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். கூவம் மற்றும் அடையார் ஆறுகளில் பொதுமக்கள் படகு சவாரி செய்வதும் குழந்தைகள் ஆனந்த குழியில் ஈடுபடுவதையும் அனைத்து வயதினரும் நதிக்கரையில் உடற்பயிற்சி செய்து தூய்மையான காற்றை சுவாசிப்பதும் நமது அரசு உறுதி செய்யும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நெடுஞ்சாலைகள் சாலை உட்கட்டமைப்பு மாநிலத்தின் போக்குவரத்து அமைப்பின் முக்கிய அங்கமாக விளங்குகிறது. உலகத்தரம் வாய்ந்த நீடித்த சேஃப் அண்ட் சஸ்டைனபிள் கொண்ட சாலை உட்கட்டமைப்பு வழங்குவது அரசின் முன்னுரிமையாகும். ஒருங்கிணைந்த சாலை உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 9,300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் மாநில நெடுஞ்சாலைகள் 4 வழிச்சாலைகளாக அகலப்படுத்துதல், புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலை பாதுகாப்பு நடை மேம்பாலம், ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள், இதர மாவட்ட சாலைகள், தரம் உயர்த்துதல், பாலங்கள், ஓடுதள மேம்பாட்டு திட்டம் ஆகியவை அடங்கும். சாலை பாதுகாப்பினை உறுதி செய்யும் பொருட்டு பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அறிமுகப்படுத்தப்படும். சாலைகள் வடிவமைப்பு, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு ஆகியவற்றில் தனி கவனம் செலுத்தக்கூடிய இந்த இயக்கத்தில் செயற்கை நுண்ணறிவின் மூலம் வேக கட்டுப்பாட்டு, போக்குவரத்து விதிமுறைகளை கண்காணித்தல், சாலை ரோந்து பிரிவு மற்றும் தீவிர காயங்களுக்கான சிகிச்சை மையங்கள் அமைத்தல் ஆகியவை அடங்கி இருக்கும். தமிழ்நாட்டில் உள்ள பல சாலைகள் போதிய பராமரிப்பு இல்லாமல் மோசமான நிலையில் இருப்பதால் அந்த சாலைகள் பயணித்து வரும் சவாலாகவே உள்ளது. இந்த சாலைகள் சரி செய்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 250 கோடி ரூபாய் நிதி

ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இதன் மூலம் உரிய பராமரிப்பு இல்லாத சாலைகள் செய்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் என்ற அடிப்படையில் பராமரிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்படும். சாலையில் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் பொதுமக்கள் நம்ம சாலை ஆப்பின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவிக்கலாம். இந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகள் துறைக்கு 21,524 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து. தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகங்களில் வாகன தொகுப்பை நவீனமயமாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. இந்த நோக்கத்தில் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் கீழ் மின்சார பேருந்துகள் இந்த அரசு இயக்க உள்ளது. நடப்பு நிதியாண்டில் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1000 புதிய மின்சாரம் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும். பேருந்து பணிமனைகளில் மின்சார பேருந்துகளுக்கான மின்சாரம் மற்றும் இயந்திரவியல் சார்ந்த வசதிகளை ஏற்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போக்குவரத்து கழகங்கள் மானியமாக 7,675 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங், 2,650 கோடி ரூபாயும் பங்கு மூலதன உதவியாக 1,005 கோடி ரூபாயும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு 13,561 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மெட்ரோ ரயில் திட்டங்கள். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 118.9 கிலோமீட்டர் நீளத்தில் 3 வழித்தடங்கள் கொண்ட ஃபேஸ் 2 பணிகள் 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. பூந்தமல்லி பொறுவழிச்சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான தடத்தை ஏற்கனவே உள்ள வடபழனி மெட்ரோ நிலையத்துடன் இணைக்கப்படும் வகையில் 14.64 கிலோமீட்டர் நீளத்தில் 11 மெட்ரோ ரயில் நிலையங்களை கொண்ட ஃபேஸ் 2 முதல் பகுதி விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது. மாநில அரசின் பரிந்துரை செய்யப்பட்ட பின்வரும் மெட்ரோ ரயில் திட்டங்கள் இந்திய அரசின் தீவிர பரிசீலனின் கீழ் உள்ளன. சென்னை விமான நிலையம் முதல் கிளம்பாக்கம் வரை, ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரை, ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்காசத்திரம் வரை, மேலே குறிப்பிட்டுள்ள கூடுதல் மெட்ரோ ரயில் வழித்திட்டங்களை இந்திய அரசு ஸ்பீடி அப்ரூவல் வழங்குவதற்கான தேவையை அனைத்து நடவடிக்கைகளும் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து கர்நாடகா மாநிலம் பொம்மச்சந்திரா வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒன்றிய அரசு மற்றும் கர்நாடக அரசு ஆகிய இரண்டு அரசுகளுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. நீர்வளம். மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்களிப்பையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் நமது அரசு தொடர்ந்து பாதுகாக்கும். ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உட்பட சட்ட ரீதியான தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும். மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியார் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்துதல், அணைமலை ஆறு மற்றும் நல்லாறு ஆணைய திட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் கோதாவரி காவேரி நதிநீர் இணைப்பு திட்டத்தை வேகமாக செயல்படுத்த வலியுறுத்தல் ஆகிய நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ளும். முந்தைய அரசால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு ரிவர் இணைப்பு திட்டங்கள் தாமதமாகவே செயல்படுத்தப்பட்டு வந்துள்ளன. வேளாண்மைக்கு நீர் ஆதாரம் உயிர் மூச்சாக இருக்கின்ற போதிலும் இத்திட்டங்கள் உரிய காலத்திற்குள் செயல்படுத்தாத நிலையில் அது வேளாண் உற்பத்தி திறனை பாதிக்கிறது. எனவே இத்திட்டங்களின் தாமதமான செயல்பாட்டை உணர்ந்து உள்ள இந்த அரசு அத்தகைய நதி இணைப்பு திட்டங்களின் செயல்பாட்டை வேகப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளும்.

காவிரி வைகை குண்டாறு நதி இணைப்பு திட்டத்தின் இந்த அரசு செயல்படுத்தும். இத்திட்டத்திற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் பெண்ணையாறு செய்யாறு, பெண்ணையாறு பாலாறு மற்றும் தாமிரபரணி வைப்பாறு நதி இணைப்பதற்கான விரைவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு உட்பட இணைப்பு திட்டங்களுக்காக மொத்தம் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் உயிர் மூச்சாக திகழும் காவிரி வைகை மற்றும் தாமிரபரணி போன்ற பெரிய நதிகளின் சுத்திகரிக்கப்படாத தொழிற்சாலை கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுநீர் நேரடியாக கலப்பதால் நதிக்கரைகளில் சாலிட் வேஸ்ட் கொட்டப்படுவதாலும் அவை தொடர்ந்து மாசு அடைந்து வருகின்றன. குறிப்பாக இந்த நதிகள் தொழில் மயமான மற்றும் நகர்மயமான பகுதிகள் வழியாக செல்லும் போது இந்நதிகள் சில பகுதிகள் கடுமையாக மாசுபாட்டுக்கு உள்ளாகின்றன. நமது நதிகளின் தூய்மை மீட்பதற்கான விரைவான சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொண்டு விரைவான திட்ட அறிக்கையை இந்த அரசு தயாரிக்கும். இத்திட்டத்தில் லிக்யூட் வேஸ்டை கையாளுவதற்கு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அமைத்தல் ஆகியவை உள்ளடக்கியாக இருக்கும். மேலும் இந்நதிகள் கரைகளை ஒட்டி உள்ள கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் முழுமையான சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நகர்ப்புறங்களில் நதிக்கரை மேம்பாட்டையும் நதி மேற்பரப்பு சுத்தம் செய்தலையும் இத்திட்டம் உறுதி செய்வதாக அமையும். இத்திட்டத்திற்கான ஆரம்பகட்ட ஆய்வு மற்றும் சாத்தியக்கூறு ஆய்வை மேற்கொள்வதற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டத்தை மேம்படுத்தவும் பாசனைக்கு தேவையான சுத்தமான நீர் கிடைப்பதை உறுதி செய்யவும் பருவமழை கால மழைநீரை சேமித்து வைக்கவும் காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள் கட்டுவது தொடர்பாக இந்த அரசு விரைவான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொள்ளும். இந்த ஆய்வின் அடிப்படையில் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் காவிரி டெல்டா பகுதியின் சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறு ஆய்வு மற்றும் விரைவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நீர்வளத்துறைக்கு 9264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழல், காலநிலை மற்றும் மாற்றம் மற்றும் வனம் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட், கோஸ்டல் எரோஷன், புயல்கள், கடல் மட்டம் உயர்வு மற்ற பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தில் இருந்து பாதுகாப்பதில் கடற்கரையோரங்களில் காணப்படும் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். மேலும் அவை பல்லுயிர் பொருக்கம், மீன்வளம், கார்பன் சேமிப்பு அதிகரித்தல் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்துகிறது. கடலோர பகுதிகளை வளப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை தணிக்கவும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் தமிழ்நாடு நெய்த்தல் மீட்சி இயக்கத்தின் டிஎன்ஷோர் கீழ் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மொத்தம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2500 ஹெக்டேர் பரப்பளவில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் புதிதாக உருவாக்கப்படுவதுடன் சேதமடைந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்டை மீட்டெடுக்கவும் தமிழ்நாட்டு நெய்த்தல் மீட்சி இயக்கத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 322 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மனித வளவிலங்கு மோதல்களை தணிக்கும் வகையில் அறிவியல் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளையும் உள்ளடக்கிய விரிவான திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின்வேலி மற்றும் ஸ்டீல் வயர் ஃபென்ஸ் அமைத்தல், சமூக பங்களிப்புடன் கூடிய வன பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளுதல், வன பாதுகாப்பு பணியாளர்களை நியமித்தல், மனித வனவிலங்கு மோதல் மேலாண்மை, இரவு நேர சுற்றுக்காவல், பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளுக்காக ஜிபிஎஸ் வசதியுடன் கூடிய வாகனங்களை பயன்படுத்துதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இத்திட்டம் கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, நீலகிரி, சேலம், தேனி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மனித வனவிலங்கு மோதல்கள் அதிகமாக ஏற்படும் 100 கிராமங்களில் செயல்படுத்தப்படும். இதற்காக நடப்பு நிதியாண்டில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 1762 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.

ஊரக வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் வசதியுடன் செல்ஃப் ரிலையன்ட் ரெசிலியன்ஸ் கொண்ட உள்ளாட்சி அமைப்புகள், செல்ஃப் சஃபிஷியன்சி மற்றும் இடர்பாடுகளை எதிர்கொள்ளும் திறன் கொண்ட சமூகங்களை உருவாக்கும். அந்த வகையில் வலுவான அடிப்படை கட்டமைப்பும் நிலையான வளர்ச்சியும் இணைந்து மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கிராமப்புற வறுமையும் முற்றிலும் ஒழித்து அனைவருக்கும் கண்ணியமான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யக்கூடிய கிராமப்புற சூழலை உருவாக்குவதை அரசின் தொலைநோக்க பார்வையாகும். இந்த அரசு எதிர்கொண்டுள்ள இடர்பாடுகளில் முதன்மையானது மற்றும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டியது ஊரக பகுதியில் வாழும் வீடற்ற ஏழைகள் குடும்பங்களுக்கு நிலையான வீட்டு வசதியை உறுதி செய்வதற்கு. கடந்த 30 ஆண்டுகளாக மாநிலம் மற்றும் ஒன்றிய அரசுகள் பல்வேறு வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்தி இருந்தாலும் தமிழ்நாடு இன்னும் குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாறவில்லை. பொதுவான நிதி இல்லாமை, பயனளிக்காத தேர்வு செய்வதில் ஏற்படும் பயனாளிகளை தேர்வு செய்வதில் ஏற்படும் சேர்த்தல் மற்றும் நீக்கல் பிழைகள் மற்றும் கிராமப்புறங்களில் உள்ள நிலப்பற்றாக்குறை ஆகியவை இதில் நிலவும் முக்கிய சிக்கலாக உள்ளன. எனவே இந்த பிரச்சினைக்கு படிப்படியாக தீர்வு காணும் விதமாக புதிய மாநில வீட்டு வசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அரசால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீட்டுக்கான அலகு தொகை குறைவாக தீர்மானிக்கப்படுவதால் உண்மையில் மிகவும் தகுதி வாய்ந்த ஏழை குடும்பங்கள் வீடு வழங்கும் திட்டங்களில் இருந்து விலக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் செலவை ஏற்றுக்கொள்ளும் திறன் கொண்ட குடும்பங்கள்தான் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். இதனை தவிர்க்கும் வகையில் இப்புதிய வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 3.10 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயை உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. முதல் ஆண்டிலேயே 3,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 70,000 வீடுகள் ஒப்புதல் அளிக்கப்படும். தகுதியான குடும்பங்களை அடையாளம் காண்பதற்கு ஊரக வளர்ச்சித்துறையில் புதிதாக வீடுதோறும் கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும். ஊரக வளர்ச்சித்துறை பல ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவற்றில் பல திட்டங்களுக்கு இடையே பணிகள் ஒரே தன்மையில் இருப்பதும் ஒருங்கிணைந்த திட்டமிடல் இல்லாத நிலையும் காணப்படுகிறது. எனவே ஊரக வளர்ச்சித்துறையின் அனைத்து உட்கட்டமைப்பு திட்டங்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு, தமிழ்நாடு வெற்றி என்ற விரைவான திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கல், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் ஆகியவற்றுக்கான தனி துணை திட்டங்கள் செயல்படுத்தப்படும். நகர்ப்புற சுற்றியுள்ள கிராம பகுதிகளுக்கான பெரி அர்பன் பஞ்சாயத்ஸ் அடிப்படை கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு வெற்றி திட்டத்தின் தமிழ்நாடு வெற்றி கீழ் 1,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் மலைப்பகுதி ஊராட்சிகளின் மேம்பாட்டுக்காக ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் ஒரு தனி துணை திட்டம் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரம் அளித்தல், மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு திட்டம் ஆண்டிற்கு 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் இத்திட்டம் பிற துறைகளின் தேவை மற்றும் ரிசோர்ஸ்களையும் ஒன்றிய அரசின் திட்டங்களையும் ஒருங்கிணைக்கும். இது மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு உறுதி செய்யும். தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வளர்ச்சி அடைந்த பாரதம், கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம், தமிழ்நாடு திட்டத்தின் புதிய நிதி பங்கீடு முறையால் மாநிலத்தின் நிதி நிலைக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த திட்ட நிதியில் மாநில அரசின் பங்களிப்பாக இதுவரை இல்லாத வகையில் 40% நிதியை ஏற்க வேண்டிய கட்டாயம் மாநில அரசுக்கு ஏற்பட்டு உள்ளது. மாநில அரசு இந்த நிதி பங்கீட்டு முறையான மறுபரிசீலனை செய்யுமாறு ஒன்றிய அரசிடம் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளது. எனினும் ஊரக ஏழை மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பெரிதும் சார்ந்திருப்பதை கருத்தில் கொண்டு மாநில அரசின் இதுவரை இல்லாத அளவிலான 5,057 கோடி ரூபாய் பங்களிப்புடன் மொத்தம் 12,642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு இத்திட்டத்தின்

செயல்படுத்த அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது. மேலும் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 150 நாட்கள் வேலை வாய்ப்பை வழங்கும் அரசின் கொள்கை நிறைவேற்றும் நோக்கில் வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலை வாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள். தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம்

நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலைவாய்ப்பு அரசு வழங்கும். இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள். தமிழ்நாட்டில் சுய உதவிக்குழுக்கள் பல ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்ற சிறந்த நிலையை அடைந்துள்ளன. இருப்பினும் இனி வரும் காலங்களில் சுய உதவிக்குழுக்கள் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிகளாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு சிங்க பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கும். இத்திட்டத்தின் கீழ் நிலையான தொழில் முனைவோரின் செயல்திறனை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு சுய உதவிக்குழு நிறுவனங்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் முதலீட்டு மானியம் வழங்கப்படும். மேலும் இந்த ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்களுக்கு 38,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் தருவதற்கு இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுய உதவிக்குழுக்களுக்கு தற்போது கடன் மற்றும் மானியம் வழங்கும் முறை முற்றிலும் கம்ப்யூட்டரைஸ்ட் முறையாக மாற்றி அமைக்கப்படும். இணைய தணிக்கை வசதியுடன் கூடிய இந்த முறையின் மூலம் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படும் நிதி எந்தவித காலதாமதமின்றி அவர்களுக்கு சென்று சேர்கிறது என்பது உறுதி செய்யப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஊராக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 39,609 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பொது விநியோக திட்டம். மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழ்மை நிலையில் வாழும் சமூகத்தினருக்கு பொது விநியோக திட்டத்தின் கீழ் அவசியமான பொருட்கள் முன்னுரிமை அடிப்படையில் அவர்களது வீடுகளுக்கே சென்று வழங்கும் திட்டத்தை இந்த அரசு எக்ஸ்டெண்ட் செய்து செயல்படுத்தும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இந்த நிதியாண்டில் 7.18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் அவசியமான பொருட்கள் உரிய அளவிலும் தரமான முறையிலும் பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த ஆண்டில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் பேக்கேஜ்ட் கோதுமை மாவு வழங்கும் முன்னோடி திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும். இந்த முன்னோடி திட்டத்திற்காக 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டம் பின்னர் படிப்படியாக எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். உணவு மானியத்திற்காக இந்த அரசு 14,000 கோடி ரூபாய் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஒதுக்கீடு செய்கிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான எதிரான குற்றங்கள் இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதை இந்த அரசு இலக்காக கொண்டுள்ளது. இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 0 டாலரன்ஸ், 0 சகிப்புத்தன்மை என்ற உறுதியான கொள்கையை முதன்மையாக கொண்டு செயல்படுத்துவதற்கு அரசு உறுதியாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தின்படி பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பெண்கள் தலைமையிலான காவல் பணிகள், அவசரகால நடவடிக்கை மற்றும் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக தேவையான காவலர்கள், கட்டமைப்பு வசதிகள், உபகரணங்கள், பயிற்சி மற்றும் செயல்பாட்டு தேவைகளுக்கான 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது. போதைப் பொருள் கட்டணத்தை தடுக்க சட்டத்தை கடுமையாக அமல்படுத்துவதுடன் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. மாநிலத்தின் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்காக மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 1 அலகு வீதம், 37 யூனிட்ஸ் நகர்ப்புறங்களில் 28 யூனிட்ஸ் சேர்த்து மொத்தம் 65 போதைப் பொருள் தடுப்பு பணிக்குழு, ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் இன்டர்மீடியேஷன் ஆஃப் நார்கட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ்டிங் அமைக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருட்களின் கடத்தல், விற்பனை மற்றும் தவறான பயன்பாடு தொடர்பாக நிதி சார்ந்த புலன் விசாரணை மேற்கொள்வதோடு சொத்துக்கள் முடக்குதல் உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கைகள் இந்த யூனிட்ஸ் மேற்கொண்டு வருகிறது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அரசு ஒரு மறுவாழ்வு நிதியை உருவாக்கும். இந்த நிதிக்காக 70 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து விடுபடவும்

அதிலிருந்து மீண்டும் வரவும் உதவி தேவைப்படும் நபர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்காக இந்த நிதி முதன்மையாக பயன்படுத்தப்படும். ஒரு புதிய சாலை பாதுகாப்பு கொள்கையை இந்த அரசால் வகுக்கப்படும். இந்த கொள்கையானது ஆர்கனைசேஷன் சிஸ்டம்ஸ், சாலை வடிவமைப்பு மற்றும் பொறியியல் போக்குவரத்து, சட்ட அமலாக்கம், அவசர கால சிகிச்சை மற்றும் விழிப்புணர்வு கல்வி ஆகிய 5 முக்கிய தூண்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், விபத்து நிவாரண திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. மேலும் 2026-27 நிதி ஆண்டில் பல்வேறு சாலை பாதுகாப்பதற்கான பணிகள் மேற்கொள்வதற்காக சாலை பாதுகாப்பு நிதியின் கீழ் 130 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கும், குற்றங்களை கட்டுப்படுத்துவதை திறம்பட கையாளவும் காவல்துறையினருக்கு போதுமான குடியிருப்பு வசதிகள் அவசியமாகும். இந்த நோக்கில் மாவட்டங்களில் காவல்துறைக்கான ரெசிடென்ஷியல் கேம்பஸை கட்டுவதற்கு 431 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் மொத்தம் 5000 காவலர் குடும்பங்கள் பயனடையும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 17,290 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆட்சி நிர்வாகத்து வலுப்படுத்துதல், முடிவுகள் வேகப்படுத்தும், வெளிப்படையாகவும் அசைக்க முடியாத நேர்மையுடன் எடுக்கப்படும் போதுதான் நிர்வாகம் சிறந்த நிலையை எட்டும். கடந்த 3 மாதங்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மையான, ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை வழங்குவதற்கான உறுதியான நடவடிக்கைகள் எடுத்துள்ளார். அரசை அடுத்த முக்கியமான கட்டத்திற்கு முன்னேற்ற மேலும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். சேவை வழங்குவதில் செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் நமது அரசு பணியாளர்களுக்கு ஊக்கம் அளித்து அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி அதன் மூலம் தடையில்லாத அரசு சேவைகளை மக்களுக்கு வழங்க முடியும். முதலாவதாக, அதிகாரங்கள் சப்ஆர்டினேட் அலுவலர்களுக்கு பகிர்ந்து அளிப்பதன் மூலம் தேவையற்ற சென்ட்ரலைசேஷனை அகற்ற முடியும். இதன் மூலம் ஒரு காலத்தில் ஊழலுக்கு வழிவகுந்து தடைகளை நீக்கி குடிமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை தாமதம் மற்றும் இடையூறுகள் இல்லாமல் பெறுவதை நாம் உறுதி செய்கிறோம். இரண்டாவதாக, ஆன்லைன் ஒர்க் அசைன்மெண்ட் எளிமைப்படுத்தப்படுகின்றன. பொறுப்புணர்வு உறுதி செய்ய செயற்கை நுண்ணறிவு துணையுடன் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்ட் செயல்படும். இதன் கோப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்ந்து கண்காணித்து நியமற்ற நிறுவனங்களின் குறைக்கும். இறுதியாக, தொழில்நுட்பம் நமது பணியாளர்களுக்கு பெரிய உதவியாக அமையும். செயற்கை நுண்ணறிவு, ஏஜென்டிக் ஒர்க்ஃப்ளோ மற்றும் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆகியவற்றை பயன்படுத்துவதன் மூலம் பணியாளர்களின் டிராஃப்ட் தயாரித்தல், விதைகளை தகுத்தல், ஆவணப்படுத்துதல் போன்ற வழக்கமான பணிகளுக்கு தானியங்கி உதவி பெறுவார்கள். இதனால் வழக்கமான பணிகள் செய்வதற்கான நேரத்தினை சேமித்து அதனை நமது அலுவலர்கள் தங்களது திறனை வளர்த்து கொள்ளவும் உயர் ஆளுமை முடிவுகளை எடுப்பதிலும் கவனம் செலுத்த முடியும். நமது இலக்கு எளிமையானது, ஊழலற்ற, வெளிப்படையான, தூய்மையான மற்றும் மிகவும் திறமையான நிர்வாகம். இதில் தொழில்நுட்பம் அரசு பணியாளர்களுக்கு சேவை வழங்குகிறது. அதன் மூலம் அரசு பணியாளர்கள் மக்களுக்கு ஆன்லைனில் வெளிப்படைத்தன்மையுடன் குறித்த நேரத்தில் சேவைகளை வழங்குகின்றனர். அரசு சேவை அளிப்பதை மாற்றி அமைப்பதற்கும் நிர்வாகம் பணி பகிர்வினை எளிமைப்படுத்துவதற்கும் தலைமைச் செயலாளர் அவர்களின் தலைமையில் ஒரு ஆளுமை செயலர்கள் சீர்திருத்தும் குழு அமைக்கப்படும். மூத்த அரசு அலுவலர்கள், தொழில்துறை நிபுணர்கள் மற்றும் கல்விசார் நிபுணர்கள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து இக்குழு ஆட்சி பணி செயல்முறைகளை மறுசீரமைக்கும். தேவையற்ற விதைகளை பின்பற்றுதல் போன்றவை நிரப்பம் பொருட்டு நேரத்தில் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் நிரப்பம் பொருட்டு அனைத்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி மூலம் ஆண்டு தேர்வு திட்டம் வெளியிடப்படும். மேலும் ஒருங்கிணைத்து நிதி மற்றும் மனிதவள மேம்பாட்டு திட்டம் மூலம், மேலாண்மை திட்டம் மூலம் பதவி உயர்வு மற்றும்
பணியிட மாறுதலில் வெளிப்படைத்தன்மை.

உறுதி செய்யப்படும். சட்டப்படி உரிய நேரத்தில் அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் வடிவமைக்கப்பட்டு இயற்றப்படும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை. பேரிடர் காலத்தில் அலுவலர்களுக்கு மீட்பு நிவாரணம் மற்றும் துரித நடவடிக்கைகளுக்கு தேவையான நிதியை உடனுக்குடன் வழங்கும் வகையில் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸின் சமூக பொறுப்புணர்வு நிதி மூலமாக திரட்டப்பட்டு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த வெப்போர்ட்டல் வாயிலாக பேரிடர் மீட்புக்கான ரிவால்விங் ஃபண்ட் உருவாக்கப்படும். இதனால் டிசாஸ்டர்கள் திறம்பட கையாள்படுவதுடன் விண்ணப்பங்கள் விரைந்து பரிசீலிக்கப்படுவது உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை காலமான ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் மழைப்பொழிவு குறைவாக பெய்துள்ளது. சூப்பர் எல்னினோ வானிலை நிகழ்வின் காரணமாக இப்படிப்பட்ட வறட்சி நிலை தமிழ்நாட்டில் இருப்பதால் குடிநீர் ஆதாரங்கள் பலப்படுத்தவும், லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவதை நடைமுறைப்படுத்தவும் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான ஃபாடர்கள் தீவனங்கள் வட்டார அளவில் சேமித்து வைப்பதும் அவசியமான ஒன்றாகும். கொண்டு சூப்பர் எல்னினோ காரணமாக மக்களின் அன்றாட வாழ்க்கையில் எந்தவித தடங்களும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிலிருந்து 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்களுக்கான 5462 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11532 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வணிக வரிகள் மற்றும் பத்திரப்பதிவு. நேர்மையான டிரான்ஸ்பரன்சி மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையிலான சரக்கு மற்றும் சேவை வரி GST நிர்வாகத்தை வழங்குதல் இந்த அரசு உறுதியுடன் உள்ளது. நேர்மையாக வரி செலுத்துவோரை மாநிலத்தின் வளர்ச்சியில் உண்மையான பங்களிப்பாளராக கருதி அவர்கள் வணிகம் செய்வதை மேலும் எளிதாக்கும் வகையில் வணிக வரிகள் துறை சேவை சார்ந்த தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் மற்றும் நேரில் சந்திக்க தேவையில்லாத ஃபேஸ்லெஸ் அணுகுமுறையை நோக்கி செல்லும். அதே வேளையில் திட்டமிட்ட வரி ஏய்ப்பு செய்வோர் மீது கடும் உளவு தகவல்கள் அடிப்படையில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பப்ளிக் ஆர்ச்சிவ்ஸாக பதிவுத்துறை ஆற்றும் முக்கிய பணியை கருத்தில் கொண்டு ஆவணங்களை தடை இல்லாமல் எளிமையாகவும் பதிவு செய்வதை உறுதி செய்யும் வகையில் அரசு சிறப்பான சீர்திருத்தங்களை முன்னெடுத்து செய்துள்ளது. பொதுமக்களின் வசதிக்காக டிஜிட்டல் இன்னோவேஷன் முன்னிறுத்தி சொத்து பதிவு எளிதாக்கவும் ஊழலற்றதாகவும் மாற்றுவதற்காக இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நிலம் வாங்கும் பொதுமக்கள் மோசடி பதிவுகளிலிருந்து பாதுகாப்பது அரசின் முக்கிய கடமையாகும். இதற்கான உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் முன்னணி மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் வரும் சிறந்த நடைமுறைகளுக்கு ஏற்ப தேவையான சட்ட திருத்தங்கள் மற்றும் ரூல்ஸ் ஏற்றப்படும். மேலும் எங்கிருந்தும் பதிவு இந்த அரசின் முக்கிய இலக்காக அமையும். இதன் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் இருந்தபடி ஆவணங்களை பதிவு செய்ய இயலும். இம்மூவபிள் ப்ராபர்ட்டி டிரான்சாக்ஷன்களுக்கான சட்டப்பூர்வ பாதுகாப்பு மற்றும் நம்பகத்தன்மையில் எந்தவித பாதிப்பும் இன்றி மேம்பட்ட மின் ஆளுமைக்கு தொழில்நுட்ப முறையை பயன்படுத்தி முற்றிலும் காகித இல்லாமல் மற்றும் நேரடி வருகை ஏற்ற பதிவு முறை படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வணிக வரிகள் துறைக்கு 651 கோடி ரூபாய் மற்றும் முத்திரைத்தாள்கள் மற்றும் பத்திரப்பதிவுத்துறைக்கு 475 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இயற்கை வளங்கள் நேச்சுரல் ரிசோர்சஸ். மாநிலத்தின் சட்டவிரோத சுரங்க மற்றும் குவாரி நடவடிக்கைகளை தடுக்கும் மற்றும் அரசுக்கு வந்து சேர வேண்டிய வருவாய்கள் எவ்வித கசவுகள் இன்றி அரசின் ட்ரெஷரியில் செலுத்தப்படுவதை உறுதி செய்யவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளும். இந்த அரசு பதிவேற்ற கடந்த 3 மாதங்களில் சட்டவிரோத கனிமண கடத்தலில் ஈடுபட்ட 1307 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 1161 முதல் தகவல் அறிக்கைகள் பதிவு செய்யப்பட்டு சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கையின் மூலம் 431 குவாரிஸ் ஆய்வு செய்யப்பட்டு அவற்றில் 155 குவாரிகளில் விதிமீறல்கள் கண்டறியப்பட்டு அந்த குவாரிஸ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் மாநிலம் முழுவதும் உள்ள கிரஷிங் யூனிட்ஸ் மற்றும் குடவுன்ஸை ஆய்வு செய்ய சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ள மேலும் எல்லா பகுதிகளிலும் சோதனை சாவடிகளும் அமைக்க

உள்ளன. மாநிலத்தின் கனிமவள மேலாண்மை மேலும் வளப்படுத்தும் நோக்கில் கனிமங்களின் உற்பத்தி மற்றும் நகர்வை ரியல் டைமில் கண்காணிக்கவும் ஒரு முழுமையான கனிம மேலாண்மை அமைப்பு அமைக்கப்படும். திறமையான கனிமவள நிர்வாகத்திற்கான தொழில்நுட்பம் சார்ந்த டிரான்ஸ்பரன்ஸ் ஆன மற்றும் ஒருங்கிணைந்த இந்த கட்டமைப்பு மாநிலத்தின் கனிமவள சஸ்டெயினபிலிட்டி உடன் பயன்படுத்தப்படுவதையும் சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகளை தடுத்து வருவாய் பெருக்குவதையும் உறுதி செய்யும். மேலும் கண்காணிப்பு வலுப்படுத்தி சட்டவிரோத சுரங்க நடவடிக்கைகள் தடுக்கும் நோக்கில் மாவட்ட அளவிலான அவேர்னஸ் கேம்பெயின் மற்றும் அமலாக்க பிரிவுகள் அமைக்கப்படும். மேற்கொண்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 2026-27 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் கிரனைட்ஸ் தொழிற்சாலை வளர்க்கும் நோக்கில் கிரனைட் பாலிஷிங் மற்றும் வடிவமைப்பு மையங்கள் அமைக்கப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கை நடப்பாண்டில் தயாரிக்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நேச்சுரல் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 438 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அரசு ஊழியர்கள் நலன். அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் தகுதி உடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பென்ஷனர்ஸ் மனைவி உட்பட மற்றும் குடும்ப பென்ஷனர்ஸுக்காக 1-7-2026 முதல் 30-6-2031 வரை 5 ஆண்டு காலத்துக்கு புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய திட்டத்தின் கீழ் அடிப்படை காப்பீட்டுத் தொகை 5 லட்சம் ரூபாயிலிருந்து 7.50 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட நோய்களுக்கான காப்பீட்டுத் தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 12 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. அரிய மற்றும் குறிப்பிட்ட நோய்களுக்கான ஊழியர்களுக்கான க்ரௌட்ஃபண்ட் உதவித்தொகை 10 லட்சம் ரூபாயிலிருந்து 15 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2992 மருத்துவ சிகிச்சை நடைமுறைகள் மற்றும் 46 குறிப்பிட்ட தீவிர நோய்களுக்கான சிகிச்சைகளும் வழங்கப்படுகின்றன. தமிழ்நாடு முழுவதும் 1535 அங்கீகரிக்கப்பட்ட தனியார் மருத்துவமனைகள் மற்றும் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் மூலம் சிகிச்சை பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசு ஊழியர்களின் நலனில் எப்பொழுதும் துணை நிற்கும் நமது அரசு இந்த காப்பீட்டு திட்டத்தினை செயல்படுத்த 838 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பென்ஷன் மற்றும் இணைய பென்ஷர் பெனிஃபிட்டஸ்க்கு 47,240 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நீதி நிர்வாகம் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். நீதிமன்றங்கள் நீதியை நிலைநாட்டுவதிலும் மக்களுக்கு நீதியின் வேகமாக கிடைக்க செய்வதிலும் அவசியமான ஒன்றாகும். மக்கள் அன்றாடம் அணுகும் கோர்ட்ஸ் நீதிமன்றங்களுக்கு நவீன உட்கட்டமைப்பு வழங்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்துள்ள நமது அரசு சென்னை பிராட்வேயில் 1375 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 160 கோர்ட்ஸ் உடன் இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸை அமைக்க தக்க நடவடிக்கைகள் எடுக்கும். இந்த இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அமைக்க தேவையான முன் நடவடிக்கைகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறைக்கு 2486 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுலா டூரிசம். தமிழ்நாட்டின் செழுமையான பாரம்பரியம், துடிப்பான கலாச்சாரம் மற்றும் பல்வேறு இயற்கை காட்சிகள் சுற்றுலாவை பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம் மற்றும் உள்ளூர் மக்கள் மேம்பாட்டிற்கான ஒரு முக்கியமான காரணமான சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதை உள்ளூர் வாசிகள் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதோடு நமது கலாச்சார அடையாளத்தை பாதுகாத்து மாநிலம் எங்கும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது. சுற்றுலா உட்கட்டமைப்பு விரிவுபடுத்துவதற்கான நம்பகமான நீண்ட கால நிதி ஆதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒரு நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதியை இந்த அரசு உருவாக்கும். இந்த சட்டப்பூர்வ நிதி உருவாக்குவதற்கான சட்ட முன்வடிவு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்தப்படும். இது நிதி ஆதாரங்களை தடையின்றி திரட்டவும், தனியார் முதலீடுகளை ஊக்குவிக்கவும், மாநிலம் முழுவதும் எதிர்கால சுற்றுலா திட்டங்களுக்கு நிலையான நிதி அளிப்பை உறுதி செய்யவும் வழிவகுக்கும். நமது உயர்த்த தொலைநோக்க பார்வையின் கீழ் மாமல்லபுரத்தை ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக அரசு முழுமையாக மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒன்றிய அரசின் திட்டத்தின்

கீழ் 200 கோடி ரூபாய் மானியம் பெறுவதற்காக ஒன்றிய அரசு டீட்டெயில் பிளான் அளிக்கப்படுகிறது. இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் உலகதரம் வாய்ந்த சுற்றுலா வசதிகளை மேம்படுத்தி போக்குவரத்து வசதிகளை அதிகரித்து உலக சுற்றுலா வரைபடத்தில் தமிழ்நாட்டை இடத்தை வலுப்படுத்தும். தமிழ்நாட்டில் நதி சுற்றுலா ஊக்குவிக்கும் வகையில் 3 முக்கிய நதிகளில் நதி சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 53 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது காவிரி நதியில் ஒகேனக்கல் டு ஸ்ரீரங்கம் வரையிலும் வைகை ரிவரில் மதுரையில் மற்றும் தாமிரபரணி ரிவரில் பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் அமைக்கப்படும். மேலும் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் காணப்படும் உணவு மற்றும் கலை பண்பாட்டை பிரபலப்படுத்தும் நோக்கில் மாநிலத்தின் உணவு சுற்றுலா வழித்தடங்கள் வெளிக்கொண்டுவர திட்டத்தை உணவு மற்றும் கலை திருவிழாக இந்த அரசு 20 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தும். சமூக நலன் மற்றும் ஆன்மீக சுற்றுலாவின் ஊக்குவிக்கும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் மூத்த குடிமக்கள் தமிழ்நாட்டில் அவர்கள் விரும்பும் புனித தலங்களுக்கு அழைத்து செல்லப்படுவர். குளிர்சாதன பயணம், வசதியான தங்குமிடம் மற்றும் தரமான உணவு உள்ளிட்ட வசதிகள் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் ஆன்மீக பயணிகள் வசதிக்காக திருக்கடையூர், நாகூர் மற்றும் வேளாங்கண்ணி ஆகிய இடங்களில் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஓய்வு இல்லங்கள் அமைக்கப்படும். இதன் மூலம் ஆன்மீக பயணிகள் பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடத்துக்கான ஆண்டவரின் அருளை பெற முடியும். சுற்றுலா தலங்களையும் இயற்கை சார்ந்த சுற்றுலா மையங்களையும் மேம்படுத்தி விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த அரசு எக்கோ டூரிசம் மூமெண்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இந்த திட்டத்தின் கீழ் மலையேற பாதைகள், வனவிலங்கு சுற்றுலாக்கள், பறவைகளை பார்வையிடும் பாதைகள் மற்றும் படகு சவாரி பாதைகள், என்விரான்மெண்ட்ஸை உகந்த தங்குமிட வசதிகள், வழிகாட்டி மையங்கள், பார்வையாளர் மையங்கள் ஆகவே உருவாக்கப்பட்டு மேம்படுத்தப்படும். மாநிலத்தின் பல்வேறு இயற்கை நிலப்பரப்புகள், வனங்கள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் உள்ளூர் மக்கள் மற்றும் பழங்குடி இன மக்களின் பங்கேற்புடன் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படும். உள்ளூர் மற்றும் பழங்குடி இன மக்களின் வாழ்வாதாரத்தை வாய்ப்புகளை மேம்படுத்துவதுடன் வன பாதுகாப்பதற்கு பங்களித்து பொதுமக்களிடையே இயற்கை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் இத்திட்டத்திற்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கலை மற்றும் பண்பாடு. தமிழரின் தனித்துவமான வரலாற்றையும் சிறப்பான பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் நோக்கில் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள தமிழரின் பாரம்பரிய பண்பாட்டு தலங்களில் தரம் உயர்த்தப்படும். இதற்கான விரைவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள சிறந்த முறையில் செயல்படும் 200 கலை குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்கள் பண்பாட்டு நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வருவாய் செலவு திட்ட மதிப்பீடுகளில் சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறைக்கு 775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ் வளர்ச்சி. தமிழின் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதிலும் இளைஞர்களின் திறமைகளை ஊக்குவிப்பதிலும் நமது அரசு உறுதியான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகிறது. செம்மொழியான தமிழ் மொழியின் இலக்கியத்தின் மீது இளம் வயதிலே ஆர்வத்தை வளர்க்கும் நோக்கில் 300 திருக்குறள்களை மனப்பாடம் செய்து சொல்லவும், 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு தலா 5000 ரூபாய் ஊக்கத்தொகையான அரசு வழங்கும். மேலும் தமிழ் அறிஞர்களுக்கான நிதி உதவித்தொகை அரசு உயர்த்து வருவதுடன் தமிழ் மொழி தியாகிகளின் ஒப்பற்ற பங்களிப்பினை நினைவு கூறும் வகையில் கல்லூரி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் அரசு தொடர்ந்து நடத்தும். கண்ணியமிகு காயிதி மிலத் அவர்களின் வரலாற்றை பெருமையும் போற்றும் வகையில் தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த ஆழ்ந்த பற்றியை கொண்டாடும் வகையிலும் ஒரு புதிய விருந்து ஆண்டுதோறும் திருவள்ளுவர் திருநாள் அன்று காயிலித் மிலத் அவர்களின் நினைவாக வழங்கப்படும். தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் உருவாக்குதல், அரசின் அதிகாரப்பூர்வ தொடர்புகளை

ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த மொழி தொழில்நுட்ப கருவிகளைக் கொண்டு செயல்படுத்துதல் மற்றும் முன்னணி பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து தமிழுக்கு என எக்ஸ்க்ளூசிவ் ஏஐ மாடல் உருவாக்குதல் ஆகியவை முன்னெடுக்கப்படும். உலக புகழ்பெற்ற தொல்லியல் தலங்களையும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான பண்பாட்டு மரபையும் நாகரிகத்தையும் தமிழ்நாடு கொண்டுள்ளது. புத்தக அறிவுடன் கலை அறிவும் வேண்டும் என நோக்கத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், மயிலாடும்பாறை, சிவக்கலை, அழுகன்குளம், அறிக்கைமேடு, சாலுவன்குப்பம் மற்றும் காவேரி பூம்பட்டினம் போன்ற தமிழ்நாட்டின் தொல்லியல் மற்றும் பாரம்பரிய தலங்கள் பார்வையிடுவதை அவசியமாகும். இது அனுபவம் சார்ந்த கற்றலை ஊக்குவிப்பதுடன் மாநிலத்தின் தொன்மையான வரலாறு, நாகரிகம் மற்றும் பண்பாட்டு பாரம்பரியம் குறித்து அவர்களது புரிதலையும் வலுப்படுத்தும். இந்த நோக்கில் பள்ளி மாணவர்களுக்கு தொல்லியல் தலங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்வதற்காக இந்த அரசு 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. இந்து சமய அறநிலையம். இந்த அரசு எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 3000 திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்து விழா நடத்திடும். 250 திருக்குளங்கள் மற்றும் 75 மரத்தேர்களை சீரமைக்கும் திட்டமிட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் அதிக அளவில் வரும் திருக்கோயில்களில் அவர்களின் அவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், குளியல் அறைகள், தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தவும் திட்டமிட்டுள்ளது. திருக்கோயிலில் மேனேஜ்மெண்ட் டிரஸ்டீஸ் அப்பாயின்மெண்ட்டை முக்கியத்துவத்தை உணர்ந்த இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் முக்கிய குறுகிய காலத்தில் வேகமாக 9205 திருக்கோயில்களுக்கு அருங்காவலர் அறிவிப்பு வெளியிட்டு அருங்காவலர்களை நியமனம் செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. 418 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கீட்டில் 1000 ஆண்டுகள் பழமையான 213 திருக்கோயில்களை சீரமைத்து பாதுகாக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இத்துறையில் பல்வேறு கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு வரும் இந்த அரசு திருக்கோயிலின் அசையும் மற்றும் அசையாய் சொத்துக்களை பாதுகாப்பதிலும் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரையிலான எனது உரையில் இந்த அரசின் முக்கிய திட்டங்களை நான் எடுத்து கூறியுள்ளேன். நிறைவாக இந்த அரசு மாநில நிதிநிலை குறித்து கடந்த மாதம் 16 ஜூன் 2026 அன்று வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் மாநிலத்தின் உண்மையான நிதிநிலையும் மோசமில் ஏற்பட்ட கசிவுகள் காரணமாகவும் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களால் மாநில அரசும் அதன் வழி நிறுவனங்களும், அதாவது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் வழி நிறுவனங்களும், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மற்றும் மாநில போக்குவரத்து நிறுவனங்களும் மிக அதிக அளவில் கடன் பெற்றதால் ஏற்பட்ட நிதி நெருக்கடியும் தெளிவாக உண்மையாகவும் வெளியே கொண்டு வந்தது. வருவாய் எந்த அளவு ஈடு செய்யும் என்பதை கருத்தில் கொள்ளாமல் மாநிலம் கடன் பெற்று வந்துள்ளது. பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு முக்கியம் விளங்கும் மனிதவளம் மற்றும் உட்கட்டமைப்பில் முதலீடு செய்வதற்காக கடன் பெறுவதில் தவறில்லை என்றாலும் அந்த கடன்களை ஈடு செய்யக்கூடிய ரிசோர்ஸுகளை திரட்டும் முயற்சிகளும் அதனுடன் இணைந்திருக்க வேண்டும். இந்த எளிய உண்மையை முந்தைய அரசு உணர தவறியது. வருவாய் ஈட்டும் துறைகளில் பெரிய அளவிலான வருவாய் இழப்பு முந்தைய அரசு கண்டுகொள்ளவில்லை. மேலும் அரசின் கொள்முதல்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் கணிசமான பங்கை நேர்மையற்ற புரோக்கர்ஸ் சுரண்டி செல்லும் வழிவை செய்தது. நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு அமைந்தவுடன் வருவாய் மற்றும் செலவினம் ஆகிய இரு பங்குகளிலும் ஏற்பட்ட கசிவுகளை அடைக்க நாங்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். இதன் மூலம் வருவாய் இனத்தில் இதுவரை குறைந்தபட்சம் 1500 கோடி ரூபாய் வருவாய் உருவாக்க மாநில அரசு முடித்துள்ளது. மேலும் அரசின் கொள்முதல் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்படும் வேஸ்ட் செலவினங்கள் குறைவதன் காரணமாக செலவினத்திலும் பெரிய அளவில் சேமிப்பு உருவாக்கும் என எதிர்பார்க்கிறோம். வெள்ளை அறிக்கை

நான் வெளியிட்ட போது கூறியது இங்கு மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொலைநோக்கு தலைமையிலான கீழ் இயங்கும் இந்த அரசு மாணவர்களுக்கான இலவச கல்வி மற்றும் உதவித்தொகைகள், தொழில் முனைவோருக்கு தொழில் மற்றும் உற்பத்தியை தொடங்குவதற்கு வழங்கப்படும் மானியங்கள், பொது விநியோக திட்ட மானியங்கள், ஏழைகளுக்கான இலவச வீட்டு வசதி போன்ற நலத்திட்டங்கள் வெறும் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, மாறாக நீண்டகால பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இயக்கும் மனித மற்றும் சமூக மூலதனத்தில் செயல்பாடும் முதலீடுகள் என்று நம்புகிறது. உண்மையில் கடந்த 30 ஆண்டுகளாக அமலில் உள்ள பொது நலத்திட்டங்களில் பெரும்பாலான திட்டங்கள் இந்த அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருவதுடன் அவற்றை மேலும் எக்ஸ்டென்ட் செய்யும் திட்டமிட்டுள்ளது. எனினும் மனிதவள மேம்பாட்டிற்கு செய்யப்படும் முதலீடுகள், உள்கட்டமைப்பில் செயல்படும் முதலீடுகளும் இடையே கச்சிதமான சமநிலை அவசியம். இவை அனைத்திற்கும் போதிய நிதி ஆதாரங்கள் தேவைப்படுகின்றன. இது குறித்து அரசு தொடர்ச்சியாக முயற்சி எடுக்காவிட்டால் நலத்திட்டங்களை எந்தவித தடங்களும் இல்லாமல் தொடர்வது இயலாத ஒன்றாகிவிடும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கூடுதல் வருவாய் ஈட்டுவதற்கு இந்த அரசு பல முன்முயற்சிகளை எடுத்து வருகிறது. அதன் விளைவாக 15,000 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் நம்மால் அடைய முடியும். மேலும் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் திரு மோன்டிக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் ஒரு உயர்ந்த வருவாய் மேம்பாட்டு குழுவை நாங்கள் அமைத்துள்ளோம். மாநிலத்தின் மக்கள் நலத்திட்டங்கள் மூலமாக வழங்கும் சேவைகளின் திறனை மேம்படுத்துவதன் மூலம் செலவினத்தை சீரமைத்து குறித்தும் அனைத்து நலத்திட்டங்களையும் அத்திட்ட பயனாளிகள் மீதான நேர்மையான தாக்கத்தை மதிப்பீட்டு மறு ஆய்வு செய்வது குறித்தும் அரசின் திட்டங்கள் தேவைப்படும் அனைத்து மக்களுக்கும் உண்மையிலேயே பயன்பெறுவதை உறுதி செய்வது குறித்தும் மாநில அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக இது போன்ற ஒரு உயர்நிலை செலவினை சீர்திருத்த குழுவை நாங்கள் அமைக்க உள்ளோம். இந்த குழு செலவை குறைப்பதோடு மட்டும் நின்றுவிடாது, மாறாக அதை சரி செய்வதற்கும் நீண்ட காலத்திற்கு சமூகத்திற்கும் மாநிலத்திற்கும் நல்ல நேர்முறையான விலகுகளை பயன்களையும் தர நலத்திட்டங்கள் எக்ஸ்டென்ட் செய்வதும் இதில் அடங்கும் என்பதை இங்கு நான் தெளிவுபடுத்த வேண்டும். மாநிலத்தின் நிதிநிலை இல்லாமல் உள்ளது. கடன் சுமையால் நிரம்பியும் குறைந்தபட்சம் வருவாயுடனும் கசியும் ஓட்டைகளுடன் கூடிய ட்ரெஷர் செஸ்ட் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணி தொடங்கிவிட்டது. எனினும் நிதி நிர்வாகத்தை மீண்டும் பிசிக்கல் கன்சாலிடேஷன் பாதைக்கு கொண்டு வர குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தேவைப்படும். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையின் கீழ் அரசியல் களத்தில் நமது முந்தைய அனைத்து முயற்சிகளும் நாங்கள் வெற்றி கொண்டுள்ளோம். இந்த முயற்சியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். சமச்சீரான அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சிக்கான நிதி ஒருங்கிணைப்புடன் கூடிய நல்லாட்சியை கொண்டு மாநிலத்தை தமிழ்நாட்டு உயர்த்து விளங்கும் நமது 5 ஆண்டு பதவி காலத்தை மட்டும் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் குறுகிய கால அரசியல் ஆதாயங்களில் மட்டும் கவனம் செலுத்திய முந்தைய அரசை போல் இல்லாமல் நிலையான கொள்கைகள் மற்றும் தூய்மையான திறமையான நல்லாட்சி வழங்குவதன் மூலம் குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் தொடர்ச்சியான வளர்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் என்று நமது அரசு நம்புகிறது. மாநிலத்தின் சொந்த வரி வருவாய், SOTR இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள், IB 2026-27 ஆம் ஆண்டு 2,29,579 கோடி ரூபாய் கணிப்புடன் ஒப்பிடுகையில் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ரிவைஸ்ட் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 2,26,740 கோடி ரூபாய் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மதிப்பீட்டில் வணிக வரிகள் 156,176 கோடி ரூபாயும் முத்திரைத்தாள் மற்றும் பத்திரப்பதிவு 35,109 கோடி ரூபாயும் மோட்டார் வாகன வரி 14,861 கோடி ரூபாயும் மாநில கலால் வரி 14,164 கோடி ரூபாயும் அடங்கும். முந்தைய ஓவர் எஸ்டிமேஷன் மாநிலத்தின் நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு இணங்க
கணிப்புகள்

திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் சரியான அளவில் கணிக்கப்பட்டுள்ளன. 2025-26 ஆம் ஆண்டிற்கான திருத்த மதிப்பீடு விட 2026-27 ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் 2025-26 ஆம் ஆண்டின் திருத்த மதிப்பீட்டில் இருந்து 26,265 கோடி ரூபாயுடன் கம்பேர் செய்கையில், இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 ஆம் 27,704 கோடி ரூபாயாக இருந்தது. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 2026-27 ஆம் 27,835 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் மாநிலத்தின் சொந்த வருவாய்கள் 2,54,575 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளன. இது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 ஆம் மொத்த வருவாய்கள் 72.73% ஆகும். ஒன்றிய அரசிடமிருந்து பெறும் உதவி மானியங்கள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஐபிஇ 2026-27 24,762 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தன. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் பதிலாக ஒன்றிய அரசு, வளர்ச்சியடைந்த பாரதம், கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 60-40 பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையான 3,461 கோடி ரூபாயும் 2026-27 ஆம் ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சேர்க்கப்பட்டுள்ளது. தற்போது திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீட்டில் ஒன்றிய அரசிடமிருந்து பெறப்படும் உதவி மானியங்கள் 32,922 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒன்றிய வரிகளில் மாநிலத்தின் பங்கு திருத்த மதிப்பீடுகள் 2025-26 56,819 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. ஒன்றிய அரசு வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்ற ஒதுக்கீட்டின் அடிப்படையில் இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 62,531 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டது. இதன் தொகை திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2026-27 தக்க வைக்கப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2025-26 ஆம் ஆண்டுக்கான திருத்த மதிப்பீடுகளில் 3,09,698 கோடி ரூபாயாகவும் 2026-27 ஆம் ஆண்டுக்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,44,575 கோடி ரூபாயாகவும் கணிக்கப்பட்ட மொத்த வருவாய் வரவுகள் 2026-27 ஆம் ஆண்டுக்கு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 3,50,027 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை விட 5,450 கோடி ரூபாய் உயர்வு. செலவினங்களை பொறுத்த மட்டில் மொத்த வருவாய் செலவினம் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 3,93,272 கோடி ரூபாயில் இருந்து திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 4,05,802 கோடி ரூபாயை உயர்த்தி மதிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய திட்டங்களான விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி, 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் ஆகியவற்றுக்கு கட்டாய ஒதுக்கீடுகள் அதிகரித்ததால் மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் உயர்ந்துள்ளன. 2026-27 ஆம் ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 59,562 கோடி ரூபாயாக கணிக்கப்பட்ட ஒட்டுமொத்த மூலதன செலவினம் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 ஆம் 56,985 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. நிகர கடன்கள் மற்றும் முன்பணங்கள் உள்ளிட்ட மாநிலத்தின் மொத்த மூலதன ஒதுக்கீடு திருத்த

0: செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 66,060 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 48,696 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருந்தது. வருவாய் வரவுகள் மிகப்படுத்தி காட்டியிருந்தாலும் வருவாய் செலவினத்தை குறைவாக மதிப்பு இட்டதன் மூலம் இது குறைந்து மதிப்பிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 நிதி பற்றாக்குறை இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026-27 இருந்து 121,949 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 121,819 கோடி ரூபாய் இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு நிதி பொறுப்பு சட்டம் 2003 நிர்ணயிக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்கும். மாநிலத்தின் ஒட்டுமொத்த நிலுவை கடன் பொறுப்புகள் 2026-27 இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மதிப்பிடப்பட்டிருந்த 1,99,458 கோடி ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2026-27 திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,98,768 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலுவை பொறுப்புகளில் மாநிலத்தின் பொதுக்கடன் மற்றும் பொது கணக்கு பொறுப்புகள் ஆகியவை அடங்கியுள்ளன. மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட திட்டத்திற்காக பெறப்பட்ட 9,523 கோடி ரூபாயும் இந்த நிலுவை பொறுப்புகளில் அடங்கியுள்ளது. இத்திட்டம் ஒன்றிய அரசு திட்டமாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒன்றிய அரசின் கணக்குகளில் உரிய கணக்கு சரிகாட்டல்கள் மேற்கொள்ளப்படும் போது நிலப்பொறுப்புகள் 9,523 கோடி ரூபாய் குறையும். மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஜிஎஸ்டிபி நிலுவை பொறுப்புகளின் விகிதம் 2026-27 இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் மதிப்பிட்டிருந்த 27.03% ஒப்பிடுகையில் 2026-27 திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 27.01% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வரி வசூலில் ஏற்படும் கசிவுகள் அடைத்து வசூல் திறனை மேம்படுத்தி வருவாய் பெருக்க நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சியை அதிகரிக்க உறுதியான நடவடிக்கைகள் இந்த அரசு எடுக்கும். மாநிலத்துக்கு ஒன்றிய அரசிடமிருந்து பெற வேண்டிய உதவி மானியத்தை உரிய அளவில் பெற நமது அரசு முயற்சி செய்யும். இந்நடவடிக்கைகள் மூலம் வரும் ஆண்டுகளில் வருவாய் மற்றும் நிதி பற்றாக்குறை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக மூலதன செலவினம் அதிகரித்து விரும்பத்தக்க வளர்ச்சி எட்டப்படும். தனது நிதி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்த தேவையான பொருளாதார வலிமையும் ஆழமான நிறுவன கட்டமைப்பையும் மனித வளத்தையும் தமிழ்நாடு பெற்றுள்ளது. நிதி சிக்கலை துல்லியமாக புரிந்து கொண்டு செயல்படும் இந்த அரசு முறையான வருவாய் திரட்டல், நேர்த்தியான செலவினை மேலாண்மை, தூய்மையான ஊழலற்ற நல்லாட்சி ஆகியவற்றின் மூலம் அவற்றை தீர்க்க உறுதி பூண்டுள்ளது. இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கு கடுமையாக உழைத்த நிதித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு மு ஆ சித்திக் ஐஏஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறையின் பிற அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தை வடிவமைப்பதில் தமது விலைமதிப்பற்ற வழிகாட்டுதலையும் ஆலோசனைகளையும் வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 திருத்த வரவு செலவு திட்டத்திற்கு இந்த அவையின் அப்ரூவலை பெற்றுத்தருமாறு தங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வெழுக தமிழ்நாடு.
1: பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 9:30 கூடும். வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி. மாண்புமிகு தமிழ்நாடு

நிதி ஓய்வூதியம் மற்றும் திட்டமிடல் துறை அமைச்சர் என் மரிய வில்சன் அவர்கள் 2026-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்து உரையாற்றினார். இந்நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பை இதுவரை கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: நேரம் மதியம் 12:33. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
12: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
11: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
14: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
15: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்,
16: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
15: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
17: நேயர்கள், இனி கேட்கலாம்
18: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
19: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு.

0: மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில் தர்மபுரி.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
2: மௌனத்தால் மனிதத்தை வெளிக்காட்ட முடியுமா? மௌனத்தால் மனிதத்தை புரிந்து கொள்ள முடியுமா? மௌனம் என்பது பேசாமல் இருப்பது மட்டுமல்ல, பல்லாயிரம் கோடி வார்த்தைகளின்றி அன்பை வெளிப்படுத்துவதும் கூட. மனிதம் என்பது மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றெடுக்கும் கருணைத்தன்மை. பல நேரங்களில் நாம் மணிக்கணக்கில் பேசியும் கூட நம்முடைய அன்பை மற்றவருக்கு தெரிவிக்க முடியவில்லை. இல்லை, பல மணி நேரங்கள் அடுத்தவர் பேசியும் கூட அவர்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குரு ஒருவரிடம் ஒருவர் சென்றார். குருவே, இந்த உலகத்தில் மனிதர்களை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. என் மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று யாருடன் பேசினாலும் சுமூகமான அன்பு வளரமாட்டேன் என்கிறது. சண்டைதான் மிஞ்சுகிறது. இதை தீர்க்க என்ன வழி? குரு சொன்னார், உன்னிடத்தில் வந்து யார் என்ன பேசினாலும் அதை மனப்பூர்வமாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உளப்பூர்வமாக காது கொடுத்து கேள், பிரச்சனை வராது. ஒரு மாதம் கழித்து அந்த மனிதர் குருவிடம் வந்தார். குருவே, நீங்கள் சொன்னது பிரகாரம் முயற்சி செய்தேன். இப்போது நன்றாக இருக்கிறது. மனைவி, மக்கள், நண்பர்கள் என்று அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு சொல்லும் இப்போது புரிகிறது. குரு அவரிடம் சொன்னார், இது போதாது. இப்போது அவர்கள் சொல்லாததையும் புரிந்து கொள்ள முயற்சி செய். வாழ்க்கை சொர்க்கமாகும். எல்லாரிடமும் பேசுகிறோம். எல்லாரும் நம்மிடம் பேசுகிறார்கள். பேசுகிற சொற்கள் ஒவ்வொன்றுக்கும் செவி கொடுத்து மதிப்பு கொடுத்து புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும். ஆனால் இதற்கும் மேலாக நமக்கு வேண்டியவர்கள் நம்மிடம் எதுவும் கூறாமல் நம்மிடம் வந்து நின்றால், அவர்கள் சொல்லாத சொல்ல நினைக்கின்றவற்றையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை சொர்க்கமாகும். கவியரசு கூட ஒரு பாடலில் சொல்லுவார், சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை என்று.
3: பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: அந்த சொற்களையும் சொல்லி நிற்கும் மொழி
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
5: 2,514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது.
4: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.

0: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2027-28 கல்வி ஆண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்ட கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலை வாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
0: அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
1: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்சார மானியம் வழங்குவதற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 14,43,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாயும் வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்காக 110 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படும் என்றும் இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்டா குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9,880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 12 முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்காக 6,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க 33 கோடி ரூபாயும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர் நலன் உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 193,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கு 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை சுமூகமாக ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முந்தைய

அரசுகள் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த 2019ஆம் ஆண்டு இதே நாளில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் பதுங்கியிருந்த 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் பேசிய அவர், பணவீக்க விகிதம் 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமை

0: 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்கோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கயானாவின் 60வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளும் எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் புத்தாக்கம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்தியா கயானா மக்கள் இடையேயான உறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தன்வி சர்மா 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யுவானையும், இஷாராணி பருவா 21-18, 15-21, 21-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ ஜோ யுல்லையும், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் யூ போ பேயையும் வென்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் திருச்சி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக்கம் நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. நேயர்கள் இனி கேட்கலாம்.

0: இனிமை, வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். கேட்டால் சுவைக்கும்.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுதான் மனோபோலாகம் முழுவதும் பறக்குது.
0: இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ஒண்ணுதான் செய்ய போறோம். என்னன்னு கேக்குறீங்க? கருவேப்பிலை கருப்பு உளுந்து சாதம் எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு நான் சொல்றேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் எடுத்துக்கோங்க தாளிக்கு. மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கருப்பு உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துக்கோங்க, சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல எடுத்துக்கோங்க. பூண்டு 1 10 பல் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை நல்லா 1 கப் எடுத்துக்கோங்க. அதே போல கொஞ்சமா பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமானது. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2-3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்களுங்க. மறக்காம சாதம் வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சாதம் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா உதிரி உதிரியா வராது, அதனால சாதம் வடிக்கும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம சமையலுக்கு சேர்த்துறோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் சேர்த்துட்டு நீங்க

0: வடிச்சீங்கன்னா சாதம் உதிரி உதிரியா வரும். சரிங்க, இதெல்லாம் தேவையான பொருட்கள். சரி, எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த கருவேப்பிலையே ஒரு பொடியா அரைக்கணும். அதை எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வாணலி எடுத்துக்கோங்க, அதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமா இருந்தா முதல்ல போட்டுக்கோங்க, தூள் பெருங்காயம் இருந்தா கடைசியா சேர்த்துக்கோங்க. அதுல 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, கருப்பு உளுந்து சொன்னோம் இல்லைங்களா, உடைச்சதா இருந்தாலும் சரி முழு கருப்பு உளுந்தா இருந்தாலும் சரி அது 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளி சொன்னோம் இல்லைங்களா, அதுவும் அதுலயே சேர்த்துக்கோங்க. பூண்டு 10 பல் அதையும் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா எல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பாத்தீங்கன்னா வணங்கி இருக்கணும், பச்சை ஸ்மெல்லே இருக்க கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதே வாணலியில நல்ல 1 கப் கருவேப்பிலைய உருவி நல்லா அலசி தண்ணி இருத்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கருவேப்பிலைய இந்த வாணலியில போட்டு நல்லா முறுமுறுன்னு வறுத்துடுங்க. கருவேப்பிலை நல்லா வறுபட்டா பாத்தீங்கன்னா நல்ல சலசலசலன்னு சத்தம் வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்து அந்த மசாலாவோட இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சாதத்துக்கு தேவையான மசாலா தயார். இப்போ சாதம் கிளறலாம் வாங்க. அதுக்கு இன்னொரு வாணலி வச்சுக்கோங்க, அதுல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துனா வாசமா இருக்கும், அதனால அதோட 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சொன்னீங்களா, அது போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடயே கொஞ்சம் டேஸ்டுக்காக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. வேர்க்கடலை 1 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. அதோடய பெரிய வெங்காயம் நான் சொன்ன இல்லைங்களா, அது பொடிசா கட் பண்ணி நல்லா போட்டு பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கின அப்புறம் நம்ம வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம் சாதம் 1 கப் அதையும் போட்டு அரைச்சு வச்சிருக்க அந்த கருவேப்பிலை பொடியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும் போதே நல்ல வாசனையா வருங்க. பொதுவாக கருவேப்பிலையை பாத்தீங்கன்னா நம்ம தாளிக்க தான் போடுவோம் இல்லைங்களா, சில சாப்பிடும் போது அதை அப்படியே எடுத்து வச்சிருவாங்க. ஆனா கருவேப்பிலையில பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சிஇ, கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து போன்ற நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கருப்பு உளுந்து பாத்தீங்கன்னா எலும்பு உறுதிக்கும் செரிமானம் சீராகவும் உதவி செய்யுது. அதனால இந்த கருவேப்பிலையும் கருப்பு உளுந்தும் கலந்து இந்த மாதிரி செய்து தரும்போது சத்து முழுமையா கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு தரும்போது டிஃபன் பாக்ஸும் காலியா வரும். என்னங்க இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, மறக்காம குழந்தைங்களுக்கும் செஞ்சு தாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நீங்களும் சாப்பிடலாம். கேட்டால் சுவைக்கும், கேட்டா மட்டும் இல்லைங்க செஞ்சு பாருங்க, வீடே மணக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: Bom.
1: பேஷண்ட் கூட வந்தவங்கள வெளியில வெயிட் பண்ணுங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ் வராங்க.
2: ஐயோ அக்கா, இன்னைக்கு ரொம்ப பிஸிக்கா, காலையில இருந்து உட்கார கூட முடியல, பயங்கரமான வேலை.
1: ஹாஸ்பிடல் வேலைனா அப்படிதான் இருக்கும் காவியா, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒரு விஷயத்துல மட்டும் கவனக்குறைவு இருக்கவே கூடாது, சரியா?
2: அப்படி என்ன விஷயம்க்கா?
1: அதுதான் மருத்துவ கழிவுகளை கையாள்ற விஷயம்.
2: மருத்துவ கழிவுகளை கையாள்றதுக்கு தான் தனியா பணியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்துக்க மாட்டாங்களா?
1: இதுதான் நிறைய பேர் செய்யற தவறு. மருத்துவ கழிவுகளை உருவாக்குறது நம்ம தான், அதனால சரியான தொட்டில போடுறதும் நம்மளோட பொறுப்பு தான்.
2: சரி, ஒரு ஊசிய நான் அப்படியே குப்பை தொட்டில போடுறதுனால என்னக்கா பெரிய பிரச்சனை வரப்போகுது?
1: அந்த ஊசி

0: சுத்தம் செய்யறவங்களோட கையில குத்துனா அவங்களுக்கு ஹெப்படைஸ் பி, ஹெச்ஐவி போன்ற நோய் தொற்று பரவ காரணமா கூட இருக்கலாம். ஒரு சின்ன அலட்சியம் ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே பாதிக்கலாம்.
1: ஐயோ, இதுல இவ்வளவு பெரிய ஆபத்துலாம் இருக்குதா?
0: ஆமா காவியா, அதனாலதான் ஒவ்வொரு மருத்துவமனையிலயும் மருத்துவ கழிவு மேலாண்மை பத்தி விதிமுறைகள் எல்லாம் இருக்கு.
1: அக்கா, அந்த விதிமுறைகள்ல இருக்கிற நிறங்கள்லாம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குக்கா, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பா காவியா, மஞ்சள் நிற பையில ரத்தம் படிந்த பஞ்சு, கட்டுக்கள், மனித திசுக்கள் போன்ற தொற்று ஏற்படுத்துற கழிவுகளை போடலாம். சிவப்பு நிற பையில ஐவி செட், டியூப், கை உறைகள் போன்ற பிளாஸ்டிக் மருத்துவ பொருளை போடலாம். வெள்ளை நிற பெட்டியில ஊசி, பிளேட் போன்ற கூர்மையான பொருட்களை போடலாம். நீல நிற பெட்டியில கண்ணாடி மருந்து பாட்டில்கள், கண்ணாடி பொருட்களை போடலாம்.
1: இப்போதான் எனக்கு இது எல்லாமே ரொம்ப தெளிவா புரியுதுங்கக்கா.
0: இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் காவியா, பயன்படுத்திய ஊசிய மீண்டும் மூடி போட்டு வைக்கவே கூடாது.
1: ஏன்க்கா?
0: அப்படி மூடி போடும் போதுதான் பெரும்பாலும் கையில குத்திக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்தின உடனே அதை வந்து வெள்ளை நிற பொட்டியில போடுறதுதான் நல்லது.
1: ஓ அப்படியா, சரிங்கக்கா.
0: இன்னொரு விஷயம் இருக்கு காவியா, காலாவதியான மாத்திரைய கூட சாதாரண குப்பை தொட்டில போடவே கூடாது.
1: ஏன்க்கா, அதனால என்ன ஆகும்?
0: அதனால மண்ணும் தண்ணீரும் மாசாகறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, விலங்குகள் அதை உட்கொள்ளும் போது விலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படும். சில நேரங்கள்ல தவறான கைகளுக்கு அந்த காலாவதியான மருந்துகள் கிடைக்கும் போது அது பெரிய அபாயத்தை உருவாக்கும்.
1: அப்படின்னா மருத்துவ கழிவுகள் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலுக்கும் ஆபத்து தானே?
0: சரியா சொன்ன காவியா, மருத்துவமனை சுத்தமா இருந்தா மட்டும் போதாது, மருத்துவ கழிவுகளும் பாதுகாப்பா அகற்றப்படணும்.
1: அக்கா, நேத்து ஒருத்தங்க சொன்னாங்க, இந்த விதிமுறை எல்லாம் பின்பற்றாம ஊசிகள் எல்லாம் சாதாரண குப்பையிலேயே போடுறாங்களாம்.
2: இதனால தூய்மை பணியாளர்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுறாங்க.
0: அவர்கள்லாம் நம்மளோட மருத்துவ குழுவோட ஒரு முக்கியமான அங்கம். அவர்களுடைய பாதுகாப்புக்கு நம்ம தான் பொறுப்பு.
1: உண்மைதான்க்கா, சரியா சொன்னீங்க.
0: ஒரு நல்ல செவிலியர் நோயாளிய மட்டும் காப்பாத்தனா பத்தாது, மருத்துவமனையையும் சக ஊழியர்களையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும்.
1: இனிமேல் நான் மட்டும் இல்லாம என்னோட சக ஊழியர்களுக்கும் இந்த விழிப்புணர்வை சொல்றேன்க்கா.
0: இதுதான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்த பதில் காவியா.
1: அக்கா, இன்னைக்கு ஒரு முக்கியமான பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். மருத்துவ கழிவுகள்ன்றது வெறும் குப்பை இல்ல, அது சரியாக கையாளப்பட வேண்டிய ஒரு பொறுப்புன்னு கத்துக்கிட்டேங்கா.
0: இதை எல்லாருமே புரிஞ்சுகிட்டா மருத்துவமனை இன்னும் பாதுகாப்பான இடமா மாறும்.
1: மருத்துவ கழிவுகளை சரியாக பிரித்து பாதுகாப்பாக அகற்றுவோம்,
0: நோய்களை தடுப்போம்,
1: தூய்மை பணியாளர்களை காப்போம்,
0: சுற்றுச்சூழலை பாதுகாப்போம்,
1: ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்குவோம்.
0: இது சூழல் கா.
3: சூழல் காப்போம்.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் மெல்லிசை.

நேயர்கள் இதுவரை கேட்டது மெல்லிசை. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: provides every member an opportunity to raise public issues.
1: I urge all the members to cooperate in smooth conduct of question hour. It is an important part of the proceedings which provide every members an opportunity to raise public issues by displaying placards or engaging in slogan in the house is not appropriate in a democracy.
0: When the Upper House met for the day, Chairman C.P. Radhakrishnan took up 0 hour amid opposition uproar. BJP MP from Jammu and Kashmir Satyapal Sharma recalled the abrogation of Article 370, saying it was carried out on this day 7 years ago. He said today is a historic day, not only in the history of Jammu and Kashmir, but also in the history of the entire nation. Amid pandemonium, the chairman adjourned the house till 12 noon. When the house met after 12 noon, Chairman C.P. Radhakrishnan took up the question hour. But the opposition members were on their feet, demanding a statement from Union Home Minister Amit Shah over the alleged police action against students during the protests. As the ruckus continued, the chairman adjourned the house till 2 p.m. The Supreme Court has said that authorities must exercise restraint while responding to young student protesters. The Apex Court said any violent response to prevent violence would only aggravate the situation. A bench led by Chief Justice of India, Justice Surya Kant, made the remarks while hearing a plea seeking action against the CJP. The plea seeks action against the party over its alleged responsibility for recent violence during the CJP-led protests in Delhi and other parts of the country, including allegations of stone pelting. And that is the end of this news bulletin.
2: இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடிக் கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு நாள் முழுசும் செம்மையா தூளு. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றோம்.
3: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் போச்சம்பள்ளி பாஸ்கர் ஜுவல்லரியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். 1500 மேல் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு நிச்சய பரிசு. ஜி கே சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், ஜி கே கிருஷ்ணமஹால் அருகில், குள்ளனூர் போச்சம்பள்ளி.
5: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
6: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
7: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965253999.
8: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 9976138178.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
10: தருமபுரி முக்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் எழுந்த அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவெட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா August 6 to 8 வரை நடைபெறுகிறது. அன்போடு அளிப்பது விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், தருமபுரி.
2: எஸ் நேயர்களே, நம்ம இணைஞ்சிருக்கோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில நேயர்களுடைய, அதாவது நேயர்களான உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் தொடர்ந்து ஒளிபரப்பப்படும். இன்னைக்கு முதல் பாடலுக்கு கடிதம் வாயிலாக யாரு எங்கிருந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து கடத்தூர் பழனி டெய்லர். அவங்க வந்து சூதாத்தம் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்.
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
6: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர், போச்சம்பள்ளி. செல் 6369252381.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

என்ன நேயர்களே, ஒரு இனிமையான பாடலை கேட்டிங்களா? இதே மாதிரி உங்களுடைய விருப்ப பாடலும் வானொலியில் இடம்பெற்று ஒளிபரப்பணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை எழுதி எங்களுடைய முகவரியான நிலைய இயக்குனர், நேர் விருப்பம் பகுதி, ஆகாஷவாணி, தருமபுரி பண்பலை, அதிமான்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 636807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு மகிழுங்க. இன்னைக்கு இரண்டாவது பாடல் யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து சின்ன மாட்டலாம்பட்டி பகுதியை சேர்ந்த மாது அளமேலு என்பவங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் கண்மலர் என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400.

0: 159 கவுன்சிலிங் கோ 2683.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 1:25 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யாரு எங்கிருந்து பாடலுக்கு கடித வழியா விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து காலையினூர் பகுதியை சேர்ந்த பி. ரங்கசாமி. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடலோ மக்களை பெற்ற மகராசி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம சென்னை சில்க்ஸ் தள்ளுபடி சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: இனிசை சாரல் பொழியும் இந்த இனிமையான நேரம் 1:30 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
3: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா புரதம். அதாவது நமக்கு மாவு சத்து தனி, புரதச்சத்து தனி, கொழுப்பு சத்து தனி, இது மூணுமே வந்து ஒரு ஒரு சாப்பாட்டிலிருந்து நமக்கு வரணும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதில் வந்து மெயினானது வந்து பார்த்திங்கன்னா அந்த புரதம். புரதம் வந்து எதுக்கு தேவை அப்படின்னாக்க, நம்ம உடம்புல இருக்கிற சதைகள்லாம் வலுப்பெறணும். அதில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து தசை நார்கள்லாம் வந்து ஏதாவது அடிபட்டு செஞ்சு பண்ணிச்சுன்னா ரிப்பேர் ஆகணும். இது எல்லாமே வேணும் அப்படின்னாக்கா வந்து நமக்கு வந்து புரதங்கள் தேவை. புரதம் நல்லா எடுத்துக்கிட்டிங்க செஞ்சிங்கன்னா அந்த தோலை பார்த்திங்கன்னா அப்படியே பளபளபளன்னு இருக்கும், செய்யும் பண்ணும். ரெண்டாவது, பசி நிறைய எடுக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். பார்த்திங்கன்னா சாப்பிட்ட சார் பசிக்குது, 1 மணி நேரத்துலேயே திரும்ப சாப்பிட்றேன், திரும்ப 1 மணி நேரத்துலேயே பசிக்குது, எனக்கு வந்து ரொம்ப டயர்டாகுது, இவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து உனக்கு ஒரு திருப்தி இல்லை, எனக்கு வந்து டயர்டாகுது, அது இதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க எல்லாமே பார்த்தீங்க செஞ்சிங்கனாக்கா புரதம் வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வேணுங்கிற அளவு இருக்காது. புரதம் கரெக்டான அளவு இருந்து செஞ்சு பண்ணிச்சுன்னா பசி அவ்வளோவா எடுக்காது. இது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய இந்த மாதிரி வந்து பசி இல்லை, பசிக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்க உடலில் வந்து அவங்களுக்கு தேவையான அளவு புரதம் கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து தேவையான அளவு புரதம்ன்றதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னாக்கா 1 கிலோகிராமுக்கு 1 கிராம் ப்ரோட்டீன், இதுதான் வந்து கணக்கு. இப்போ நீங்கள் வந்து 60 கிலோ இருக்கிறீங்க ஒரு பேச்சுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லி தேவைகள் வந்து 60 கிராம் வந்து புரதம் வந்து தேவை. நார்மலாக இருக்கிற பர்சன், ஒரு நார்மலாக ஒரு வேலை செய்கிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து 1 நாளைக்கு 1 கிராம் அப்படின்றது நமக்கு கணக்கு. இப்போ வந்து கர்ப்பிணி பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு 1.5 கிராம் கணக்கு. கர்ப்பிணி பெண்கள் வந்து 60, அவங்களுக்கு கொஞ்சம் புரதம் வந்து அதிகம் தேவைப்படும். ஒரு 60 கிலோ இருக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு 90 கிராம் வந்து புரதம் வந்து தேவைப்படும். இதே வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறாங்க பயங்கரமாக, அவங்க வந்து அந்த மசில் எல்லாம் பயங்கரமாக பில்டப் பண்ணோம், இல்லை வந்து ஏதாவது ரன்னிங்கு இந்த மாதிரி ஸ்விம்மிங்கு இந்த மாதிரி ஹெவியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க செய்கிறாங்க, இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, ஒரு எலும்பு சர்ஜரியோ இல்லை அவங்களுக்கு ஒரு வயிற்றுலையோ ஒரு சர்ஜரி நடந்திருக்கு, செஞ்சுருக்கு, ஒரு மேஜரான சர்ஜரி நடந்திருக்கு அவங்களுக்குன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து 2 கிராம் வந்து புரதம் வந்து தேவை. அப்போ ஒரு 60 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கும். ஜிம்முக்கு போகிறவங்க, கொஞ்சம் வந்து அடிபட்டவங்க, ஒரு மேஜரான சர்ஜரி பண்ணவங்க, இல்லை ஹெவியாக வந்து எக்ஸசைஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 120 கிராம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தேவைப்படும். ஒரு 60 கிலோ அப்படி இருக்கிறாங்க செய்கிறாங்கனாக்கா இதுதான் வந்து புரதத்தோட அளவு. இப்போ இந்த புரதமெல்லாம் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா, வெறும் புரதம் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்,

0: சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு அப்புறம் வந்து முட்டை இது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து பயங்கரமான ப்ரோட்டீன். இல்லைன்னா வந்து இந்த வே ப்ரோட்டீன் இந்த பவுடர் மாதிரி எல்லாம் கடையில் கிடைக்கிது செய்து இல்லைங்களா, அதில் மட்டும்தான் புரதம் இருக்குது அப்படின்னு வந்து நாம் வந்து நினச்சிட்ருக்கோம் செய்கிறோம் பண்ணோம். நம்ம இந்திய உணவுகளில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம முன்னோர்கள் வகுத்த உணவில் நமக்கு வந்து நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டிலேயே வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது வந்து ஒரு பால் ஐட்டம் ஒரு பாலோ மோரோ இந்த மாதிரி வந்து ஒரு 200 மில்லி எடுக்கிறவங்களோ இல்லை வந்து ஒரு சாதாரணமாக இட்லி தோசை நல்ல பருப்பு குழம்பு வச்சு செய்கிறவங்க, நைட்டுக்கு ஒரு சப்பாத்தி கீது எடுக்கிறவங்க இல்லை களி கீது எடுக்கிறவங்க கூட வந்து ஒரு பருப்பு குழம்போ கீரையோ இந்த மாதிரி ஒரு காய்கறிகளோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு முழுமையான ஒரு சாப்பாடு 3 வேளை நம்ம சாப்பிட்றோம் செய்கிறோம்னாவே இந்த சாதாரண சாப்பாட்டிலிருந்தே நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50 கிராம் வந்து புரதம் வந்து நமக்கு வேணுங்கிற அளவு கிடைச்சிரும். நாம் எதுவும் பயப்பட வேண்டாம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரண மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
10: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: தொடர்கிறது நேயர் விருப்பம். நேர் விருப்பத்தில் நேர்களான உங்களுடைய விருப்ப பாடல் ஒலிபரப்பப்படும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சல் அட்டையில் உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை எழுதி பூர்த்தி செஞ்சு அந்த அஞ்சல் அட்டையை எங்களுடைய முகவரியான நிலைய இயக்குனர் நேர் விருப்பம் பகுதி, ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை, அதிமான்கோட்டை அஞ்சல், நலமலி 636-807 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய பாடலை வானொலியில் கேட்டு மகிழுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா சின்ன திருப்பதி பகுதியிலிருந்து அஸ்வினி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் தொட்டாஞ்சினிங்கி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

நேர்களே, நேர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு தருவனத்திற்கு வந்துட்டோம். நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை. இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நேர்களே,

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சமாக உயர்த்தி வழங்கப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்ரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமூக நீதி, சமத்துவம் ஆகியவற்றை முன்னிறுத்தி மாநில அரசு செயல்படுவதாக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 2036 ஆண்டிற்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதார இலக்கை எட்ட அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறினார். தமிழக அரசின் டெண்டரில் தற்போது வெளிப்படைத்தன்மை கொண்டுவரப்பட்டு தகுதி வாய்ந்த அனைவரும் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்.
1: 2036 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படைத்தன்மை கொண்டு வந்துள்ளது. இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன.
0: தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். முதல்கட்டமாக 10,000 பள்ளிகளில் தூய்மை பாதுகாப்பை உறுதி செய்ய 1,369 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு பள்ளிகளை நவீனப்படுத்த 300 கோடி ரூபாய். பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளி திட்டத்திற்கு 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். பள்ளிக் கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
0: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொது நூலகங்களை மின்னணுமயமாக்க 10 கோடி ரூபாய். கல்லூரி மாணாக்கருக்கு வெற்றி மடிகணினி

வழங்க 2000 கோடி ரூபாய், மாணாக்கருக்கு நவீன மிதிவண்டிகள் வழங்க 272 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றும் அவர் கூறினார். மதுரையில் சிறப்பு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, 5 மண்டலங்களில் புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் அமைக்கப்படும், சமூக நலன் மகளிர் உரிமைத் தொகை வழங்க 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, தொழிலாளர் நலத்துறைக்கு 2,022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றார். மீனவர்களுக்கு பணி இல்லாத காலத்தில் வழங்கும் உதவித்தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு, விளையாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய், வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய், மாவட்டந்தோறும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க 3,200 கோடி ரூபாய், பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சை, திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நம்பிக்கை இல்லம் என்ற அரசு நிறுவனங்கள் அமைக்கப்படும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தர உதவி உபகரணங்கள் வழங்க

0: தொழிலாளர் நலத்துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்றார். மீனவர்களுக்கு பணி இல்லாத காலத்தில் வழங்கும் உதவித்தொகை 7000 ரூபாயாக அதிகரிப்பு, விளையாட்டுத்துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ரூபாய், வேளாண் துறைக்கு 14984 கோடி ரூபாய், மாவட்டந்தோறும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்க 3200 கோடி ரூபாய், பின்தங்கிய மாவட்டங்களில் புதிய தொழில் மற்றும் சிப்காட் பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தஞ்சை, திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான நம்பிக்கை இல்லம் என்ற அரசு நிறுவனங்கள் அமைக்கப்படும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உயர்தர உதவி உபகரணங்கள் வழங்க 50% மானிய நிதியுதவி வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு அரசு வழங்கும் மானியம் 35000 ரூபாயாக உயர்த்தப்படும், சிறுபான்மையினருக்கான உதவும் சங்கங்கள் கூடுதலாக அமைக்கப்படும், பழங்குடியினர் குடியிருப்புகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த ஆன்றோர் மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும், நகர்ப்புறம் கிராமப்புறங்களில் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அயோத்திதாசர் பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும், பெண் விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும், ஆதிதிராவிடர் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்து சமயத்துறைக்கு 708 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மூத்த குடிமக்களின் புனித பயணம் திட்டத்தின் கீழ் 2.5 லட்சம் பேர் பயன்பெறும் வகையில் 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றார். மாமல்லபுரத்தை சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும், ஒகேனக்கல், காவிரி, மதுரை, வைகை, பாபநாசம், தாமிரபரணியில் நதி சுற்றுலா உருவாக்கப்படும், அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக உயர்த்தப்படும், அரசின் நலத்திட்ட பயனாளிகள் மறு ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சமூக பொறுப்பை இளைஞர்களிடையே ஏற்படுத்தும் ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும், சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதியுதவி வழங்க கூடுதல் நிதி ஒதுக்கீடு, தமிழ்நாடு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார். வரும் செப்டம்பர் 15 முதல் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் வழங்கும் திட்டத்திற்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மாநில வீட்டுவசதி திட்டமான வெற்றி வீடு திட்டம் அறிமுகம், வீட்டு அலகுத்தொகை 5 லட்சமாக உயர்த்தப்படும், அரசின் சேவைகள் குறித்த காலத்தில் பெறும் சேவை உரிமை சட்டம் அறிமுகம் செய்யப்படும், மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 38000 கோடி ரூபாய் கடன் வழங்க இலக்கு, மனித வனவிலங்கு மோதலை தடுக்க 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு போன்ற அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். இந்த பட்ஜெட்டில் நடப்பு நிதியாண்டிற்கான திருந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 3.5 லட்சம் கோடி ரூபாயாக உள்ளதாகவும், மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 2,54,000 கோடியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வரி வருவாய் 9.78% வளர்ச்சி அடையும் என்று தெரிவித்துள்ள அமைச்சர், வருவாய் பற்றாக்குறை 55,775 கோடி ரூபாயாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. தாவேக அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், திமுக அரசின் திட்டங்களை பெயர் மாற்றம் செய்து தற்போதைய அரசு புதிய திட்டங்களாக தெரிவிப்பதாக குறை கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் தாவேக வழங்கிய வாக்குறுதிகள் எப்போது நிறைவேற்றப்படும் என்றும் அவர் வினா எழுப்பியுள்ளார். தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் தொடர்பாக பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2500 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை, 6 சிலிண்டர் தொடர்பான வாக்குறுதிகள் இல்லை என்று தெரிவித்தார். மக்களுடைய எதிர்பார்ப்புகள் எதையும் இந்த பட்ஜெட் பூர்த்தி செய்யவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலயத்தின் 444வது ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் திருவுருவ சப்பரபவனி இன்றிரவு நடைபெறவுள்ளது. இதனையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தூத்துக்குடிக்கு வருகை தந்தவனம் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். உலக தாய்ப்பால் வார விழாவையொட்டி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அரசு மருத்துவமனையில் ஆலோசனைக் கூட்டத்தில் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ராகுல் வலியுறுத்தியுள்ளார்.
1: புரதச்சத்து அதிகமா இருக்கிறத எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் பால் சுரக்கிறது உங்களுக்கு

0: அதிகமா தான் இருக்கும். முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, முதல்ல வர சீம்பால்னு சொல்ற சீம்பாலுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய தடுப்பூசியே. அதுல உள்ள அந்த எதிர்ப்பு சக்திகளா இருக்கட்டும் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒண்ணு. அதனால அது ஒரு 10 சொட்டு வந்தாலுமே போதும், அதை கொடுத்தா போதும், நீங்க எல்லாமே சாப்பிடலாம், எந்த வித தடைகளுமே கிடையாது. தாய்ப்பாலை மட்டுமே எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருங்க.
1: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலைமை காணப்பட்டதால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் பல்வேறு பகுதிகளில் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இன்று துணை கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் ஏற்கனவே 300 பயிற்சி பள்ளிகளுக்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக எடுத்துரைத்தார். தென்கொரியா அசானில் நடைபெறும் கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இஷாராணி பருவா முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் ரூனாக் சௌஹான் தென்கொரியாவின் ஜின் ஜியோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று தாக்கல் செய்தார். மதுரையில் சட்டக்கல்லூரி அமைக்கப்படும். அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை மருத்துவ காப்பீடு 7.5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கான நிவாரணத் தொகை 7,000 ரூபாயாக அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் ஏமாற்றம் அளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புகளை நிதிநிலை அறிக்கை பூர்த்தி செய்யவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பனிமயமாதா பேராலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான சப்பரபவனி இன்றிரவு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் பிற்பகல் 1:55. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. கொடவாசல் திருவாரூர் மாவட்டம் பகுதியில் 69.2 மில்லிமீட்டர் அதிகபட்ச மழையளவாக பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவையில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. பதிவான அதிகபட்ச வெப்பநிலை தொண்டி பகுதியில் 38.6 டிகிரி செல்சியஸ் அளவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அளவும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு உள் கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய

சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை முதல் இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளான குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளான தெற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகள் மற்றும் தெற்கு அந்தமான் கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளான மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: நேரம் 2:01. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: தருமபுரி முக்கல்நாயகன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா ஆகஸ்ட் 6 முதல் 8 தேதி வரை நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது ஸ்ரீ தீபம் கம்ப்யூட்டர்ஸ், தருமபுரி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: நேயர்கள், இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
3: செண்பகம், செண்பகம்,
4: என்ன மருதாணி இவ்வளவு பரபரப்பா கூப்பிடுற? என்ன விஷயம்?
3: என்ன விஷயமா? உன்னோட மாட்டை கம்மாயில கட்டினல்ல?
4: ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே மேய்ச்சலுக்கு கட்டிட்டு வந்தேன். என்ன அதுக்கு?
3: என்ன அதுக்கா? நீ அதை சரியா கட்டல போல இருக்கு. அது

0: அச்சிச்சோ, இப்ப எந்த பக்கம் போயிருக்கு?
1: ஒன்னும் பதறாத, நான் சரியான நேரத்துக்கு அதை பார்த்ததால பிடிச்சு வலுவா கட்டிட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா வயல்ல இறங்கி இருக்கும்.
0: அப்பாடா, நல்ல காரியம் பண்ண மாதிரிதானி. உள்ள வா, மோர் குடிக்கலாம்.
1: அப்புறம் உன்கிட்ட கேட்கணும்னு இருந்த புள்ள, உன்னோட மீன் கூட்டம் என்ன தண்ணியே இல்லாம காஞ்சி கருவாடா இருக்கு? இப்போ மீன் வளர்க்கறது இல்லையோ?
0: அதை ஏன் கேக்குற மாதிரிதானி? ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்றேன்னு சொல்லி இந்த மீன் குட்டையே போட்டேன். எல்லாம் நல்லா தான் பராமரிச்சுட்டு வளர்த்துட்டு வந்தேன். மீன் எல்லாம் கூட நல்லா எடைக்கு வந்துச்சு.
1: அப்புறம் என்ன, வித்து காசாக்க வேண்டியதுதானே?
0: அதுலதான் சிக்கலே. இந்த மீனை சந்தைப்படுத்தி விக்கிறதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுல எதிர்பார்த்த லாபம் கூட வரல. அதான் எதுக்கு இதுக்கு மேல அதை வளர்க்கறதுன்னு நிப்பாட்டிட்டேன்.
1: என்ன செண்பகம், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேங்கிற மாதிரில சொல்ற?
0: ஆமா ஆமா, அது எனக்கு தான் ரொம்ப பொருந்தும்.
1: மீனுக்கு இருக்கிற வரவேற்பு அசைவத்துல வேற எதுக்கும் இல்ல. அதுல போய் லாபம் பார்க்க முடியலன்னு சொல்றியே, நீ சரியான முறையில சந்தைப்படுத்தினா கூடுதல் லாபம் பார்க்கலாம். மறுபடியும் வேணும்னா நீ முயற்சி பண்ண.
0: மறுபடியும் முதல்ல இருந்தா என்னால முடியாதுப்பா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு எனக்கு பட்டதே போதும்.
1: என்ன நீ இப்படி சொல்ற? ஒரு சிலந்தி தன்னோட வலை 100 முறை அருந்தாலும் திரும்ப கட்டுமா? அது மாதிரி நீ முயற்சி பண்ணு.
0: சரிதான், ஆனா நான் ஒண்ணும் சிலந்தி இல்லையே, சாதாரண ஒரு மனுஷிதான்.
1: நீ கடந்த கால தோல்வியை நினைச்சு பயப்படுற, ஆனா நான் உன்னோட வருங்கால வெற்றியை நினைச்சு இப்படி சொல்றேன். சரி, என் கூட வா. நீ இத பத்தின விவரங்களை முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்.
0: மருதனி, இங்க யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
1: மீன் வளத்துல இருக்கிற வாய்ப்புகளும் சந்தைப்படுத்துற உத்திகளையும் பத்தி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இல சுருளிவேல் அவங்க தான் விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
2: இன்றைய சூழ்நிலையில் உலகளாவிய பிரச்சனைகளில் உணவு பாதுகாப்பு முக்கியமான ஒன்று. முக்கியமாக உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கும் வேலை வாய்ப்பிற்கும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குவது மீன்வளம். முக்கியமாக மீன்வளம் சார்ந்த தொழில்கள் வாய்ப்புகள் பெருகி வருகின்றன. வேளாண்மையில் மீன்வளம் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. பலருக்கு வேலை வாய்ப்பையும் உணவு பாதுகாப்பையும் நுண்ணூட்டச்சத்துக்களையும் உறுதி செய்து வருகிறது. அதனால தான் இன்னைக்கு மீன்வளத்தை வந்து சூரிய உதயத்துறை என்று சொல்கிறோம். இந்தியாவில் நிலவளம், நீர்வளம், மனித வளம் போதுமானதாக இருப்பது மீன்வள பொருளியலுக்கு முக்கியமான ஒரு சாதகமான விஷயம். மீன்களை பிடிப்பது வளர்ப்பது மட்டுமின்றி சந்தைப்படுத்தும் கலையும் மிக அவசியம். சரியான திட்டமிடல் இருந்தால் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் ஈட்ட முடியும். கடந்த ஆண்டின் மீன் உற்பத்தி 197.75 லட்சம் டன்கள் ஆகும். மீன்வளத்தின் மூலம் மக்களுக்கு உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு கிடைக்கப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு வருவாய் பெருக்கத்திற்கும் வழி செய்கிறது. இன்றைய சூழ்நிலையில் முக்கியமாக இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய மீன்களுக்கு வெளிநாடுகளில் அதிகமான ஏற்றுமதி வாய்ப்புகளும் தேவையும் இருக்கிறது. ஏன்னா இது உணவு பாதுகாப்பை உறுதி செய்து முக்கியமாக மீன் நுகர்வு உலக அளவில் அதிகரித்து வர்றது முக்கியமான காரணம். மீன் நுகர்வை பொறுத்து உணவுக்கான மீன்கள் வண்ண மீன்கள் என பிரிக்கலாம். உணவுக்கான மீன்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நாடுகளிலும் வேறுபடுகிறது. முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மத்தி, நெத்திலி, காணாங்கழுத்தி, வஞ்சரம், சூறை, காரப்பொடி, சங்கரா, வவால், கொடுவா, விரால், கடல் விரால், ஜிலேபி, கட்லா, கெளுத்தி போன்ற மீன்கள் தமிழகத்தை பொறுத்தளவு ஜிலேபி, கட்லா, கெளுத்தி, கடல் விரால் போன்ற மீன்கள் நுகரப்படுகின்றன. மீன் நுகர்வு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநிலத்திலும் வேறுபடுகிறது. வண்ண மீன்களை பொறுத்தவரை கப்பி, மோலி, பிளாட்டி, வால்வால் போன்ற குட்டியிடும் மீன்கள் 150க்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குது. போராளி மீன், கௌராமி, டைகர் பார்ப்பு, ரோசி பார்ப்பு, கொய்கண்ட, ஏஞ்சல் மீன், வரிக்குதிர மீன், ஆஸ்கார், குளோன்ஃபிஷ்ஷு போன்ற முட்டையிடும் மீன்கள் நம்ம வகைப்படுத்தலாம். அதில் சந்தை வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த வண்ண மீன்களுக்கெல்லாம். மீன் வர்த்தகத்தை பொறுத்தவரை மீனவர்கள், உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள், தொழிலாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், கூட்டுறவு சங்கங்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள், சில்லறை விற்பனையாளர்கள் போன்ற பலர் இந்த மீன் தொழிலில் ஈடுபடுறாங்க. நன்னீர் மற்றும் கடல் நீர் ஆதாரங்களிலிருந்து பிடித்து வரப்பட்ட அல்லது உற்பத்தி செய்யப்பட்ட மீன்கள் மீன்பிடி இறங்கு தளங்களுக்கு கொண்டு வரப்பட்டு ஏலம் எடுப்பவர்கள், மொத்த அல்லது சில்லறை விற்பனையாளர்

விநியோக சங்கிலி மூலம் நுகர்வோரை சென்றடைகிறது. மீன் சந்தை பொறுத்தவரை முழு நிறைவு போட்டி, அதாவது ஆங்கிலத்தில் பெர்ஃபெக்ட் காம்படிஷன் சொல்லுவாங்க. மீன் சந்தையில் விற்போரும் வாங்குவோரும் பலர் இருக்கின்றனர். அவங்க எப்போ வேணும்னா சந்தையில் வரலாம், விருப்பப்பட்டா தொழிலில் நீடிக்கலாம் அல்லது நின்றுக்கலாம். இதில் வந்து ஒரு சுதந்திரம் இருக்குது. பன்னாட்டு சந்தையில் மீனுக்கான தேவை அதிகம் இருப்பது குறிப்பிடத்தக்க விஷயம். எந்த ஒரு பொருளையும் சந்தைப்படுத்தும் உத்திகள் ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றதை இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நம்மிடம் வாங்கிய பொருளே நாம் மதிப்பூட்டப்பட்டு நம்மிடமே இருக்கின்றனர். அது மீன் வளத்துக்கும் மீன் பொருட்களுக்கும் பொருந்தும். நம்ம சாதாரண ஒரு உயிர் மீனாவோ இறந்த பின்போ அந்த மீனை வந்து சந்தையில் விற்கக்கூடிய விலைக்கும் அதே மீனை மதிப்பூட்டி விற்கிறதுக்கும் விலையில் நிறையா வேறுபாடுண்டு, லாபமும் அதிகம் பார்க்க முடியும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா விற்பனை ஒரு கலை என்றே சொல்லலாம். அந்த கலை இருந்தால் விற்பனை பன்மடங்கு பெருகும். நாம் கடினமாக உழைக்கிறோம், உற்பத்தி செய்கிறோம், ஆனால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களை தேவைப்படுவோருக்கு கொண்டு சேர்க்கிறோமா அப்படின்னா இது கேள்விக்குறியான விஷயம்தான். அதன் காரணமாக சில நாடுகள் வர்த்தகத்தில் ஏற்றுமதியில் முக்கியமாக வந்து சந்தைப்படுத்தும் கலையை நல்லா கற்றுக்கொண்டு லாபம் ஈட்டுகின்றனர். அவருடைய பொருளாதாரத்தில் ஓரளவு தன்னிறைவோடும் வளர்ச்சியை காண்கின்றனர். இந்தியா போன்ற நாடுகளில் அது மிக அவசியம்ன்றதை நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது வேண்டியிருக்கு. சந்தை பற்றி பேசும்போது சிகரத்தில் சிந்திப்போம் ஆசிரியர் ஜிக் ஜிக்லர் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. அவர் எந்த ஒரு பொருளையும் சந்தையில் விற்பதற்கு விற்பனை உத்திகள் சரியாக இருக்க வேண்டும் என்கிறார். அவற்றில் முக்கியமான 5 உத்திகளை கையாள வேண்டும் என்கிறார். முதலில் அப்பொருளை பற்றிய சரியான நம்பிக்கை நம்மிடம் இருக்க வேண்டும் என்கிறார். நாம் விற்கும் பொருளை பற்றி முழுமையான நம்பிக்கை நம்மிடம் இல்லை என்றால் வாங்குவோருக்கு நிச்சயமாக அதனை உருவாக்க முடியாது, அது உண்மையும் கூட. இரண்டாவதாக, நாம் விற்பனை செய்யக்கூடிய பொருள் பற்றி போதுமான அறிவு, அந்த பொருள் பற்றிய அடிப்படை அறிவு இருந்தால் மட்டும் நுகர்வோருக்கு எளிய முறையில் விற்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மீன் என்ன மீன், நன்னீர் மீனா, உவர்நீர் மீனா, குட்டியிடும் மீனா, முட்டையிடும் மீன், ஒரு கேள்வி வாங்குறவங்க கேட்டாங்கன்னு சொன்னால் அதை சொல்லக்கூடிய விஷயங்கள் பல விற்பனையாளருக்கு கிடையாது. அதுவுமே மீன் வளத்தில் மீன் விற்பனையாளர்கள் வந்து வெற்றியடையாமல் போகிறதுக்கு உண்டான முக்கியமான காரணம். மூன்றாவதாக நம்ம பார்த்தோம்னா, நாம் விற்பனை செய்யும் பொருளின் சிறப்புகள், அதோடைய நன்மைகள் தெளிவாக எடுத்து கூறினாலே அப்பொருள் எளிமையாக விற்பனை ஆகிவிடும். ஏன்னா நம்ம அந்த பொருளை வந்து எப்பயுமே வாங்குங்கன்னு ஒரு ப்ரெஷரை கொடுக்காம நாம் அந்த பொருளை வந்து என்னென்ன நன்மை இருக்குது, அது மருத்துவ குணங்கள் என்ன இருக்குது, கண் பார்வைக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி நன்மை தருதுன்னு எடுத்து சொன்னாலேவும் அவங்களுக்கு வாங்கணும்னு எண்ணங்கள் தோன்றும். அதுமே நல்ல வழி. நான்காவதாக, பெரும்பாலும் நுகர்வோர் பொருளை வாங்கும்போது உணர்வு சார்ந்த முடிவுகளையே எடுக்கின்றனர். அப்போ நுகர்வோரை பற்றின நடத்தையை பற்றி நம்மளுக்கு ஒரு ஆராய்ச்சி புரிதல் அவசியமாக இருக்குது. அப்போ அவங்களுடைய போக்கு, ஒருத்தர் பொருளுடைய விலை அதிகமாக இருக்குன்னு சொன்னால் வாங்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அதே அந்த பொருள் வந்து அதிகமாக இருக்கும்போது இதை நம்ம எப்படி குறைந்த விலையில் வாங்கிறதுக்கு, வங்கி கடன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்க இப்படிலாம் வசதி இருக்குன்னு சொன்னால் ஈஸியாக வாங்கிறதுக்கு ஒரு சூழல் ஏற்படும். அப்போ நுகர்வோருடைய நடத்தையை நாம் ஆய்வு செய்வது மிக அவசியம் என்கிறார். ஐந்தாவதாக, சில வகையான நுகர்வோர் சில காரணங்களுக்காக வாங்க மறுப்பார்கள். அப்போ வாங்கக்கூடிய புரிதல் சூழ்நிலையை ஏற்படுத்துவது மிக அவசியம். இதெல்லாம் முக்கியமான ஒரு விற்பனை உத்திகள் சொல்லி அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் கூறுவது மீன் விற்பனைக்கும் பொருந்தும் என்பது முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம உயர்ந்த தரமும் சுத்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தையில் விற்கப்படும் மீனின் புதிய தன்மை வாடிக்கையாளரை ஈர்க்கும் முக்கிய அம்சமாகும். அதனால் சுத்தமான சூழல், குளிர்ச்சியான சேமிப்பு வசதி மிக மிக அவசியம். தரம் மாறாமல் இருக்கணுன்றதை நம்ம வாடிக்கையாளர் மத்தியில் உறுதிப்படுத்துவது மிக மிக முக்கியம். அதே மாதிரி எந்த காரணத்தை கொண்டு தரத்தில் வந்து குறைவே வைக்கக்கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பேக்கிங், பிராண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பொருட்களுக்கு வந்து இந்த மீன் வந்து பாதுகாக்கப்பட்ட உற்பத்தியாளர்கிட்ட இருந்து நுகர்வோருக்கு பொருள் வந்து பாதுகாப்பாக வருதா, அதுக்கு வந்து பேக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். அதை விட பிராண்டிங் ரொம்ப முக்கியம். சுத்தமான அழகான பேக்கிங் வாடிக்கையாளர் மேலும் நம்பிக்கையை அளிக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து மீன் சோறு, தமிழ் மண் சட்டி குழம்பு போன்ற நுகர்வோர் ஈர்க்கும் பிராண்ட் பெயர்களை உருவாக்கி விற்பனை செய்யலாம். சிறந்த லோகோ பயன்படுத்தலாம். லேபிள், QR கோடு சேர்த்தா இன்னுமே அவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி இப்போ சூழ்நிலை வந்து நவீனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம விற்பனையாளருடைய விற்பனை நடவடிக்கைகளும் மாறுபட வேண்டும். முக்கியமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கெலாம் நம்ம ஊக்குவிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆன்லைனில் இப்போ தேடும்போது அது எங்கே கிடைக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. அப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து முக்கியமான ஒரு விற்பனை யுக்திகளாக நம்ம பார்க்கலாம். தளங்களை வந்து நமக்குன்னு ஒரு பேஜை உருவாக்கி மீன் வகைகள் என்னென்ன இருக்குது, விலை எவ்வளவு, சலுகைகள் போன்ற விஷயங்களை பகிரலாம். அதே மாதிரி நல்லா முழுக்க முழுக்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம பயன்படுத்தினாலேயும் நம்மளுடைய உற்பத்தி வந்து சிறந்த முறையில் இருக்குன்றது ஒரு கருத்து. அதே மாதிரி இப்போலாம் வீடுகளுக்கு விநியோகமே டோர் டெலிவரி வந்து ஒரு நல்ல விற்பனை யுக்தி. வீட்டிலேருந்து நிறையா பேர் வந்து சந்தைக்கு போகணும்னு விரும்ப மாட்டாங்க. வீட்டிலேருந்து எங்கேயாவது ஒரு மீன்

கிடைக்குதுன்னு சொன்னால் ஃபோன் பண்ணால் கொண்டு வந்து தந்தா வாங்குறவங்களுக்கு ரொம்ப வசதி. நிறையா முதியோர்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, உடல் மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு டோர் டெலிவரி வந்து ரொம்ப சிறப்பான விஷயம். அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது, அது ஏன் மீனுக்கும் பண்ணலான்றது. ஆனால் சில பேர் பயன்படுத்துகிறாங்க, பல பேருக்கு இந்த விற்பனை உத்திகள் தெரியதில்லை. நிச்சயம் வந்து அதை எல்லா பகுதியிலும் வீடுகளுக்கு நேரடி விநியோகம்ன்றது மிகப்பெரிய வெற்றியை தரும். சிறிய அளவில் தொடங்கி ஆன்லைன் ஆர்டர்கள் எடுக்கிற வசதி நம்ம செய்யலாம். அதேமாதிரி டெலிவரி ஆப்பு உருவாக்கி அதில் விற்பனை நடவடிக்கைகள் ஏற்படலாம். வாடிக்கையாளர் உறவு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு தடவை ஒரு பொருளை வாங்குறோம்னா திருப்பி அதே இடத்துக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்ப ஏற்படணும். அப்போ நம்ம கார்டியல் ரிலேஷன்ஷிப்பு, முக்கியமாக வந்து வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க. இவ்வேர்ட் ஆஃப் மவுத்துன்றது ஒரு வகையான விற்பனை யுத்திகள், ஒரு விளம்பரம். ஒருத்தர் வந்து நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுனா அடுத்தடுத்து அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், சொந்த பந்தங்கள் பரவி நிறைய அந்த கடைக்கு நிறைய கஸ்டமர்களை கொண்டு வந்து சேர்க்கும். நமது வெற்றி வாடிக்கையாளரை எவ்வாறு அணுகிறோன்றதை பொறுத்து இருக்குன்னு நாம் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு வாடிக்கையாளரின் விருப்பத்தை பதிவு செய்து அவங்களுக்கு தனிப்பட்ட சலுகைகளை வழங்கலாம். அவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு, கூப்பன், சில விஷயங்கள்லாம் தரலாம். அதேமாதிரி பொருள் பற்றிய பின்னூட்டம், சில பேர் ஃபீட்பேக், சில விஷயங்கள் சொன்னாங்கன்னு சொன்னால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிறக்கூடிய மனநிலையை விற்பனையாளர்கள் வச்சுக்கிறணும். அதேமாதிரி சந்தை இடம், அதை காட்சிப்படுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு பொருளை விற்கிறீங்கன்னா எந்த மாதிரி இடத்துல விற்கிறீங்க, எந்த இடத்த தேர்வு செய்கிறீங்க, அது மக்கள் அந்த பகுதியில் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய மார்க்கெட்டிங் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லொக்கேஷன் அந்த டிஸ்பிளேன்ற விஷயம் நம்மளுடைய மீனுக்கும் சரி, மீன் விற்பனைக்கும் சரி, எந்த ஒரு பொருளுக்கும் சரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. கடை சுத்தமாகவும் அதேமாதிரி கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் இருத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன்களை வந்து பிரித்து, கடல் மீன், நன்னீர் மீன், அதேமாதிரி என்னென்ன வண்ண மீன்களாக இருந்தால் அது எப்படி கடல் மீனா, நன்னீர் மீனா, அதேமாதிரி என்ன மாதிரி அதுக்கு ஃபீடு கொடுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களும் உபப்பொருட்களும் சேர்த்து விற்றாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம், விற்பனை கூடும். அதேமாதிரி ஆன்லைன் விற்பனை தளங்களில் சேர்றதுனால நல்லாயிருக்கும். அந்த ஆன்லைனில் சில வசதிகள்லாம் உண்டு, அதை முறையாக பயன்படுத்தினாலே சில பேர் பார்த்திங்கன்னா கேஷாகத்தையும் தரணும்னு விரும்புவாங்க. சில பேர் பல பேர் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே டிஜிட்டல் பேமெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து ஆன்லைன் பேயை நம்ம ஊக்குவிக்கணும். எல்லா விற்பனையாளர்களும் அங்கங்கே டிஜிட்டல் முறையில் ஈஸியாக பணம் செலுத்தக்கூடிய வசதிகளை நம்ம செஞ்சோம்னா நிச்சயம் நம்மளுடைய விற்பனை பன்மடங்கு உயரும்ன்றது சந்தேகமே இல்லை. அதே பொருள் பல்வகையும் மதிப்பு கூட்டலும்னு ஒரு விஷயத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிறணும். எப்படின்னு சொன்னாங்கன்னா அதை மதிப்பு கூட்டல், ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன், பொருள் பல்வகைமைன்னு சொல்லுவாங்க, ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன். அதே மாதிரி மதிப்பு கூட்டல், வேல்யூ ஆடிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதிப்பூட்டிய மீன்களுக்கு சந்தை விலை அதிகம். சுத்தமான மீன் அல்லாது கட்ஃபிஷ்ஷு, ஃபில்லட்ஸு, அதேமாதிரி ரெடி டு ஈட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யலாம். நம்பிக்கை மற்றும் சமூக இணைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மீன் பிடிக்கும் இடம், குளிர் சங்கிலி, தர சோதனை பற்றிய தகவல் வெளிப்படையாக பகிரணும். பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க, அதை வந்து உற்பத்தியாளர்கிட்ட நுகர்வோர்கிட்ட வரவரிய ஒவ்வொரு கட்டங்களை எப்படி கடந்து வருது, இது பாதுகாக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குன்றத நம்பிக்கை வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி நமக்கு உதவுது. புதுசு புதுசாக விற்பனை விஷயங்களை ஊக்குவிக்கணும். அதேமாதிரி உயிர் மீன் விற்பனைக்கு எப்பயுமே டிமாண்ட் அதிகம். இறந்த மீன்களை விட உயிர் மீன்களுக்கு வந்து மக்கள் வந்து அதிக பணம் தரதுக்கு முன் வர்றாங்க. அதை மீனுக்கு பொறுத்தளவு நல்ல ஒரு வாய்ப்பு. சாப்பிடக்கூடிய மீன்களை வந்து உயிர் மீன்களாக கொடுக்கும்போது நிச்சயம் வந்து அதற்கு, ஏன்னா செலவுகள் ஆரம்பத்தில் அதிகமாகலாம், அதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் நிச்சயம் வந்து அதுக்கு எப்பயுமே தொடர்ந்து வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது சம்பந்தமாக நம்ம தனியாகவோ, குடும்பமாகவோ, ஒரு சமூக குழுக்களாகவோ, கூட்டுறவு சங்கமாகவோ, அல்லது பெரிய கார்பரேட் அளவுலையோ, விற்பனை பெரிய கங்காடிகளை நம்ம பெரிய அளவுக்கு தனி மனிதனாகவோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது நிச்சயமாக வந்து பன்மடங்கு விற்பனை கூடும். பிஸ்னஸை பொறுத்தளவு ஸ்மார்ட்னஸ் சொல்லுவாங்க. என்ன பொருளை விற்கிறோம், எப்படி விற்கிறோம், நம்ம எந்த காலங்களில் விற்கிறோம், அதுக்கு என்ன மாதிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம், அந்த திட்டமிடல் இருந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து நமக்கு வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் கிடைக்கதான் செய்யும். மீன் வளத்தை பொறுத்தளவு அபரிவிதமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து வளர்முகத்தில் உள்ள ஒரு தொழில், தனியான ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது, தனியான ஒரு அதுக்குன்னு நிதி ஒதுக்குறாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு மத்திய அரசும் சரி, மாநில அரசு சரி, பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி மீனவர்களுக்கு சரி, பொதுமக்களுக்கு சரி, மீன் வளர்ப்போருக்கும், மீனவ பெண்களுக்கும், இளைஞர்களுக்கும், அனைவருக்கும் பயனடையக்கூடிய பல திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்கான படிப்புகள், இதற்கான வேலை வாய்ப்புகள், பயிற்சிகள் வளங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் உள்ள மீன்வள பல்கலைக்கழகம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை அனைவரும், விவசாயிகள், மீன் விவசாய விற்பனையாளர்கள், உற்பத்தியாளர்கள், மீனவ பெண்கள், மீனவர்கள் அனைவரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான செய்தி. மீன் வளத்தில் பல்வேறு வாய்ப்புகள் இருக்குன்றதை நாம் அந்தந்த செய்தித்தாள்களும், முக்கியமாக மீன்வளத்துறையிலையும் சரி, முக்கியமாக வந்து மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட்டு போனீங்கன்னு சொன்னால்

0: எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். மீன் என்பது உயிர் பொருள் மட்டுமல்ல, முக்கியமான வர்த்தக பொருள். இதற்கான தேவை பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டும் பெருகி கொண்டு வருகிறது. ஒவ்வொருவருக்கும் உணவு தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாய நிலையில் உள்ளோம். அதன் காரணமாக மீன் வளத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கான சந்தை வாய்ப்புகள் அதிகம் உள்ளதனால் ஒவ்வொருவரும் படித்த இளைஞர்கள் எல்லோரும் அரசு வேலையத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. மீன் வளத்தில் நீங்கள் விற்பனை நடவடிக்கைகளை ஈடுபடுறீங்கன்னு சொன்னால் அதிகமான லாபங்களையும் அதிகமான ஒரு நன்மைகளையும் மக்களுக்கும் நாட்டுக்கும் ஏற்படுத்த முடியும் என்பது இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய செய்தி.
1: என்ன செண்பகம், மீன் வளத்துல இருக்கிற வாய்ப்புகளும் சந்தைப்படுத்தும் உத்திகளையும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் இள சுருளிவேல் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
2: தெளிவா புரிஞ்சது மாதிரிதானே? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீன் தொழிலை மறுபடியும் தொடங்கணும்னு தைரியம் வந்திருக்கு.
1: இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்துல சந்தைப்படுத்துறது ரொம்பவே சுலபமா ஆயிடுச்சு. அதோட வளர்ச்சிய நீ சரியா பயன்படுத்தி உன்னோட வளர்ச்சியையும் உறுதிப்படுத்திக்கோ.
2: சரிதான் மருதாணி, இந்த உலகம் எப்படி போகுதோ அப்படியே போனாதான் நம்மளுக்கும் நல்லது. நாளைக்கு என்னோட குட்டையில தண்ணியை நிரப்பி மீன் வளர்க்க ஆரம்பிச்சிடுறேன்.
1: மருதாணி, உன்னோட இந்த வேகத்துக்கு இந்த வாட்டி அமோகமா லாபம் வரும், நீ வேணா பாரு.

வேளாண் திட்டங்கள். சிறு அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டம். நாட்டில் உள்ள சிறிய அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களின் மேம்பாட்டிற்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் பிரதமரின் சிறு அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களை முறைப்படுத்துதல் திட்டம் அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் வேளாண்மைக்கு பிறகு அதிக வேலைவாய்ப்பை உருவாக்கும் துறைகளில் உணவு பதப்படுத்தும் துறையும் ஒன்றாகும். நாட்டில் பெரும்பாலான உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் நுண்ணிய மற்றும் சிறு அளவில் செயல்பட்டு வருகின்றன. இத்தகைய நிறுவனங்கள் பெரும்பாலும் ஒருங்கமைக்கப்படாத துறையை சேர்ந்தவை என்பதால் போதுமான முதலீடு, நவீன தொழில்நுட்பம், தரமான இயந்திரங்கள், சந்தைப்படுத்தும் வசதிகள் மற்றும் வங்கிக் கடன் போன்றவற்றை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்கின்றன. இந்த பிரச்சனைகளை தீர்த்து நுண் உணவு பதப்படுத்தும் தொழில் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்தி அவற்றின் உற்பத்தி திறனையும் வருமானத்தையும் உயர்த்தும் நோக்கில் மத்திய அரசு இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியது.

இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறு அளவிலான உணவு பதப்படுத்தும் தொழில்களை நவீனமயமாக்கி தொழில் வளர்ச்சிக்கு தேவையான நிதி, பயிற்சி, தொழில்நுட்பம் மற்றும் சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவதாகும். மேலும் உள்ளூர் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதோடு கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்புகளையும் அதிகரிப்பதே இதன் முக்கிய இலக்காகும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த பகுதியின் சிறப்பு விளைபொருளை அடிப்படையாக கொண்ட ஒரு மாவட்டம் ஒரு தயாரிப்பு என்ற அணுகுமுறையுடன் ஒருங்கிணைத்து இத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. இதன் மூலம் அந்தந்த மாவட்டத்தின் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் தனிநபர் நுண் உணவு பதப்படுத்தும் தொழில் முனைவோருக்கு வங்கி கடனுடன் இணைக்கப்பட்ட மூலதன மானியமாக தகுதியான திட்ட செலவில் 35% வரை வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக 10 லட்சம் வரை மானியம் பெற முடியும். இதன் மூலம் புதிய தொழில் தொடங்குதல், ஏற்கனவே செயல்பட்டு வரும் தொழில்களை விரிவுபடுத்துதல், புதிய இயந்திரங்களை வாங்குதல், தரமான உற்பத்தி வசதிகளை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை மேற்கொள்ள முடிகிறது. சுய உதவி குழுக்களுக்கும் மூலதன உதவி வழங்கப்படுகிறது. மேலும் விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூட்டுறவு அமைப்புகளுக்கு பிராண்டிங் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான நிதி உதவியும் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோருக்கு தொழில்நுட்ப பயிற்சி, உணவு பாதுகாப்பு தரநிலைகள், தரமான பேக்கேஜிங், தொழில் மேலாண்மை, கணக்கிடல், வணிக திட்டமிடல் போன்ற பல்வேறு திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படுகின்றன. இதனால் சிறு தொழில் முனைவோர் போட்டி திறன் மிக்க நிறுவனங்களாக வளர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. மேலும் உணவு பாதுகாப்பு மற்றும் தர சான்றிதழ்களை பெறுவதற்கான வழிகாட்டுதல்களும் வழங்கப்படுகின்றன. இத்தகைய வாய்ப்புகளின் மூலமாக ஊரக பொருளாதாரம் வலுப்பெற்று தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு இத்திட்டம் பங்களிக்கிறது.

0: வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேர்களே, நிறைவு பெற்றதோ இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி.

0: நேரம் 2:31. இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 101.7. பண்பலையில் தொடர்வது பூங்குத்து நிகழ்ச்சி. வாடி இருக்கிற ஒருத்தருக்கு தேடி போய் பூக்களை கொடுத்தா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே போலதாங்க நம்ம பூங்குத்து நிகழ்ச்சியோட பாடல்களும். நேயர்களோட ரசனைக்கு 2 திரைப்படத்தின் பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில ஒழிக்கப்படும். தொடர்ந்து இந்த பாடல்களை கேட்போம். அதற்கு முன்னதாக
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
6: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: இன்னைக்கு பூங்கத்து நிகழ்ச்சியோட 2 திரைப்பட பாடல்களோட நான் இணைஞ்சிருக்கேன். உங்கள் அறிவிப்பாளர், உங்கள் அன்பு தோழி சசிகலா கிருஷ்ணன். முதல் திரைப்பட பாடல்கள் வந்து 2009 வெளியான சூப்பர் டீப் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் வந்து கண்டேன் காதலே எல்லோருக்குமே பிடிச்ச ஒரு படம் இல்லையா? அந்த திரைப்படத்தின் பாடல்கள் தான் ஒழிக்க வருது வித்யாசாகர் இசையில். அந்த திரைப்படத்தோட முதல் பாடலாக ஒழிக்க வருது யுகபாரதி. பாடல் வரிகளில் சுரேஷ்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஹாய்ச்சா, நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல என்னதான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல என்ன
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
2: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்,
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
7: நேர்களே, நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இன்பூங்குத்து நிகழ்ச்சியின் இனிமையான கானங்களை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது கண்டேன் காதலை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடலுக்கும் வரிகளை அமைச்சிருக்காரு யுகபாரதி, மற்றும் அதற்கு குரல் வண்ணத்தை கொடுத்திருக்கிறார் ரகுல் நம்பியார். அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்து இணைஞ்சிருங்கள் உங்கள் பண்பலையோடு.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கண்டேன் காதலை திரைப்படத்திலிருந்து யுகபாரதியின் பாடல் வரிகளில் உதித் நாராயணன் கார்த்திக் குரல் வண்ணத்தில் வெண்பஞ்சு என தொடங்கும் பாடல் கேட்டு மகிழ்ந்திருங்கள், இணைந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க உள்ளது 2009 வெளியான அமைதி இயக்கத்தில் ஜெய் பிரியா ஆனந்த், லட்சுமி ராய் ஆகியோரின் நடிப்பில் வாமனன் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் முதல் பாடலாக ஒழிக்க வருகிறது ஏதோ செய்கிறாய் என தொடங்கும் பாடல். நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் பாடலுக்கு குரலை கொடுத்திருக்கிறார்கள் சௌமியா ராவ் மற்றும் ஜவேத் அலி. கேட்டு மகிழ்ந்திருங்கள் உங்கள் பண்பலையோடு.

நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்தில் இருக்கோம். பொங்குத்து நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது வாமனன் என்ற திரைப்படத்திலிருந்து

நிறைவு பெற்றது இன்றைய பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் மனதுக்கு நிறைவான பாடல்களோடு இணைந்திருந்தோம். நன்றி நேர்களே. பண்பலையில் தொடர்வது கற்செவியில் கலக்கல் பாடல்கள்.

இனிய வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் கச்சேவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய், ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேயர்களே, கச்சேரியில் கலக்கல் பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது பண்பலையோட வாட்ஸ்அப் எண்ணான 04342 என்ற முன்னெண்ணிப்போடு 2440 30 என்ற எண்ணிற்கு உங்களோட பெயர், உங்களோட ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன், லோகேஸ்வரன். இவர்கள் கேட்டிருக்கக்கூடிய பாடல் உடன்பிறப்பு திரைப்படத்திலிருந்து, கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
6: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
4: நேரம் 3:13. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க மோகனூர்ல இருந்து லக்பேஷா சகிலா, உயிரே உனக்காக அப்படின்ற திரைப்படத்திலிருந்து.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NIC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
16: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
17: திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
18: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
19: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
18: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: இணைந்திருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். கச்சவியல் கலக்கல் பாடல்களில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: ஸ்ரீ மகாலட்சுமி
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
8: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
7: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க

மாளிகை வழங்கும் கச்சேரியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. நேரம் 3:34. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கச்சேரியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். நிகழ்ச்சியில அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கடத்தூர்ல இருந்து மேகர்நாத், செந்தூர பாண்டி படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: கல்யாணத்துல கவனிச்சியா?
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
11: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
13: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தருமபுரி. தொடர்புக்கு 8608653440.
14: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
15: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
14: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
15: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
16: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
17: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
18: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
19: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
7: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கச்சவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நிகழ்ச்சியில வரும் அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க ஏற்காடுல இருந்து சாந்தகுமார், ஆவாரம் பூ திரைப்படத்துல இருந்து.
8: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
0: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
7: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
8: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
9: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
10: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
11: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: கச்சவியல் கலக்கல் பாடல்களில் நிறைவு பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. செந்தில் நகர்லேருந்து வள்ளி சரவணன், பெரிய மருது திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க.

நிறைவுக்கு வருகிறது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இதுவரை ரசித்தோம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நேயர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நேர்களுக்கு இனிய உற்சாகமான மாலை வணக்கம். உங்களோடு விடை தேடும் நாக்கள் நிகழ்ச்சி அணிந்திருப்பது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்
0: மற்றும் நான் அறிவிப்பாளர் சசிகலா கிருஷ்ணன்.
1: நேர்களை, இன்னைக்கு வந்து நிறைய குறிப்புகளோட நிறைய பாடல்களும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து பரிசாக பாடல் பெறணும்னு நினச்சிங்கன்னா எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடை தெரிஞ்சிருக்கணுன்றதை தாண்டி ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஆமாம் தானே?
0: ஆமாம், 7 நாளைக்கு ஒரு முறை தான் நேயர்கள் வரணும். இது வந்து நிறைய புது நேயர்கள் வர ஏதுவாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது ஏதுவாக இருக்கும். அதனால தான் ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள டிசைட் பண்ணிக்கோங்க. 7 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வந்து பாட்டு வாங்கிறதுக்கு தயாராகிருங்க. சரி, ஓகே. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்க நீங்கள் என்ன செய்யணும்? புதிய நேயர்களாக இருந்தால் 0-43-42 என்ற முன்னணி போட 24-40-30 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற இரு எண்களிலும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள், அதாவது வழக்கமாக வருபவர்கள், 0-43-42 என்ற முன்னணி போடு 24-40-31 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86

0: 25 என்ற இரு எண்களிலும் அழைத்து பங்கு பெறலாம் நேயர்களே. விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்களில் பல்வேறு குறிப்புகளோட கொஷின் சொல்ல நாங்கள் ரெடி. விடை தேடி பாட்டு பரிசு வெல்ல நீங்கள் ரெடியா? உங்கள் ஃபோனை எடுங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க, குறிப்புகளை கேட்டு விடையே சொல்லுங்கள்.
1: நிச்சயமாக அந்த பரிச பாடல் இருக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் வந்து ஒரு ஒரு உற்சாகத்தோடு இந்த மாலை இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக
1: இந்த மாலையில் இந்த நம்ம முதல் குறிப்பு என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளி இருக்குது சசிகலா, அதனைத் தொடர்ந்து நம்ம நேயர்கள்ட்ட பேசலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: நமது போச்சம்பள்ளியின் புதிய அடையாளமாக உருவாக்கி இருக்கும் GK Silks & Readymadesல் ஆடி ஆஃபரை முன்னிட்டு காம்போ ஆஃபரில் எந்த ஆடை எடுத்தாலும் ஒன்றுக்கு ஒன்று இலவசம். GK Silks & Readymades, குள்ளனூர் போச்சம்பள்ளி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
11: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
11: அப்பாதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
12: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965239.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் எப்பவுமே வந்து நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சாதிக்கணும், நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அந்த வகையில் ஒரு அங்கீகாரம், அதாவது குறிப்பாக இந்த சின்ன வயசுல நமக்குலாம் வந்து நிறைய இந்த அவார்ட்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா சசிகலா?
0: ஆமாம், ஆனால் எனக்கு தான் யாருமே தரவே இல்லையே.
1: பரவாயில்ல, நிச்சயமாக உங்களுக்கான ஒரு அவார்ட் கிடைக்கும், அதை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்ல பதில்ன்றது சிறந்த கேள்விக்கான பரிசுன்ற மாதிரி உங்களுக்கான நல்ல ஒரு விருது வந்து காத்துட்ருக்கு. அதை எப்போன்றதை தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
14: மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்கய்யா?
14: துணிக்கேடி மாலை கொல்ல காந்திகுமார்.
1: கார்த்திகுமாரா காந்திகுமாருங்களாங்க?
0: காந்திகுமார்
14: சார்.
1: காந்திகுமார் ஐயா, உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விருது. விருது? ஆமா, உலக அளவுல ரொம்ப பிரபலமான விருது. இந்த விருது வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பா வந்து ஆராய்ச்சி பண்றவங்களுக்கும் சாதனை பண்றவங்களுக்கும் எதிர்கால ஆராய்ச்சி திறனுக்கும் இந்த விருது வந்து வழங்குறாங்க.
0: இந்த விருது வந்து ரொம்ப உயரிய விருதுங்கய்யா. ஒரு வருஷத்துல அதிகபட்சமா 4 பேருக்கு மட்டும்தான் இந்த விருது கொடுப்பாங்க.
14: பாரத ரத்னா விருது
0: இல்லைங்கய்யா, இந்த விருது வந்து உலக அளவுல வழங்கிட்டு வராங்க. நல்லதொரு முயற்சியை தொடர்ந்து இணைந்திருங்கள், விடையை தெரிந்துக்கலாம். வருக வணக்கம்.
15: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். உங்க வானொலி பெட்டியோட ஒலியளவை மட்டும் குறைச்சிருங்கம்மா, எக்கோ அடிக்குது.
1: ஆமா, ஒன்று குறைச்சிக்கோங்க, இல்லை கொஞ்சம் தள்ளி வந்து பேசுனீங்கன்னா சரியா இருக்கும்.
15: தள்ளி போறேன். இருவருக்கும் வணக்கம் ஐயா.
1: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
15: கொக்கல் மலை மெல்லிகார்கிட்ட

0: ஏ ராஜேஷ் ஜெயராஜன் ஐயா,
1: சொல்லுங்கம்மா.
2: ராஜேஷ் ஐயாமா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
0: ஆ கேட்டுட்டு தான் இருக்கேன்.
1: விடை தெரியுமா உங்களுக்கு?
0: சொல்றேன் பாருங்க. டெல்லி கணேஷ் கர்த்தார் அவர் கொடுத்துருக்காங்க.
2: இல்லைங்கம்மா, நாங்கள் வந்து விருது பேர் கேட்குறோம். அந்த விருதுக்கு என்ன பேர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கல. நன்றிங்கம்மா, நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம். திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமார்.
2: சரிங்க குமாரையா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
3: நோபல் பரிசுங்க.
2: ஆமாம் ஆமாம்.
1: ஆமாம் இல்லைங்க, ஆமாம் இல்லை. நீங்கள் சொன்ன நோபல் பரிசுன்றதை வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட நோபல் பரிசு ஈக்குவலுக்கான ஒரு விருது தாங்கய்யா. நன்றி. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர். அன்பு வணக்கம்.
4: வணக்கம்.
1: யார் இங்க பேசுறீங்க?
4: வாங்க வளத்தோடு கேள்வி. ஜெயசீலம் கொரமாட்டப்பட்டீங்களா?
1: சொல்லுங்க ஐயா, குறிப்பு கேட்டீங்களா இல்ல உங்களுக்கு குறிப்பு வேணுமா? நோபல் பரிசு.
4: நோபல் பரிசு அதிகமா கொடுக்குறாங்க.
2: அதுக்கு இணையா கூட சொல்லலாம் இந்த பதக்கத்தை.
1: ஆமாமா, அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்ற விருது வந்து இது இல்லைங்கய்யா.
2: நன்றி.
1: இதுல உங்களுக்கான இன்னொரு சின்ன ஒரு குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணிதத்துறையில சாதிச்சவங்களுக்கு இந்த விருது கொடுப்பாங்க அப்படின்றது வந்து ஒரு உங்களுக்கான மிக பெரிய ஒரு குழுவா
2: கொடுக்குறேன். ஈஸியா வெளியே கண்டுபிடிச்சலாம்.
1: தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இது ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: தருமபுரி முக்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவெட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா August 6 to 8 வரை நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், தருமபுரி.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159, கவுன்சிலிங் கோட் 2683.
12: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடை தேடும் மிராக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்களே.
1: ஆமாம், ஒரு பதக்கத்தை பற்றி தான் கேட்டுட்ருக்கோம். அந்த அவார்டு வந்து இளம், அதாவது கணித மேதைகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு வழங்கப்படுது. அதை பற்றி தான் கேட்டுட்ருக்கோம். இனிப்பில் இனிய கூட அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா, உங்கள் பேர்.
2: மோகன் பேசுகிறேம்மா.
1: ஐயா, உங்கள் ஊர் பேர் சொல்லுங்கள்.
2: மதிகோன்பாளையம் மோகன்.
1: கண்டுபிடிச்சீங்க
2: சகோதரி, நீங்க ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு கொடுத்தீங்க. இது ஆண்டுக்கு ஒரு அதிகபட்சமா 4 பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இது இந்தியாவோட உயிரை விருதுன்னு சில நேயர் சொன்னாங்க. அப்ப நீங்க சொன்னீங்க இது இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த இரண்டு குறிப்பும் சேர்த்து நெட்ல சர்ச் பண்ணுமா?
1: அருமையா, அற்புதமா கண்டுபிடிச்சிட்டீங்கயா. உங்களுக்கு என்ன பரிசு பாடல் வேண்டும், என்ன படத்துல இருந்து?
2: எனக்கு பொண்டாட்டி தேவை படம்.
0: சரிங்க.
2: ஆராரோ பாட்டு பாட நானும் தாய் இல்லை, இந்த பாடல் பாடுமா?
1: சரிங்க, வழங்கிடலாம். இணைப்பில் இந்தமைக்கு நன்றி.
2: நன்றிம்மா.
0: நன்றி.

0: உங்களுக்கான பாடல் வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு தான் வந்து ஒலிக்கும் அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறேன் மோகனையா. நிகழ்ச்சி நிந்தமைக்கு மிக்க நன்றி. ஸோ சசிகலாவும் இப்போ இந்த அவார்டு பற்றி சொல்லியிருக்காரு இல்லையா?
1: ஆமாம்.
0: ஸோ அந்த அவார்டு பற்றின நிறைய தகவல்கள் இருக்குது. அந்த அவார்டுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம், எதனால் அந்த அவார்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து போட்டி போடுறாங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக சொல்லிடலாம். இது உலக அளவில் பிரபலமான ஒரு விருது. சிறந்த ஆராய்ச்சி சாதனைகளுக்கும் எதிர்கால ஆராய்ச்சி திறனுக்கும் இந்த விருது வந்து வழங்கப்படுது. மிக உயரிய விருதுகளில் ஒன்று. குறிப்பாக நம்ம நேயர் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் அதிகபட்சம் 4 பேருக்கு மட்டுமே இந்த விருது வந்து வழங்கப்படும். ஒரே ஒரு நபர் வந்து இந்த விருதை ஒரு முறை மட்டுமே பெற ஒரே முறை மட்டும்தான் பெற முடியும். இந்த விருது வந்து உலக அளவில் இளம் கணித மேதைகளை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் வழங்கப்படுது. பதக்கத்தில் முன்புறத்தில் ஆர்ச்சிமெடிஸ் அவர்களின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். கணிதத்துறையின் மிக உயரிய விருதுகளில் ஒன்றாக இது கருதப்படுது. கணிதத்திற்கான நோபல் பரிசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நோபல் பரிசுக்கு இணையான ஒரு பதக்கம் தான் இது. கணிதவியலாளர் ஜான் சார்லஸ் ஃபீல்டு அவர்களின் நினைவாக இந்த விருது வந்து இப்போ வரைக்கும் வழங்கப்பட்டு வருது. இந்த விருதை இன்டர்நேஷனல் மேத்தமெட்டிக்கல் யூனியன் அப்படின்ற நிறுவனம் வழங்கிட்டு வருது. சர்வதேச கணிதவியலாளர் மாநாட்டில் இந்த விருது வழங்கப்படுது. ICM 40 வயதிற்கு குறைவான கணிதவியலாளர்கள் மட்டுமே இந்த விருதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
7: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
11: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
10: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
12: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம், அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 8608653440.
13: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கடன் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 9976138178.
14: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
15: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
14: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
16: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
17: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
18: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
19: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
20: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
21: நேர்களை, நாம் இதுவரை இணைந்திருந்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிய சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடியுடன் August 17 வரை.
22: சசிகலா, ரொம்ப அருமையா வந்து மதிகன்பாளையத்தை சேர்ந்த மோகன் வந்து சரியான பதிலை சொல்லி பரிசு பாடல்
21: வாங்கிட்டார்.
22: அதே மாதிரி நீங்களும் வந்து விடைத்திடும் நாட்கள்ல சரியா வந்து பதிலை சொல்லி பாடல், அதாவது பரிசா பாடல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதோ, புதிய நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 மற்றும் மற்ற நேர்களாக இருந்தால் 0 43 42 24 40 31 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியையும் அடுத்த அழைப்பாளரை சந்திப்போம். அன்பு வணக்கம்.
23: ஹலோ, வணக்கம் ஐயா.
22: வணக்கம்.
23: நான் வேலூர் மாவட்டம் கற்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
22: சந்திரசேகர் பேசுறீங்க. சந்திரசேகர், உங்களுக்கான குறிப்பு கொடுக்குவா?
23: கொடுங்க ஐயா, முயற்சிக்கிறேன்.
22: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நிறைய விருதுகளை வாங்கின ஒரு நபர், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை முக்கிய பங்கு ஆற்றியவர்.
23: ஓகே. நான் நினைக்கிறேன் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள்.
22: சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியல, ஆமான்னு சொல்ல முடியல. ஏன்னா நான் சொல்றது எல்லாமே அவருக்கும் கரெக்டா பொருந்தும், ஆனா அவர் இல்லை. சந்திரசேகர்,
23: நீங்க வச்சிருக்கிற குறிப்புக்கு இல்ல.
22: ஆமா,

0: ஆமாம்.
1: ஓகே, நன்றி நன்றி
2: நன்றி சந்திரசேகர், நல்ல முயற்சி பண்ணுங்க. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர், வணக்கம். அப்ப வந்து மாலை வணக்கம் சொல்லணும், அன்பு வணக்கம் வேணாம்.
0: ஓ, மாலை வணக்கம், இணைப்பில்
2: சொல்லுங்க சார். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? கிருஷ்ணகிரில இருந்து சேகர் பேசுறீங்க. ஐயா, குறிப்பு கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தேசிய பாதுகாப்பு அமைப்புகளை வந்து வலுப்படுத்துறதுல வந்து குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வந்து செஞ்சவர். பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணுங்க. நன்றி. நிகழ்ச்சி மட்ட தலைப்பாளர், அன்பு வழங்கம்.
1: ஐயா மாலை வணக்கம் இருவருக்கும்.
2: ம், சொல்லுங்க ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: நாங்கள் மதிகன்பாளைய ராமகாயிரம்.
2: ஐயா, அந்த வானொலி சத்தத்தை மட்டும் குறைச்சிருங்களேன். நீங்க எல்லாமே பர்ஃபெக்டா பண்றீங்க, நிகழ்ச்சி கேட்குறீங்க, தொடர்ந்து கவனிக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க. அந்த சவுண்டு மட்டும் குறைக்க மாட்டேன்றீங்க பேசும்போது. இப்போ கரெக்டா இருக்குங்க, சொல்லுங்க ஐயா.
1: ஐயா, ஒரு
2: தேசிய பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்துறதுல மிகவும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு செஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கான குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இவர் நம்ம இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களில் ஒருவர். விடுதலை வீரர் இல்லைங்கய்யா?
0: ஐயா, இவர் வந்து சமீபத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்.
2: பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணாரு லட்சுமண் ஐயா. நிகழ்ச்சி அமைக்க நன்றி. நிகழ்ச்சி மாட்டு தலைப்பாளர், அன்பு வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டியில இருந்து நவீன் பேசுறேன்.
2: பாப்பாரப்பட்டியில இருந்து நவீன் பேசுறீங்க. நவீன் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன்,
3: கரெக்டா? தெரிஞ்சதை சொல்றேன். இவர் வந்து இப்ப தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோபல் சார், அவருக்கு வந்து லோகமானிய திலக் அவார்டு வந்து இப்ப சமீபத்துல புனேல கொடுத்தாங்க.
2: சரி,
3: நீங்க அது சம்பந்தமா கேட்டிருப்பீங்க. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சார் வந்து கொடுத்தாங்க. அவரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆளு. பாகிஸ்தான்ல போய் பாகிஸ்தான் ஆளுங்க கூட இருந்து அவரு அவங்களுடைய வந்து நிறைய விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆபிசர், அதாவது கேரளா ஐபிஎஸ் கேரட சார்ந்தவர், ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்ப வந்து 80+ ஆகும் வயசு வந்து.
2: சரிங்க நவீன், சரி இருங்க, நீங்க எவ்வளவு விஷயம் சொல்றீங்க. நான் நீங்க சொன்னது ரைட்டினே சொல்லலையே.
3: இல்ல, எனக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு நான் சொல்றேன், கரெக்டா தப்புன்னு எனக்கு தெரியல.
2: பரவாயில்ல,
3: எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்களுக்கு சொல்றேன்.
2: நல்லது நல்லது நவீன், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நீங்க சொன்னது வந்து மிகவும் சரியான பதில் நவீன். நீங்க வந்து வெற்றி பெற்றிருக்கீங்க. உங்களுக்கு பரிசா என்ன பாடல் வழங்கலாம்?
3: இந்தியன் என்று சொல்லலாம் ஒரு பாட்டு இருக்குல்ல, எஸ்பிபி பாட்டு, காந்தி பிறந்த மண் அப்படிங்கிற படத்துல இருந்து.
2: காந்தி பிறந்த மண் படத்துல இருந்து இந்தியன் சொல்லலாம்.
3: இந்தியன் என்று சொல்லலாம், இதுதான் பாரத மன்னரன் ஒரு பாட்டு இருக்கு, எஸ்பிபி பாட்டு நினைக்கிறாரு.
2: சரிங்க,
3: வாய்ஸ் அப்படிதான் இருக்கும். அந்த பாட்டு போடுங்க.
2: நிச்சயமா நவீன், ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகுதான் உங்களுக்கான பாடல் வந்து ஒழிக்கும். ஆனால் மிகவும் சரியான பதிலாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி நவீன், நீங்கள் பங்கெடுத்தமைக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை ரொம்ப வேகமாக படப்படப்படணும்னு நவீன் வந்து சொல்லிட்டாரு.
0: ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொல்லிட்டாரு. அதுவும் பாதுகாப்பு படையில இருக்கிறவரை பத்தி கேட்டா எல்லாருக்குமே ஒரு உற்சாகம் வந்துடும் இல்லைங்களா? அதுவும் இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லவா வேணும். அதனால சொல்லிட்டாரு. அவர் சொன்ன அந்த குறிப்புகள் ஏதுவாக இருந்துச்சு, பரிசு பாடலும் வாங்கிட்டாரு. நம்ம அதனை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயத்துங்களை தெரிஞ்சுக்க போகலாம். நெருக்கடி சூழல்களில் அமைதியான முடிவெடுக்கும் திறனுக்கு பெயர் பெற்றவர் தான் அஜித் தோவல். உளவு மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இளம் அதிகாரிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக கருதப்படக்கூடியவர். பஞ்சாபில் தீவிரவாதத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகளில் பங்கேற்றிருக்காரு. ஆப்ரேஷன் பிளாக் தண்டர் நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்தார். டோக்லாம் எல்லை பிரச்சனையின் போது முக்கிய ஆலோசனை வழங்கினார். பாலக்கோட் வான்வழி தாக்குதல் தொடர்பான தேசிய பாதுகாப்பு திட்டமிடலிலும் பங்கு வகித்ததுக்காக பரவலாக குறிப்பிடப்பட்டார் இவர். அஜித் தோவல் 1945 ஆண்டு பிறந்தார். 1968 ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வாகி ஐபிஎஸ் அதிகாரியாக கேரளா கேடரை சேர்ந்த பகுதியில் பணிபுரிஞ்சிட்டு வந்தார். தன்னோட காவல் பணியை கேரளாவில் தொடங்கியிருந்தாலும் உளவுத்துறையில் அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதுலேயும் ரொம்ப ஆர்வத்தோட பங்கேற்று இயக்குநராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு. 2014 முதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக பணியாற்றி வராரு. அதாவது 2014 அவர் வந்து தேசிய பாதுகாப்பு படையில் ஒரு ஆலோசகராக பணியாற்றி வருகிறாரு. இந்தியாவின் நீண்ட காலம் பணியாற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். தேசிய பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்தியதில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பு இவருக்கு உண்டு அப்படின்னு சொன்னால், மிகையாகாது. லோகமானிய திலகர் தேசிய விருது நாட்டின் முன்னேற்றத்திற்கு சிறப்பான பங்களிப்பு செய்தவர்களுக்கு வழங்கப்படும். அந்த லோகமானிய திலகர் தேசிய விருதும் இவர் வாங்கியிருக்காரு. 2026 இந்த விருது இந்தியாவின் பாதுகாப்பு துறைக்கான அவரது நீண்டகால சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்பட்டிருக்கு.
2: நிச்சயமா நிறைய தகவல்கள், அது மட்டும் இல்லாம அவருடைய சாதனைகளை கேட்கும் போது நிச்சயமா நமக்குலாம் வந்து புல்லரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் வந்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மியில் சேரத்துக்கு இது மாதிரியான ஒரு மிக முக்கியமான நபர்கள் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு பாப்பரப்பட்டி நவீன் அவர்களுடைய பரிசு பாடல் ஒலிக்கும் நேர்களே.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
10: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd year படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
11: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965-2399.
12: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
4: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். தி சென்னை சில்க்ஸ்.
1: ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: நான்கு மணி 44 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கோ ஆங்கர் வந்து பயங்கரமாக வந்து எனக்கு டஃப் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. சசிகலா சுடுத்தனையெல்லாம் வர குடிச்சிட்டு தன்னோட கம்பீர குரலை தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த குறிப்புகள் ரெடியாக இருக்க நேரை சந்திப்போம்.
4: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
3: இணைப்பில் இருக்குன்னு சொன்னால் வேகமாக போயிட்டாங்க, பரவாயில்லைங்க. கடைசியாக வந்து நம்ம பேசின குறிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான பதிலை சொல்லி பாப்பரப்பட்டி பகுதியை சேர்ந்த நவீன் வந்து பரிசுப்படல் வாங்கிட்டு போனாங்க. அதே மாதிரி நீங்களும் பரிசுப்படல் பெற விரும்பினால் தொடர்ந்து அழைக்கலாம். நிகழ்ச்சி இருக்கக்கூடிய அடுத்த அழைப்பாளர் சந்திப்போம். அன்பு வணக்கம். இனிய வணக்கம். சொல்பவர் யார், எங்கிருந்து?
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி.
3: சாம்பல்பட்டியிலிருந்து கோபால் பேசுறீங்க. ஐயா, உங்களுக்கு நான் குறிப்பு கொடுக்கலாங்களா?
5: கொடுங்க.
3: இது வந்து ஒரு விமான நிலையம், நம்ம இந்தியாவில் தான் இருக்கு. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 6 மில்லியன் பயணிகளை வந்து கையாளும் வகையில் இந்த விமான நிலையம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த விமான நிலையம் என்ன அப்படின்னு நீங்க சொல்லணும்.
5: டெல்லி விமானம்.
3: டெல்லி விமான நிலையம் இல்லைங்க.
4: முயற்சித்தமைக்கு நன்றி.
3: நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
3: நிகழ்ச்சியில் தான் இருக்கீங்க ஐயா, பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம்,
3: உங்க பேர் சொல்லுங்க.
5: ஈரோடு மாவட்டம் பெருந்தரவட்டை கோபாலகிருஷ்ணன்.
3: கோபாலகிருஷ்ணன், நான் பேசின ஒரு கோபால், நீங்க கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. கோபாலகிருஷ்ணன், விடை தெரியுங்களா உங்களுக்கு? குறிப்பு கேட்டீங்களா?
5: நான் அந்த கேக்லிங்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு வெளிய எடுத்தாலும்ட்டேன்.
3: அப்படிங்களா, சரிங்க ஐயா. உங்களுக்கு குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு விமான நிலையம், நம்ம இந்தியாவில தாங்க இருக்கு. வருஷத்துக்கு சுமார் 6 மில்லியன் பயணிகளை வந்து கையாளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது சமீபத்தில் தான் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து திறந்து வைக்கப்பட்டது. மும்பையா இல்லைங்கய்யா? நல்லா முயற்சி பண்ணீங்க, நன்றி. நீல்சனி மாவட்ட தலைப்பாளர் வணக்கம்.
4: வணக்கம்,
3: உங்க பேர் சொல்லுங்க. ராம்குமார். எங்க பேசுறீங்க?
6: என்ன சார்,
3: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
6: சேலம் மாவட்டம் மேலம்பலையில இருந்து.
3: ஓகே ராம்குமார், குறிப்பெல்லாம் கேட்டீங்களா ராம்குமார், உங்களுக்கு விடை தெரியுமா?
6: சார், நீங்க சொன்னீங்களே, இங்க ஆந்திராங்க.
3: ஆந்திரா? தெலுங்கானாவா ஆந்திராவா?
6: தெலுங்கானாவில. தெலுங்கானாவில.
3: சரி, நான் எனக்கு வந்து எந்த மாநிலம் கூட தேவையில்லைங்க, அந்த விமான நிலையத்துடைய பெயர் மட்டும் சொன்னீங்கன்னா சரி, உங்களுக்கான பரிசு பாடல் ரெடியா இருக்கும். எல்லாமே சரியா சொல்றீங்க, ஆனா விமான நிலையத்துடைய பெயரை சொல்ல மாட்டேன்றீங்களே. முயற்சி பண்ணா வந்துடும், உங்க மனசுக்குள்ளேயே இருக்கு.
7: சொல்லுங்க
3: ராஜேஸ்வரி, விடை
7: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: நீங்க எந்த ஊர் சொன்னீங்க ராஜேஸ்வரி? நீங்க
7: அதை நான் எழுதி வச்சிருந்தேங்க. அவரு

0: திறந்து வச்சதெல்லாம் அந்த இதுல பேசும்போது பண்ணாங்க, பசுமை விமான நிலையம் சொல்லிட்டு. அதனால அது எழுதி வச்சிடலாம், அதனால சொன்னேன்.
1: சரிங்கம்மா, இந்த விடை கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா?
0: நீங்க சொன்னதே எனக்கு தெரியும் கரெக்டா சரியா தப்பான்னு.
1: சரிங்கம்மா, இந்த விடிய சொல்லி நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க. உங்களுக்கான பரிசு பாடல் எந்த படத்துல இருந்து கொடுக்கலாம் அதை சொல்லுங்க.
0: துள்ளாத மனமும் துள்ளும் படத்துல இருந்து இன்னிசை பாடி வரும் அந்த பாட்டு கொடுங்க.
1: சரிங்கம்மா, கொடுத்துடலாம். ஏதோ எழுதி வச்சுலாம் நான் சொன்னேம்மா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இல்லைங்களா?
0: என்னங்க
1: எழுதி வச்சு சொன்ன இந்த விமான நிலையத்தோட பேரு?
0: எழுதி வச்சிருப்பேன், முக்கியமான தகவல் எல்லாம் எழுதி வச்சிருப்பேன். நான் பட்டன் போன் தான் வச்சிருக்கேன்.
1: சரிங்கம்மா, குறிப்புகள் சொல்லலாமே. சரிங்கம்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க, பரிசு பாடலையும் வாங்கியிருக்கீங்க.
2: நன்றி நன்றி நன்றி. உங்களுக்கான பாடல் வந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு ஒழிக்கப்படும். அதுக்கு முன்னாடி சசி, இப்போ வந்து அந்த விமான நிலையத்தில் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்களேன்.
1: சொல்லிடலாம். இந்த விமான நிலையம் ஆந்திர பிரதேசத்தில் இருக்குது. குறிப்பாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, விசாகப்பட்டினம் விஜயநகரம் அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த மாவட்டத்தில் தான் இந்த போகபுரம் விமான நிலையம், அல்லூரி சீதாராம ராஜி சர்வதேச விமான நிலையம் தொடங்கப்பட்டிருக்கு. சுமார் 6 மில்லியன் பயணிகளை கையாளும் வகையில் இந்த விமான நிலையம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 5,640 கோடி செலவில் கட்டப்பட்டிருக்கு. 1 ஆகஸ்ட் அன்று பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டது இந்த விமான நிலையம். புதிதாக அமைக்கப்பட்டிருக்கு. வணிக சேவை தொடக்கம் 1 ஆகஸ்ட் இந்த விமான நிலையத்திலிருந்து தொடங்கப்பட உள்ளது. GMR குழுமத்தால் கட்டப்பட்ட இந்த பசுமை பகுதி விமான நிலையம் திட்டமிட்ட காலத்திற்கு முன்பே கட்டி முடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இதோட சிறப்பு. விசாகப்பட்டினம், விஜயநகரம் மற்றும் ஸ்ரீகாக்குளம் போன்ற வட ஆந்திர பகுதி மக்களுக்கு இது ஒரு முக்கிய விமான போக்குவரத்து நுழைவாயிலாக அமையும் அப்படின்னு கருதப்படுது. ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகர மாவட்டத்தில் போகபுரம் அப்படின்ற இடத்துல இந்த அல்லூரி சீதாராமராஜி சர்வதேச விமான நிலையம் அமைஞ்சிருக்கு.
2: ஸோ இந்த விமான நிலையத்துக்கு நம்ம சீக்கிரமாக போகிறோம்,
1: கண்டிப்பாக போகிறோம்.
2: எதுக்கு சொல்லி பார்க்கலாம்?
1: சுற்றி பார்க்கறதுக்கு.
2: என் தங்கச்சின்றதை கரெக்டாக வந்து நிரூபிச்சிருக்க சசி. நேர்களை தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பனந்து ராஜேஸ்வரி அவர்களுடைய பரிசு பாடல் ஒலிக்க உள்ளது.
3: The Kaveri Engineering College Autonomous
4: Biomedical Civil and Computer Science Engineering Electrical and Electronics Engineering Electronics and Communication Engineering Mechanical Engineering BTech Artificial Intelligence and Data Science Information Technology Chemical Engineering and Agricultural Engineering PhD Electrical and Electronics Engineering MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: The Kaveri Engineering College Autonomous மேச்சேரி சேலம். Call 9524

0: ഇലക്ട്രിക്കൽ ആൻഡ് ഇലക്ട്രോണിക്സ് എഞ്ചിനീയറിംഗ്, ഇലക്ട്രോണിക്സ് ആൻഡ് കമ്മ്യൂണിക്കേഷൻ എഞ്ചിനീയറിംഗ്, മെക്കാനിക്കൽ എഞ്ചിനീയറിംഗ്, ബിടെക് ആർട്ടിഫിഷ്യൽ ഇന്റലിജൻസ് ആൻഡ് ഡാറ്റാ സയൻസ്, ഇൻഫർമേഷൻ ടെക്നോളജി, കെമിക്കൽ എഞ്ചിനീയറിംഗ് ആൻഡ് അഗ്രികൾച്ചറൽ എഞ്ചിനീയറിംഗ്, PhD ഇലക്ട്രിക്കൽ ആൻഡ് ഇലക്ട്രോണിക്സ് എഞ്ചിനീയറിംഗ്, MCA, MBA പോണ്ട പഠിപ്പുകൾ സിറന്ത മുറിയിൽ തകുതി പെറ്റ പേരാസിരികളാൽ കർപ്പിക്കപ്പെടുന്നു.
1: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: Under the Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, around 60 crore eligible beneficiaries are entitled to free health treatment worth 5 lakh rupees per family every year. So far, over 12 crore free treatments have been provided under the scheme, helping poor and vulnerable families save nearly 2 lakh crore rupees in out-of-pocket medical expenses. Download the Ayushman app today and create Ayushman card. For more information, call 14555.
1: Marundu eduthum kuraiyada neenda naal veliya. முதுகு கழுத்து மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை சேலம் ரோடு கிருஷ்ணகிரி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி முக்கல்நாயகன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா ஆகஸ்ட் 6 முதல் 8 தேதி வரை நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது ஸ்ரீ தீபம் கம்ப்யூட்டர்ஸ், தருமபுரி.
5: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில.
2: இன்னைக்கு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் ஃபீல்ஸ் பதக்கத்தை பற்றி கேட்டோம்.
1: ஆனால் ஃபீல்ஸ் பதக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உலகளவில் வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி முக்கியமாக இந்த பதக்கத்தை நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த மஞ்சுல் பார்கவா அப்படின்றவங்க 2014 இந்த பீல்ஸ் பதக்கத்தை வாங்கினது நம்ம இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
2: அது மட்டும் இல்லாமல் 2018 அக்ஷய் வெங்கடேஷ் அப்படின்றவரும் வாங்கியிருக்காரு, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்.
1: அது மட்டும் இல்லாமல் அதே வருஷம் 2014 வந்து இந்த பதக்கத்தை வந்து பெற்ற முதல் பெண்ணாக வந்து பார்த்தீங்கன்னா மரியம் மிஸ்ரா காணி அப்படின்றவங்க வந்து இருக்காங்க அப்படின்றத வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.
2: அதே போல் இரண்டாவது கேள்வியாக அஜித் துவால் பற்றியே கேட்டிருந்தோம், அதுக்கு பரிசு பாடலையே வாங்கி சென்றார் பாப்பாரப்பட்டி நவீன் அவர்கள். மூன்றாவது கேள்வியாக அல்லூரி சீதாராம ராஜி விமான நிலையத்தை பற்றி கேட்டிருந்தோம், அதுக்கும் பரிசு பாடலை வெற்றி சென்றார் பன்னந்தூர் ராஜேஸ்வரி அவர்கள்.
1: நேயர்களே, நிறைய பேர் வந்து ஆர்வமாக வந்து இந்த போட்டியில் அதாவது நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சித்திருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா காந்திகுமார், என் எம் துரை, குமார், மோகன், அதுக்கப்புறமா வந்து சந்திரசேகர், சேகர்,

0: நவீன், லக்ஷ்மணன், கோபால், கோபாலகிருஷ்ணன், ராஜேஸ்வரி அப்படின்ற நேயர்கள் மட்டும் பங்கெடுத்துக்கிட்டீங்க. ஒரு சில பேருக்கு வந்து இணைப்பு கிடைக்கல அப்படின்னு கவலையில் இருப்பீங்க. நிச்சயமாக உங்களுக்கும் இணைப்பு கிடைக்கும். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கேட்கறதோட மட்டும் இல்லாமல் முயற்சி செய்யுங்க அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். கடந்த ஒரு மணி நேரமாக இந்த விடைத்திடும் நாக்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ்.
1: நான் அறிவிப்பாளர் சசிகலா கிருஷ்ணன்.
0: நன்றி நேர்களே. நேரம் மாலை 5 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
3: தருமபுரி ஆல் இண்டியா இடைநேர்களுக்கு இனிய மாலை வணக்கம். கடந்த ஒரு வாரமாக ஐசியூல அட்மிட் ஆகிற கேசஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அது சம்மந்தமாக பேரண்ட்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, அதை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு பேரண்ட் கேட்டிருந்தாங்க, சார் ஆக்சிஜன் எந்தெந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் கொடுக்கணும், அந்த ஆக்சிஜன் எந்த அளவுக்கு மேலே நம்ம உடம்பில் இருந்தால் நார்மல். நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, ஐஃப்ளோ ஆக்சிஜன்றாங்க, நான் இன்வேசிவ், சிபேப், பைபேப், வென்டிலேட்டர், இதை பற்றி எங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு புரிதல் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பொதுவாக ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு மனிதனுக்கோ சேச்சுரேஷன், அதாவது உடம்பில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் நம்ம புரிஞ்சுக்கலாம், அது வந்து 92% மேலே இருக்கணும். அட்லீஸ்ட் 88-92 அந்த லெவலாவது மினிமம் இருக்கணும். 94-95 மேலே இருந்தால் நார்மல். அது சில பிரச்சனைகள்னால், நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சில சமயம் இருதய நோய் பிரச்சனைகள், வேறு சில பிரச்சனைகள், இதனால் வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் குறையும். பெரும்பாலும் இப்போ ஐசியூவில் குழந்தைங்க அட்மிட் ஆகுது அப்படின்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்னால தான் அந்த ஆக்சிஜன் லெவல் குறையும். அது ஓரளவுக்கு சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது குழந்தை நல்லா ஆக்டிவாக இருக்குது, மூச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு விட்டுறாங்க, மூச்சு விடுற வேகம் மீடியமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை அப்படின்னா வெறும் ஆக்சிஜனே போதும். அது மாஸ்க் வழியாக வைக்கலாம், இல்லை நேசல் ப்ராங்ஸ்னு சொல்லுவோம், ஒரு சின்ன டியூப் மாதிரி மூக்கில் சொருகி வைப்போம், இல்லை குட்டி குழந்தைங்களுக்கு நியூபார்னுக்கு ஹூடுன்னு சொல்லுவோம், ஒரு கிளாஸ் பெட்டி மாதிரி அதுக்குள்ளார ஆக்சிஜனை வச்சுடுவோம், அந்த பெட்டிக்குள்ளார குழந்தையோட தலை இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் ஆக்சிஜன், நார்மல் ஆக்சிஜன் செலுத்தலாம். அது பத்தலை, குழந்தை ஆக்டிவாக இல்லை, ரொம்ப மூச்சு வாங்குது, அந்த ரெட்ராக்ஷன்ஸ் கிரண்டிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூச்சு விடுறதுக்கு நிறைய சிரமங்கள் இருக்குன்னா அப்போது ஐஃப்ளோ ஆக்சிஜன் HFNC சொல்லுவோம், அது நம்ம இப்போ அது கொடுக்கறதுக்கு நிறைய மெஷின்ஸ் இருக்குது, அது கொடுப்போம். அதுவும் பத்தலை அப்படின்னா நான் இன்வேசிவ் வென்டிலேஷன், அதாவது உங்கள் சுவாச குழாய்க்குள்ள டியூப் போடாமல் அந்த நேசல் ப்ராங்ஸ் மூலியமாகவே வென்டிலேட்டர் செட்டிங்ஸில் என்னென்ன நம்ம பண்ணுவோமோ அதையெல்லாம் கொடுப்போம். அதுவும் பத்தலைனா தான் கடைசி பட்சமாக வென்டிலேட்டருங்கிறது உங்கள் சுவாச குழாய்க்குள்ள டைரெக்டாக டியூப் போட்டு அதை நாம் வென்டிலேட்டர் மூலியமாக ரெகுலேட் பண்ணுவோம். ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது, நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டால் போதும். உங்கள் குழந்தைங்க டாக்டர் ஆக்சிஜன் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஐஃப்ளோ ஆக்சிஜன் கொடுக்கணும்னு சொன்னாங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் சேச்சுரேஷன் மட்டுமே நம்ம ஆக்சிஜன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது இல்லை. உங்கள் குழந்தைக்கு இப்போ டெங்கு மாதிரியான காய்ச்சலில் ஷாக்குன்னு சொல்லுவோம், பல்ஸ் வீக் ஆகி நிறைய குளுக்கோஸ் போட்டுக்கிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் கூட ஷாக்கை கரெக்ட் பண்ணுறது கூட ஆக்சிஜன் தேவைப்படும். சேச்சுரேஷன் நார்மலாலும் மூச்சு ரொம்ப வாங்குது, ரிட்ராக்ஷன்ஸ் கிரண்டிங் இருக்குன்னா அப்பயும் ஆக்சிஜன் தேவைப்படும். ஆக்சிஜன் மாதிரியே மற்ற நிறைய சப்போர்ட்டிவ் மெஷர்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஃப்ளூயிட்ஸ் இதெல்லாம் போட்டால் தான், இல்லை கார்டியாக் ப்ராப்ளம்ஸ்னால் அதுக்கேற்ற மருந்துகள், இன்ஃபியூஷன்ஸ் அதெல்லாம் செலுத்தினா மட்டும்தான் உங்கள் குழந்தை இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆக்சிஜனும் ஒரு ப்ரைமரி சப்போர்ட்டிவ் மெடிசன், அதே மாதிரி மற்ற சப்போர்ட்டிவ் மெஷர்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆக்சிஜன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ், ஆக்சிஜன் வந்து எத்தனை நாள் கொடுக்கணும் அதை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டதை தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். வேறு சில டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக எஃப்எம் மூலியமாகவே கேட்கலாம், நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கும் கேட்கலாம். இதை பற்றி மேலும் விவரமாக ஒரு பதிவு நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் டாக்டர் தீபக் தர்மபுரின்னு சர்ச் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல நம்ம சேனல் வரும். அதில் இருக்கிற ஐசியுங்கிற தலைப்பில் இந்த பதிவும், குழந்தைங்களெல்லாம் மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்ட மற்ற பதிவுகளும் பாருங்கள். அது பார்த்துட்டு வேறு சில

0: டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்கலாம். இன்னொரு விஷயம், பெரியவங்க ஐசியூவும் குழந்தைங்க ஐசியூவும் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. நிறைய பேர் பெரியவங்க ஐசியூவில் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, அதை வந்து நீங்கள் குழந்தைங்களை ஐசியூ பண்ண மாட்டேன்றீங்கன்னு அவங்க புரிதல் இல்லாமல் கேட்பாங்க. அதனால் உங்கள் பீடியாட்ரிஷியன், குழந்தைங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ நான் அடிக்கடி சொல்கிறது தான், அதை நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் குழந்தை குணமாகும். நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐசியூ எல்லா ஃபெசிலிட்டிஸோடு இருக்குது. ஆக்சிஜன் எந்தெந்த குழந்தைக்கு தேவையோ எந்த வகையில் செலுத்தணுமோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக செலுத்துகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் கடைசியாக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டும் நம்ம ஹாஸ்பிட்டலில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ப்ராப்ளம், இல்லை ஐசியூ அட்மிட் பண்ணுற மாதிரி ப்ராப்ளம், இல்லை ஓபிஏ பார்க்க வேண்டிய எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிகேபி ஹோட்டல் எத்தாப்பில் இருக்கிற டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேருக்கு வாங்க. எப்பயுமே உங்களுக்கு சேவை செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் உங்கள் குழந்தையை கூட்டிகிட்டு வரலாம். மீண்டும் நாளை தொடர்ந்து பேசுவோம். நன்றி நேர்களே.
1: தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
2: நேரம் மாலை 5:07. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையை தொடர்வது மாலை தென்றல். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
7: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
6: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ஆதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
11: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: மாலைத்தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் முதல் பாடல் மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் இருந்து. பாடலை பாடியிருக்கிறார் KS சித்ரா. இசையமைத்துள்ளார்கள் MS விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா ஆகியோர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
13: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
14: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
12: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:18. தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் புன்னகை மன்னன் என்ற திரைப்படத்தில் இருந்து, இளையராஜா இசையில், கே.எஸ். சித்ரா அவர்களின் குரலில்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரே இடம் அன்னை சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையம், குமாரசாமி பேட்டை, தர்மபுரி. தொடர்புக்கு 860-865-3440.
2: தர்மபுரி முக்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவெட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா August 6-8 வரை நடைபெறுகிறது. அன்போடு அளிப்பது விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், தர்மபுரி.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: நேரம் மாலை 5:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வேலைக்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பூமலை பொழியுது என்ற திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
10: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சை.

0: கொடுக்குறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலைத்தின்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வருகிறது.
3: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்

0: பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: நேரம் மாலை 5:46. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எங்க ஊரு காவக்காரர் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு

0: ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: இணைந்திருக்கிறோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் என் ஜீவன் பாடுது என்ற படத்திலிருந்து.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது மாலை தென்றல். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான மங்களகரமான மாலை வணக்கங்கள். இன்று தினமொரு திருக்கோயிலில்
4: குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது பழமொழி. அதற்கேற்றாற்போல் பக்தர்களை காந்தம் போல் கவர்ந்திழுக்கும் ஆன்மீக வளமை பொருந்திய

0: நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள காந்தமலை குன்றின் மீது அமைந்திருக்கும் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை தான் நாம் இன்று தரிசிக்க போகிறோம். இங்குள்ள முருகன் பழனியை போலவே மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். இந்த கோயிலின் தல வரலாறு என்னன்னா, ஒரு சமயம் நாரதர் கைலாய மலையில் இருந்த சிவபெருமானிடம் ஞானப்பழம் ஒன்றை கொடுத்தார். அந்த மாங்கனியை பார்த்த முருகரும் விநாயகரும் தங்களுக்கே வேண்டும் என்றனர். இதனால் மாங்கனியை யாருக்கு கொடுப்பது என்ற சிவபெருமானுக்கு குழப்பம் ஏற்பட்டது. உடனே, உங்களில் யார் முதலில் உலகை சுற்றி வருகிறார்களோ அவருக்கே இந்த மாங்கனி என்று அறிவித்தார். இதையடுத்து முருகப்பெருமான் தனது வாகனமான மயிலில் ஏறி உலகை சுற்றி வர ஆரம்பித்தார். ஆனால் விநாயகர் மூஷிக வாகனத்தில் உலகை சுற்றி வருவது கடினம் என்பதை உணர்ந்து தன் தாய் தந்தையரே உலகம் என்று எண்ணி சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றி வந்து வணங்கினார். விநாயகரின் ஞானத்தையும் பெற்றோரிடம் அவர் கொண்ட பக்தியையும் பார்த்த சிவனும் பார்வதியும் மாங்கனியை விநாயகருக்கே வழங்கினர். உலகை சுற்றி வந்த முருகன் விநாயகர் வெற்றி பெற்று மாங்கனி பெற்றதை அறிந்ததும் ஏமாற்றம் அடைந்தார். கோபமும் கொண்ட முருகன் கைலாயத்தில் இருந்து தென் திசை நோக்கி வந்தார். சிவபெருமானும் பார்வதி தேவியும் எவ்வளவு சமாதானம் செய்தும் முருகப்பெருமான் கேட்கவில்லை. முருகப்பெருமானை பின்தொடர்ந்து பார்வதி, மகனே நில் என்று கூறி கைலாயத்துக்கு வரும்படி அழைத்தார். அப்போது தாயின் சொல் கேட்டு நின்ற முருகப்பெருமான் தன் தனியாக இருக்க விரும்புவதாக கூறி பழனியில் குடிக்கொண்டார். பார்வதி தேவி மகனே நில் என்று கூற முருகன் நின்ற இடமே மோகனூர் என தல வரலாறு கூறுகிறது. அதன் அடிப்படையிலேயே இங்கு முருகனுக்கு கோயில் எழுப்பப்பட்டுள்ளது. சிவன் பார்வதியின் மகனான முருகன் நின்ற தலம் என்பதால் முதலில் மகனூர் என அழைக்கப்பட்டு பின்னர் மருவி மோகனூர் என மாறியதாக கூறப்படுகிறது. இந்த கோவிலுக்கு செல்ல படிகளும் வாகனங்கள் மூலம் செல்ல வழிபாதையும் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலை அடைய மொத்தம் 39 படிகளை ஏறி செல்ல வேண்டும். இந்த 39 படிகளும் 12 ராசியையும் 27 நட்சத்திரங்களையும் குறிப்பதாக உள்ளன. மேற்கு திசை நோக்கி அருள் பாலிக்கும் முருகப்பெருமான் தனது வலது கையில் தண்டம் வைத்து ஆவுடையார் மேல் நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறார். இந்த தோற்றத்தை வேறு எந்த தலத்திலும் காண முடியாது. மனதார வேண்டி வழிபட்டால் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இத்திருத்தலத்தை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசித்து வாழ்வின் பூரண அருளை பெற வேண்டும். மீண்டும் மற்றொரு திருத்தலத்தை தரிசிக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சோழராணி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடும் பண்பலை 103.7. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. பொன்மாலை பொழுது 6:10 பொருள் பொதிந்த பாடல் வரிகளுடனும் இதயம் தொட்ட இசையுடனும் அரங்கேற்றமாகிறது பண்பலையின் இசை மின்னல் நிகழ்ச்சி. இசைமின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கவிருப்பது கயல் என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் அவர்களின் இசையில் யுகபாரதி பாடல் வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் அரிச்சரன். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசை மின்னல் நிகழ்ச்சி.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கிறது தான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை.

0: சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: 6:16 கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் இசை மின்னல் நிகழ்ச்சியின் பாடல்களை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது 96 என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.
4: தருமபுரி முக்கல்நாயகன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா August 6 to 8 வரை நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது ஸ்ரீ தீபம் கம்ப்யூட்டர்ஸ், தருமபுரி.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
6: இசைமினல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒலிக்க வருகிறது பவர் பாண்டி என்ற திரைப்படத்திலிருந்து.

நேயர்களே, ஒழித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை அடுத்து பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
1: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோள தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 நாள் ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாக எங்களுக்கு ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களுமே நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
1: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: Less premium, more bonus, most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
8: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
9: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் 0 ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
10: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள்.

0: நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிஜேபியைச் சேர்ந்த 37 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் காலை உணவின் போது கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நாள்தோறும் ஒரு மணி நேரமாவது நாடாளுமன்ற நூலகத்தை உறுப்பினர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இதற்கு ஏதுவாக சட்டங்கள் திருத்தப்பட்டிருப்பதாக கூறினார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். இன்று சென்னையில் தமது தலைமையில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: 2026-26 ஆண்டுக்கான வேளாண்மை துறையின் திருத்திய நிதிநிலை அறிக்கை நாளை 6/8/2026 பேரவைக்கு அழைக்கப்பெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து துறை வாரியான மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழியை பெற்று அவற்றின் மீது விவாதம் மற்றும் வாக்கெடுப்பு உள்ளிட்ட அலுவல்களுக்கு அதற்குரிய நேரமும் தேதியும் குறிக்கப்படும். பேரவை நாள்தோறும் காலை 9:30 சரியாக கூடும். பேரவை 8/9/2026 செவ்வாய்க்கிழமையுடன் நிறைவு பெறுவதாக இன்று கூடிய அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் புதிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாக நிதித்துறை செயலர் திரு சித்திக் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கிறதுக்காக 1545 கோடி, பயிர்க்கடன் 75,000 ரூபாய் வரை முற்றிலுமா வைவரும், அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 35,000 ரூபாய் என்று வைவரும் 6,082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்தில் வந்து 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் 560 கோடி, வெற்றி வீடு 1,000 கோடி, சிங்கப்பெண் ஃபோர்ஸ் அதில் வந்து 313 கோடி, மொத்த வரி வருவாய் வந்து 3,00,000 கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு வந்து 4,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் பற்றாக்குறை என்பது 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. மூலதன கணக்கில் செலவுகள் வந்து 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை வந்து 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது.
0: தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. மாநிலத்திற்கு தேவையான புதிய தொலைநோக்கு திட்டங்கள் எதுவும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது தொடர்பான எவ்வித அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான வழிமுறைகள் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை என்று அஇஅதிமுக கருத்து தெரிவித்துள்ளது. புதிய அறிவிப்புகள் இல்லாத பட்ஜெட் இது என்றும் அக்கட்சி கூறியுள்ளது. இந்த நிதிநிலை அறிக்கை ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள மக்கள் நலத்திட்டங்களுக்கான அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவு செய்யவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர், சில பிரிவுகளில் முன்னேற்றம் காண்பதற்கான அம்சங்கள் இருந்த போதிலும் பட்ஜெட்டின் பெரும் பகுதி ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். தவிக அரசின் நிதிநிலை அறிக்கை சமச்சீரான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்கள் நலத்திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று வெற்றி தமிழகம் என்ற இலக்கை உறுதி செய்வதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சேவை உரிமை சட்டம், நீர்ப்பாசன திட்டங்கள், செயற்கை நுண்ணறிவு திறன் நகரம், முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.

0: இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வித்துறைக்கான நிதி குறைக்கப்பட்டிருப்பதும் வேலைவாய்ப்புக்கான புதிய அறிவிப்புகள் இடம்பெறாததும் ஏமாற்றம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்துறைக்கு 2,142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது என்று மதுரை மடீசியா செயலாளர் திரு அசோக் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை ஊக்குவிக்க இது வகை செய்யும் என்று தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் விற்கப்படும் மதுபானங்களுக்கு ரசீது வழங்க வேண்டும் என்று டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்திரையன் இதற்கான உத்தரவை பிறப்பித்தார். இந்த உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பான அறிக்கை வரும் 7ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணையும் அன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: வட தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்ரீலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நுகர்வோர் உரிமைகள் தின விழா விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவு முறையை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழா நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வாகன சேவையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று தொடங்கி வைத்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 18,905 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஜெய்ப்பூருக்கு வரும் 13ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை வியாழக்கிழமை தோறும் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தோனேசியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 54 கிலோ எடைப்பிரிவில் ஹர்மன் கில்லும் மகளிர் 73 கிலோ எடைப்பிரிவில் எட்டிஷா தாஸும் தங்கப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா 2 தங்கம், 3 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிரினா ஹிரானோட்டாவை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று ரக்ஷிதா ஸ்ரீ மற்றும் மான்சி சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் ஸ்ருதி மிஸ்ரா, இஷான் பட்நாகர் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். திரைப்படங்கள் சட்டவிரோதமாக இணையதளங்களில் வெளியிடப்படுவதை தடுப்பதற்கான சட்ட நெறிமுறைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையை வரவேற்றும் குறை கூறியும் பல்வேறு கட்சிகளும் அமைப்புகளும் கருத்து தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: better than this.
1: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
2: மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலையா மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
2: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 crore रुपए क्लेम के रूप में किसानों को मिले.
5: காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஆகாஷ்வாணி
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க. நேர்களே, நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்
3: வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். முதல் அறிவிப்பாக, வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி முதுநிலை தனி செயலர், தனி செயலர் என மொத்தம் 42 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதிகளாக பட்டப்படிப்பு நிமிடத்திற்கு 120 வார்த்தை, சுருக்கெழுத்து திறன் பெற்றிருக்க வேண்டும். வயது 18 முதல் 35 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். தேர்வுகள் சென்னையில் நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 16/8/2026 அன்று கடைசி நாளாகும். மேலும் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கவும் இதுகுறித்த தகவல்கள் பெறவும் www.itat.gov.in என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சென்னையில் உள்ள மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி கிளர்க், சமூக பணியாளர் என மொத்தம் 6 காலி பணியிடங்கள் உள்ளன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பிளஸ் 2 டிகிரி மற்றும் சோசியாலஜி டிகிரி அல்லது டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். வயது பிரிவுகளுக்கு தகுந்தவாறு 18 முதல் 30 இருக்க வேண்டும். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.ccrs.ayush.gov.in என்ற இணையதள முகவரியிலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து த டைரக்டர் ஜெனரல், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், GST ரோட், தாம்பரம் சானிட்டோரியம், சென்னை 647 என்ற முகவரிக்கு வருகின்ற 9/9/2026 அன்றுக்குள் அனுப்ப வேண்டும். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதன்படி அப்ரண்டிஸ் பிரிவில் கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உட்பட மொத்தம் 1450 காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க பிளஸ் 2, ITI, டிப்ளமோ, பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 24 இருக்க வேண்டும். மேலும் இந்த பணியிடங்களுக்கு தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க www.iocl.com என்ற இணையதள முகவரியினை அணுகலாம். மேலும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 12/8/2026 அன்று கடைசி நாளாகும். இத்துடன் இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை.

0: கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழையளவு காஞ்சிபுரம் கொட்டவாக்கம் பகுதியில் 100 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.1 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் 21.6 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் 11.6 டிகிரி செல்சியஸ் வெப்பமும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 6/8/2026 மற்றும் 7/8/2026 ஆகிய நாட்களில் கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. 5/8/2026 முதல் 8/8/2026 வரை குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 9/8/2026 ஆகிய நாட்களில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. வங்கக்கடல் பகுதிகள். 6/8/2026 அன்று தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 7/8/2026 அன்று தெற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். 5/8/2026 முதல் 8/8/2026 வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கேரளா, கர்நாடக கடலோரப் பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்துடன் இன்றைய வானிலை அறிக்கை நிறைவு பெற்றது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: அறிவிப்புகள். முதலாவதாக தர்மபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆம் ஆண்டின் முதல் கட்டத்தில் வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகளின் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் 30ஆம் தேதி வரை மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் மிக முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியமாகும். தர்மபுரி மாவட்டத்தில் இக்கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவரை அன்புடன் வரவேற்று அவரது அடையாள

அட்டையை சரிபார்த்து உங்கள் குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். அடுத்த அறிவிப்பாக, தாட்கோ கல்விக்கடன் திட்டங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. பட்டியலின மாணவர்கள் உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்விக்கடன் பெற விரும்பினால் அதிகபட்ச கடன் தொகையாக 40 லட்சம் ரூபாயும் அதற்கு வட்டியாக 6.5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். பழங்குடியின மாணவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு கல்விக்கடன் வழங்க உள்ளது. அதிகபட்ச கடன் தொகையாக 10 லட்சம் ரூபாயும் அதற்கு வட்டியாக 6% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உள்நாட்டில் உயர்கல்விக்கு 10 லட்சம் ரூபாயும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு 20 லட்சம் ரூபாயும் அதற்கான வட்டியாக உள்நாட்டில் 6% வெளிநாட்டு கல்விக் கடனுக்கு 7% பெண்களுக்கு 0.5% வட்டி சலுகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான குடும்ப ஆண்டு

0: ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளுக்கு உள்நாட்டில் உயர்கல்விக்கு 10 லட்சம் ரூபாயும் வெளிநாட்டில் உயர்கல்விக்கு 20 லட்சம் ரூபாயும் அதற்கான வட்டியாக உள்நாட்டில் 6% வெளிநாட்டு கல்வி கடனுக்கு 7% பெண்களுக்கு 0.5% வட்டி சலுகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கான குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 4.5 லட்சத்தை மிகாமல் இருக்க வேண்டும். இக்கல்வி கடனை பெற்று பயனடைந்திட எவ்வாறு விண்ணப்பிப்பது, தேவையான ஆவணங்கள் என்னென்ன மற்றும் பிற விவரங்களுக்கு தருமபுரி தாட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த வட்டிக்கு கடை வாங்கி அதை கட்டுற பாத்தீங்களா, அது மாதிரி ஒரு தடவை இப்போ நிறைய கடன் இருந்தது, 3 வட்டி 4 வட்டி கடன் இருந்தது. ஒரு 10,000 ரூபா கட்டிட்டோம்னா அது அந்த கடன்லாம் அந்த வட்டியிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி கல்லூரியில் நம்ம ஆசிரியர்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு வச்சுருப்போம். அதில் நம்ம லோன் வாங்கலாம், அதில் சம்பளத்தில் பிடிச்சிக்கிடுவாங்க, வட்டியெல்லாம் அதிகமாக இருக்காது. அந்த இதில் இருந்து நான் ஒரு 10,000 ரூபா வாங்குறேன். வாங்கி இப்போ என்னுடைய திட்டம் என்னன்னா அந்த 3 வட்டி 4 வட்டி கட்டிடலாம் அப்படிங்கிறது. 10,000 ரூபா கட்டு முழுசாக. நான் சொல்கிறது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 95-96 வச்சுக்கோங்க. இப்போ இப்படி இப்போ இன் பண்ண பேண்ட்லாம் வச்சுக்கிட்டேன், 10,000 ரூபாய் வச்சுட்டேன். நானும் என் நண்பர் தோப்பாவும் ஏறி காரில் பஸ்ஸில் உட்காந்துட்டோம். நான்லாம் நம்பரில் உட்காந்துட்டு தான் போகிறோம், ஒன்றும் இல்லை, மேலே நான் பெட்டி வச்சுருக்கேன். இறங்க போகிறப்ப பயங்கர கூட்டம், இறங்க விடாமல் என்னை ஒருத்தன் தள்ளிக்கிட்டே இருக்கான் உள்ளே. நான் அவனை தள்ளிக்கிட்டு இவரையும் ஒரு, ஏன்னா இவர் கொஞ்சம் உட முடியாமல் இருந்தார் தோப்பா, அவரையும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படி படார்னு வெளியே குதித்து இறங்கி, அப்பாடா இறங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன், 10,000 ரூபாய் காணும்.
5: இது நடந்தது 1995ல்ங்க. 10,000 ரூபா அன்னைக்கு 10,000, இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள், 1,00,000 ரூபாய்க்கு மேலே இல்லையா. என்ன பண்ணுறதுனே தெரில, அங்கிட்டு ஓடி போய் இங்கிட்டு ஓடி போய் அங்கிட்டு ஓடி ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்ன தெரியுங்களா, நான் வட்டிக்கு சரி பண்ணிடலான்னு வாங்கின இந்த பணம் காணா போச்சா, வட்டியும் கட்டணும் நம்பர் 1, பணமும் போச்சு நம்பர் 2, இந்த பணத்துக்கும் என் சம்பளத்தில் பிடிப்பாங்க நம்பர் 3. இது எல்லாம் நடந்தபோது நான் என்ன நிலகுழிஞ்சு போயிருப்பேன்னு யோசிச்சு பாருங்க. மனைவி கூட கேட்பாங்க, ஏன் தூங்காமல் இருக்கீங்க என்னான்னு. இல்லை பணத்துக்காக இல்லை, இப்படி ஒரு நிலை வந்துடுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னாடி தான் நம்ம அந்த தொழிலையும் பணத்தை இழந்தோம், இதுலேயும் இழந்திருக்கோம் அப்படின்னொன்னே, சரி ரொம்ப இருட்டாக இருந்தா விடியுங்கிற நம்பிக்கை நமக்கு வரும் இல்லையா, அந்த நம்பிக்கையோடு போவோம்னு நினச்சிட்டு போவோம். எப்போவும் மற்றவங்களை கெடுத்து வாழணும்னு நினைக்கிறவங்க வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். நல்லா தாங்க இருக்கேங்க சில நேரங்களில் பார்த்தா, ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லுவோம். ஈஸ்வர வித்யாசாகர்னு ஒரு மாபெரும் கல்விமான் சின்ன பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு, பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கரும்பலகையில் பிளாக் போர்டில் ஒரு கோடை போட்டு அங்கே இருக்கிற பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு, எங்கே யாராவது எந்திரிச்சு நான் ஒரு கோடு போட்டேன்ல அதை அழிக்காமல் சின்னதாக்குங்க பார்ப்போம், நான் ஒரு கோடு போட்டேன்ல அதை அழிக்கக்கூடாது ஆனால் சின்னதாக்கணும், எப்படி ஆக்குவீங்க. பிள்ளைகள்லாம் ஒருத்தர் மொத்தம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு பையன் என்ன பண்ணால், எந்திரிச்சு அவர்கிட்ட அந்த சாக் பீஸ் வாங்கி அவர் போட்ட கோட்டுக்கு பக்கத்தில் பெரிய கோடு போட்டான். இப்போ இந்த கோட்டை அழிக்காமலே அவன் சின்னதாக்கிட்டாங்க, அவர் அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டார். அப்படியே கட்டி பிடிச்சி ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நான் போட்ட கோட்டை அழிக்காமலே சின்ன கோட ஆக்கிட்டேன். இதுலேருந்து என்ன தெரியும் தெரியுமா, பிறர் அழிவில் இல்லை நம் உயர்வு, ஆனால் சில நேரத்தில் நம் உயரத்தை காட்ட வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். உண்மைதானுங்க, நாம் சில நேரங்களில் நாம் யாருன்னு காட்ட வேண்டியது எதுக்காக தெரியுமா, பாரதத்தில் கண்ண பரமாத்மா எந்தெந்த இடத்தில் விஸ்வரூபம் எடுக்கிறார் என்பதை பார்த்தாலே தெரிந்து போகும்.

0: தூது போகிற இடத்தில் அவரை கொல்ல கௌரவர்கள் முயன்ற போது விண்ணுக்கும் மண்ணுக்குமாக நிற்கின்றார். அதுவும் அந்த இடத்துல வரக்கூடிய பாரத பாட்டை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்கும். இறைவன் எழுக்கதின் மணிகள் அழுத்திய தவிசு நிறுத்தலுமேன்னு அந்த பாட்டு வரும். அதே போல அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொல்லுகிற போது தான் யார் என்பதை காட்டுவதற்காக மன்னனும் நானே, மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே அப்படிம்பார். பிரம்மாண்டமான உருவம். இது எதுக்காகன்னா யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை. வர், என்னால் இது முடியும், ஆனால் நான் வந்து ஒரு ஆழம் விழுதுக்குள் இருக்கின்ற அந்த சிறு அணு போல் அமைதியாக இருக்கிறேன். விருந்தால் ஆலமரம் என்று நாம் உலகுக்கு உணர்த்த வேண்டும். எனவே பிறர் அழிச்சு முன்னேறணும் நினைக்கூடாதுன்னு ஒரு அருமையான தத்துவத்தை அந்த இருகோடுகள் மூலம் சொல்வார். இதைத்தான் கே பாலச்சந்தர் தன்னுடைய படத்திலையும் வச்சிருப்பார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. நேர்களின் கவனத்திற்கு இன்று இரவு 7:25 வயல்வெளி. இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் வகை பெயர்கள் சாகுபடி பில்பருத்தி எம் மாணிக்கம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து இன்று இரவு 8 இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக விளம்பரம் உள்ளது. ஸோ நேயர்கள் அனைவரும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலை சொல்லி உங்களுடைய பரிசா பாடலை நீங்கள் பெற்றுச் செல்லலாம். அதனைத் தொடர்ந்து 8:30 இடப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 8:45 நாடாளுமன்றத்தில் இன்று, இன்றிரவு 9:30 இடைவிடாத இசைமலை, 10 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக விளம்பர உள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்க புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25, மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து காலத்தால் கரையாத காவிய கானங்களை கேட்டு மகிழலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்வது சட்டப்பேரவையில் இன்று.
4: கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
5: தமிழ்நாடு அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. தமிழக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கையை நிதி, திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மரிய வில்சன் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மக்கள் நலன் சார்ந்து மக்களாட்சி நடத்திய மாபெரும் மக்கள் தலைவர்களான பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற ஆளுமைகளை தன்னகத்தே கொண்ட பெருமை வாய்ந்த இப்பேரவையின் முன் 2026-27 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளை சமர்ப்பிப்பதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்த நிதியமைச்சர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற திருக்குறளை சொல்லி தமது உரையை தொடங்கினார். இந்த நிதியாண்டில் வரவு செலவு திட்டத்தின் முக்கிய துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களை வெளியிட்ட அமைச்சர், கல்வித்துறைக்கு 52,920 கோடி ரூபாயும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 39,609 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். நகர்ப்புற வளர்ச்சிக்கு 38,715 கோடி ரூபாய், மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய், உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு 22,859 கோடி ரூபாய், நெடுஞ்சாலைத்துறைக்கு 21,524 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அமைச்சர் மேலும் பல்வேறு துறைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி விவரங்களையும் பட்டியலிட்டார். இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் மொத்த வரவினங்கள் 3,50,766 கோடி ரூபாய் என்றும், மொத்த செலவினங்கள் 4,72,585 கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதாகவும் நிதியமைச்சர் திரு

மரிய வில்சன் கூறினார். பள்ளிகளுக்காக சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் என்ற புதிய திட்டத்தை அரசு செயல்படுத்த இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மைப் பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் பள்ளி வளாகங்களுக்கு 24 மணி நேர பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும் என்றும், இதற்கென இந்த ஆண்டு 139 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் என்னும் பெயரில் நவீன உண்டு உறைவிட பள்ளிகளை அரசு நிறுவும் என்றும், பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் இந்த ஆண்டு 11 வகுப்பு பயிலும் 5,32,000 இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வைக்கும் வசதிகளுடன் கூடிய நவீன மிதிவண்டிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இதற்கென 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பதாகவும் கூறினார். மின்சார வாகனங்களை பழுதுபார்க்கும் வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மின்கலன்களின் பராமரிப்பு குறித்த பயிற்சி வழங்கப்படும் என்றும், அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12,500 வாகன மெக்கானிக்குகள் உள்பட 22,500 நபர்கள் இந்த திட்டத்தின் வாயிலாக பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன்னிலையில் நிலைநிறுத்துவதற்காக செயற்கை நுண்ணறிவு தொழில் வளர்ச்சி திட்டம் தொடங்கப்படும் என்றும், செயற்கை நுண்ணறிவு, ரொபாட்டிக்ஸ் மற்றும் இணைய கருவிகள் குறித்த அறிவுக்கான தமிழ்நாடு பள்ளி திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் அமைச்சர் திரு மரிய வில்சன் கூறினார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கான வெற்றி தொழில் முனைவோர் திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மற்றும் பெண் ஆதி திராவிட விவசாய தொழிலாளர்களை நில உரிமையாளர்களாக மாற்றும் மண்ணின் மகள் திட்டம், ஆதி திராவிடர் குடியிருப்புகள் வாழும் மக்கள் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கான அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் ஆகியவை செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், மூத்த குடிமக்களுக்காக 1,000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும், ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு இயன்முறை மருத்துவர் பணியில் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார். ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறியாடுகள் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்க்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். ஊரக பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் தகுதி வாய்ந்த 10,000 பெண்களுக்கு கறவை மாடுகள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்துடன் இணைந்து புதிய வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், இந்த திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1,00,000 ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் என்றும், சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் உள்ள 50,00,000 தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர்கள் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும் என்றும் கூறினார். கோயம்புத்தூர் அரியலூர் பகுதியில் 765 கிலோ வோல்ட் மின் பகிர்மான பாதை திட்டம் தனியார் கூட்டாண்மை முறையில் 4,000 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும், 1,187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2 கட்டம் மற்றும் 1,640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோ வோல்ட் மின் பகிர்மான திட்டம் ஆகியவற்றின் செயல்பாட்டை அரசு விரைவுபடுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், முதல்கட்டமாக சென்னை பெருநகர பகுதியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், இந்த திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 1,00,000 வீடுகள் கட்டப்படும் என்றும் கூறினார். சாலைகளில் குறைபாடுகள் இருந்தால் பொதுமக்கள் நம்ம சாலை செயலியின் மூலம் உடனுக்குடன் புகைப்படம் எடுத்து தகவல் தெரிவித்தால் அந்த குறைபாடுகள் துரிதமாக சீர் செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு குளிர்சாதன வசதிகளை கொண்ட 1,000 புதிய மின்சார பேருந்துகள் நடப்பு நிதியாண்டில் கொள்முதல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலும், ஆவடி வழியாக கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலும், ஸ்ரீபெரும்புதூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டங்களை மாநில அரசு பரிந்துரைத்து அவை இந்திய அரசின் தீவிர பரிசீலனையில் இருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரிலிருந்து கர்நாடக மாநிலம் பொம்மச்சந்திரா நகரம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு மற்றும் கர்நாடக

0: தமிழக அரசு ஆகிய இரண்டு அரசுகளுடனும் இணைந்து தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மாநிலங்களுக்கிடையிலான நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டிற்கு உரிய நியாயமான பங்கினையும் நலனையும் மற்றும் உரிமைகளையும் மாநில அரசு தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும், ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள், தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளின்படி காவிரி நீர் உரிய நேரத்தில் திறந்துவிடப்படுவதையும் தமிழ்நாடு உறுதி செய்யும் என்றும் திரு மரிய வில்சன் கூறினார். மேகதாது திட்டம் போன்ற மாநிலத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய திட்டங்களை எதிர்ப்பது உள்ளிட்ட சட்ட ரீதியான, தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக ரீதியிலான தொடர் முயற்சிகள் மூலம் தமிழ்நாட்டின் நீர் உரிமைகளை அரசு பாதுகாக்கும் என்றும் கூறிய அமைச்சர், மேலும் நீண்டகால நீர் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் விவசாயிகளின் நலனை மேம்படுத்தவும் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்றும் கூறினார். காவிரி, வைகை, குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும், மேலும் பெண்ணையாறு, செய்யாறு, பாலாறு, பெண்ணையாறு, தாமிரபரணி, வைப்பாறு ஆகிய நதிகளின் இணைப்பிற்கான விரிவான திட்ட அறிக்கையினை தயார் செய்வதற்கு 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் மணப்பெண்களுக்கு 8 கிராம் தங்கக்காசு மற்றும் பட்டுப்புடவை வழங்குவதற்காக 812 கோடி ரூபாயும், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் சீர் திட்டத்தின் கீழ் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்குவதற்கு 560 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தற்போது செயல்பாட்டில் உள்ள முக்கிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பற்றிய பல்வேறு விவரங்களையும் நிதியமைச்சர் வெளியிட்டார். பொது விநியோக திட்டத்திற்கு மானியமாக 14,019 கோடி ரூபாய், மகளிர் உரிமை திட்டத்திற்கு 14,414 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். போக்குவரத்து கழகங்களுக்கு 10,108 கோடி ரூபாயும், சிறு குறு நடுத்தர குடும்பங்களுக்கு மானியமாக 2,021 கோடி ரூபாய், ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,300 கோடி ரூபாய், அரசு மின்சார நிறுவனங்களுக்கு நிதி உதவியாக 22,626 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு பணியில்லா கால மீன்பிடி உதவித்தொகை தற்போது வழங்கப்பட்டு வரும் 6,000 ரூபாய் 7,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், புதியதாக தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்றும், தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் 3.0 மேம்படுத்தப்பட்ட வடிவில் செயல்படுத்தப்படும் என்றும், வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்தார். இன்று காலை சரியாக 10 மணிக்கு வழக்கம் போல திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறி அவை நடவடிக்கைகளை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தொடங்கி வைத்தவுடன் சரியாக 10:01 நிதிநிலை அறிக்கையை வாசிக்க தொடங்கிய நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சரியாக 12:31 தமது உரையை நிறைவு செய்தார். ஒரு சிறு சலசலப்பு கூட இல்லாமல் இன்றைய அவை நடவடிக்கைகள் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சட்டப்பேரவையில் இன்று. எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன்.
2: மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் கடற்கரையில் மாபெரும் தூய்மைப் பணி முகாம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டு தூய்மைப் பணி குறித்த உறுதிமொழியை ஏற்று முகாமை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுற்றுலா வளாகம், கடற்கரை, நெடுங்கல் தூண் வளாகம், கண்ணகி சிலை வளாகம், சிறுவர் பூங்கா மற்றும் சிலப்பதிகார கலைக்கூடம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற தூய்மைப் பணியில் நேரடியாக பங்கேற்றார். மாவட்டம் முழுவதிலிருந்து வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, மருத்துவத்துறை, கல்வித்துறை, வனத்துறை, காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து முகாமில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து சுற்றுலா வளாகத்தில் பனைமரங்களை அதிகரிக்கும் நோக்கில் பனை விதைகள் நடவு செய்யும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார்.
3: ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தின் கலை, கலாச்சாரம் மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறந்த எழுத்தாளர்களுக்கு தலா 1,00,000 ரூபாய் பரிசு வழங்கப்பட உள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகம் அல்லது தமிழ்நாடு அரசின் இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை படைப்புகளின் விவரங்கள் மற்றும் புகைப்பட ஆதாரங்களுடன் வருகிற August 25 மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் செயல்படும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். விவசாய அடையாள எண் பதிவு செய்துள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டா நிலங்களையும் கட்டாயம் இணைத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு அடையாள எண் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே பதிவு செய்து சில விவசாயிகள் தங்களது அனைத்து பட்டா நிலங்கள்

0: யும் சேர்க்காமல் ஒரு பட்டா நிலத்தை மட்டும் பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. எனவே பதிவு செய்துள்ள விவசாயிகள் தங்களது பெயரில் உள்ள அனைத்து பட்டாக்கள், ஆதார் எண் மற்றும் ஆதாருடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண்ணுடன் அந்தந்த வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அல்லது தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி மீதமுள்ள நிலங்களின் விவரங்களையும் பதிவு செய்து கொள்ள வேண்டும். பயிர்கடன், உரம் வழங்குதல் உள்ளிட்ட அரசின் வேளாண் சேவைகள் விவசாய அடையாள எண்ணில் பதிவு செய்துபட்டுள்ள நிலங்களின் அடிப்படையிலேயே வழங்கப்படுவதால் அனைத்து விவசாயிகளும் தங்களது முழு நில விவரங்களையும் பதிவு செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டுள்ளார்.
1: ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவிரி கரையில் பக்தர்கள் பாரம்பரிய முறையில் வழிபாடு நடத்தினர். காவிரி அன்னையை கன்னிப்பெண்ணாக நினைத்து காப்பரிசி, காதாள கருகமணி, கண்ணாடி வளையல், மஞ்சள் குங்குமம் வைத்து தீபமேற்றி வழிபட்டனர். பெண்கள் மஞ்சள் கயிறு அணிந்தும் புதுமண தம்பதியினர் தாலி பிரித்து மீண்டும் கட்டும் பாரம்பரிய சடங்கையும் மேற்கொண்டனர். காவிரியில் தண்ணீர் வராததால் நகராட்சி சார்பில் புஷ்கர தொட்டியில் நிலத்தடி நீர் நிரப்பப்பட்டு அதில் பக்தர்கள் நீராடி ஆடிப்பெருக்கை விழாவை கொண்டாடினர். தொடர்ந்து காவிரி அம்மன் ஆலயத்தில் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. காவிரியில் விரைவில் தண்ணீர் வரவேண்டும் என பக்தர்கள் பிரார்த்தனை செய்தனர்.
0: மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓய்வூதியர்களுக்கான குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் செப்டம்பர் 11 காலை 10:30 மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் திருச்சிராப்பள்ளி மண்டல கருவூலம் மற்றும் கணக்குத்துறையின் இணை இயக்குநர் பங்கேற்கிறார். மாவட்டத்தில் மாநில அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றும் இதுவரை ஓய்வூதிய பலன்கள் கிடைக்காதவர்கள் மட்டுமே தங்களது குறைகள் தொடர்பான மனுக்களை தேவையான விவரங்களுடன் ஆகஸ்ட் 19 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இரட்டை பிரதிகளில் அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே மனு அளித்து நிலுவையில் உள்ளவர்கள் தங்களது முந்தைய கடித எண்ணை குறிப்பிட்டு மீண்டும் மனு அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார வாரியம், தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் மற்றும் நூற்பாலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள் தங்களது மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பாமல் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கே அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார்.
1: உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெண்கள் முன்னேற்றம், மக்கள் நலன் குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முத்துவடிவேல் உறுதிமொழி ஏற்க வைத்து பேரணியை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய பேரணி முக்கிய சாலைகள் வழியாக தர்மபுரம் வரை நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்று மக்கள் தொகை கட்டுப்பாடு, பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆரோக்கியமான குடும்ப வாழ்க்கை குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் இடம்பெற்ற பதாகைகளை ஏந்தி சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட, மறுசுழற்சி செய்ய முடியாத, ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிக்கும் நடவடிக்கையாக நகராட்சி சார்பில் அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் உத்தரவின்படி மயிலாடுதுறை நகராட்சி அதிகாரிகள் நகராட்சிக்கு உட்பட்ட மளிகை கடைகள், தேநீர் கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகள், சாலையோர விற்பனை நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் பழச்சாறு கடைகளில் திடீர் ஆய்வு நடத்தினர்.
2: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்த 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019 இதே நாளில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 யூனியன் பிரதேசங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தியாவசிய

0: பொருட்களின் விலையை மத்திய அரசு தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக உணவுத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக விலையை கண்காணிப்பதற்கென 7 உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 41 உணவுப் பொருட்களின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 579 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பி எல் வர்மா தெரிவித்தார். எல்நினோ தாக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். பாஸ்போர்ட் சேவை மையம் இல்லாத மக்களவைத் தொகுதிகளில் அவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், தற்போது 515 மக்களவைத் தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். எஞ்சியுள்ள தொகுதிகளில் உள்ள தலைமை அஞ்சலகங்களில் இதற்கான சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின்போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறையை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகேவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் கடனுதவி திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிருக்கான உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவும் வகையிலான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரன் தாரன் மற்றும் அம்ரித்சர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்ட போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து

பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மஹேதோ தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரேன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ராஞ்சியில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் இதனை வெளியிட்டார். 2,21,00,000 வாக்காளர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக 43,00,000 மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மிசோரமில் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் 8 நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் கடந்த மாதம் 17 முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 23 மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயில் காரணமாக 2,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சியோலில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலக பூம்ராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் 4-6, 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் பிரான்சின் லூயி லாரூயை வென்றார். உலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி புதுதில்லியில் வரும் 17 தொடங்கி 24 வரை நடைபெறவுள்ளது. பட்டுமி ஓபன் ஊஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் கேஷ்வி, சனத், பிரியோபிரத் தலா 1 தங்கப்பதக்கத்தையும் ஆர்த்தி மற்றும் ராஜ் தலா 2 தங்கப்பதக்கங்களையும் வென்றனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஷ்வா ஜாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 7:25.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு
3: 99 78 178.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? யார்கிட்டயாவது ஐடியா கேட்டியா? யாராவது ஐடியா சொன்னாங்களா? அத வச்சுதான் தொடங்கிட்டியா? உன் காட்டுல மழைதான் போல.
1: என் காட்டுல மட்டும் மழை இல்ல, எல்லாரு காட்டுலயும் மழைதான். அதனாலதான் அந்த மழையை வச்சு விவசாயம் பண்ணலாம்னு வந்திருக்கேன்.
0: அது சரி, உனக்கு விவரங்களை யார் சொன்னாங்கன்னு கேட்டனே, அதை பத்தி நீ சொல்லவே இல்ல.
1: சொன்னாங்களா? சொல்ல போறாங்க. நிலத்தை இப்பவே பக்குவப்படுத்தி வச்சுக்கிறேன்.
0: அப்படியா? சூசகமாதான் வேலை பண்றீங்க. யாரு சொல்ல போறா, எப்ப சொல்ல போறா, எங்க சொல்ல போறா, அந்த விவரங்களையும் சொல்லிட்டா நானும் கேட்டு தெரிஞ்சுப்ப இல்ல, எனக்கும் பயனுள்ளதா இருக்கும் இல்ல.
1: நல்ல விஷயத்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு நைட்டு 7:25 நம்ம தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வயல்வெளி நிகழ்ச்சியில விவசாய அனுபவ குறிச்சு நம்ம சுண்ணாம்பட்டி ஆர் பழனிசாமி ஐயா தகவல சொல்ல போறாரு.
0: அப்படியா? அதனாலதான் இவ்ளோ தீவிரமா நிலத்தை பக்குவப்படுத்திட்டு இருக்கீங்களா? சரி சரி, நம்ம ரெண்டு பேரும் அந்த நிகழ்ச்சிய தவறாம கேப்போம். என்ன, நான் சொல்றது சரிதானே?
1: சரிதான் பிள்ளை.
2: வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் விவசாய அனுபவம் குறித்து சுண்ணம்பட்டி ஆர் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் ஞான பிரகாசம்.
3: ஐயா வணக்கம்.
4: ஐயா எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க இப்போ?
3: ஐயா 3 ஏக்கர் இருக்குங்க.
4: 3 ஏக்கர் வச்சிருக்கீங்களா? 3 ஏக்கர்னா இப்போ என்ன போட்டிருக்கீங்க?
3: மஞ்சள் போட்டிருக்குதுங்க ஐயா. பார்த்தீங்கன்னா அந்த மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால மஞ்சள் போட்டிருக்கேன்.
4: சரிங்க ஐயா.
3: எல்லாம் போட்டு கொத்தி விட்டுருக்குறேங்க.
4: இப்போ கொத்தி விட்டுருக்கீங்க மஞ்சள். சரி, மஞ்சள் 3 ஏக்கர்னா முழுசாவே மஞ்சள் தான் போட்டுங்க?
3: இல்லைங்க, ஒரு 1.5 ஏக்கரை போட்டுக்கிறேன். அந்த வருஷம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
4: சரிங்க,
3: அதனால சரி கொஞ்சம் கம்மியாக சில்லற பயிர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்குங்க.
4: சரி, 1.5 ஏக்கருக்கு மஞ்சள் போட்டிருக்கீங்கன்னா இன்னொரு 1.5 ஏக்கருக்கு
3: வேற இருக்குங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் போட்டிருக்கேன், தேவனம் பிள்ளை கொஞ்சம் போட்டிருக்கேன், தக்காளி ஒரு கொஞ்சம் நட்டேன். எல்லாம் கொஞ்சம் சில்லற பயிர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த வருஷம் கொஞ்சம் தான் தண்ணி கம்மியாக இருக்கு இல்லையா, மழை கம்மி இந்த வருஷம். அது ஏன்னா நம்ம மாநிலத்தில் என்ன தெரியல, இல்லை இந்தியா முழுவதும் தெரியல, கண்டிப்பாக அந்த மழை கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் சிம்பிளாக போட்டிருக்கேன் ஐயா இந்த வருஷம்.
4: சரி, இப்போ மஞ்சள் வந்து 1.5 ஏக்கர், மீதி 1.5 ஏக்கரில் வந்து எல்லாம் பிரித்து
3: போட்டு வச்சுருக்கிறேன். கொச்சி.
4: சரி, மஞ்சளுக்கு எங்கே விதை வாங்கினீங்க
3: ஐயா? அங்கேயே லோக்கலில் கொடுக்குறாங்க ஐயா. கிலோ ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா ரேஞ்சுக்கு நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 30-35 ரூபா ரேஞ்சில் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 50 ரூபா 55 ரூபா அந்த போட டைம் அது ஒரு விலை அதிகபட்சமாக போய்த்து போயிருக்கு.
4: சரிங்க, இப்போ வந்து விதை வந்து விலை ஏறி இருக்கு.
3: விலை ஏறி இருக்குது.
4: சரி, இப்போ போன தடவை வந்து குண்டாலன்னா நல்ல விலைக்கு போச்சுங்கிறனால தான் விலை ஏறி இருக்கா அப்படிங்க?
3: அப்படி தான். ஆமாங்க ஐயா. அது பார்த்தீங்கன்னா மஞ்சள் ரொம்ப நாள் விட்டுட்டு இருந்தாங்க. மஞ்சள் விலையில்லைன்னு சொல்லிட்டு போன வருஷம் அதுக்கு 3 வருஷம்லாம் வேறு 6000-7000 போயிச்சு கொண்டால. இந்த போன வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்ததை கூட பார்த்தீங்கன்னா ஒரு 16000 தான் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 20000 ரூபாய் விற்கிது. ஒரு 300 ரூபா 19700 ரூபா ரேஞ்சில் இன்றைக்கி இருக்குது.
4: சரிங்க,
3: விரலி.
4: சரி, இப்போ அதுக்கு மஞ்சளுக்கு வந்து விதை போட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு களைலாம் எப்படி சரி பண்ணீங்க, கொத்துனீங்களா இல்லை எப்படி?
3: இல்லைங்க, அது ஒரு நட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டிங்கன்னா அந்த ஒரு மாதம் 1.5 மாதத்தில் அந்த நிறையாலாம் பில்லு வரும். அது கொஞ்சம் மீடியமாக, ஏன்னா அது மஞ்சள் முளைப்பு திறன் கம்மியாக தான் இருக்கான். அப்போ அறுவலில் தான் கொத்தி எடுக்கணும். கொஞ்சம் மேலே வரும்போது உரம் வச்சு கொத்தி விட்டுலாங்க ஐயா.
4: சரிங்க, இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்குன்றீங்க, ஆனால் தண்ணிக்கு என்ன பண்ணுறீங்க?
3: தண்ணி இல்லைங்க, அதான் கிணத்துல தான் இருக்குது. இப்போதைக்கு ஓரளவுக்கு லெவலாகினு வருது, சொட்டு நீர் பாசனத்தில் தான் போட்டிருக்கேன். அதனால் இப்போதைக்கு சரியாக போயிடும். இன்னும் 1-2 மாதம் மழை வரலாம், ஆனால் என்ன பண்ணுதுன்னு ஒன்றும் புரியலைங்க. நம்மளுக்கு மட்டும் இல்லை, இது நாடுக்கு நாட்டுக்கு அந்த என்னுடைய நிலைமை தான் இருக்குது.
4: சரி, அறுவடை எப்போ பண்ணுற மாதிரிங்க?
3: அறுவடை பார்த்தீங்கன்னா திருப்பியும் சித்திரை வையா அந்த லைனில் ஒன்றாதான் தான்.
4: சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து இப்போ 1.5 ஏக்கரில் போட்டிருக்கீங்கன்னா 1.5 ஏக்கருக்கு வந்து விதை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சு மொத்தமாக?
3: அதாச்சு ஒரு டன்னு என்னமோ எடுத்தேன், 30000 ரூபா
4: 30000 ரூபா வரைக்கும். சரி, இப்போ அதுக்கு வேலைக்கெலாம் ஆளுங்களாம் வந்துடுறாங்களா? அது விதைக்கிறதுக்கு அந்த கொத்துறதுக்குலாம் எல்லாத்துக்கும் ஆளுங்க கிடைக்கிறாங்களா?
3: ஏன்னா 1-2 வராங்க ஐயா, மீதி போட்டுக்கு நாமளே இதை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்க வேண்டியது தான். அது முன்ன கண்டிஷனில் இப்போ யாரும் வரதில்லை, எல்லாம் அவங்கவுங்களும் பண்ணி பண்ணுறாங்க, அவங்க இதை முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பார்த்துக்குறாங்க. வேலையாட்கள் இப்போ பற்றாக்குறை தான்.
4: சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1.5 ஏக்கரில் மஞ்சள் போட்டிருக்கீங்க, மீதி 1.5 ஏக்கரில் வந்து என்னென்ன பயிர் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அதுக்கு எப்படி பிரித்து வைக்கிறது வந்து எப்படி பிரித்து போட்டிருக்கீங்க, அதை பற்றி விளக்கமாக சொல்லுங்களேன்.
3: மஞ்சளுக்கு அவ்வளோதாங்க, ஒரு 5-6 சால் ஓட்டணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எருவெல்லாம் ஓட்டி விட்டுட்டு கொஞ்சம் பெரிய அந்த புழுதி ஓரளவுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் மஞ்சள் ஓரளவுக்கு அந்த ஈல்டு வருது.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி. ராசாத்தி, ராசாத்தி, ஏதோ வயல்ல இறங்கி மும்மரமா ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்க போல, என்ன விஷயம் புள்ள?
1: ஆமாமா, வேலைதான்.

0: ஆனால் அது வரதில்லைங்க. ஒரு டைம் ரெண்டு டைம் மூலம் உழவு ஓட்டிட்டாலும் அது வரதில்லை. நல்லா ஓரளவுக்கு நல்லா அந்த மண் ஓரளவுக்கு நல்லா புழுதி அருமை இருக்கணும். அந்த கண்டிஷனுக்கு அவ்வளோதான் பார் போட்டு அப்படியே மஞ்சள் போட்டு அவ்வளோ மூடி வச்சுங்க. இப்போ அவ்வளோதான் கால் போட்டுருதுங்க ஐயா. அவ்வளோதான் இப்போ நல்லா பயிர் வெளியே வந்துட்டு மாதிரி அவ்வளோ கொத்தி உரம் வச்சு அப்படியே மாற்றி விட்டுருவாங்க. மீதி பார்த்தீங்கன்னா அது வெண்டைக்காய் போட்டிருக்கேன். வெண்டைக்காய் இதெல்லாம் ஓரளவுக்கு நாமளே இப்போ எங்கள்களில் இருக்கேன், நாங்களே வேலை பார்த்துன்னுக்குறேங்க. இதை கொத்தி விட்டு இதை களைகளை ஓடிச்சு விட்றேன். அதுக்கெல்லாம் ஆள் வச்சு ஒன்றும் முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிலோ வந்து ஒரு 16 ரூபா 18 ரூபா தான் இருக்குது. அதுக்கு நம்ம ஆள் வச்சு நாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா.
1: சரி,
0: அதனால இப்போ அந்த வேலையை நாங்களே பார்த்துன்னுக்குறேங்க.
1: சரி, இப்போ வெண்டைக்காய் பண்ணியிருக்கீங்க, அது இல்லாமல் தக்காளி போட்டிருக்குன்னு
0: சொன்னீங்க.
1: தக்காளி போட்டிருக்கீங்க,
0: அது ஒரு 40 சென்ட் இருக்குங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் அவ்வளோ தான் சரியான லாக்கு. கூட பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான் போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி மழையும் வேற இல்லை. இப்போ எதனா இனிமேல் கண்டிப்பாக விலை ஏறும். ஏன்னா மழை இல்லாத இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா. இந்த சீசன் அவ்வளோ தான் சீசன். இப்போ வேக்காட்டு காலம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக விலை ஏறிடுறது. அது என்னன்னு தெரியல. தக்காளி நடும் போதெல்லாம் நம்மளுக்கு இதே நிலைமை தான். இப்போதைக்கு அதான் சொட்டு நீர் விட்டுனுக்குதுங்க ஐயா. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஏற்பாடு பண்ணி தான் வச்சுனுங்கிறங்க. இதான ஒரு மாதம் தாங்க, ஆனால் கண்டிப்பாக இல்லைன்னு இல்லை. அதுக்கு மேலே கொஞ்சம் மழை வரலாம், வாய்ப்பு கம்மி தான்.
1: சரிங்க, இப்போ இதுக்கு வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா நிலம் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக தானே இது பண்ணியிருப்பீங்க. சரி,
0: தனித்தனியாக தான் ஏன் பண்ணி.
1: அதுக்கு என்ன மஞ்சளுக்கு என்ன பண்ணீங்கன்னு சொன்னீங்க, இதுக்கு தக்காளிக்கெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொன்னோம்.
0: தக்காளிக்கும் சொட்டு நீர் தான் போட்டுங்கிறங்க.
1: சரி,
0: சொட்டு நீர் தான் போட்டுங்கிறேன். தக்காளியை தான் நாற்று தான் பண்ணியில் தான் கிடைக்குது இல்லையா. அதை தான் ராயக்கோட்டை கிட்ட தான் வாங்கி
1: வந்துட்டேன். சரி, தீவன பொருள் போட்டிருக்கேன்னு நீங்கள், அது என்ன
0: தீவன பிள்ளை போட்டிருக்கேன். என் மாட்டுக்கு தான் இருக்குது, மாடு ஒரு 2-3
1: இருக்குது.
0: மூணு
1: மாடு இருக்குது. என்னென்ன மாடு வச்சுருக்கீங்க?
0: எல்லாம் நாட்டு மாடலாம் இல்லைங்கய்யா. அதான் அந்த ஹெச்எஃப்னு சொல்லலாம், அது ஜெர்சி இருக்குங்கய்யா.
1: சரிங்க, இது கண்ணுக்குட்டியெல்லாம் ஏதாவது?
0: கண்ணுக்குட்டி இருக்குங்கய்யா. அது சரி, கண்ணுக்குட்டி பால் கறக்குது, ஒரு மாடு பால் கறக்குது. மீதி 2 சனியாக இருக்குங்கய்யா.
1: மீதி 2 சனியாக இருக்குது. சரி, இப்போ மாடுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுகவே கோமாரி தடுப்பூசி முகாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. தடுப்பூசிலாம் போட்டிங்களா?
0: போடலைங்க. இப்போ தான் இனிமேல் இந்த மாதம் நானும் நம்ம நிலையத்தில் கேட்டிருந்தேன், விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்ம ஏரியாவுக்கு டாக்டருங்க இன்னும் வரலைங்க.
1: சரிங்க, இதான் இந்த 31ஆம் தேதிக்குள்ளே முகாம் நிறைய நடந்துட்டுருக்கு எல்லா இடத்துலையும். அதை போட்டிங்கன்னா நல்லதில்ல மாடுங்களுக்கு?
0: இல்லை, கண்டிப்பாக தான். அதை கண்டிப்பாக கூப்பிட்டு போட்டுறேன் கண்டிப்பாக. ஆனால் வரும்போது நானும் கூப்பிட்டு போடணும்னு நினச்சி அவங்களும் சரி வரலன்னா. ஸோ வரும்போது அவங்ககிட்ட சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறாங்க. சென்னையாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போடுறாங்க. சென்னை இல்லைனாலையும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு போகிறேன். இப்போ தடுப்பூசி போகிறது நல்லதுங்கய்யா. இப்போ நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம மாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த இந்த ஒரு வாய்ப்பு பயன்படுத்தணும். இது நம்ம இது மூலியமாக சொல்லிக்கிறேன், நம்ம நிலையத்தின் மூலியமாக சொல்லிக்கிறேன்.
1: சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடுங்களுக்கு வந்து வேறு நோயெல்லாம் நிறைய வரும் இல்லையா, அதெல்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்களா? இப்போ மாடுங்களுக்கு என்ன தனியாக கொட்டகை மாதிரி வச்சுருக்கீங்களா? என்ன
0: கொட்டகை மாதிரி இருக்குங்க ஐயா. அதுக்கு அதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் அந்த ஒரே தவளை மாற்றி மாற்றி கட்டுவாங்க. அந்த அந்த கோமியாக சாணியெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே தவளை இருக்கும்போது என்னதுன்னா அந்த ஈரம் மடி வீக்கம் அது மாதிரி நோயெல்லாம் அட்டாக் பண்ணுதுங்க. ஆனால் இல்லைன்னு சொல்லலை. நம்மளுக்கு கொஞ்சம் இடம் வசதி இருக்கிறதுனால தனித்தனியாக மாற்றி
1: கட்டிக்கிறேங்க.
0: அந்த ஒரு காஞ்சி தரம் வந்து காஞ்சி ஈக்குவலே இருந்துச்சுன்னா ஒன்றும் எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாத இல்லைங்க. வேறு எதனா அந்த ஈரமாக அப்படின்னு படுக்கும் போது தான் கண்டிப்பாக வந்து மடி வைக்கும், ஏதோ ஒரு காய்ச்சல் கீச்சல் வருதுங்க. அந்த கொசு அந்த ஈலம் கரும்போது அந்த கொஞ்சம் கோமியும் பெய்யும்போது கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கணும். தரையை சுத்தமாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு எதுவும் நோய் அட்டாக் பண்ணாதுங்க. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்கய்யா.
1: சரிங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடுங்களுக்கு வந்து கோமாரி தடுப்பூசி முகாம் இப்போ நடந்துட்டுருக்கு, அது போட்டுறேன்னு சொல்லிட்டீங்க. மற்ற மடி வீக்க நோய் அதெல்லாம் வருதுன்னா அதுக்கு எப்படி மருத்துவர் வந்து பார்த்துட்டு போகிறாங்களா அப்பப்போ, இல்லை நீங்கள் தான் போகணுமா?
0: இல்லைங்க, நாம்பளை கூப்பிட்டு தான் என்
1: போட்டுக்கிறேங்க.
0: லோக்கலில் இருக்காங்க டாக்டரே, ஃபோன் பண்ணால் வந்துடுறாங்க.
1: சரி,
0: வேறு ஒன்றும் இல்லைங்க. அது வரும்போது ஃபோன் பண்ணால் இப்போ காலையில் சொல்லிட்டு சாயந்தரம் போது வந்துடுறாங்க. வரும்போது கூப்பிட்டு நம்ம பார்த்துக்க வேண்டியதான். நாம தான் அது பண்ணுறோம், ஏன்னா அதுக்கு வாயிலா ஜீவன். நாமளுக்கு தான் தெரியணும் அது என்ன என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு. அதுங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா. ஆமாம்.
1: சரி, இப்போ அதுங்களுக்கு தீவனம்லாம் என்ன பண்ணுறீங்க? அதுக்கு தீவன மேலாண்மைலாம் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க?
0: அதுங்களுக்கு அந்த சென்ட்ரலே கொடுக்குறாங்க ஐயா. அதுக்கு பேரை சொல்லக்கூடாது. அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் கொடுக்குறாங்க, அது கொஞ்சம் நல்லா
1: இருக்குது.
0: வேறு கடையில் எடுக்கிற தீவனத்தை கூட அந்த அதே சென்ட்ரலில் கொடுக்கறது ஓரளவுக்கு ரேட் அதிகம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டைக்கு ஒரு 200 ரூபா ரேஞ்சு 300 ரூபா ரேஞ்சில் அதிகமாக இருக்குது ரேட்டு. அந்த 200-300 ரூபா கொடுத்தீங்கனாலே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு தரம் இருக்குது. அந்த 200-300 கம்மி பண்ணுற அளவுக்கு அந்த தரமும் குறைஞ்சி போயிடுது.
1: சரி,
0: வேறு லோக்கலில் எடுக்கிறதாலும் வேறு தவளை எடுக்கும் போது.
1: சரி, பால் எத்தனை லிட்டரு ஒரு நாளைக்கு கறக்குறீங்க?
0: பால் காலையில் ஒரு 9 லிட்டர். இப்போ ஒன்று ஒரு மாடு தான் ஏன் கறக்குது. காலையில் ஒரு 9 லிட்டர் வரும், சாயந்தரம் ஒரு 7-7.5 அந்த ரேஞ்சில் வருது. ரேட்டு ஒரு 33 ரூபா 35 ரூபா 36 ரூபா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரியாக வருதுங்க. அந்த தீவனத்தை குறைச்சிங்கன்னா பச்சை தீனி போட்டிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக வருது, பாலும் கூடுதலாக வருது, ரேட்டு மின் பண்ண அதிகமாகுது. பச்சை தீனி போடலைங்கன்னா ரேட்டு குறைஞ்சி போயிடுது. அந்த புழக்கது தான் போடும்போது தீவனம் போடும்போது அந்த கண்டிஷன் ரேட்டு மின்ன பண்ண இருக்குதுங்க.
1: சரி, இந்த பால் வந்து எப்படி நீங்களே போய் விற்றுட்டு வந்துடுறீங்களா இல்லை?
0: இல்லை, பக்கம் சென்டர் இருக்குங்க ஐயா. இங்கே சொன்ன முடியல, சென்டர் இருக்குது, அங்கேயே கொண்டு போய் ஊற்றிடுறேங்க.
1: அங்கேயே போய் ஊற்றிட்டு வந்துடுறீங்க. சரி, அதுங்களுக்கு இப்போ வந்து ஏதோ வந்து நோய் வந்துச்சுன்னா

0: வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவரை நீங்கள் தான் போய் பார்க்கணுன்ட்டீங்க. நோய் வராமல் பார்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம்
1: நோய் வராமல் பார்த்துக்கணும், அதான் அந்த கட்டுத்தர அந்த தரையை சரியாக வச்சுக்கணுங்க ஐயா.
0: பண்ணுறீங்க?
1: அதே மாதிரி மாடு பார்த்துக்கணும் போது கரெக்டாக நாம் மாடு நம்ம குழந்தைங்களை என்ன பார்க்குறாங்களோ அந்த கண்டிஷன் அந்த மாடுங்களை பார்க்கலாம். ஏன்னா அதுங்களுக்கு வாயில் குழந்தைங்களுக்கு என்ன தீனி போதும், எனக்கு கடிச்சிச்சுன்னா மொத்தமாக அழுங்க மாடு, அவ்வளோதான். அது மொத்தமாக தீனியிலே மொத்தம் பேன் கற்றுக்கணும் தவிர வேறு எதுவும் இல்லை. அதை நாம் தான் பார்த்துக்கணும். நாம் பார்த்துக்கணும், அந்த தரையை சரியாக வச்சுக்கணும், கரெக்டாக மாடு சாணி போடணும், பெருக்கிடணும்.
0: சரி, எத்தனை நாளைக்கு ஒரு முறை அது கொட்டைகளை சுத்தம் பண்ணுறீங்க நீங்கள்?
1: இல்லைங்க, நான் இடமே வந்து மூணு இடத்துல மாற்றி கட்டுறேன் மாடுவே, அதனால் டெய்லியுமே சுத்தம் பண்ணிடுறேங்க. அது எத்தனை நாள்லாம் ஒன்றும் கிடையாது. காலையிலானா சுத்தம் பண்ணுங்க, திருப்பி சாயந்தர நேரத்தில் கொஞ்சம் பெருக்கி சேர்த்திருவோம், திருப்பி காலையிலானா வாரிக்கணும் போய் வயலில் கொட்டிடுவோம்.
0: சரி, மூணு இடம் வச்சுருக்கீங்க.
1: மாடு கட்டுறதுக்கே மூணு தாள் இருக்குது. காலையில் ஒரு தாள் கட்டுவேன், திருப்பி மதியானம் ஒரு தாள் கட்டிடுவோம், திருப்பி நைட்டில் ஒரு தாள் கொண்டு வந்து கட்டிடுவேன்.
0: ஓ, பரவாயில்லையா. சரி, மாடு வந்து மூணு மாடு வச்சுருக்கேன் நீங்கள், இவ்வளோ பால்லாம் வந்து சொன்னீங்க. வேறு ஏதாவது கோழி வேறு ஏதாவது வளர்க்குறீங்களா?
1: கோழிலாம் இருக்குங்கய்யா.
0: ம்,
1: கோழி இருக்குது.
0: எத்தனை கோழி வச்சுருக்கீங்க?
1: கோழி என்ன சொல்கிறது, அது ஒரு 10-20 ரூபி இருக்கா.
0: ம்,
1: வீட்டண்ணு இருக்குது.
0: சரி,
1: கோழி இது நாய் இது எல்லாமே வச்சுருக்கிறேன். வீட்டண்ணு மொத்தம் என்ன தேவை தேவைக்கும் எல்லாமே வச்சுருக்கிறேன். வில்லேஜ்ன்றதுனால எல்லாமே இருக்குங்கய்யா.
0: ம், சரிங்க. கோழினா இப்போ எங்கே வாங்கினீங்க, அது கோழி எங்கே வாங்கினீங்க? அதே மாதிரி இப்போ முதல்ல எத்தனை கோழி வச்சுருந்தீங்க, இப்போ எத்தனை கோழி வச்சுருக்கீங்க?
1: என்ன சொல்கிறது, வந்து எடுத்துன்னு வராங்கல்ல அந்த வியாபாரிங்க, அவங்ககிட்ட தான் ஏன் வாங்கினது.
0: ம்,
1: அவங்ககிட்ட வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி அது அப்படியே அப்படியே மொத்தமாக பழக்காயிடுச்சு, அப்படியே ரெடி ஆயிடுச்சு. அது ஏகப்பட்ட தான் இப்போ இருக்குது. ஒரு பொட்டைக்கோழி ஒரு 4-5 இருக்கும், சேவல் ஒரு 3 இருக்கும். அது இதை கொஞ்சம் இந்த முட்டைக்கட்டெல்லாம் கடையில் வாங்குறதுக்கு நம்ம நம்மளதே வேசி சாப்பிட்டுக்கலான்றதுனால இப்போ நம்மளது இருக்குது. எப்படியும் ஒரு 10-20 ரூபாய் இருக்குங்கய்யா.
0: சரி, இப்போ அதுக்கு வந்து எப்படி நீங்கள் முட்டையெல்லாம் விற்கிறது இல்லைங்களா?
1: விற்கிறதில்ல, நம்ம யூஸுக்கு நாம் யூஸ் பண்ணிக்கிறோங்க, அவ்வளோதான்.
0: சரி, அது இப்போ கோழிங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள்லாம் நிறைய வருது இல்லையா?
1: அது வருதுங்க, வெள்ளை கழிச்சல் நோய் கண்டிப்பாக வருது. இப்போ இந்த வேக்காட்டு காலன்றதுனால இப்பயும் வருதுங்கய்யா. அதுக்கு மருந்து இருந்து வாங்கி இங்கே தான் தரும்பில் 4 ரோட்டில் இதை கடை இருக்குது, கோழிக்குன்னு சொல்லிட்டு மருந்து கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போய் தண்ணியில் கலந்து விட்டுறலாங்கய்யா. அதுக்கு மீறி அந்த உடம்புல ஈட்டை இருக்குதுன்னு போது நம்ம சோற்று கடலை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் போட்டு விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாமளே பிடிச்சி வாயிலே போடலாம் காலையில். அதுக்கு காலையில் வெறும் அதில் கட் பண்ணி விட்டு போட்டிங்கன்னா அதுங்களுக்கு ஒரு அந்த ஈட்டு குறைக்கும். சோத்துக்கத்தால அது மாதிரி ஒரு வேலையெல்லாம் பார்க்குது.
0: இப்போ இந்த ஆடிப்பட்டு ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா? இப்போ ஆடிப்பட்டு ஆரம்பிச்சிருச்சும் போது இந்த நேரத்தில் வந்து அதிகபட்சமாக என்னென்ன
1: இந்த
0: நோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கோ இல்லை மாடுக்கோ வரும், அது எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க?
1: ஐயா, அதான் இப்போ வந்து வர வேண்டியது அந்த வெள்ளக்கழிச்சல் நோய் தான் கோழிக்கு வந்து அட்டாக் பண்ணுது. வேறு எந்த நோயும் அவ்வளோ சீக்கிரம் வரதில்ல. அதுக்கு இந்த சளி பிடிச்சிச்சிங்கன்னா அது காப்பாற்ற முடியுது இல்லைங்கய்யா. அது யாராவது டாக்டர்கிட்ட சொல்லி பார்த்தாவே இல்லை, அந்த சளி வந்தால் காப்பாற்ற முடியுதுன்னு சொல்லிடுறாங்க. வெள்ளக்கழிச்சல்னா கூட என்ன பண்ணுற ரெடி ஆயிடுது, அந்த சளி பிடிச்சா கோழிக்கு வந்து ரெடி ஆகுது இல்லைங்க. இந்த மாதம் தான் இப்போ ஆடி பட்டம் தான் சரியான ஒரு பட்டம் தான். இப்போ ஆரியம் அது நாற்று விட்டு கூட நட்டுருக்கலாம், இருக்குதுன்னு ஒரு கொஞ்சம் எம்டியாக தான் இருந்தாலும் மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வேலையை பார்க்கலாம்.
0: மழை வந்துச்சுன்னா ஆரியம்
1: கண்டிப்பாக ஆரியம் நடவாங்கய்யா.
0: சரி,
1: ஆரியத்துக்கு இதை நம்ம யூஸ்க்கு நம்ம பயன்படுத்தி வச்சுக்கிறோங்க. மருந்துக்கு இருந்து எதுவும் கொஞ்சம் அடிக்கிறதில்ல, நம்மளுக்கு மட்டும் பயன்படுத்தி நம்ம யூஸுக்கு நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம்.
0: சரி, அதான் அதுக்கு இப்போ மருந்து அடிக்கிறதில்லன்ட்டீங்க, அதுக்கு இயற்கை முறையில் என்ன இது பண்ணுறீங்க? என்ன
1: இயற்கை முறையில் என்ன இல்லைங்க, அதான் அந்த எருவு நம்மளது எருவு மாடுலாம் இருக்கு இல்லையா, அதனால் எருவெலாம் கொட்டுறது. நான் அதிகமாக ஊரையெல்லாம் ஓரம்லாம் பயன்படுத்துறதில்லைங்க. முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி பண்ணுவோம். அந்த தலைகளை இப்போ இந்த இந்த தை மாதம் பார்த்தீங்க, நிறையா எல்லாம் வயலில் சுற்றி மரம் இருக்கும், அதை வெட்டி போட்டு அப்படியே கையிலே விட்டுட்டு திருப்பி நோட்ட விட்டு ஓட்டிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அதே அந்த ஒரு தலைச்சத்துன்ற உரம் இந்த அந்த சக்தியெலாம் அதிலே கிடச்சிருந்துங்கய்யா. அப்புறமா பார்த்தீங்கன்னா எருவு கொட்டுறேங்க. எருவெல்லாம் ஓரளவுக்கு இந்த வருஷம் கொட்டி வச்சிங்கன்னா அடுத்த வருஷம் தான் ஓட்டுறேங்க. அது ஓரளவுக்கு நல்லா மக்கி உரம் ஈக்குவலுக்கு வந்துடணும். அந்த ஈக்குவல் இருந்தால் மட்டும்தான் அந்த எருவு வாரி கொட்டுறங்க. மீதி போட்டு கவலை சீக்கிரம் நாங்கள் கொட்டுறதில்ல. அப்படி வயலில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி வயலில் கொட்டிடுவாங்க, அந்த வேலையை அதில் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தோல் கொட்டி வச்சிடணும், நல்லா மக்கணும். இன்னும் கொஞ்சம் குளிப்பச்சி எப்பவுமே கொட்டி வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி கிண்ணி வரும்போது நல்லா மக்கிறது. மேட்டில் இருந்துச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் எருவு மக்கறது இல்லைங்க.
0: சரி, இப்போ எரு வந்து நீங்கள் அப்படியே இது பண்ணிடுறீங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த மாட்டு சாணம் அதெல்லாம் வச்சு
1: எல்லாமே ஒரே தாவில் கொட்டி வச்சுருந்து அதை உரமாக மாற்றிடுறேங்க,
0: அவ்வளோதான்.
1: இயற்கை உரமாக பண்ணிடுறேங்க.
0: அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க?
1: அது ஒன்றும் இல்லைங்க, குழி தான் பண்ணி வச்சுருக்குங்கய்யா. குழி பண்ணி வச்சுருங்க, மழைக்கெல்லாம் வச்சுன்னா அது தண்ணிச்சிக்குது. எரு போய் போட அதிலே கொட்டினுங்கன்னா ஓரளவுக்கு அந்த நல்லா உரம் மாதிரி ஆயிடுதுங்க. அது ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆச்சுன்னா மண்ணிக்குள்ளே நல்லா நல்லா இருக்குது. அதை போட்டு மீடியமாக அவ்வளோதான் கொட்டிட்டிங்கன்னா சரி ஓரளவுக்கு நல்லா வரும்.

0: சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊடு பயிரெலாம் எதுவும் பண்ணலைங்களா?
1: ஊடு பயிர் மஞ்சளில் போட்டிருக்கேன், வெங்காயம்
0: வெங்காயம்
1: வெங்காயம்
0: போட்டிருக்கீங்க,
1: போட்டிருக்கேன், வெங்காயம்
0: சரி.
1: போட்டிருக்கேன். அந்த வாய்க்கால்லாம் இருக்கு இல்லையா, அதில் மிளகா செடி நட்டுருக்கேன். வெங்காயம் அவ்வளோ தான், ஒரு 60 நாள் 65 நாள் வந்துடுதுங்கய்யா, அது ஒரு காசு வந்துடுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: சரி.
1: அந்த வருஷம் தான் கொஞ்சம் விளைச்சல் கொஞ்சம் மின்னப்பண்ண இருக்க மாட்டேங்குது, இந்த அந்த மழை கம்மியாக இருக்கிறதுனால வெங்காயம் அந்த ஈல்டு வருதுமோ வராதான்னு ஒன்றும் டவுட்டாக தான் இருக்குது.
0: சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயற்கை உரம் தான் பயன்படுத்துகிறீங்க, அதனால் பிரச்சனை இல்லை.
1: வேலைக்குன்னு வந்துட்டுங்க, வேலை செய்கிறதுக்கு போய் என்ன இருக்குது, அது மாதிரி நம்ம வயலில் நாம் வச்சுட்டுங்க, நம்ம வயலில் நாம் தான் அது பார்த்துக்கணும், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ வரவங்க வராங்க, கூப்பிட்டா சில ஆளுங்க, சில ஆளுங்க வரதில்லை, சில டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துடுறாங்க வந்துடுறாங்க, மீதி போட்டு வரதில்லைங்க அவங்க, அவ்வளோதான். நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மள வேலையை பார்க்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது.
0: சரிங்க ஐயா,
1: அந்த
0: இப்போ
1: கூலி காசு மிச்சம் இருந்தது, அந்த வேலையை நாமளே பார்த்துக்கலாம்.
0: ஓ சரிங்க, இப்போ வீட்டில் வீட்டு ஆளுங்கள்லாம்

0: சேர்ந்து பண்ணிடுறீங்களா?
1: ஆ, வீட்டாளெல்லாம் சேர்ந்து பண்ணிடுறேன்.
0: எத்தனை பேர் சேர்ந்து? வீட்டில் எத்தனை பேர்?
1: வீட்டில் பையன் இருக்கிறாங்க ஐயா. பையன் காலேஜுக்கு போயிட்டான், அவன் இங்கே இல்லை, அங்கேயே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான். பாப்பா இருக்காங்க, பாப்பா பக்கத்தில் பேகரிலி ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க 11 படிக்கிறாங்க, லீவு நாள் அவங்களும் கூப்பிட்டு வேலை வச்சிடறாங்க. மீதி எங்கள் நானும் எங்கள் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிறேங்க, வேறு ஒன்றும் இல்லை.
0: சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும்னா எவ்வளோ நேரம் ஆகுது? அதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்ல?
1: அது எடுக்குங்க ஐயா. வேறு என்ன தான் பண்ணுறது, ஆள் வரலாம், நாம தான் செஞ்சவனா.
0: சரி,
1: இப்போ ஒரு திடீர்னு ஒரு களை வந்துடுது, போட்டு ஒரு 10-15 நாள், 20 நாள், மொத்தம் ஒரு 30 நாள் ஆச்சுன்னா தண்ணி விட்டுங்கன்னா நல்லா களை வந்துடுது. அப்போ பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க வேலை ஆளுகளை, வந்து வரலன்னும் போது என்ன பண்ணுறது, வரலன்னா விட்டு அது அவ்வளோ தான், பில்லு தான் வந்து லாக் ஆகிரும். அதனால் இப்போ நாமளே செய்ய வேண்டியதுதான், வேறு என்ன போய் பண்ண முடியும்?
0: சரி,
1: வேறு வழி இல்லை இல்லையா?
0: சரிங்கய்யா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை காலம் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆளுங்க தேவைப்படும், அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுற அந்த மஞ்சள் பயிராக மஞ்சளாக இருக்கட்டும், அது இல்லாமல் இப்போ நிறைய ஊடு பயிர் வேறு போட்டிருக்கீங்க, இது இல்லாமல் தக்காளி வெண்டைன்னெல்லாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் அறுவடை பண்ணும்போது எப்படி அறுவடை பண்ணி என்ன பண்ணுறீங்க? நீங்களே வச்சுக்கிறீங்களா
1: இல்லை
0: சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க?
1: வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் அந்த குத்தல்லின்ட்டு ஒரு அங்கே எடுக்கிறாங்க, அங்கே பேக்கரளி காரியமாலும் பெரியாமட்டி எல்லாத்தாலும் எடுக்கிறாங்க. கொஞ்சம் தெரிஞ்சாளுங்கிறதுனால அங்கே குத்தல்லி கொண்டு போட்டு வந்துடுறேங்க. வெண்டைக்காயெலாம் ஒரணா விட்டு ஒரணா ஒடிக்கிறேங்க. அது ஓரளவுக்கு பரவாயில்ல, அது ஓரளவுக்கு ரேட்டு வித்துச்சு. போன வருஷம்லாம் ஒரு 40-50 ரூபா ரேஞ்சில், இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது, ஒரு 18 ரூபா ரேஞ்சில், 17-18 ரூபா போகுது. ஒரு 40 ரூபா ரேஞ்சில் போயிச்சுன்னா அது கூட ஓரளவுக்கு ஒரு வருமானமே வந்துட்டுருக்கு இந்த வருஷம் கூட. அது நாமளே தான் ஏன் ஒடிக்கிறோம், அது யாரும் ஆள் வரத்தில். அது காலையிலேருந்து ஒடிச்சிங்கன்னா ஒரு 9-10 மணிக்குள்ளே அடிச்சு ஓடிச்சாயிருது ரெண்டு பேரும் ஓடிச்சேட்டுன்னு போயிடுறாங்க, அவ்வளோதான்.
0: சரி, இப்போ அது இல்லாமல் மற்றது தக்காளிக்கு என்ன?
1: தக்காளிக்கு அவ்வளோ தாங்க, தக்காளிக்கு விற்கிற வேலைக்கு இன்றைக்கெலாம் யாரும் நம்ம கூப்பிட்டு பண்ணுங்கன்னா அது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் சரியாக போவோம், நம்மளுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நாமளே எதோ காலையில்
0: அது சேல்ஸ் பண்ணுறதுக்கு எங்கே போகிறீங்க?
1: சேல்ஸ்லாம் பாலக்கொடுத்தங்க. பாலக்கொடுத்தும் போது
0: சரி
1: பக்கத்தான், பக்கங்கிறது நம்மளுக்கு வந்து பாலக்கோடு, அதுக்கு அந்த ராயக்கோட்டை போகிறதெல்லாம் போகிறாங்க. ராயக்கோட்டை என்ன கண்டிஷன் தெரியாது, பாலக்கோட்டில் கொடுத்துட்டு
0: வந்துடுறேங்க.
1: பாலக்கோட்டில் டெய்லி வண்டி இங்கே நம்மளுது மட்டும் இல்லை, நிறைய பேர் தக்காளி இருக்கிறவங்களும் வண்டி இங்கே இருந்து போகுது, அதில் ஏற்றினு அவ்வளோதான் போயிட்டு பாலக்கோட்டில் கொடுத்துட்டு வந்துடுறேங்க. வேறு ஒன்றும் இல்லை, எழுதி தக்காளி வந்து இன்றைக்கிற நேரங்காலத்தில் கம்மியாக இருக்குது, கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ரேட்டு கம்மியாக
0: இருக்குது,
1: இல்லைனா அந்த எதனா விலைகளை விற்கும் போது இருந்தால் கூட நம்மளே யாரும் ஒரு ஆள் கூட கூப்பிட்டு எதோ ஒன்று பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடி ஒரு 70-100 ரூபா ரேஞ்சு, கிரேடு 200 ரூபா ரேஞ்சு தான் போது, அதனால் ஒன்றும் பண்ண முடியுது இல்லைங்க. அதனால் நாமளே தான் அந்த வேலையை பார்த்துன்னுக்குறேங்க ஐயா
0: இன்றைக்கி. சரி, இப்போ மஞ்சள் அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்படி ஆளுங்களை வச்சு தான் இது பண்ணணுமா?
1: மஞ்சள்லாம் கண்டிப்பாங்க ஐயா, ஆள் வச்சு தான் பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு
0: இல்லை, அதுக்கு ஏதாவது இப்போ நிறைய வண்டிங்கெலாம் வந்துருச்சுல்ல, அது
1: இல்லைங்க. அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நிறையா மண்ணில் நிச்சயிருது அது. சரி, நாம் ஆளுங்களே கரெக்டாக கொத்தி எடுத்தால் தான் கரெக்டாக களைக்கட்டில் அவ்வளோ தான், தாளை எடுத்துகிட்டு ஒரு மாதம் நல்லா தண்ணி விட்டுங்கன்னா அந்த கலர் நல்லா உள்ள அந்த என்ன சொல்கிறது அது உள்ள அது நல்லா வேகும் போது அந்த நல்ல சைஸில் ஓரளவுக்கு பெருசாகவே நிற்கும். இப்போ அது மாதிரி ரேஞ்சலுக்கு ஓரளவுக்கு ஆளுங்களை தான் என் கூப்பிட்டு வெட்டுது. ஆளுங்க வெட்டினா தான் கரெக்டாக இருக்கும், வண்டிங்கெலாம் வந்திருக்குது இல்லைன்னு சொல்ல, இருந்தால் கூட அதில் நிறையா மண்ணில் திருப்பியும் உள்ளே போயிடுது, உடனே எடுக்கினது அந்த வேலையை நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் ஆளுங்களை விட்டு வெட்டிங்கன்னா சேதாரம் ஆகாதுங்கய்யா. இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு அது ஒரு வருஷம் வளர்த்து கொஞ்சம் நேரத்தில் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் அது ஆளுங்களாம் ஆளுங்களை தான் விட்டு விட்டுது. அப்போ வேணால் ஆளுங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 800 ரூபா கூலி, மதியமாக சாப்பாடு போட்டிருந்தோம், சாயந்தரம் காலையில் ஒரு 8-9 மணிக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் ஆணு ஆம்பளைங்களுக்கு, பொம்பளைங்க வந்தாங்கன்னா ஒரு 400 ரூபா கூலி, இவங்க எதை ஃபுட்டு போடுறாங்க, அவ்வளோதாங்க.
0: சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அறுவடை காலத்தில் வந்து கண்டிப்பாக ஆளுங்களை வச்சு தான் பண்ணுன்ட்டிங்க. அதுக்கு இப்போது நிறைய இயந்திரம்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்ட்டிங்க, ஏன்னா அதில் வந்து லாஸ் கொஞ்சம் வருதுன்னு யோசிக்கிறேன்னு
1: சொன்னீங்க.
0: அறுவடை பண்ணிவிட்டு அது எங்கே கொண்டு போய் விற்பீங்க? அதுக்கு என்ன பண்ணுறீங்க
1: ஐயா? அந்த டைம் இங்கே சோமநல்லியில் கொடுத்துட்டேன், இங்கே மஞ்சள் எடுக்கிறாங்க, இங்கே ஈரோட்டில் என்ன ரேட் போடுறாங்களோ அதே ரேட் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம் இங்கே கொடுத்துட்டேன். அதனால் இங்கே தான் கொடுத்துருக்கேன், வேச்சி காய வச்சு வேகிறதுக்கு ஆள் தான் வேணும். வேகிறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ டிராக்டர்லாம் வச்சுன்னு வேகிறாங்க, இருந்தால் கூட சரி ஆளுங்கள்னால் கொஞ்சம் சேதாரம் ஆகிறதில்ல, அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு சேதாரம் ஆகிற மாதிரி தெரியாது, கொஞ்சம் வேகிறது ஒழுங்காக வேகிறதில்ல, டிராக்டரில் வச்சு வேகிறது நடு சென்டரில் இருக்கிறதுலாம் ஒன்றுங்க அப்படியே நிச்சு போகிறது. பின்னாடி பார்த்தீங்கன்னா காயும் போது கொஞ்சம் லேட் ஆகுதுங்க. இப்போ நீ ஆளுங்களை வேசிங்கன்னா கரெக்டாக ஓரளவுக்கு வேச்சிடுறாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காயும் போது எல்லாம் ஒரே குள்ளே காய்ஞ்சிரும். அந்த கொஞ்சம் அரைக்குறையை வெந்துச்சு வேவாதம் விட்டாங்கன்னா காயறது ஒரு நல்லா வெந்ததெல்லாம் சீக்கிரம் காய்ஞ்சிரும் வெயிலடிக்கும் போது, இல்லைனா இது இந்த அரைக்குறையை வேச்சிடலாம் கொஞ்சம் லேட்டாகும். அதனால் இங்கே தான் கொடுத்துட்டேன், சோமநிலையில் தான் கொடுத்தேன். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேட்டு இப்போ நான் அவங்களாம் கொடுத்ததெல்லாம் கம்மி ரேட்டை கொடுத்துட்டுங்க, ஒரு 16-15 ரேஞ்சில் கொடுத்துட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் ரேஞ்சில் இருக்குது விலை.
0: சரிங்க, இப்போ நீங்கள் என்ன

0: மஞ்சள் போட்டிருக்கீங்க விரலியா இல்லை கிழங்கு மாதிரி போட்டிருக்கீங்களா?
1: இல்லைங்க, அந்த உண்டை மஞ்சளும் கொஞ்சம் போட்டிருக்கேன், கிழங்கு மஞ்சளும் போட்டிருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணினா ஒரே லைனில் இல்லை. உண்டை ஒரு பக்கமாக போட்டிருக்கேன், விரலி பூத்தியம் ஒரு பக்கமாக போட்டிருக்கேன்.
0: சரி,
1: ஈல்டு பார்த்தீங்கன்னா உண்டை மஞ்சள் அதிகமாக வருதுங்க. விரலியை விட உண்டையில் அதிகமாக இருக்குது.
0: சரி, இப்போ ரெண்டுத்துமே வந்து பதப்படுத்தி விற்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பதப்படுத்துறதுலாம் ஏதாவது பண்ணுங்களா, இல்லை
1: அதில்
0: அறுவடை பண்ணி அப்படியே விற்கிறதாங்க?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அறுவடை பண்ணி அப்படியே வேய்க்கலாம். வேய்ச்சி கொடுக்குறதா வேய்ச்சி கொடுக்கலாம், இல்லை இது நடவு கொடுக்குறனா இப்போ வெதை மஞ்சள் கொடுக்குறனா வெதை மஞ்சளுக்கு அப்படியே கொடுத்துடலாம். வெதை மஞ்சள் கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வெதை மஞ்சள் நல்ல ரேட்டு.

0: இல்லை
1: அறுவடை
0: அதெல்லாம்
1: பண்ணி அப்படியே விற்கிறதானுங்க.
0: அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அறுவடை பண்ணி அப்படியே வேய்க்கலாம், வேய்ச்சி கொடுக்குறதா வேய்ச்சி கொடுக்கலாம், இல்லை இது நடவு கொடுக்குறனா இப்போ வித மஞ்சள் கொடுக்குறனா வித மஞ்சளுக்கு அப்படியே கொடுத்துடலாம். வித மஞ்சள் கொடுத்தப்ப பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வித மஞ்சள்லாம் நல்ல ரேட் விற்றுருக்குதுங்கய்யா. ஆனால் நான் எடுக்கும்போது 30 ரூபா ரேஞ்சில் எடுத்துட்டேன், இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா கேஜி, 50 ரூபா ரேஞ்சில் விற்கிது
1: இன்றைக்கி.
0: அது வேச்சு நம்ம கொண்டு போய் அதை திருப்பி இப்போ பாலிஷ் போட்டு அதை கொண்டு போய் இங்கே கொடுக்கறதுக்கு பிள்ளை அதுக்கு அது ஒரு செலவாகுது. இப்போ இது பச்சை மஞ்சள் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா எந்த செலவும் இல்லை, வெட்டுறது வெட்டுறது கூலியோட நிச்சு போயிருது. ஆனால் அப்படிட்டு அந்த ஆளை விட்டு வேய்க்கும் போது பார்த்திங்கன்னா வேய்க்கிறதுக்கு கொப்பரைக்கு 100 ரூபா 110 ரூபா கொடுக்கணும். இது நான் பச்சை மஞ்சள் கொடுக்கும்போது அந்த 110 ரூபா செலவெல்லாம் மிச்சம், வெறவும் மிச்சம், இதெல்லாமே மிச்சம் ஆயிருதுங்க ஐயா.
1: சரி, இப்போ மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சித்திரப்பட்டத்துக்கு தான் வந்து அறுவடை பண்ண போகிறீங்க. இப்போ வந்து ஊடுபயிறு அந்த எக்ஸ்ட்ரா 1.5 ஏக்கரில் போட்டிருக்க பயிர் மட்டும்தான் அறுவடை பண்ணி வைத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? சரி, வேற இப்போ வெண்டை தக்காளி எல்லாம் முடிஞ்சிட்டா அடுத்த என்ன விதை போட பிளான்?
0: அடுத்தது மழை வந்துச்சுன்னா இதை போட்டு விடலாங்க. அதான் இப்போ இப்போ மழை எதுனா ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இது ஆரியம் தான் நடலான்னு முடிவு
1: பண்ணிடுங்கதான்.
0: வேற ஒன்றும் இதான் மழை கம்மியாக இருக்கிறதுனால, இல்லைனா கண்டிப்பாக நெல் நல்லா இப்போ அடிப்பட்டத்தில் ஓரளவுக்கு நட்டா இதை என்ன பண்ண வரும். ஆனால் இப்போ தான் மழை இல்லாதனால இன்னும் பண்ண முடியலைங்க.
1: சரிங்க ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஏக்கரை நிலம் வச்சு கிட்டத்தட்ட விவசாயம் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க, நல்லா லாபம் பார்க்குறீங்கன்னு தான் சொல்றீங்க. முன்ன பின்ன இருந்தாலும் ஓரளவுக்கு கை கடிக்காம லாபம் வந்துருது இல்லைங்களா?
0: வந்துருதுங்க.
1: சரி, இதில்
0: இப்போ பார்த்தீங்கன்னா பூச்செடி தான் கொஞ்சம் நல்லான்னு இருக்குங்கய்யா. அந்த பன்னீர்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாமே நாங்கள் ஏரியாவில் நட்டுருக்காங்க, அதுதான் கொஞ்சம் நல்லான்னு இருக்கேன். அந்த மலக்கில் வச்சுனா கம்மனு பார்த்தா ஆரிய என்ன நட்டா நல்லா, இல்லை கம்மனு பூச்செடி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்.
1: சரி, பூச்செடினா அப்படி 3 ஏக்கராவுக்கும்?
0: 3 ஏக்கரா இல்லைங்க, அவ்வளோ இருக்க முடியாது. ஒரு ஏக்கரா 1.5 ஏக்கரா வச்சு விடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு அது எனக்கு இப்போ தான் பூச்செடி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறேன், புதுசாக இருக்குது, நெளி சொல்லி தெரியாது, போய் மாட்டக்கூடாது இல்லையா. அதனால ஒரு 1.5 ஏக்கரா மட்டும் நடலான்னு முடிவு
1: பண்ணிணுக்கிறேன்.
0: மழை அதை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு 1.5 ஏக்கரா வச்சு பார்த்துடலாம். அது எல்லோரும் நட்டுங்கிறாங்க, நாமளும் தான் நட்டு பார்த்துருப்போமே.
1: சரி, இப்போ எல்லோரும் நட்டுருக்காங்க அப்படின்னா அதுக்கு எங்கே வாங்கினாங்க விதன்லாம் தெரியுமா, எல்லாம் விசாரிச்சிட்டிங்களா?
0: தெரியும் தெரியுங்க. அதான் இங்கே எங்கள் பஞ்சப்பள்ளிக்கு மேலே அகலக்கோட்டையனுமென்னு சொன்னாங்க, அங்கே தான் செடி
1: கிடைக்குதான்.
0: சரி, வாங்கித்தான் வந்து நட்டு பார்த்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்க. மழை வந்தால் கண்டிப்பாக அந்த வேலையை பார்க்கலான்னு இருக்குங்க. அப்போ பூச்செடி தான் நல்லான்னு இருக்கேன்.
1: சரி, இப்போ பூச்செடி வந்து, சரி இப்போ பூ வந்து பன்னீர் வந்து உங்கள் ஏரியாவில் வச்சுருக்காங்க அப்படின்னாலும் இப்போ உங்கள் நிலத்துக்கு வந்து பன்னீர் செடி வேற என்ன செட் ஆகும்? பூச்செடியே வேறு ஏதாவது செட் ஆகுமா உங்களுக்கு உங்கள் நிலத்துக்கு?
0: இல்லைங்க, அது என்னன்னு தெரியல, என்ன செடி செட் ஆகுதுன்னு தெரியலைங்க. ஆனால் நடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். நான் ஓரளவுக்கு நிலம் உழவெல்லாம் நல்லா ஓட்டி வச்சுருக்கேன். ஒவ்வொரு உழவே வந்து ஒரு 5 சால் 6 சால் வரைக்கும் ஓட்டி வச்சுருக்கிறேன். எருவும் ஓரளவுக்கு ஓட்டி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் அதுக்கெல்லாம் ஆனால் கண்டிப்பாக மருந்து உரம்லாம் டெய்லியும் போடணும்னு தான் சொல்கிறாங்க. நானும் இன்னும் எப்பயும் பண்ணதில்லை, இப்போ தான் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது இன்னொரு விஷயம், பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுத்து தர்மத்தை எடுத்து வராங்க, எல்லாம் 2 மணிக்கு எழுறாங்க. ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எல்லாம் கூட அறுத்தரலாம், எல்லாமே நட்டு வச்சுருக்கிறாங்க. அதனால் நாமளும் தான் அவன் நட்டு பார்த்துருவோமே.
1: அது பஞ்சப்பள்ளிக்கு அப்புறம் இருக்குன்றது மட்டும் தெரியும், அதெல்லாம் எங்கே வாங்குறதுன்னு மட்டும் முடிவு பண்ணிட்டீங்க. என்ன பண்ணுறாங்கலாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன்.
0: ராயக்கோட்டை கிட்டே போனால் மருந்து கொடுக்குறாங்கன்னாங்க, இதை சொன்னால் மருந்து கொடுத்துட்றாங்கன்னாங்க. யாரும் பக்கத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க அந்த செடியினுடைய விரிவாக்கமே.
1: ஆராய்ச்சி நிலையங்களையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் பயிற்சியெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஏதாவது போனீங்களா?
0: போயிருக்கேன் பாப்பாரப்பட்டி போயிருக்கேன். பாப்பாரப்பட்டி
1: என்ன என்ன பாப்பாரப்பட்டி போய் என்ன
0: அந்த வேளாண் தான் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு நாள் ஒரு மீட்டிங்கு போய் நான் அட்டன் பண்ணேன். சரி, பார்க்கலாம் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி,
1: அதில் என்ன தலைப்பில் நடந்துச்சு?
0: என்ன தலைப்புனா அதை விவசாயங்கன்னு சொல்லிட்டு அதை நடத்துனாங்க. நான் ஒரு பாதி பின்னாடி தான் போயிட்டேன், லேட் ஆகிட்டு போயிட்டு போய் கலந்துக்க முடியல. அந்த பூச்செடியை பற்றி விரிவாக்கம் கேட்டேன் நான், அவங்களும் விரிவாக்கம் அதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பின்னாடி கேட்டேன் என்ன என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும் போது அவங்கெல்லாம் சொன்னாங்க, நடுங்க, நட்டு மருந்தெல்லாம் சொல்லுங்கள், நாங்கள் மருந்தெல்லாம் கூட அடிச்சு நாங்கள் எல்லாம் என்ன வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து சொல்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க.
1: சரிங்கய்யா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய உங்களுடைய விவசாய அனுபவங்கள்லாம் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஏதோ சந்தேகம், இந்த நிகழ்ச்சியை கேட்குற விவசாயிகளுக்கு வந்து ஏதோ ஒரு சந்தேகம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களை தொடர்பு கொள்ளணும்னா உங்களுடைய தொலைபேசி என்ன என்னன்னு சொல்லுங்களா?
0: 98 42 17 32 35ங்க.
1: சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களுடைய விவசாய அனுபவங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க, நன்றிங்க.
2: நேயர்கள் இதுவரை விவசாய அனுபவம் குறித்து சுண்ணம்பட்டி ஆர் பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் ஞான பிரகாசம். என்ன பிள்ள கேட்டியா, அந்த ஐயா சொன்ன தகவல்கள்லாம் பயனுள்ளதா இருந்துச்சா? என்ன இனிமேலாவது அவர் சொன்ன மாதிரி விவசாயத்தை பண்ணலாமா? அதை எப்படி மறுக்க முடியும்? விவசாயம் பண்றத நான் ஒரு தொழிலாவே வச்சிருக்கேன் இல்லையா, நீனாலும் இப்ப அப்பன்னு சீசனுக்கு வந்த வேடந்தாங்கல் பறவை மாதிரி செய்வே, நான் தொடர்ந்து

0: பேசிக்கிட்டு இருக்க இல்லையா, எனக்கும் இந்த அனுபவங்கள் எல்லாம் ரொம்பவே பயனுள்ளதா இருந்துச்சு. நீ நிலத்தை மட்டும்தான் பயன்படுத்தின, நான் என் புத்தியையும் பயன்படுத்திட்டேன். இந்த விவசாய அனுபவம் குறித்த தகவல்களை என்னுடைய விவசாயத்துல பயன்படுத்தி நானும் என்னோட வளர்ச்சிய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போக போறேன்.
1: சரி சரி, அப்படியே என்னையும் சேர்த்தியும் கூட்டிட்டு போ உன்னோட வளர்ச்சியில, சரியாப்ல?
0: நீ இல்லாமலாக்கா, உனக்கு நான் ஒத்தாசியா இருக்கேன், எனக்கு நீ ஒத்தாசியாயிரு, நம்ம சேர்ந்தே விவசாயத்துல முன்னேறுவோம். நேயர்களே, நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நேரம் இரவு 8 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைக்கே இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக வலம் பெற உள்ளது. நிகழ்ச்சியில் பங்கேற்று சரியாக 3 வினாக்களுக்கு பதிலை சொல்லி பரிசாக பாடல் பெறலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25, மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சியினையும் முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: அன்பு சகோதரர் ஸ்ரீபன் ராஜா, இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் சொல்பவர் யார் எங்கிருந்து?
1: இரவு வணக்கம் சொல்பவர் பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டியில் தென்னை விவசாயி முருகன் சார்.
0: முருகன், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: சார்,
0: உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா,
1: கிராண்ட்
0: பிரிக்ஸ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது?
1: ஃபுட்பால் சார்.
0: ஃபுட்பால் இல்லைங்க. கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணிக்கலாம். நன்றி. நிகழ்ச்சி மாட தலைப்பாளர் வணக்கம். வணக்கம் சொல்பவர் யார் இருந்து? நாகலாபுரம் கன்னியப்பன். ரேடியோ சவுண்ட் மட்டும் கொஞ்சம்
2: குறைச்சிருங்களேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: இந்த சர்வதேச கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு அந்த தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியுமா? இந்த ஃபிஃபான்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ

0: கூட சமீபத்தில் கூட அந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப் நடந்தது, அந்த கூட்டமைப்போட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியுமா? பிரான்ஸ் என்பது தவறான பதில் கணிப்பன். பரவாயில்ல, நன்றி நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: தர்மபுரி மாவட்டம் கரியப்பநள்ளியிலிருந்து சிவனேஷ்.
0: சிவனேஷ், நல்ல உற்சாகமா இருக்கீங்க சிவனேஷ். உங்களுக்கான கேள்வி, இந்த செஸ் விளையாட்டுக்கான சர்வதேச அமைப்புடைய ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கு? செஸ் விளையாடுறாங்களே அந்த சர்வதேச அமைப்புடைய தலைமையகம். இங்கிலாந்து என்பது தவறான பதில். இன்னும் கொஞ்சம் அந்த நாட்டுடைய பின்னாடியும் வந்து இந்து அப்படின்னா முடியும். பரவாயில்ல, நல்ல முயற்சி சிவனேஷ். அன்பு வணக்கம். வணக்கம், கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். ஆ வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நிதிஷா. நிதிஷ், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கிரிக்கெட் விளையாட்டுல வந்து டக் அவுட் அப்படின்றது எதை குறிக்குது? கிரிக்கெட் விளையாட்டுல டக் அப்படின்றது எதை குறிக்குது? தெரியுமா நிதேஷ்? ரொம்ப நேரம் டைம் எடுக்கக்கூடாது. நன்றி நிகழ்ச்சி நிந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம் நேயர்களே.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷன் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit org.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கணக்கெடுப்பு ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: 8:07 அணிந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சி.

0: நிகழ்ச்சியில் இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியுடைய உங்கள் தலைப்பாளர் அன்பு வணக்கம். நல்ல வலுப்பு கொடுத்த நேயருக்கு நன்றி. நிகழ்ச்சி மட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் தர்மபுரி மதிவான் பாளையம் மோகன் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கிறேன் ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: மூன்று கேள்வியுமே
0: எளிமையா கொடுக்கணும். அதானுங்க,
1: எளிமையாவே கொடுத்துருங்கயா.
0: எளிமையாவே கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கேட்கணும் நினைக்கிறீங்க, நிச்சயமா கொடுத்துடலாம். நேர்களின் விருப்பமே எனது விருப்பம். உங்களுக்கான முதல் கேள்வி, இந்த டே நைட் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில எந்த மாதிரியான பால் வந்து பயன்படுத்துறாங்க, என்ன கலர் பால் பயன்படுத்துறாங்க?
1: டே நைட் கிரிக்கெட் மேட்ச்ல எந்த மாதிரியான பந்துங்களா?
0: ஆமா
1: ஐயா. அது நீ கலர் கேக்குறீங்களா இல்ல?
0: கலர் கலர் தான் கேக்குறேன், கலர் தான் கேக்குறேன்
1: ஐயா. அது கலர் பாத்தினா இளம் சிவப்புங்கயா.
0: இளம் சிவப்பு, அதாவது பிங்க் நிறம் அப்படின்னு கரெக்டா சொல்லணும். பரவாயில்ல, இளம் சிவப்புனாலும் கிட்ட கிட்டத்தட்ட சரியான பதில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது கேள்விக்கு பதிலாக வந்து ஒரு ஒளி கீற்று ஒலிக்கும், அதை வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான ஒளி கீற்று பாருங்க, வந்துட்டே இருக்கு வேகமா.
2: You all are very lucky, good institution. In my case, in the beginning was, we have a chief coach. She is not a qualified coach. He doesn't play national, he doesn't play international. I think once he played university.
0: ஐயா கேட்டிங்களா?
1: கேட்டீங்க.
0: யாரும் தெரியுமா?
1: நீயா தெரியல, இருந்தாலும் ஒரு தோராயமா ஒரு விட சொல்லட்டுங்களா?
0: சொல்லுங்க.
1: அவங்களுடைய ரசிகர் நானு. சானியா மிர்சா.
0: சானியா மிர்சா, எப்படி சொல்றீங்க சானியா மிர்சான்னு?
1: அவங்க குரலுக்கும் இவங்களுக்கும் இப்ப கேட்ட குரலுக்கும் லேசா ஒத்து போகுது.
0: என்ன காரணம்னா, அவங்களும் இந்தியா தான், இப்ப பேசினவங்களும் இந்தியா தான், அதனால ஒத்து போக நிறைய வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை.
1: மேரி கோமியா?
0: ஆமா. ஆனா நான் பதில் சொல்ல, நான் சொன்ன பிரியா சொல்லிருக்கீங்க, அதனால நான் வந்து ஏத்துக்க மாட்டேன்.
1: சரியா, மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி, நல்லதுங்க, நன்றி. நீல்சண்டி மட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருந்திருக்கீங்க. கோவிந்தசாமி பேசுறீங்க. கோவிந்தசாமி, உங்களுக்கான கேள்வி, முதல் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு?
3: என்னங்க
0: நீங்க இப்ப சொல்ற பதில் மட்டும் எனக்கு கேட்க
3: மாட்டேங்குது.
0: ஆஸ்திரேலியா என்பது தவறான பதில்ங்க, துபாய் அப்படின்றத வந்து சரியான பதில். பண்டைய காலத்துல ஒலிம்பிக் போட்டி முத முதல்ல ஆரம்பிச்சாங்களா, அந்த சமயத்துல ஒலிம்பிக் போட்டியில ஜெயிச்சவங்களுக்கு என்ன பரிசு கொடுத்தாங்க தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க, அதாவது ஆலிவ் மர இலைகளால செய்யப்பட்ட ஒரு கிரீடம், அதை வந்து ஆலிவ் கிளை மாலையாவும் சில பேர் அணிஞ்சுக்கோங்க, சில பேர் கிரீடமாவும் அணிவாங்க. அது இப்ப வரைக்குமே வந்து அவங்களுடைய பாரம்பரியத்துல மிக முக்கியமான ஒண்ணா கருதப்படுது, சரிங்களா?
4: ஆலிவ் மர இலைகளையா?
0: ஆமா, ஆலிவ் மர இலைகள்.
4: நன்றி
0: நன்றி, ரொம்ப நல்லா பேசுனீங்க. நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்கம்மா? மகேஸ்வரியா? மகேஸ்வரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ரொம்ப ஈஸியா கேக்கணுமா? சரிங்க. ஒரே, அதாவது உலக கோப்பை கிரிக்கெட்ல ஒரே போட்டியில அதிகமா ரன் எடுத்த நம்ம முதல் இந்திய பெண் கிரிக்கெட் வீராங்கனை யார்?
5: என்ன சார்?
0: ஆமா, பெண் வீராங்கனை. நன்றி, நல்ல முயற்சி பண்ணீங்க மகேஸ்வரி, நல்ல முயற்சி பண்ணீங்க. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி நிதிக்கலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
6: கல்யாணத்துல கவனிச்சியா?
7: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன எல்லாமே.

0: மங்களன் மங்கள் வெள்ளிப்பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: தருமபுரி முக்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவெட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா August 6 to 8 வரை நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது விஜயா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தருமபுரி.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நமது போச்சம்பள்ளியின் புதிய ஜவுளி சாம்ராஜ்யமான GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் பர்ச்சேஸ் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பிக்அப் டிராப் வசதி செய்யப்பட்டுள்ளது. GK சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், குள்ளனூர் போச்சம்பள்ளி, செல் 6369252381.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
11: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.
13: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
14: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
15: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
15: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
16: பவர் வீடர், பவர் டில்லர், ஷாப் கட்டர் மற்றும் விவசாய இயந்திரங்களை அரசு மானியத்துடன் உடனடியாக வாங்கிட தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் அங்கீகாரம் பெற்ற விற்பனையாளர் நம்ம கிளாசிக் சோலார் அக்ரிடெக். தொடர்புக்கு 99 76 138 178.

0: நம்ம சென்னை சில்க்ஸின் ஆரி பிளாஸ்ட் அப் டு 50% தள்ளுபடி. சேவிங்ஸ் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட் தி சென்னை சில்க்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
4: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
3: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: அண்ணா நான் 12th முடிச்சிட்டேன், கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
7: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா?
9: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சி நீங்கள் தலைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கம். இரவு வணக்கம் சொல்பவர் யார்? இங்கிருந்து
14: நாமக்கல் மாவட்டம் ராஜசேகரிங்க.
3: ராஜசேகர் பேசுறீங்க. ராஜசேகர், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
14: கேளுங்க.
3: நம்ம சச்சின் டெண்டுல்கர் எந்த அணிக்கு எதிராக ஒரு நாள் சர்வதேச போட்டியில ஒரே மேட்ச்ல 200 ரன்கள் அடிச்சு முதல் இரட்டை சதம் என்ற சாதனையை படைத்தார்?
15: कोई ना कोई मेडल आता. अब यही हुआ कि आई शॉट द 10 वर्स्ट शॉट्स ऑफ माय लाइफ इन दैट ओलंपिक फायर.
3: கேட்டிங்களா?
14: கேட்டிங்களா? அது கிரிக்கெட் சம்பந்தப்பட்டதா?
3: இல்ல, இவர் வந்து ஒரு துப்பாக்கி சுடுதல் வீரர், அபினவ் பிந்த்ரா அப்படிங்கற ஒரு பேசின விஷயம்.
14: ஆமாங்க அவரே தான்.
3: நன்றி நன்றி ராஜசேகர். நிகழ்ச்சி நிமிக்க நன்றி. நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம்.
16: வணக்கம்.
3: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கய்யா?
16: என்னம்துறை நாகரசமுடியிலிருந்து பேசுறேன்.
3: என்னம்துறை நாகரசமுடியிலிருந்து பேசுறீங்க. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
16: கேளுங்க.
3: எந்த வருஷம் இந்தியா முதல் முதலா ஒலிம்பிக்ல தங்கப்பதக்கம் வென்றது?
16: தங்கப்பதக்கம் 1978.
3: கரெக்டா சொல்லுங்க. 1978. கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்த சரியான பதில் சொல்லியிருப்பீங்க. 1928 என்பது சரியான பதில் இல்லைங்கய்யா. நன்றி. நிகழ்ச்சி மணி மடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம் சொல்பவர் யார் இங்கிருந்து? சண்முக சுந்தரம். உங்களுக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா, கராத்தே என்பதன் பொருள் என்ன?
16: பெருங்கையில சண்டை போடுறது.
3: வெறும் கையில சண்டை போடுறது. சரிங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி வந்து ஒரு ஒலிக்கிற்ற வருது, கேளுங்க.

0: I was asked to give a message to the youth of India, and I couldn't think of anything other than the advice that I got from my grandmother. She said,
1: "Kedingla?
2: Kedanya?
1: இது யாருடைய குரல் கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த விளையாட்டு வீரர்களை இவரும் ஒருவர். ஒண்ணுதான் கேட்டீங்க, ஒண்ணுதான் கொடுத்துருக்கேன், அதை நான் சொல்ல
2: மாட்டேன்.
1: கவாஸ்கர் இல்ல, இவரும் அதே துறையை சார்ந்தவர் தான். பாரத ரத்னா வாங்கினவர். ஆமாங்க. சரிங்க, நல்ல முயற்சி சண்முக சுந்தரம். நன்றி. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர். அன்பு வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க? மஞ்சுப்பட்டி சக்கரவர்த்தி பேசுறீங்க ஐயா. உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? கிரிக்கெட் மை ஸ்டைல் அப்படின்ற புத்தகத்தை எழுதினவர் யார்?
3: சச்சின் டெண்டுல்கர்.
1: இல்லைங்கய்யா, கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கலாம். இவர் வந்து அவருக்கு சீனியர், கபில் தேவ், அவர் தான் எழுதியிருக்கிறார்.
3: நன்றி
1: நன்றி நன்றிங்கய்யா. நிகழ்ச்சி நீ மட்டும் தலைப்பாளர். அன்பு வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொல்பவர் யார்? எங்கிருந்து? சந்திரசேகர். உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? எழுபத்தி ஒன்பது வருஷத்துக்கு பின்னாடி 2015 வருஷம் டேவிஸ் கோப்பையை கைப்பற்றிய அணி எந்த அணி?
4: டேவிஸ் கோப்பை நினைக்கிறேன்
1: ஜெர்மனி. இல்லைங்க, இது வந்து இங்கிலாந்து, இத்தாலி. நன்றி சந்திரசேகர், நல்ல முயற்சி. நிகழ்ச்சி மனு தலைப்பாளர். அன்பு வணக்கம்
3: ஐயா. இரவு வணக்கம் ஐயா.
1: இரவு வணக்கம். சொல்பவர் யார்? எங்கிருந்து
3: ஐயா? நான் மதியன்பாளையம் ராமகாயிருந்து 1வது பேசுறேங்க ஐயா.
1: லக்ஷ்மணன் பேசுறீங்க ஐயா. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
1: சரிங்க ஐயா. அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்ல முதல் முதலா சதம் அடிச்ச இந்திய வீரர் யாருங்கய்யா?
3: ரோகிணி சர்மா.
1: இல்லைங்கய்யா, லாலா அமர்நாத் அப்படின்றது சரியான பதில்.
3: வாய்ப்புக்கு
1: நன்றி. நன்றி நிகழ்ச்சி வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம்.
5: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
6: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
5: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
7: பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஏ கே ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ சாய் மாருதி ஹாஸ்பிட்டல். பல நேயர்கள் வந்து இந்த எலி மருந்து பேஸ்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வந்து எங்களுக்கு இது அவ்வளோ வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க கேள்விப்பட்டது வந்து இறந்தே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக இந்த எலி மருந்து பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே டெவலப் ஆனது தான், அதுக்கு முன்னாடி கிடையாது. நானெலாம் ஸ்டூடெண்ட்டாக ட்ரைனிங் டாக்டராக கற்றுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மருந்து நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. அப்போலாம் இது அவைலபிள் கிடையாது, அப்போ தயார் பண்ணலை. இப்போ தான் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே வந்த மருந்து தான் இந்த எலி மருந்து பேஸ்ட் அப்படின்றது. அவ்வளோ மோசமான மருந்து இது. இதனுடைய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எலி மருந்து பேஸ்ட் சாப்பிட்டு முதல் நாளோ அல்லது இரண்டாவது நாளோ எந்த ப்ராப்ளமும் இருக்காது, பேஷண்ட் நல்லாவே இருப்பாங்க. 3வது நாளுக்கு மேலே தான் பிரச்சனையே உண்டாகும். இது வந்து ஆரம்ப காலத்தில் இந்த விஷ மருந்து இந்த மருந்தோட ஃபுல் கோர்ஸ் எப்படி ஆகுது அப்படின்னு தெரியாத போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கே பயங்கர ஷாக்காகவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. பேஷண்ட் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா 2வது நாள் நல்லா இருப்பாங்க, 3வது நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் வந்து பயங்கரமாக டிட்ரேட் ஆகிடுவாங்க, மோசமாக இருப்பாங்க. இரண்டாவது இது அப்படியா இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்து இது. அதாவது ஒரு பேஸ்ட்டை முழுசாக சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு வந்து ஒரு 6-7 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு மிக மோசமான மருந்து இது. அதனால் இது வந்து பெட்டர் வந்து கையில் கிடைக்காம வைக்கிறது நல்லது. இது சாப்பிட்டு ஒரு பேஸ்ட்டோ அல்லது 2 பேஸ்டோ சாப்பிட்டு வந்தாங்கன்னா பேஷண்ட் 1st நாள் 2nd நாள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பாதிப்பே இருக்காது அவங்களுக்கு. டெஸ்ட் பண்ணாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஆனால் 3rd டே 4th டே எல்லாம் ஆரம்பிக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். மெயினாக இந்த மருந்து பாதிக்கிற விஷயம் எதுனா கல்லீரல். இதில் என்ன ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம்னா இப்போ சிறுநீரகம் போன கூட நம்ம வந்து வேறு மாற்று சிறுநீரகம் பண்ணிக்கலாம், டயாலிசிஸ் பண்ண முடியும். ஆனால் கல்லீரலில் அந்த மாதிரி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. கல்லீரலுக்கு இப்போ எப்படி கிட்னிக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணுற மாதிரி கல்லீரலுக்கும் அந்த மாதிரி பண்ண முடியுமா, ரத்த சுத்திகரிப்பு பண்ண முடியுமா அப்படின்னா அது வந்து

0: ரிசர்ச்சில் தான் இருக்குது, இன்னும் சக்ஸஸ்ஃபுல் மாடலாக வெளியில் வரலை. இது மெயினாக பாதிக்கிறது கல்லீரலை தான். கல்லீரலில் மெதுவாக வந்து அதோடைய என்சைம்ஸ் லெவல் எலிவேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எலிமருந்து பேஸ்ட்டுக்கான விஷ முறிவு மருந்தும் எதுவும் கிடையாது. அது இன்னொரு துரதிருஷ்ட விஷமான விஷயம். ஸோ வந்து இது கல்லீரல் பாதிப்பு ஏற்படுத்தும் போது நம்ம கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய என்ன பாதிப்பு இருக்குது, என்ன சிம்டம்ஸ் இருக்குது, அதை எப்படி வந்து கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எஃப்எஃபிபி போடுறோம், NSTL-16 மருந்து போடுறோம் கல்லீரல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இப்போ அவைலபிளும் கூட. ஸோ அதனால் சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, பேஷண்ட்டு அட்மிட் ஆகி நல்லாயிருக்கும் பேஷண்ட் ரெண்டாவது நாள்லாம், திடீர்னு பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கேட்காம வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்புறமா ஒரு சிலர் வந்து பயங்கர மோசமாச்சுன்னு கூட்டிடுவாங்க, ஒரு சில பேஷண்ட் டெத்தும் ஆயிருக்காங்க அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஆயிருக்காங்க. ஸோ அதனால் எலிமருந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எலிமருந்து பேஸ்டுடைய முக்கியமான வேலை ரத்தம் உறைவதை தடுக்கும், அதுதான் எலிமருந்து பேஸ்டோட வேலை. எலிமருந்து பேஸ்ட் மட்டும் இல்லை, இந்த சாக் பீஸு பவுடரு இது எல்லாமே ரத்தம் உறையும் தன்மையை நேரடியாக பாதிக்கும், அதுதான் இதோட கெமிக்கல் ரியாக்ஷனாக பண்ணும். ஸோ எலிமருந்து பேஸ்ட்டு சாப்பிட்டு பிரச்சனை ஆன பேஷண்ட்டை வந்து பெட்டர் டாக்டர் சொல்லாமல் நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வேண்டாம். இதுவும் அதே மாதிரி தான் வந்து ஈஸியாக ரீச்சபிளாக, அதாவது எடுக்கக்கூடிய வகையில் இதை வந்து வைக்க வேண்டாம். வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறத டிஸ்கார்ட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடணும், அதை வீட்டில் வந்து வச்சுருக்கக்கூடாது. அதுதான் வந்து ஒரு வகையில் நம்ம இந்த சூசைட் பண்ணிக்கிற பேஷண்ட்ஸுக்கு ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இல்லாத மாதிரி பண்ண முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம், இது 3வது 4வது நாட்களில் மிக மோசமான விளைவை ஏற்படுத்தும். ஸோ அதில் வந்து நமக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களை, நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் உள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
1: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தருமபுரி முக்கல்நாயகன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா August 6-8 வரை நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது ஸ்ரீ தீபம் கம்ப்யூட்டர்ஸ், தருமபுரி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி
9: நிறுவனங்கள். www.mahindra.org.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.

0: 8:36 இணைந்திருக்கும் நேர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இன்று இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நியமன தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க பேசுறீங்க?
1: காரிமங்கலம் வட்டம் எங்கு
0: செட்டிப்பட்டி பீமராஜன்.

0: ராஜன் பேசுறீங்க. ஐயா உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: கொடுங்க, முயற்சி பண்றேன்.
0: உலகத்திலே வந்து மிகப்பெரிய கோப்பை எந்த விளையாட்டுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா?
1: உலகத்தில் பெரிய கோப்பையா?
0: ஆமாங்க.
1: எந்த விளையாட்டு கொடுக்குறாங்க?
0: அப்ப நான் நான் சொன்னா நீங்க தோத்துறீங்கன்னு அர்த்தம் சொல்லிட்டுமா?
1: போலோ விளையாட்டு.
0: போலோ விளையாட்டு எப்படி சொல்றீங்க? போலோன்னு
1: ஒரு தோராயமா சொல்றதா?
0: தோராயமா தான், கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க, அது சரியான பதில் தான். இப்போ இரண்டாவதா உங்களுக்கு வந்து ஒரு ஒலிக்கீற்று, அதை கேளுங்க. அதுல இருந்து கேள்வி கேட்கிறேன்.
1: கேள்வி கேளுங்க.
0: இல்ல, விதிமுறைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி, அப்புறம் ஒலிக்கீற்று, திரும்ப கேள்வி.
2: Work hard and be disciplined and do your work and automatically you will get success in your life. Work hard and be disciplined and do your work and automatically you will get success in your life.
0: கேட்டிங்களா?
1: கேட்டங்கய்யா.
0: யார் பேசுறதுன்னு கண்டுபிடிச்ச முடியுதா?
1: மேரி கோம்.
0: மேரி கோம் இல்லைங்க, இவங்க வந்து பிவி சிந்து.
1: நன்றிங்க.
0: நன்றிங்க நிகழ்ச்சி. நன்றி நிகழ்ச்சி. அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
3: கோட்டையூர் ஆறுமுகம்.
0: கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறீங்க. ஆறுமுகம், உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, கிரிக்கெட் போட்டி வந்து இந்த இப்போ நம்ம நடக்கக்கூடிய கிரிக்கெட் போட்டி எந்த வருஷம் வந்து இந்த ஒன் டே மேட்சா, அதாவது இன்டர்நேஷனல் சர்வதேச போட்டி இருக்கு இல்லையா, அது எப்போ வந்து அறிமுகப்படுத்தினாங்க?
3: 1995
0: இல்லைங்க, அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. 1971 வருஷம் தான் இந்த கிரிக்கெட்டில் வந்து ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அது வரைக்கும் வந்து நிறைய டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடிருந்தோம். பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. நன்றி நிகழ்ச்சி அடைந்தமைக்க. நிகழ்ச்சி அடைந்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: ஐயா வணக்கம் ஐயா. பாகல்பட்டி பெருமாள்.
0: பாகல்பட்டி பெருமாள், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: சொல்லுங்க.
0: ஒலிம்பிக்ல வந்து பதக்கம் என்ற முதல் இந்திய பெண்மணி யாருன்னு தெரியுமா?
4: உலகத்திலே
0: வந்து அதிகமான ரசிகர்கள் கொண்ட பிரபலமான விளையாட்டுனா எதை சொல்லலாம்? இல்லைங்க. ஒரே வாய்ப்பு தான். சரி பரவாயில்ல, உங்களுக்காக இது கால்பந்து. சரிங்க, கால்பந்து. சரி ஓகே, ஒத்துக்கிறேன். உங்களுக்கான இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒலிக்கீற்று கேளுங்க.
5: Everybody keeps asking me, like, why did you retire? And the main reason, I remember I was talking to Michael Johnson, and I was like, why did you retire? You were at the top of your game. And he said, I'd done everything I wanted to do, and I had no motivation. You know what I mean? And when I got to, after the Rio Olympics, that's exactly how I felt.
0: கேட்டிங்களா? உங்களுக்கு என்ன ஒரு க்ளூ கொடுக்குறேன், இவர் இந்தியாவை சேர்ந்தவர் இல்ல.
4: இந்தியாவை சேர்ந்தவர் இல்லை. இவருடைய வாய்ஸா சார் கேக்குறீங்க?
0: ஆமா, இப்ப பேசினார்ல ஒரு ஒலிக்கிட்டு கேட்டீங்களா, அவர் வந்து என்ன வீரர், அவர் பேர் என்ன?
4: கிரிக்கெட் வீரரா சார்?
0: இல்ல, நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு க்ளூ கொடுத்துட்டேன், இவர் இந்தியாவை சேர்ந்தவர் இல்ல.
4: ஓகே.
0: ஆனா நம்ம ஊர்ல இப்ப கூட அடிக்கடி இந்த வீரர் பேரை சொல்லி நம்ம நிறைய பேரை பேசியிருப்போம், இல்ல கிண்டல் கூட பண்ணியிருப்போம். உலக இந்த தடகள வீரர் உசைன்
4: போல்ட்.
0: ஆமாங்க. நன்றி நிகழ்ச்சி அடைந்தமைக்க. நிகழ்ச்சி அணி மடத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
6: மதிகள் பல்சிந்து. ரமணி.
0: ரமணி, ரமணி உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா?
6: எளிமையா கூட.
0: எளிமையாவா? ரன்ஸ் அண்ட் ரூபின்ஸ் அப்படின்ற நூலை எழுதிய வீரர் யார்?
6: கவாஸ்கர்.
0: கவாஸ்கர் அப்படின்னு பக்கத்துல இருந்து யாராவது சொன்னாங்களே, கேட்டுருச்சு எனக்கு. கிஸ்க் அப்படின்னு சொல்லி கேட்டுருச்சு, யார் சொல்லி கொடுத்தது? இல்லை, போய் சொல்லக்கூடாது. சரி பரவாயில்ல, சரியான பதில் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கான அடுத்ததான் வந்து ஒரு ஒலிக்கீற்று கேளுங்க.
6: கேள்வி கேளுங்க.
0: முதல் கேள்வி, இரண்டாவது ஒலிக்கீற்று தான். ரேடியோ சவுண்டை கம்மி பண்ணுங்க.
7: India versus Pakistan, Rohit Sharma, Babar Azam, Ranjan Madugale, the match referee, all in readiness. Rohit will spin the coin.
8: Deal.
0: கேட்டிங்களா?
6: கேட்டேன்.
0: இப்போ வந்து ஒரு கமெண்ட்ரி போச்சு, அது என்ன கமெண்ட்ரி தெரியுமா?
6: கிரிக்கெட் கமெண்ட்ரி.
0: கரெக்டா சொல்வீங்கன்னு தெரியும், ஆனா உங்களுக்கான கேள்வி என்னன்னா, அதுல பேசின ஒரு

0: கிரிக்கெட் வீரர் இருக்காங்க. அவர் யாரு?
1: ரவி சாஸ்திரி.
0: எனக்கு தெரிஞ்சு கூட யாரோ சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க, ஆனா நீ சொல்ல மாட்டேன்றீங்க. சூப்பர் ரமணி, நல்ல. ரவி சாஸ்திரி இஸ் த கரெக்ட் ஆன்சர், கரெக்டா சொல்லியிருக்கீங்க. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாமா? ரேடியோ சவுண்டை கம்மி பண்ண மாட்டேன்றீங்களே.
1: கம்மி பண்ணிட்டேன்.
0: கம்மி பண்ணிட்டீங்க. சரி, உங்களுக்கான கேள்வி, 2025 FIH ஆண்கள் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை எந்த நாடு வென்றது? ரமணி இல்லைங்க, நீங்க பண்றது வந்து தவறு. நீங்க பண்றத வந்து திருப்பி எல்லா நேரிலும் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்க பண்ணக்கூடாது. சரியா ரமணி? இல்ல, நீங்க எப்படி கண்டுபிடிச்சாலும் இது வந்து தவறுன்னு சொல்லுவேன். அது மாதிரி நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. இந்த நிகழ்ச்சின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதை வந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்காகவும் படிச்சதை ரிமைண்ட் பண்றதுக்காகவும் தான். சொல்ல சொல்ல நீங்க அப்படி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா எல்லாரும் பண்ணாங்கன்னா இந்த நிகழ்ச்சியுடைய சுவாரஸ்யமே வந்து கெட்டு போயிடும். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது ரமணி. இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்டா நான் வைக்கிறேன். நிகழ்ச்சியில் இந்தமைக்கு நன்றி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளம் தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்று இளம் தென்றல் நிகழ்ச்சி விளையாட்டு வினாடி வினாவாக பலம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இரவு, அதாவது இன்று இரவு 10 மணிக்கு சுகமான ராகங்கள், இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம்பெற உள்ளது அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்று இளம் தென்றல் நிகழ்ச்சியில் முருகன், கன்னியப்பன், சிவனேஷ், நிதீஷ், மோகன், கோவிந்தசுவாமி, ராஜா, மகேஸ்வரி, ராஜசேகர், துரை, சண்முகம், சண்முக சுந்தரம், சக்கரவர்த்தி, அதுக்கப்புறமா வந்து சந்திரசேகர், பீமராஜன், ஆறுமுகம், பெருமாள், ரமணின்னு நிறைய பேர் பேசியிருக்கீங்க. பங்கெடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ சீட்டிங்லாம் பண்ணாமல் நியாயமாக நம்ம இனிமேல் விளையாடணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானும் அந்த உறுதிமொழியை எடுக்கிறேன். ஸோ கடந்த 45 நிமிடங்களாக வந்து இளம் தென்ற நிகழ்ச்சியில் உங்களோடு பயணித்தது நான் அறிவிப்பாளர் ஸ்டீஃபன் ராஜ். நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் நாடாளுமன்றத்தில் இன்று.
2: This is Akashvani, a review of today's parliament proceedings read by Reshma Tiwari. First from the Rajya Sabha. The writer is Sanjeev Chopra of PTI. The Rajya Sabha today approved the bill to raise the number of judges in the Supreme Court, with Law Minister Arjun Ram Meghwal asserting that the government is committed to maintaining the independence of the judiciary. The Upper House cleared the Supreme Court Number of Judges Amendment Bill 2026 with a voice vote and returned the same to the Lok Sabha, it being a money bill. The Lok Sabha has already cleared the bill on Monday. The bill seeks to increase the number of Supreme Court judges to 38 from 34, including the Chief Justice of India. The bill also seeks to replace an ordinance to the effect. Departing from the recent past, several opposition members in the Rajya Sabha participated in the debate, highlighting the need for more judges in lower courts and representation of people from weaker sections and women in the judiciary. Sanjay Singh of AAP wanted to know how many judges were there from the deprived section, with Parliamentary Affairs Minister Kiran Rijiju clarifying that the names are decided by the Supreme Court Collegium and the government only issues appointment notifications. Sanjay Yadav of RJD called for ending the collegium system while seeking transparency in the appointment of judges. Supporting the bill, he expressed concern that the representation of the deprived classes is not even 1% in the higher judiciary and it is a matter of concern for the society. He asked how many Supreme Court judges were there from lower caste, Dalits, tribals and people from the lower strata. He said their representation in the judiciary is negligible. He further added, in order to do justice, there must be equal representation from all sections of the society in all aspects. Clarifying on the point, Mr. Rijiju said, the appointment notifications are definitely done by the government, but the names are decided by the collegium. If the college does not send names from SC or ST, the government on its own cannot appoint anyone from SC or ST. Pointing out inadequacies in the collegium system, Mr. Yadav stressed upon transparency in judicial appointments. Menaka Guruswamy of AITC accused the government of not appointing women, people from lower caste, religious minority and gay community to the judiciary. Congress member Vivek K. Tankha questioned the government for bringing an ordinance to increase

0: Intikhab's report, Gaurav Dhawan Lal for Akashwani News.
1: In sports, India enjoyed a mixed day at the Korea Masters Badminton Tournament in Asan, with seven players advancing to the second round of women's singles, while all six men's singles players crashed out in the opening round. In the women's singles, Anmol Kaur, Tanvi Sharma, Mansi Singh, Rakshita Ramraj, Ashmita Chaliha, Isha Rani Barua and Shreyansi Valishetty progressed to the second round with impressive victories. However, in the men's singles, former world number one Kidambi Srikanth, Mithun Manjunath, Kiran George, Ronak Chauhan, Sanit Dayanand and Tarun Manepalli all suffered first round defeats. The Intermeteorological Department, IMD, has issued an orange alert for very heavy rainfall conditions over Uttarakhand, Jharkhand, Gangetic, West Bengal, Odisha, Madhya Maharashtra, Konkan and Goa tomorrow. The IMD has forecast heavy rainfall over the Andaman and Nicobar Islands, Bihar, Chhattisgarh, coastal Karnataka. And now, before we end the bulletin, the headlines once again. Parliament passes bill increasing the strength of Supreme Court judges to 37. Lok Sabha clears legislation giving legal recognition to digital banking records. Meta CEO Mark Zuckerberg apologizes to Government of India over child abuse material, deepfake content and platform lapses. Nation marks 7 years of abrogation of Articles 370 and 35A. Prime Minister Narendra Modi says constitutional changes ushered in development and empowerment in Jammu and Kashmir and Ladakh. New Delhi asks Islamabad to end bloodshed in Pakistan-occupied Jammu and Kashmir. And at Korea Masters Badminton Tournament, Tanvi Sharma and Anmol Kaur among seven Indians to enter second round of women's singles. That is all in the news at 9. Good night.
2: நேரம் 9:15.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
4: இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில், உலக தாய்ப்பால் வாரம் August 1 முதல் 7 வரை கொண்டாடப்படுவதையொட்டி டாக்டர் ஐஸ்வர்யா பார்த்தசாரதி பங்கேற்ற நேர்காணலின் இரண்டாவது பகுதியை நேயர்கள் இப்போது கேட்கலாம்.
5: ஸ்பெஷலாக வந்து இந்த சிசேரியன் மதர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்கள கவனிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த நேரத்தில் வந்து டெலிவரி முடிஞ்ச ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஃபீடிங் கொடுத்து தான் ஆகணும், தாய்ப்பால் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சிசேரியன் அண்டர்கோ பண்ணுற மதர்ஸ், அந்த தாய்மார்கள் வந்து என்ன பண்ணணும், ஏன்னா பெற்றோருக்கும் அந்த நேரத்தில் தெரியாது உண்மையாக என்ன பண்ணுறது, இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது.
6: சிசேரியன் பண்ண மதருக்கும் நார்மல் டெலிவரி பண்ண மதருக்கும் தாய்ப்பால் படி எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராதுங்க ஜென்ரலி. ஸோ தாய்ப்பால் வந்து வித்தின் 1 hour ஆஃப் த பேபிஸ் பர்த் கொடுக்கணும், கோல்டன் அவர் ஃபீடிங்கிறது WHO எல்லாருக்கும் வந்து ஒரு பரிந்துரையாக சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ஈவன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் கூட ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிசேரியன் பண்ண உடனே ஆன் த டேபிளே பீடியாட்ரிஷியன் கொண்டு வந்து பேபியை வந்து ஃபீடிங்க்கு அவங்களோட குழந்தையோட மார்பில் வந்து வச்சு அப்படியே தன்னால் இயற்கையாக ஆரம்பிக்கும். அந்த ஃபீடிங் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பால் வந்து ரொம்ப நாள் வந்து ஃபீட் ஆகுது, அதாவது அந்த ஃபீடிங் சைக்கிள் இன்னும் ப்ராப்பராக இருக்குது, அந்த பாண்டிங் வருதுன்றதுனால இதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சில பேரால் முடியாது, பேஷண்ட்டோட நேச்சர் அந்த மாதிரி டைமில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோனர் மில்க் இருந்ததுன்னா டோனர் மில்க் கொடுக்கலாம், பெஸ்ட் அதுதான், ஏன்னா இன்னொரு ஹியூமனோட மில்க் தான் அது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ஃபார்முலா கொடுத்துட்டு எப்போல்லாம் முடியுதோ வந்து ஃபீடிங் வந்து இனிஷியேட் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் நல்லா அவங்க ஆனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கொடுக்கலாம். ஆனால் முக்கியமாக பாலை சங்கில் தான் கொடுக்கணும், பாட்டிலில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா தாய்ப்பாலை வந்து அதுக்கப்புறமா வந்து ரிஜெக்ட் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் சங்கில் கொடுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
5: தாய்மார்களுக்கு வந்து அந்த ஊட்டச்சத்து குறைவுங்கிறது வந்து எந்த காலத்துலேருந்து ஆரம்பிக்குது, ஏன்னா காலேஜ் படிக்கும்போது அவங்க அவங்க உடம்புலேயே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து தான் வந்து மதர்ஸ் ஆகுறாங்க, தாய்மார்கள் ஆகுறாங்க, அந்த கட்டத்தில் வந்து அவங்க தங்க உடம்புலேயே என்ன சத்து இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதுக்கப்புறமா வந்து அவங்க உடனே வந்து ஒரு தாய் ஆயிட்டாங்க அப்படின்னும்போது உடனடியாக அவங்க வந்து அந்த குழந்தையை கவனிக்கக்கூடிய ஒரு அந்த மனநிலையில் இருக்க மாட்டாங்க. இதில் ரெண்டு விஷயம், ஒன்று அவங்க உடம்பை பார்த்துக்கிறது, அடுத்தது அவங்களுடைய மனநிலையை பார்த்துக்கிறது. ஸோ இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
6: ஒரு பெண்ணோட உடல்நிலைங்கிறது அவங்க ப்ரெக்னென்சியில் தான் வந்து பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்கன்றது நம்மளால் மறுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு வாட்டி டெலிவரிக்கு வந்தாங்கன்னா அடுத்த வாட்டி இந்த டாக்டரை எப்போ பார்க்குறாங்க அப்படின்னு, ஜென்ரலாக கைனகாலஜிஸ்டில் டாக்டரையே திருப்பி அடுத்த டெலிவரிக்கு பார்க்குறாங்க, இல்லைன்னா ஒரு 50 வயசுக்கு மேலே ஏதோ ஒரு

0: பிரச்சனை, கர்ப்பப்பையில பிரச்சனை, ப்ளீடிங் வருது அப்படின்ற போது மட்டும்தான் பாக்குறாங்க. குறிப்பிட்ட ஒரு 5-10% பேரை தவிர எல்லாருமே இதை தான் பண்றோம் அப்படிங்கிறத நம்மளால மறுக்கவே முடியாது. பட் ஹெல்த்துங்கிறது ஒரு மாரத்தான், ஒரு நாள் விஷயம் கிடையாது, ஒரு 10 மாசம் விஷயம் கிடையாது. ரெண்டு விதமா வந்து மக்களை பாக்குறேன். குறிப்பா வந்து இப்போ இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன் என்ன பண்றாங்கன்னா, டைமிங்க்கு சாப்பிட்றது கிடையாது, டைமிங்க்கு எதையுமே எடுக்கிறது கிடையாது. அவங்க நிறைய கேலரிஸ் கன்சியூம் பண்ணுறாங்க, நிறைய சாப்பிட்றாங்க, ஆனால் எதுவுமே ஊட்டச்சத்து நிறைந்தது அவங்க சாப்பிட்றதே கிடையாது. வெளியில் டைமுக்கு சாப்பிடாம இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இது தவிர இல்லாமல் நிறைய பழக்கங்களுக்கு அட்மிட் ஆகிறது, லேடிஸு உட்பட எல்லாருமே. இது வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் கிடையாது. எல்லாமே பண்ணிட்டு உடல் பருமன் அவ்வளோ அதிகமாக இருந்துட்டு டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும், எனக்கு தாய்ப்பால் இயற்கையாக வரணும்னா வராது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நாங்கள் பார்க்குறோம். உட்காந்துட்டே இருப்பாங்க, ஆனால் டெலிவரி மாத்திரம் நார்மல் ஆகணும் அப்படின்றது நினைக்கிறாங்க. இன்னொரு ஒருத்தவங்க வந்து நிஜமாவே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதாவது ஊட்டச்சத்து ரொம்ப குறைவு, அவங்களால தேவையான வந்து விஷயங்கள் வந்து சாப்பிட முடியறது இல்லை. இதுக்கு தான் கவர்மெண்ட் நிறையவே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மாதிரி ஸ்கீம் கொடுக்குற கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாகவுமே எங்கேயுமே கிடையாது. குறிப்பு மகப்பேறு காலத்தில் அவங்க கொடுக்குற அயன் ஆகட்டும், கால்சியம் ஆகட்டும், அந்த கிட்டில் வர்ற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே அந்த கவர்மெண்ட் கிட்டில் வர்ற விஷயங்களை ஒழுங்காக எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அவ்வளோவும் வந்து போதும். இது ஆனால் மகப்பேறு காலத்தில் மட்டும்தான், அதுக்கு முன்னாடி அவங்களோட சத்துக்கள், அதுக்கப்புறமா இருக்கிற சத்துக்கள், அது வந்து குடும்பத்தாரோடைய அவங்களோட பொறுப்பு. இப்போ எல்லாருக்குமே ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ தான் பிறக்குது, அது பிறக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ. அதனால அந்த பெண் குழந்தைகளை வந்து நல்லா வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து கவனிக்கணும். ஆனால் அவங்களோட உடல் பருமன் நிறையவும் போடாமல் இருக்கக்கூடாது, குறைவாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுமே வந்து டேஞ்சரஸ் தான். கரெக்டான ஊட்டச்சத்துக்கள் எடுக்கணும், முக்கியமாக புரதச்சத்து. ஆனால் அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ண விடணும், வாக்கிங்கோ இல்லாட்டியும் வந்து ஏதாவது ஒரு விளையாட்டில் வந்து அவங்கள ஈடுபடுத்தணும், அதை முதல்லருந்தே இல்லை டான்சிங் இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுத்தணும். அண்ட் விழிப்புணர்வு, இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடணும், இந்த விஷயங்கள்லாம் சாப்பிடக்கூடாது, கேக்கு பன்னு பிஸ்கெட்டுன்னு நம்ம ஸ்கூல் வாசலில் கிடைக்கிறத மாத்திரமே சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் பழங்கள்ன்றது டெய்லி வீட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணணுன்ற ஒரு விஷயம். ப்ரெக்னென்சியில் மாத்திரம் வந்தால் பத்தாது, முன்னாடியிலேருந்தே லைஃப் ஸ்டைலாக மாறணும்.
1: இளைஞர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டயட்டுன்னு சொல்லிட்டு அந்த மாடர்ன் கான்செப்ட்ஸ்க்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டயட் பீரியட் முடிஞ்ச உடனே எங்கே வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு தான் போகிறாங்க. இந்த மனநிலையை எப்படி மாற்றுறது?
0: அவேர்னஸ் தான். அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, நம்ம வெஸ்டர்ன் மாதிரி படிக்கலாம், அவங்கள மாதிரி வேலைக்கு போகலான்ற அந்த நல்ல விஷயங்களை எடுத்துட்டு வந்தாங்க. இதனால வந்து நிறைய வந்து சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் நிறைய வந்து தகர்த்துருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பட் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட இயற்கை சார்ந்த இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைலையும் அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்மளோட முன்னோர்கள் என்ன சாப்பிட்ருக்காங்க, நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க, இதை தான் நம்மளும் சாப்பிடணும். இப்போ நிறைய இந்த ஃபேன்சி ஃபுட்டெல்லாம் வந்திருக்கு, டெய்லி காலையில் வந்து சாலட் சாப்பிட்றது, டெய்லி காலையில் தேங்காய் பால் குடிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணதே கிடையாது. இப்போது தேங்காய் பாலுன்றது இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபேட், ஃபுல்லாக இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 2000 கேலரிஸ். அது நான் ஃபுல்லாக வந்து வாக்கிங் போயிட்டு அதை சாப்பிட்டா அவங்க ஹெல்த்தின்னு நினச்சிக்கிறாங்க. ஹெல்த்து இருக்குது இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை வந்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் வந்து இன்னும் மில்லட் சாப்பிட்டாங்க, ராகி சாப்பிட்டாங்க, அதை நீங்கள் வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. ப்ளஸ் நீங்கள் ஏற்கனவே உடல் உழைப்பு இப்போ எல்லாருக்குமே குறைவு, எல்லார் வீட்லேயுமே வந்து இப்போ காரு பைக்குன்னு இருக்குது, அப்படியே இல்லைனாலும் நம்ம யாரும் நடக்கிறது முன்னாடி அளவுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம நல்லா இருப்போன்றது தான் என்னோட ஒரு கருத்து.
1: இப்போ வந்து அதிக அளவு தாய்ப்பால் கொடுத்தா வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுடைய அழகு கெட்டு போயிடும் அப்படின்லாம் வந்து ஒரு கற்பனையான விஷயங்கள் இருக்குது இன்னமும். ஸோ இதை பற்றி என்ன நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்க?
0: ஒரு ஒரு ஸ்டேஜில் பெண்களுக்கு ஒரு ஒரு விதமான அழகு அண்ட் பாடி கண்டிஷன். இப்போ எவ்வளவோ நம்ம பார்க்குறோம், நிறைய ஹீரோயின்ஸ் வந்து தாய்மார்களாகியும் அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து ஃபிட்டாக நடிக்க வராங்க. அது ஃபிட்னஸ்ன்றது அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அது கொடுக்கறதுனாலலாம் அழகு குறையாது, அது ஒரு ஸ்டேஜ் அவ்வளோதான். இப்படி வந்து ஒரு 15 இயர்ஸில் இருக்கிற மாதிரி நம்ம 25 இயர்ஸில் இருக்கிறதுலையும் அந்த மாதிரி 45 நம்ம இருக்க போகிறது கிடையாது. அந்த ஸ்டேஜஸை நம்ம எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இந்த மகப்பேறுன்றது ஒரு ஸ்டேஜ், 25-35 வரைக்கும் தான் குழந்தை பிறக்கும்ன்றது ஒரு பயாலஜி. அதை வந்து எவ்வளோ நம்ம தடுக்க ட்ரை பண்ணாலும் 35 வயசுக்கு மேலே குழந்தை பிறக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி தான் ஆகுமே தவிர்த்து அதிகமாக ஆக போகிறது கிடையாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு எல்லா ஸ்டேஜையுமே நம்ம அக்செப்ட் பண்ணணும்.
1: அதாவது வந்து அவங்களுக்கும் ஒரு மனசில் ஒரு பாதிப்புன்றது ஒன்று வருது. இப்போ இருக்கிற பிள்ளைங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே எப்பவுமே

0: இருக்கணும், அந்த யூத் வந்து குறையக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க இப்போ. அது வந்து அவங்களோட மனசையும் ஓரளவுக்கு பாதிக்குது. போஸ்ட்மார்ட்டம் பிரச்சனைகள் வருது.
1: இந்த அழகுன்றதெல்லாம் ஐ திங்க் இதெல்லாம் இந்த சமூக வலைதளங்கள் வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போடுறாங்க அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, இல்லை அவங்க வந்து குழந்தைங்களோட வெளியில் போவாங்க என்னால் போக முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் தான். முன்னாடி அந்த கம்பேரிசனுக்கான சான்சஸ் கம்மியாக இருந்தது இப்போ அதிகமாகிடுச்சு. ஒருவேளை இதெல்லாம் வந்து நம்மளா நம்மளை ஒரு நெருக்கடியில் வந்து தள்ளிட்டு இருக்கோமோ அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும்.
0: அதாவது தாய்ப்பால் வாரம் இந்த வருஷத்துக்கு ஒரு தனி கருத்து ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லையா, சஸ்டெயினபிள் ஸ்டார்ட். அதாவது ஒரு குழந்தைக்கு நார்மலாக நம்ம எப்படி வந்து ஒரு ஆரம்ப வாழ்க்கையை கொடுக்கறது, அவங்க வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் தொடக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி.
1: நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி ஒரு இந்த மாதிரி இந்த சஸ்டெயினபிள் ஸ்டார்ட் அப்படிங்கிறது ஒரு மதர் மட்டும் இருந்தால் பத்தாது. இது ஒரு ஒரு ஃபேமிலி, ஒரு இட் நீட்ஸ் அ வில்லேஜ் டு ரேஸ் அ சைல்டு அப்படின்னு சொல்கிறது. உங்களுக்கு ஒரு சப்போர்ட், உங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டு, உங்கள் மதரோட சப்போர்ட்டு, உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட்டு அவங்க இருந்தால் தான் நீங்கள் வேலைக்கும் போயிட்டு குழந்தையும் பார்த்துக்க முடியுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்றது நான் நினைக்கிறேன். இந்த சஸ்டெயினபிள் ஸ்டார்ட்ன்றது இதுதான், எப்படி நான் என்னால் பிரெஸ்ட் ஃபீடிங்கை சஸ்டெயின் பண்ண முடியும்.
0: முத முறை ஒரு குழந்தைய பெற்றெடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து உண்மையாகவே வந்து இப்போ ஒரு நிறைய ஃபேன்சி ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரெக்னென்சியை கொண்டாடுறது ஒரு ஃபேன்சி, அதுக்கு வந்து நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் வைக்கிறாங்க, அதை நல்ல ஹைலைட் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு குழந்தை ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எடுக்கணும், அந்த அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எப்படியும் வந்து மகப்பேர் வந்து அவங்க தாய் வீட்டில் தான், முத பிள்ளைங்க வந்து அவங்க அம்மா வீட்டில் தான் பிறக்கிறாங்க. அப்போ எல்லாருமே சுற்றி இருப்பாங்க, எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வேலைக்கு வரும்போது அந்த சப்போர்ட்டை தேடுறாங்க, அவங்களுக்கு அந்த சப்போர்ட் வந்து பெரும்பாலான நேரங்களில் கிடைக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது அவங்களோட மனசை எப்படி அவங்க வச்சுக்க முடியும்?
1: முக்கியமாக வந்து இதில் ஒர்க் பிளேஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது சில ஐடி கம்பெனிகள்லேயே வந்து ஒரு சின்ன கிரிஷ் அண்ட் சைல்டை பார்த்துக்கிற மாதிரி ஏரியாவையும் வந்து வச்சுருக்காங்க. ஆஃபீஸே எம்ப்ளாய் பண்ணி மிட்வைஸை வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஊரில் ஜாயின்ட் ஃபேமிலி கல்ச்சருன்றது ஒரு சாதாரணமான விஷயம், அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. பட் ஃபாரின்ல கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்க. ரெண்டாவது, நம்மளை மாதிரி 9 to 5 இல்லாட்டி 8 hours to 10 hours போகணுன்ற கட்டாயம் ஃபாரின்ல வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்ஃபேக்ட் சில கண்ட்ரீஸில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 வருஷம் வரைக்குமே வந்து தாய்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க சில ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில். ஸோ இப்படி தான் அவங்க அந்த ப்ராக்டிசஸை சஸ்டெயின் பண்ணிக்கிறாங்க. பட் ஒவ்வொரு கண்ட்ரியோட கல்ச்சர், அங்கே இருக்கிற வந்து ஒர்க் கல்ச்சர், ஒர்க் எத்திக் எல்லாமே வித்தியாசமானது. முக்கியமாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலைகளுக்கு தான் நம்ம வந்து பேர் போயிருக்கோம். ஸோ இங்கே மாதிரி இடத்துல எந்தெந்த லேடிஸ்க்கெலாம் சப்போர்ட் இல்லையோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு வர்றவங்கலேருந்து டாப் மோஸ்ட் இருக்கிற பொசிஷன் வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, எல்லாருக்குமே ஒன்றுன்னு இருக்குது. ஸோ லேடிஸே லேடிஸை சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான லீவை கொடுக்கணும். இல்லை இந்த மாதிரி கிறிஸ்டஸ் வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு ஒர்க் பிளேஸில் அவங்க சப்போர்ட்லேயே வந்து ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து கட்டாயமாக அந்த லேடியை திருப்பி வந்து வேலைக்கு வந்து இது பண்ணும். நான் நிறைய பார்க்குறேன், நான் பார்க்குற நர்சஸ்ஸை நிறைய டாக்டர்ஸே குழந்தைங்களை எனக்கு வளர்க்க முடியல அப்படின்னே ஒரு நர்சிங் ப்ரொஃபஷன்லேருந்து வெளியில் வர்றது ரொம்பவே வந்து எனக்கு மன உளைச்சலை கொடுக்கும். ஏன்னா அவங்கள எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட், நைட் டியூட்டிஸ் பார்க்க முடியலைன்னுவாங்க, காலையில் வந்து வெறும் 5 hours வரேன்னுவாங்க, எப்படி ஹாஸ்பிட்டல் நடத்த முடியும் எங்களால்? இதுக்கு முழு காரணம் வந்து அவங்களுக்கு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் சப்போர்ட் இல்லாததை, அதை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்றதை நம்ம பார்க்கணும்.
0: இது ஒரு நல்ல அறிவுரைன்னு நினைக்கிறேன் நான். இளம் பெண்கள் வந்து அவங்களோட தைரியத்தை விட்டு கொடுக்காம இந்த உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லையா, அவங்களுடைய மன ஆரோக்கியம், ஏன்னா இவங்க மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் குழந்தையோட மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். இவங்க டென்ஷனாக இருந்தாங்கன்னா அந்த டென்ஷனும் வந்து குழந்தைங்களை பாதிக்கும் தானே.
1: கட்டாயமாக வந்து அது உண்மைதான் மேடம். பட் இந்த டென்ஷன்றது இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஜெக்ட், சின்ன விஷயத்துக்கே சில பேர் டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆகாதீங்கன்னு சொல்ல தான் முடியும், பட் அவங்கவுங்க மனநிலை. ஆகாமல் எப்படி நம்ம வந்து அதை ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதையும் மீறி உங்களுக்கு தாய்ப்பாலுன்றது வரும், பட் ஆனால் வந்து அது வராமல் நம்ம கொடுக்கும்போது இன்னும் வந்து கண்டினியூஸாக நல்லாயிருக்கும்.
0: ஸோ இதில் வந்து கணவர்களுடைய ரோல் என்னது, அவங்க வந்து எப்படி வந்து அவங்களுடைய புதிதாக பிறந்த குழந்தைய வந்து எப்படி பார்க்கணும்?
1: இப்போ நிறைய பேர் ஆஃபீஸில் பெட்டர்னிட்டி லீவுன்னு 2 வாரம் கட்டாயமாக கொடுத்துட்றாங்க. 2 வாரம் ரொம்ப குரூஷியலான வாரம். இப்போ லேட்ச் பண்ண கற்றுக்குறாங்க, பேபி எப்படி ஃபீடிங் போடுறாங்க, இது எல்லாமே ஹஸ்பண்ட்ஸுமே கூட இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு சைன் இந்த காலத்தில். அண்ட் குழந்தைய வந்து

0: சப்போஸ் அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா, இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தாங்கன்னா, அவங்க கொடுக்குற அந்த தாய்ப்பாலை கொடுக்கறது, குழந்தை மனைவிக்காக வந்து சமைச்சு வைக்கிறது இந்த மாதிரி, இல்லை குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஹஸ்பண்டோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இப்போல்லாம் நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் வந்து செக்கப்புக்கு, டெலிவரி செக்கப்புக்கே வராங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மாறி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. வெளியூர் பற்றி எனக்கு தெரியல, பட் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே மாறிடுச்சு.
1: ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம், உங்களுக்கு ரொம்ப நன்றி இங்கே வந்து எங்கள் நிலையத்துக்கு வந்து எங்களோட பேசினதுக்கு.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே.
1: தருமபுரி முக்கல்நாயகன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா ஆகஸ்ட் 6 முதல் 8 வரை நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது ஸ்ரீ தீபம் கம்ப்யூட்டர்ஸ் தருமபுரி.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
0: நேரம் 9:30. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசை மலையில் இணைந்திருக்கீங்க நேர்களே.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி முக்கல்நாயக்கன்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பாலிக்கும் ஸ்ரீ புத்துக்கன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா படவட்டம்மன் திருக்கோவில் ஆடித்தேர் திருவிழா ஆகஸ்ட் 6 முதல் 8 தேதி வரை நடைபெறுகிறது. அன்போடு அழைப்பது ஸ்ரீ தீபம் கம்ப்யூட்டர்ஸ், தருமபுரி.

0: நேரம் இரவு 10 மணி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வருகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் மனம் விரும்பிய காலத்தால் கரையாத காவிய கானங்களை கேட்டு மகிழ்ந்திட நீங்கள் செய்ய வேண்டியது, புதிய நேயர்களாக இருந்தால் 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25, மற்ற நேயர்கள் 043-42-24-0-31 மற்றும் 94-86-65-20-25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி முதல் அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: அன்பு சகோதரர் ஸ்ரீபன்ராஜ் அவர்களுக்கு இனிமையான இரவு வணக்கத்தை கூறிக்கொள்வது நான் கோவிந்த திருப்பத்தூர் மாவட்டம் கல்லூரி அருகில் கனகநாச்சியம்மன் கோயில். இன்றைய நிகழ்ச்சியில் முத்துராமன் சுஜாதா நடிப்பில் வெளிவந்த படம், 1977 வந்த படம், கே ஜி ஜெயசுதன் இனிமையான குரல் வர வேண்டும் வாழ்க்கையில் சொல்லு எல்லாருக்காகவும். இந்த தருமபுரி மின்மொழி
0: நிச்சயமாக சூப்பரா வந்து பேசினீங்க. நீங்க கேட்ட மாதிரியான பாடல் ஒலிக்க உள்ளது, கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம் பள்ளி.

0: மறந்துவிட்டோம் என்று நினைத்த நினைவுகளை மனதை வருடும் இசை ஒரு நொடியில் மீட்டெடுத்து வருகிறது. அந்த மாயம் நிறைந்த இசை பயணத்தில் நாமும் இணைந்துள்ளோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. ஸ்டீஃபன் ராஜ் என் கூட. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுத்து பாடல்களை கேட்டு மகிழ புதிய நேயர்கள் 043-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 ஆகிய நிலையில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிலையம் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் பாலாபுரம் கிராமம் ஓம் சக்தி கோயில் பூசாரி கே ரக ஐயா.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: பெற்ற மகனை விற்ற அன்னை, தென்றல் உறங்கியவர், திங்கள் உறங்கும் கண்கள் உறங்குமா, அந்த பால் ஒளிவரும் ஐயா.
0: நிச்சயமா நீங்கள் கேட்ட இந்த பாடல் வழங்கப்படுகிறது. இது

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: இதயம் துடித்த தருணங்களுக்கும் இமைகள் நனைத்த நினைவுகளுக்கும் பின்னணியில் எப்போதும் ஒரு இசை இருந்து கொண்டே இருக்கும். அந்த இனிய இசை உங்கள் இதயங்களை மீண்டும் தட்டி உங்கள் நினைவுகளை மீட்டெடுக்கும் நேரம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேயர்களே. ஸ்டீஃபன் ராஜ் என் கூட தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கீங்க. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறதோ. நிகழ்ச்சியில் இணைய புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களை அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: திருப்பத்தூர் மாவட்டம்.
3: சொல்லுங்க ஜெயராமையா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாட வழங்கலாம்? நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் ஒலிக்க உள்ளது, கேட்டு மகிழுங்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: பத்து மணி 17 இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் ஸ்டீஃபன் ராஜ் என்கூட. இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
5: திருப்பத்தூர் மாவட்டம் ஏழுமலை சார்.
4: ஏழுமலை ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்? நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் விளம்பரப்பட்டது, கேட்டு மகிழுங்கள்.
6: ஜம்

0: ஆனால் சில பாடல்கள் எப்போதும் காலத்தை நம்மை திரும்பி பார்க்க வைத்து கொண்டே இருக்கும். மனதை வருடிய அந்த மெல்லிசைகள் இன்று மீண்டும் உங்கள் செவிகளில் மலர்ந்து கொண்டிருக்கின்றன. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நிகழ்ச்சியோட தலைப்பாளர் அன்பு, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: விஜயகுமார், செந்தாமரை.
0: விஜயகுமார்,
1: பச்சைமலை கோயில் தெரு.
0: சொல்லுங்க விஜயகுமார்.
1: சிஏடி சங்கர். பாடல் வந்து பிருந்தாவனத்தில் பூ எடுத்து இளம் தென்னை உனை.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் ஒலிக்க உள்ளது, பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: 10:27 நிமிடத்தில் இணைந்திருக்கீங்க நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.3 சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நினைவு அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: ஹலோ,
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்க.
1: வாணியம்பாடி சவுந்தரராஜன் ஜானகி.
0: சொல்லுங்க, எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: திரைப்படத்திலிருந்து தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை.
0: நிச்சயமா அந்த பாடல் வழங்கலாம். அடுத்த முறை நீங்கள் இணைப்புக்கு வரும்போது முடிந்து வர உங்கள் வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு பேசலாம். சவுந்தரராஜன் ஜானகி, நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: பாடல்களுக்கு வயதில்லை, நல்ல இசைக்கு எல்லை இல்லை. எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அந்த பொற்கால மெல்லிசைகள் இன்றும் புதிதாய் பூத்த மலர்கள் போல் நம் இதயத்தில் மலர்ந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மலர்களின் மனத்தோடு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நீங்களே. ஸ்டீஃபன் ராஜ் என் கூட. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறதோ. நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர், அன்பு வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் மாவட்டம் மூக்கனூர்ல இருந்து ரகுபதி.
0: உங்களுக்கு என்ன பாட திரைப்படத்துல இருந்து பாடல் வழங்கலாம்?
1: வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்துல இருந்து மனம் என்னும் மேடை தண்ணில் அப்படிங்கிற பாடல்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் விளம்பர காத்திருக்குது. பாடல் கேட்டு இணைந்திருங்க.

0: நேரம் இரவு 10:36. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களை. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறதா. நிகழ்ச்சியில் பங்கெடுக்க புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகிய எண்களிலும், மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 மற்றும் 94 86 65 20 25 ஆகிய எண்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி நிமிட தலைப்பாளர் அன்பு, வணக்கம். நலம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றமல்லி வட்டம் அகரகரம் ஆசேரி வட்டம் சீனிவாசன் ஐயா.
0: சீனிவாசன் ஐயா, உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: ஐயா, பழனி திரையில இருந்து ஒரு அழகிய பாடல், ஆறோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஒரு பாடல் ஐயா.
0: வழங்கிடலாம். நீங்க கேட்ட பாடல் காற்றலையில் தவள வருகிறது. பழனி, பாடல் கேட்டு இணைந்திருங்க.

0: வாழ்க்கை பலரை மறக்க வைத்திருக்கலாம், ஆனால் சில பாடல்கள் மட்டும் நம்மை மறக்க விடுவதில்லை. அன்பையும் பாசத்தையும் நினைவுகளையும் மீண்டும் புதியதாக நம் மனதில் மலர செய்து கொண்டே இருக்கும் ஒரு இனிய இசை பயணம் இது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க நேர்களே. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கெடுக்க புதிய நேயர்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 94 86 81 10 25 ஆகியங்களில் அழைத்து பேசலாம். நிகழ்ச்சி அணியும் அன்பு அழைப்பாளர் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பூரிய மாநிலம் வீரமணி.
0: சொல்லுங்க வீரமணி, உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் பாடல் வழங்கலாம்?
1: நானல் படத்திலிருந்து விண்ணுக்கு மேலாடைன்ற பாடல்
0: வழங்கிடலாம். நிகழ்ச்சி அணிந்தமைக்கு நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் இதோ.

0: பழைய புகைப்படங்களைப் போல பழைய பாடல்களுக்கும் தனி மனம் இருக்கிறது. ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் அவை புதிதாக புதிதாக நம் நினைவுக்குள் நினைவுகளாக நம்மை இளமையாக்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த இளமையை தூண்டும் நினைவுகளுடன் இன்றைய இசை பயணத்தில் இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்று திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடிகம் அடுத்த அழைப்பாளரை வரவேற்போம். அன்பு வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வானம்பாடி முகமது ஹாசிம்.
0: சொல்லுங்க முகமது ஹாசிம், உங்களுக்கு எந்த திரைப்படத்துல பாடல் வழங்கலாம்?
1: பல பஞ்ச படத்தில் அட்டிக்காய் காய்.
0: நீங்க கேட்ட பாடல் வழங்கலாம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. உங்களுடைய பாடல் காற்றலையில் தவழ்ந்து வருகிறது. இதோ
2: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே.
3: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

இசை என்பது காதுகளால் கேட்கப்படும் மொழி அல்ல, அது நம் இதயத்தால் உணரப்படும் உணர்வு. காலங்கள் கடந்து சென்றாலும் சில பாடல்கள் மட்டும் நம் நினைவுகளை கைகளில் ஏந்தி மீண்டும் மீண்டும் நம்மை தேடி வருகின்றன. அந்த இனிய சந்திப்புக்கு அடையாளமாக உள்ளது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைய சுகமான ராகங்கள் திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வளம் வந்து கொண்டிருக்கிறதோ நிகழ்ச்சியும் அடுத்த அழைப்பாளர் வரவேற்போம். அன்பு வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க? நல்ல ஒரு பதில் கொடுத்த நீ இருக்க வணக்கம். உங்களுக்காக வசந்த மாளிகை திரைப்படத்தில் அந்த பாடல் ஒழிக்க உள்ளது, பாடலை கேட்டு இணைந்திருங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி அணிந்திருக்கீங்க. நேரிலே நிகழ்ச்சி அணியும் அடுத்த அழைப்பாளர் அன்பு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திருப்பத்தூர் பேமுக்குளம் சிவகுமார் சார்.
0: சொல்லுங்க சிவகுமார், உங்களுக்கு எந்த திரைப்படத்தில் இருந்து பாடல் வழங்கலாம்
1: சார்? எங்கள் தங்கம் படத்துல இருந்து தங்க பதக்கத்தின் மேலே இந்த பாடல் சார்.
0: நிச்சயமா நீங்க கேட்ட பாடல் ஒழிக்க உள்ளது, கேட்டு மகிழ்ந்திருங்கள்.

தருமபுரி பெண்மலை 102.5, ஏற்காடு பெண்மலை 103.7 இணைந்திருக்கீங்க நேர்களே. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி திருப்பத்தூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக வலம் வந்து கொண்டது. இன்றைய நிகழ்ச்சியில் கோவிந்தசுவாமி, ரகு, ஜெயராமன், ஏழுமலை,

நேரம் 11:10. இணைந்திருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் கேட்கவிருப்பதோ நாளை நமது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளமரவுள்ள நிகழ்ச்சி நிரல். காலை 6 மணிக்கு குரலசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணையதளம் நலவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 தருமபுரி ஆறுமுக ஆச்சாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக. 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீகிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளைய மழலையாக பி லிதிஷா அவர்கள். 7 மணிக்கு காலை வணக்கம் தருமபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம். தொடர்ந்து தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். அதனைத் தொடர்ந்து தருமபுரி குண்டலப்பட்டு ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:50 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நிரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லுமது. காலை 9:05 வானொலி இலவசம். நாளைய நிகழ்ச்சியில் பாலிடெக்னிக் படிப்புகளில் உள்ள கல்வி வாய்ப்புகள். தருமபுரி பொம்படி ஸ்ரீ சீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரியின் முதல்வர் வி முருகன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்று கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. 11:05 புவே பெண் புவே. 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 மருத்துவ மலர். நாளை நிகழ்ச்சியில் கண்கள் பாதுகாப்பு வழிமுறைகள் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 சூழல் காப்பம். தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை. 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 மாநில அறிக்கை. 2 மணிக்கு விவசாய இரங்கம் நிகழ்ச்சியில் வேளாண்மையில் அங்கங்க இடுபொருட்களின் பயன்பாடு பற்றிய விவரங்களை திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் நா சிவகாமி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்குத்து. 3 மணிக்கு கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு விடை திரும்பினாக்கள். 5 மணிக்கு மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு திரையிசை மற்றும் நிகழ்ச்சி நிரல். 7:15 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சியில் முதலாவதாக உழவர் அனுபவம் மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாளம்பேடு ஆர் ரவி அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்த ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வல்லுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள் கேட்கலாம். 8 மணிக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் நிகழ்ச்சி. தொடர்ந்து இளம் தென்றல். நாளை இளம் தென்றல் நிகழ்ச்சி சினிமாவாக விளம்பரப்படுது. 8:45 நாடாளுமன்றத்தில் இன்று. 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 கிடைவிடாத இசைமலை. 10 மணிக்கு சுகுமான ராகங்கள். நாளைய சுகுமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளம் பெறவுள்ளது.

ஒருவனின் துக்கமும் தூக்கமும் எப்போது குறைகிறதோ அப்போதே அவன் மேதையாகிறான். மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பை தொடர் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை டிடிஎச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.